ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சகாண்டு 1948 ஆஷாட மாதம் 31 நாள், ஸ்ரீ பராபவருடம் ஆடித்திங்கள் 6 நாள்,

2026 ஆண்டு ஜூலை மாதம் 22 தேதி புதன்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் இப்பொழுது 5:56. மங்கள இசை இன்று இடம்பெறும் ராகம் கல்யாண வசந்தம்.

மங்கள இசை கேட்டீர்கள். இன்றைய குறளமுதம் அதிகாரம் 2 வான் சிறப்பு குறள் எண் 9 தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனில் மழை பெய்யாவிட்டால் தானம் தவமாகிய இவ்விரண்டும் இவ்வுலகில் நடைபெறாது என்பதாகும் இந்த குறளுக்கான பொருள். குறளும் பொருளும் மீண்டும் அதிகாரம் 2 வான் சிறப்பு குறள் எண் 9 தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனில் மழை பெய்யாவிட்டால் தானம் தவமாகிய இவ்விரண்டும் இந்த உலகில் நடைபெறாது என்பதாகும் இந்த குறளுக்கான பொருள். குறளமுதம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 6:35.

நிகழ்ச்சி நிரல் இன்றைய ஒலிபரப்பில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள். காலை ஒலிபரப்பில் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்தும், 7:15 தமிழில் செய்திகள் அஞ்சலாக கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஏ ஷாஹிதா பேகம் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் முடி நிகழ்ச்சியில் நீலகிரி காட்டுப்புறா குறித்த உரை வழங்குபவர் உதகை அரசு கலைக்கல்லூரி முனைவர் த்ரிஷ்யா அவர்கள். 7:00 காலை கதிர் நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ திருமண மாணவர்களுக்கான வாழ்க்கை முறை குறித்து தகவல்களை வழங்குகிறார் பொதுநல மருத்துவர் சாஜு அவர்கள். தொடர்ந்து திரைகாலம். நிறைவாக சட்டம் அறிவோம். தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள். 7:25 குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியில் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அத்தோடு இன்றைய நிகழ்ச்சியில் புதின பக்கங்கள் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணி பல்லவம் புதின தொடரின் 3 பருவம், நிறைவாக சிகரம் தொடு ஆகியனவும் இடம்பெறும். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 டீ கடி பேச்சு நகைச்சுவை நிகழ்ச்சி. 8:45 டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 ரெட்ரோ ராகங்களில் இன்று கிராமிய மனம் கவழும் தமிழ் திரைப்பட பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 உழவர் மனம். 11:00 செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில். தொடர்ந்து நேயர் விருப்பம். இதில் எண்ணங்களின் வண்ணங்கள். உங்கள் ஊர் திருவிழா குறித்து நீங்கள் உங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்தும், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்தும், 1:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்தும் இன்றைய பகல் ஒலிபரப்பில் இடம்பெறும். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:55 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு முறை குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். இன்றைய காலை மற்றும் பகல் ஒளிபரப்பில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
2: எண்ணியரும் திண்ணியரும். மனிதன் வெற்றியாளனாக திகழ வள்ளுவர் கூறும் ரகசியத்தை உரைக்கிறேன், கேளுங்கள். எண்ணிய எண்ணியாங்கு

0: என்று வீரத் திருவிழி திறக்க பாடுவது அனுபவச்சாரத்தின் உச்சமல்லவா? தேச விடுதலையை தெய்வ விடுதலையாக கண்டவன் பாரதி. அந்த உறுதிப்பாடும் சிந்தை தெளிவுமே பாரத தேசமென்று பாரதியை தோள் கொட்டச் சொன்னது போலும். நாடும் வளமும் செழித்திருக்க, நான் மட்டும் இங்கு பசித்திருக்க என்ற தனி மனிதனின் அடிப்படை தேவைக்கு அன்றே குரல் கொடுத்தவன் பாரதி. தனியொருவனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்ற பாரதியின் மன உறுதி பாடும் நமக்கும் துணிவை தருமே. வாழ்வில் நாம் எப்போதும் ஒன்றை கடைபிடிக்க வேண்டும். எந்த ஒரு செயலையும் ஆராயாமல் சிந்திக்காமல் செயலாற்றக்கூடாது. உள்ள உறுதி இல்லாதவர்கள் ஒரு செயலில் எண்ணி தெளிவு பெறுவதற்கு முன்பே இறங்கிவிடுவார்கள். அது அவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தி கொண்டேதான் இருக்கும். அதனால் அத்தகையோரைத்தான் வள்ளுவ பெருந்தகை எண்ணி துணிக கருமம் என்று கடிந்துரைக்கின்றார். ஏனெனில் மனிதனை ஆளுமை மிக்கவனாக்குவது அவனது எண்ணங்களும் மன உறுதியுமே. நாம் இன்று காணும் அனைத்து ஆளுமைகளும் தலைமைத்துவத்தோடு திகழ்வதற்கு அவர்தம் எண்ணங்களில் வலிமையும் உள்ளத்து உறுதியுமே காரணமாகியிருக்கின்றது. இப்படி வாழ்வாங்கு வாழ்வதற்கு உயர்ந்த எண்ணங்களை மட்டுமே நம் சிந்தையில் விதைத்திருப்பார்கள். யாருக்கும் அஞ்சாத நெறி இத்தகைய தலைமைத்துவத்திற்கு அடையாளமாகின்றது. சாமானியனை கூட சகித்து கொண்டு ஏதோ ஒன்றை போரபோக்கில் வாழச் சொல்லவில்லை வள்ளுவ பெருந்தகை. அவர் கூறியிருக்கின்றார், தோன்றின் புகழொடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்கிறார். புகழ் தரத்தக்க செயல்களை செய்வதற்கு மனவலிமை கட்டாயம் வேண்டும். தோல்விகளை கண்டு துவளாத மனத்தோடு இருப்பவர்களாலேயே வெற்றியின் கனியை சுவைக்க முடியும். சிலப்பதிகார கண்ணகி ஈராயிரம் ஆண்டு கடந்து இன்றும் புகழுடன் இலக்கியத்தில் வாழ்ந்து வருகிறாள். அதற்கு என்ன காரணம்? தன் கணவன் கள்வன் அல்லன் என்ற அசைக்க முடியாத தெளிந்த எண்ணமும், அந்த எண்ணமே அவளுக்கு துணிச்சலான மன உறுதியையும் தந்து நாடாளும் மன்னனிடமே நேரில் சென்று நீதி கேட்க வைத்தது. இதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டும். அதுபோல் கம்பராமாயணத்தில், கடவுளாக இருப்பினும் ராமனின் வாழ்க்கை முழுவதும் போராடி போராடியே இறுதியில் அரியணை ஏறுகிறான். வனவாசம் சென்றபோதும் அவன் நம்பிக்கையை இழக்கவில்லையே, போரில் நின்றபோதும் அவன் மன உறுதியை கைவிடவில்லையே. அதனாலேயே ராமனின் புகழை இன்றும் இலக்கியங்கள் பறைசாற்றிக் கொண்டே இருக்கின்றன. நால்வகை படை திரட்டிக் கொண்டு சென்ற நம் பழந்தமிழ் மன்னர்களின் மன வலிமையே அவர்களின் பேராண்மைக்கு சான்றுரைக்கின்றன. நாடாளும் மன்னனாக இருப்பினும் அவனை இடித்துரைத்து நீ செய்வது தவறு என்று சுட்டிக்காட்ட அன்றைய தமிழ்ப்புலவர்கள் தயங்கியதே இல்லை. காரணம், அவர்கள் கொண்டிருந்த தமிழ்ப்புலமையில் அவர்களுக்கு இருந்த தெளிந்த சிந்தையும் அது தந்த மன உறுதியுமே. மன்னனாக இருப்பினும் அவனது எதிர்நின்று பேசக்கூடிய துணிவை அது தந்துள்ளது. மன்னனை காட்டினும் கற்றோன் சிறப்புடையவன். மன்னனுக்கு தன் நாட்டை காப்பது மட்டுமே கடமை, அதுவே பெருமை. ஆனால் மாசறக் கற்றோனுக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்பதே தமிழ் வழி நாம் கண்ட உண்மை. எனவே சிந்தையில் தெளிவும் கொண்ட செயலில் மன உறுதியும் கொண்டிருத்தல் வேண்டும். இப்படி எத்தனை எத்தனையோ சான்றோர்கள் நமக்கு கற்றுத்தந்த வலிமையான எண்ணங்களும் உறுதியான மனமுமே நம்மை நேரிய பாதையில் வழிநடத்துவதற்கான விடிவெள்ளியாகும் என்பதை நாம் மனதில் கொண்டு செயலாற்றினால் இந்த நாள் மட்டுமல்ல எந்த நாளும் இனிய நாளாகும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள். நிகழ்ச்சி
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டிஎஃப்எம் 101.8. நேரம் 6:15:40.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: அருளிசை

இன்றைய அருளிசையின் முதல் பாடலாக மகாநதி சோபனா பாடியதை கேட்டீர்கள். இறை சிந்தனை குறித்த ஒரு அழகான கருத்து. இறை வழிபாடு என்பது உலகம் நிலையற்றது, கடவுள் ஒருவரே நிலையானவர் என்று நினைத்து வாழ்வது. விலங்கு உணர்விலிருந்து மனித சமுதாயத்தை தெய்வ நிலைக்கு உயர்த்துவது இறை சிந்தனையே. எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் எப்படிப்பட்ட தருணத்திலும் இறை நாமத்தை ஓதி இறை சிந்தனையுடன் இரு. இதை காட்டிலும் மிக சிறந்த ஆத்ம சாதனம் வேறு இல்லை என்கிறார் சத்ய சாய்பாபா.

கேட்ட பாடல் ஏ ஜெயினு லவ். கேட்ட பாடல் ஏ ஜெயினுல்லாபுதீன் ஃபைசி பாடியது. திருக்குரான் கூறும் சிந்தனை இது. இறைவனையும் நம்பிக்கை கொண்டோரையும் நயவஞ்சகர்கள் ஏமாற்றுகின்றனர். ஆனால் உண்மையில் அவர்கள் தம்மைத்தாமே ஏமாற்றிக் கொள்கின்றனர் என்பதை தவிர வேறில்லை. இதை அவர்கள் உணர்வதும் இல்லை. ஏனெனில் அவர்களுடைய நெஞ்சங்களில் நயவஞ்சக நோய் இருக்கிறது.

ஆர்ஜே பிரதீப் குமார் குழுவினர் பாடியதை கேட்டீர்கள். விவிலிய சிந்தனை இது. நான் மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது ஒவ்வொருவருக்கும் சற்றே மாறுபட்டதாக இருந்தாலும் உண்மையான மகிழ்ச்சியின் அடித்தளம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டுள்ளது. அதனால் நீங்கள் இரட்சிப்பின் கிணறுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் தண்ணீர் மொழுவீர்கள் என்றார் ஏசையா. இது விவிலிய சிந்தனையின் ஒரு பகுதி.

உன்னிகிருஷ்ணன் பாடியதை கேட்டீர்கள். இன்றைய அருளிசையின் நிறைவு சிந்தனையாக சுவாமி அரவிந்தரின் கருத்து: யோகத்தின் மூலம் நாம் பொய்மையிலிருந்து உண்மைக்கும், பலவீனத்திலிருந்து சக்திக்கும், துன்பம் துயரத்திலிருந்து பேரின்பத்திற்கும், அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரத்திற்கும், மரணத்திலிருந்து அமர நிலைக்கும், இருளிலிருந்து ஒளிக்கும், குழப்பத்திலிருந்து தெளிவிக்கும், அபூரணத்திலிருந்து பூரணத்திற்கும், பிரிவிலிருந்து ஐக்கியத்திற்கும் உயரலாம். இத்துடன் இன்றைய அருளிசை நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். முதலில் நீலகிரி மாவட்டத்திற்கான நாளை மறுநாள் காலை வரையிலான வானிலை முன்னறிவிப்பு. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், மிதமான மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் முதல் 17 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸ் முதல் 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்திற்கான நாளை மறுநாள் காலை வரையிலான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். இனி கோவை வேளாண் பல்கலைக்கழக தலைவர் அனுப்பியிருக்கும் விவசாயிகளுக்கான பரிந்துரைகள். மழை காலங்களில் கால்நடை பராமரிப்பு என்பது மிகுந்த கவனத்துடன் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. கால்நடைகளை மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின் கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது. உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு ஏற்படும் பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள் எனவும் அறிவுறுத்தப்படுகிறது. அடுத்ததாக விவசாய பரிந்துரை. முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பராக்சி குளோரைட் 2.5 கிராம் 1 லிட்டர் நீர் என்ற அளவில் இலை வழியாக மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க அறிவுறுத்தப்படுகிறது.

0: இன்றைய நமது தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் வேளாண் காடுகள் சார்ந்த தொழிற்சாலைகளின் சவால்களும் கட்டுப்பாடுகளும் குறித்து நிறைய விஷயங்களை நம்மளுக்காக பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 7:30 மணிக்கு தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியை.
1: விவசாயிகளுக்கான பரிந்துரையில் அடுத்து கேரட் பயிரில் நூற்புழு மேலாண்மைக்கான தகவல் இது. நடவு செய்யும்போது ஹெக்டேருக்கு 1 டன் வேப்பம் பின்னாக்கு மண்ணில் இடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 1 ஹெக்டேருக்கு 250 கிலோ இடுதல். பர்ப் யூரியோசிலியம் லிலாசினம் 5 கிலோ 1 ஹெக்டேருக்கு என்ற அளவில் பரிந்துரைக்கப்படுகிறது. உருடைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75வது நாட்களில் மான்கோசெஃப் 2 கிராம் 1 லிட்டர் நீர் அல்லது குளோரோத்தலோனில் 2 கிராம் 1 லிட்டர் நீர் என்ற அளவில் இலைவழி தெளிக்க அறிவுறுத்தப்படுகிறது. பூண்டு பயிரில் புசோரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பன்டைசிம் 1 கிராம் 1 லிட்டர் நீர் அல்லது காப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் நீர் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். கேட்டவை விவசாயிகளுக்கான வேளாண் பரிந்துரைகள்.

0: 6:45 மாநில செய்திகள் தொடர கேட்போம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருப்பூர், கோவை மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று தமிழகம் வருகிறார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று தமிழகம் வருகிறார். கோவையில் உள்ள தனியார் செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் உள்ள அவினாசி லிங்கேஸ்வரர் கோவிலுக்கும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் செல்ல இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின்போது இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார்.

0: இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிரதமர் வீட்டிற்கு வெளியே திரு ராகுல்காந்தியும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தியதாக கூறியுள்ளார். மேலும் பாதுகாப்பு விதிமுறைகளை மதிக்காமல் அவர்கள் நடந்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்துவதற்கு அரசு தயாராக உள்ளது என்பதை தெரிவித்த பின்னரும் ஜனநாயக முறையில் விவாதம் நடத்துவதற்கு பதிலாக காங்கிரஸ் கட்சி இந்த பிரச்சினையை அரசியலாக்கி வருகிறது என்று திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். மாணவர்களை அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்துவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீனும் குறை கூறியுள்ளார். இதனிடையே புதுதில்லியில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் கடந்த மே 10 முதல் இதுவரை போதைப்பொருள் தொடர்பாக 2,890 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 3,845 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். 3,500 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எதிர்கால தலைமுறையினரை ஆரோக்கியமானவர்களாக உருவாக்க அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு விக்னேஷ் குறிப்பிட்டார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உடுமலையில் உள்ள திருமூர்த்தி அணை பகுதியில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அணைகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் மேம்பாட்டுப் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று கூறினார். திருமூர்த்தி அணையிலிருந்து பெறப்படும் தண்ணீர் மூலம் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் சுமார் 380,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுவதாகவும் திரு அருண்ராஜ் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களிலும் கடந்த சில நாட்களாக ஆவின் பால் விநியோகம் குறைந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி கவலை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பால் உற்பத்தியாளர்களுக்கான கொள்முதல் விலையை ஆவின் நிறுவனம் குறைவாக வழங்குவதே இந்த தட்டுப்பாடுகளுக்கு காரணம் என்றும், அதனை உயர்த்தி வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாநில அரசு முறையாக செய்து தர வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். திருத்தணி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனி கோவில் நில மோசடி தொடர்பான வழக்கில் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அடுத்த மாதம் 2 முதல் 4 வரை 3 நாட்கள் அரசு விழாவாக ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஆண்டுதோறும் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் ஆடிப்பெருக்கு விழா அரசு விழாவாக 3 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 2 தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 4 வரை 3 நாட்கள் ஆடிப்பெருக்கு விழா அரசு விழாவாக ஒகேனக்கல்லில் நடைபெற உள்ளது. இதற்கான பல்வேறு முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. இந்த 3 நாட்களும் அரசின் பல்வேறு துறைகளை விளக்கும் வகையில் பல்துறை பணிவிளக்க கண்காட்சிக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் ஆடிப்பெருக்கு விழாவில் சுற்றுலாத்துறை, கலை பண்பாட்டுத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை சார்பில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: தமிழக கடலோர பகுதியில் ஒரு வளிமண்டல தாழ்வு பாதை நிலவுவதால் வட தமிழகம் மற்றும் உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. உள் தமிழகம் வட கடலோர மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதனிடையே தென்காசி மாவட்டத்தில் எல்நினோ தாக்கத்தால் வறட்சியான சூழல் நிலவுவதால் விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள மாவட்டமாகும். இங்கு அடவிண்டினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை, கடனாநதி அணை உள்ளிட்ட 5 அணைகள் கொண்ட மாவட்டம் என்பதால் விவசாயம் பிரதான தொழிலாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ள எல்நிலோ காரணமாக வெப்ப அலை என்பது மாவட்டத்தில் தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக 1000 கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் தரிசாக கிடக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் ராமநதி அணை மற்றும் கடனாநதி அணைகளிலிருந்து கார்பருவ சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக விவசாயிகள் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசெந்தில்.
0: இருவரி செய்திகள். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். யுக்ரைன் ராணுவ தலைமை தளபதி பதவியிலிருந்து அலெக்சாண்டர் சிரிஸ்கியை அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நீக்கியுள்ளார். கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்நினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக இன்று பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா செல்கிறார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள தேயிலை தொழிற்சாலையில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா நேற்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் 1,85,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று வழங்கினார். தேனி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் வைத்தியநாதன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. சென்னையில் குறைந்த விலையில் தங்கம் வழங்குவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட 4 பேரை மாநகர காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 55,000 ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர். தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 4,50,00,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15-30 தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 பேர் கொண்ட அணியில் மன்பிரீத் சிங், கோல் கீப்பர்கள் மோஹித் சூரஜ் கர்கேரா, ஜெர்மன் பிரீத் சிங், அமித் ரோஹிதாஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். சீன ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து சக வீராங்கனை உனாட்டி ஹூடாவை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருப்பூர், கோவை மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று தமிழகம் வருகிறார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:55:30.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது தமிழ்நாட்டில் வரையாடுகளை பாதுகாக்கும் திட்டம் இது குறித்து தகவல்களை வழங்குகிறார் நீலகிரி வனக்கோட்டத்தின் வனவிலங்கு உயிரியலாளர் முனைவர் கார்த்திக் சிவராஜ் அவர்கள்.
2: 1973 இந்திய அரசாங்கம் ஒரு ஸ்கீம் எடுத்து வந்தாங்க, ப்ராஜெக்ட் டைகர். டைகரோட எண்ணிக்கை இல்லாம ஆயிப்போச்சு. அப்ப இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் மூலமாக ஒரு ஸ்கீம் எடுத்து வந்தாங்க, அதான் ப்ராஜெக்ட் டைகர். 1973 இன்னைக்கு வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி

0: நம்ம முதலமைச்சர் வந்து ஒரு ஸ்கீம் எடுத்து வந்தாங்க, ப்ராஜெக்ட் நீலகிரி தார். ஏன்னா தமிழ்நாட்டோட ஒரு மாநில விலங்கு, இதை பாதுகாக்க வேண்டிய அவசியத்துல நம்ம இருக்கோம். அதுக்காக வந்து ஒரு ஸ்கீம் எடுத்து வந்தாங்க, அதான் ப்ராஜெக்ட் நீலகிரி தார். இதுக்கு வந்து ஒரு 25 கோடி பணம் ஒதுக்கி ஒரு 5 வருஷம் இது வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இது எண்ணிக்கையிலிருந்து குறைவதை பாதுகாக்கவும், இதோட வால் இடத்தை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காகவும் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அது வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா முக்கிய காரணம் வந்து அப்செக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் ஸ்டேட் அனிமல், அதோட ஹேபிடேட்டை எக்ஸ்பேண்ட் பண்றோம். முன்னாடி பாத்தீங்கன்னா ஊட்டியில எல்லா பகுதியிலும் வரையாடுகள் இருந்ததா சாத்தியக்கூறுகள் இருக்கு. இதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ், நிறைய பேருக்கு தெரியாது, அந்நிய தாவரங்கள், அதோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ரொம்ப மார்வலஸா வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருச்சு. நீலகிரி மாவட்டம் ஃபுல்லா நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, எங்க பார்த்தாலும் யூகலிப்டஸ் மரம் இருக்கும், சீகை மரங்கள் இருக்கும், செஸ்ட்ரம் இருக்கும், உண்ணி செடிகள் இருக்கும், அந்த மாதிரி பூச்செடிகள் நிறைய இருக்கும். எதை பாக்குறோமோ அது எதுவுமே நம்ம நாட்டுக்குரியது கிடையாது, அந்நிய தாவரங்கள். அந்நிய தாவரங்கள் வருகையினால நம்ம நேட்டிவ் தாவரங்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. அது எல்லாமே இது ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இதோட புல்துறை காடுகளும் ஷோலா ஃபாரஸ்டும் ஸ்ட்ரிங்கேஜ் ஆயிருச்சு. இப்போ இது எந்த உணவு தேடி போகும், அதுக்கு வாழிடமும் கிடையாது. இது வந்து வரையாடு அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. வரையினாலே நான் சொல்ற ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மலையில் காணப்படும் கிளிஃப்ல தான் வந்து அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல அது பாதுகாப்பாக உணரும். இப்போ ஒரு அனிமல் அட்டாக் பண்ணது, ஒரு புலி அட்டாக் பண்ணது, அந்த கிளிஃப்ல போய் அட்டாக் பண்ண முடியாது. அந்த மாதிரி பகுதியில் தான் இது அதிகமாக இருக்கும். ஸோ கிளிஃப் அதிகமாக குறைகிறதும் அதே போல அதோட வாழிடம் குறைகிறதும் இது முக்கியமான எண்ணிக்கை குறைவதற்கு காரணமாக போகுது. இதை வந்து மீட் எடுக்கிறதுக்காக தான் வந்து ஹேபிடேட் ரெஸ்டோரேஷன் அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவ் கீழே இந்த ப்ராஜெக்ட் நீலகிரி தாரபத்தி நிறைய பேருக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. அதை பத்தி இந்த புரிதலும் கிடையாது. சோ சாதாரண மக்களுக்கு அதோட இருக்கிற இடத்துக்கு அட்ஜாயினிங் இருக்க மக்களுக்கு அதை பத்தி நாலேஜ் கொண்டு வரணும் இல்லைங்களா. சோ அதனால அவேர்னஸ் பப்ளிக்கும் டூரிஸ்டுக்கும் இப்போ வந்து நிறைய டூரிஸ்ட் நீலகிரி மாவட்டம் மக்கள் இருக்கும் நம்ம வந்து நீலகிரி தாரபத்தி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஓ இந்த மாவட்டம் வந்து அதிகமான நீலகிரி தார கொண்டிருக்கு. அதுக்கு ஒ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட்.
1: இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இதுவரை தமிழ்நாட்டில் வரையாடுகளை பாதுகாக்கும் திட்டம் இது குறித்த தகவல்களை வழங்கினார் நீலகிரி வனக்கோட்டத்தின் வனவிலங்கு உயிரியலாளர் முனைவர் கார்த்திக் சிவராஜ் அவர்கள்.
2: தேங்கி நிற்கும் நீரில் உருவாகும் சிறு உயிர்கள் மனிதர்களாகிய நமது உயிருக்கே ஆபத்தாக மாறும். வீட்டின் சுற்றுப்புறத்தில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்வோம். டெங்கு போன்ற கொடிய நோய் பரப்பும் கொசுக்களுக்கு பாய் சொல்வோம்.

0: நேரம் 7 மணி.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
2: காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் திருமணமானவர்களுக்கான வாழ்க்கை முறை குறித்து பொதுநல மருத்துவர் ஷாஜு அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம்.
3: திருமணமான தம்பதிகள் வாழ்வியல் முறைகள் எப்படி வாழ்றது அப்படின்றது வந்து ஒருத்தர் கண்டிப்பா முன்னோர்கள் அவர்களை இவங்க வந்து அவங்களை பார்த்து வாழ்ந்திருக்கணும். தாய் தந்தை பாட்டி தாத்தா கூட்டு குடும்பம் இவர்களெல்லாம் பார்த்து வாழ்ந்து வந்தவர்களா இருக்கணும். அது முறையான வாழ்வு முறையா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா புகுந்த வீட்டில் எப்படி வாழணும் அப்படின்றது வந்து தாய் பாட்டி இவங்கெல்லாம் கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருக்கணும். அதை பார்த்து அந்த பெண் வளர்ந்து வந்திருக்கணும். ஆணும் அதே மாதிரி தான். ஒரு தந்தை எப்படி இருக்காங்க, அந்த குடும்பத்தை எப்படி பராமரிக்கிறாங்க, முன்னாடி அம்மா அப்பா பாட்டி எல்லாருமே கூட்டு குடும்பமாக இருந்தால் எப்படி இருக்காங்க, இல்லை தனித்த குடும்பமாக இருந்தால் எப்படி இருக்காங்க, ஒரு நல்லது கெட்டதுக்கெல்லாம் எப்படி போகிறாங்க வராங்கன்றது நிச்சயமாக இவங்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு இன்னொரு விஷயம் சொன்னால், ஒரு பெண் திருமணமாய் ஒரு வீட்டுக்கு போகிறா அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு உடல் உபாதைகளோ இல்ல பிரச்சனைகளோ ஏதாவது

0: இருக்கா அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம பெண் வீட்டில் இருக்கிறவங்க முன்னாடி எல்லாமே அந்த பெண்ணுக்கும் பிசிஓஸ் பிசிஓடி இந்த மாதிரி எல்லாமே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றது எல்லாமே பார்த்து அந்த பெண்ணை சரி செய்து உடல் நலத்தையும் மனநலத்தையும் நல்லா பேணி பாதுகாத்து அந்த வீட்டுக்கு அனுப்பணும். ஆணுக்கும் அதே தான், பையன் சரியான முறையில் நடக்கிறாரா, கெட்ட பழக்கங்கள் இருக்கா, தகாத உறவுகள் இல்லை தகாத நட்புகள் இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் அதுல இருந்து வெளியே கொண்டு வந்து அந்த பெண்ணை இங்க கூட்டிட்டு வரணும். இதை வந்து கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும்ன்றது என்னோட நிச்சயமா ஒரு வேண்டுகோளாவே இருக்கும். மருத்துவ பரிசோதனை ரெண்டு பேருக்குமே நல்லா செஞ்சு அவங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கான்றது பார்த்து அனுப்பணும். இப்ப திருமணம் ஆயிட்டு வந்துடுறாங்க, நிறைய பேரை நான் பார்க்கும்போது ஏமா இந்த வயிற்று வலி எப்படி இருக்கு, மாதவிடாய் காலத்துல வயிற்று வலி எவ்வளவு நாளா உங்களுக்கு இருக்குன்னு நம்ம கேக்குறப்போ பாத்தீங்கன்னா அந்த குழந்தை அந்த பொண்ணு சொல்ற விஷயம் என்னன்னா, அது வந்து ரொம்ப நான் வந்து ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்தே எனக்கு இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த ஏஜ் அட்டன் பண்ண போதுல இருந்தே உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஏன் அதை பத்தி நீங்க மருத்துவம் எதுவும் காட்டலையானா, இல்ல எங்க பாட்டி எங்க பெரியம்மா அத்தை இல்ல உறவினர்கள் இதெல்லாம் சொல்லிட்டாங்க, திருமணமானா அதெல்லாம் சரியா போயிடும்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு தவறான நோக்கம், தவறான கருத்தும் கூட. இந்த மாதிரி பெண்களுக்கு அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஆண்களுக்குமே நம்ம சொல்றோம், உங்களோட உடல் உறுப்புகளும் சரி இல்ல உடல்ல இருக்கிற சில நரம்பு பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னாலுமே நீங்க ஏன் பார்க்கலையா அப்படின்னா, இல்ல நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்க, ஏன்னா வீட்டை பத்தி வராது, வீட்டுல அவங்க டிஸ்கஸ் அவ்வளோ பண்றதும் கிடையாது, நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்க திருமணம் ஆயிட்டா அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி கருத்து சொன்னதுனால நானும் சரின்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி கருத்துக்கள் தயவு செய்து வேண்டாம். ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி அது சரி பண்ணணும்ன்றது ஒண்ணு இருக்கு. சரி, திருமணம் ஆகி வந்துட்டோம், இப்ப நம்ம எப்படி இருக்குன்னா கூட்டு குடும்பமா இருந்தா எப்படி நடக்கணும் அப்படின்றது இருக்கு. அதே தனிச்சு இப்போ பொண்ணும் வேலை செய்யறாங்க ஆணும் வேலை செய்யறாங்க, வேலை செய்யறப்போ ஏதாவது வேலை செய்யற இடத்துக்கு போக வேண்டிய கட்டாயங்கள், தனியா இருக்க வாழ்ற கட்டாயங்கள் இருக்கும். ஒரு கூட்டு குடும்பத்துல வாழ்ந்தவங்க திடீர்னு தனியா போய் ரெண்டு பேருமே அந்த புரிதல்ல வாழ்ந்து ஒருத்தரோட ஒருத்தர் எப்படி விட்டு கொடுத்து வாழணும், எந்த சூழ்நிலை எந்த மாதிரி ரெண்டு பேர்த்துக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு எப்படி இருக்கணும், ஒருத்தர் வேலைக்கு போனாலும் இன்னொருத்தர் உதவணும், இவங்க வேலைக்கு போனா அவங்க உதவணும்ன்ற அந்த மனப்பக்குவத்தையும் அது எல்லாத்தையுமே கொண்டு வந்து அவங்களை அனுப்புறது மிகவும் நல்ல ஒரு விஷயம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஓகே இதெல்லாம் ஆயிடுச்சு, சரி இவங்களோட திருமண வாழ்க்கை போயிட்டே இருக்கு, உணவு முறைகள் இப்ப நம்ம தனியா தானே இருக்கோம், நம்ம எப்படி வேணா சாப்பிடலாம் அப்படின்றது. இன்னொன்னு, திருமணம் ஆன உடனே பல வீட்டுகள் விருந்துகள் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் தவிர்க்க முடியாது. பட் தவிர்க்க முடியாத காலத்துல அவங்க கண்டிப்பா அவங்க சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை எல்லாமே இருக்கும். எல்லாமே எடுத்துட்டாலும் ஓகே வந்தாச்சு பாப்பாங்க, இந்த பொண்ணுக்கும் சரி பையனுக்குமே சரி ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூன்று மாதம் ஆயிடுச்சு அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா திரும்பி இந்த பொண்ணுக்கு அந்த வயிற்று வலி வேதனைகள் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொன்னாலும், இது ஆணுக்குமே எடுத்துக்கலாம், பொதுவாவே சொல்றேன் வயிற்று இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல பெண்ணுக்கு தான் குறை இருக்கு ஆணுக்கு குறை இருக்குன்றது இந்த குறைகளை நம்ம சொல்லக்கூடாது.
1: நலமுடன் வாழ. இதுவரை திருமணமானவர்களுக்கான வாழ்க்கை முறை குறித்து பொது நல மருத்துவர் ஷாஜு அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் குறித்து வழக்கறிஞர் கார்த்திகேயன் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு லா இதுதான். நம்ம எல்லாரும் டெய்லி லைஃப்ல பார்க்குற ஒரு விஷயம் தான் இது. மார்னிங் ஆஃபீஸுக்கு போகும்போது டாஸ்மாக் ஷாப் பார்க்குறோம், வீக்கெண்ட்னா ஃப்ரெண்ட்ஸ் பாட்டில் வாங்கலாமான்னு பேசுவாங்க, போலீஸ் வெஹிக்கிள் செக்கிங் பண்ணுறதுப்போ போலீஸ் சர்ச் எப்படி நடக்கும், இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். போலீஸ் எப்படி சர்ச் பண்ணுவாங்க? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பாட்டில் தான் லீகல். சிலர் சொல்லுவாங்க மூணு பாட்டிலுக்கு மேலே வச்சா கேஸ் போட்டுருவாங்க. இன்னும் சிலர் வீட்டில் பாட்டில் வச்சிருக்கவே கூடாது. இது மூணுமே கரெக்ட் இல்லை. கவர்மெண்ட் இதுக்காக செப்பரேட் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கு. அதுதான் தமிழ்நாடு லிக்கர் பொசஷன் ஃபார் பர்சனல் கன்சம்ஷன் ரூல்ஸ் 1996. இந்த ரூல்ஸ் தான் ஒரு ஆர்டினரி சிட்டிசன் பர்சனல் யூஸ்க்காக எவ்வளோ லிக்கர் வச்சிருக்கலான்னு சொல்லுது. இந்த ரூல்ஸில் ஒரு ஜியோ பாஸ் பண்ணி 2017 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் படி லிக்கரை நாலு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஐஎம்எஃப். ஐஎம்எஃப்எல்னா என்ன? ஐஎம்எஃப்எல்னா இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர். சிம்பிளாக சொல்லணுன்னா இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுற எல்லாம் பிராண்டி, விஸ்கி, ரம், ஓட்கா, ஜின், இது எல்லாமே ஐஎம்எஃப்எல் கேட்டகரிக்குள்ளே வரும். அப்போது ஐஎம்எஃப்எல்லோட குவான்டிட்டி எவ்வளோ வச்சுக்கலாம்? கரண்ட் ரூல்ஸ் படி பார்த்தா, அதாவது 2017 கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் படி பார்த்தா, பர்சனல் கன்சம்ஷனுக்காக ஒரு பர்சன் லீகலாக பொசஸ் பண்ணக்கூடிய குவான்டிட்டி ஐஎம்எஃப்எல் எவ்வளோன்னா 4.5 liters, அதாவது ரஃப்லி 6 bottles ஆஃப் 750 ml. லோக்கல் லாங்குவேஜில் சொல்லணுன்னா 6 full bottle. அதே மாதிரி

0: லாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. டோட்டலி ஃபோர் கேட்டகரிஸ், ஐஎம்எஃப்எல், ஃபாரின் மேட் லிக்கர்ஸ், பியர் அண்ட் ஒயின். ஏன் ஒயினுக்கு தனி கேட்டகரி கொண்டு வராங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் அது வந்து குக்கிங்க்கும் யூஸ் பண்ணுறாங்க, பேக்கிங்க்கு நிறைய யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால ஒயின் தனி கேட்டகரியில் கொண்டு வந்திருக்காங்க. பியரோட அல்கோஹால் குவான்டிட்டி, அதாவது அல்கோஹால் லிமிட் ரொம்ப கம்மிங்கிறதுனால அதுக்கு ஒரு தனி கேட்டகரி கொண்டு வந்திருக்காங்க. ஃபாரின் லிக்கருக்கு தனி, அதே மாதிரி இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கருக்கு தனி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் கரண்ட் பொசஷன் குவான்டிட்டி. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் டாஸ்மாகில் போய் 6 விஸ்கி பாட்டில்ஸ் வாங்குறீங்க பர்சனல் யூஸ்க்காக, வீட்டில் வச்சுருக்கீங்க. ஜென்ரலி இந்த ரூல்ஸ்க்குள்ளே இது லீகல் பொசிஷனாக வருது, அதனால் இதுக்காக போலீஸ் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது. இது வந்து க்ரைம் இல்லை, அஃபென்ஸ் ஆக முடியாது, இதுக்காக உங்களை பனிஷ் பண்ண முடியாது. ஆனால் கன்சிடர் பண்ணுங்கள், 20 பாட்டில், 30 பாட்டில், 40 பாட்டில், உங்களால் ரீசன் சொல்ல முடியல எதுக்கு நீங்கள் 20 பாட்டில் 30 பாட்டில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி, அதுக்கு டாக்குமெண்ட்டும் இல்லை. அப்போ போலீஸ் உங்களை க்வெஸ்டின் பண்ணலாம், உங்கள் மேலே கேஸ் போடலாம், அஃபென்ஸ் ஆகும். இப்போது இந்த ஆக்ட் ஒரு ப்ரிசம்ஷன் கிரியேட் பண்ணுது, அதாவது பொசஷன் லிமிட்டுக்கு மேலே வச்சா அது என்ன பர்பஸ்க்காக வச்சிருக்கிறேங்கிற பேர்டன், ப்ரூவ் பண்ற பேர்டன் நம்ம மேல வந்துடும்.
1: சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் இதுவரை தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் குறித்து வழக்கறிஞர் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி FM-இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 944-26-43-542, 944-26-43-542.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் மூன்று நாள் மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று உனாட்டி ஹூடாவை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மாசிடோனாவின் ஸ்கோப்ஜி நகரில் இரு நாடுகளின் வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் நீண்டகால பங்களிப்பு, தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புக்கு அப்பாற்பட்டு பொருளாதார உறவுகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று கூறினார். அந்நாட்டுடனான இந்தியாவின் நல்லுறவு மேலும் வலுப்படுவதற்கு அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான தற்போதைய வர்த்தக அளவு அடுத்த 10 ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். டிஜிட்டல் கண்டுபிடிப்பு, செயற்கை நுண்ணறிவு, மருந்து மற்றும் சுகாதார துறைகளில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் வடக்கு மாசிடோனியா வர்த்தக பிரதிநிதிகளை திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். இந்திய குடியரசுத் தலைவர் ஒருவர் வடக்கு மாசிடோனியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருப்பது இதுவே முதல் முறையாகும். இதற்கிடையே குடியரசுத் தலைவரின் இந்த பயணம்

0: குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ஜார்ஜ், வடக்கு மாசிடோனியாவுடனான இருதரப்பு உறவில் புதிய அத்தியாயம் ஏற்பட்டிருப்பதாக கூறினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பு மேம்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ஆசியான் நாடுகளுடன் பல்வேறு துறைகளில் ஆழமான ஒத்துழைப்பின் மூலமாகவே இடர்பாடுகளை களைந்து முன்னேற்றத்தை அடைய முடியும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இரண்டு நாள் பயணமாக பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா சென்றுள்ள அவர், ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் உரையாற்றினார். இந்தியா ஆசியான் இடையேயான நல்லுறவுகள் தொடர்ந்து மேம்பட்ட நிலையில் நீடிக்கும் என்றும் தாம் தெரிவித்ததாக சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். தமது இந்த பயணத்தின்போது ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர்களையும் சந்தித்து பேச உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் மூன்று நாள் மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ள நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு இடையே ஆழமான ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. சுகாதார பாதுகாப்பு, டிஜிட்டல் முறையிலான சுகாதாரம், தொற்று நோய்களுக்கான ஆயத்த நிலை மற்றும் தரமான சுகாதார வசதிகளை சமமான வகையில் பெறுவது உள்ளிட்டவை குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படவுள்ளது. புதுமை கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை என்ற கருப்பொருளுடன் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பல்வேறு சுகாதாரத்துறை தொடர்பான விஷயங்கள் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு ஜூன் ஜூலை மாதங்களில் காவிரியில் கர்நாடக அரசு விடுவிக்க வேண்டிய தண்ணீர் குறித்து விவாதிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் தென்மேற்கு பருவமழையும் குறைந்த அளவே பெய்துள்ள சூழலிலும் நடைபெறும் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு ராகுல்காந்தியின் செயல்பாடு முற்றிலும் கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். பிரதமர் என்பவர் ஒரு கட்சியின் தலைவர் மட்டுமல்ல, 140 கோடி மக்களுக்குமானவர் என்று தெரிவித்துள்ள திரு நிதின் நபின், ராகுல்காந்தி நடந்து கொண்ட விதம் அதிருப்தியை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். இந்திய அரசியல் வரலாற்றில் நேற்றைய தினம் மிகவும் துரதிருஷ்டவசமானது என்பதுடன் கருப்பு தினமாக அமைந்துவிட்டதாகவும் திரு நிதின் நபின் குற்றம் சாட்டினார். வெள்ளத்தால் மிகவும் மோசமான பாதிப்பை எதிர்கொண்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மனிதாபிமான உதவிகளை வழங்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக உணவுப் பொருட்கள், கூடாரங்கள், மருத்துவப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை அனுப்பி வைத்திருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். நூரிஸ்தான் பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு ஆப்கானிஸ்தான் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்திடம் இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடினமான இந்த தருணத்தில் ஆப்கானிஸ்தான் மக்களுடன் இந்தியா துணை நிற்கும் என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானின் வடகிழக்கு மாகாணமான நூரிஸ்தானில் ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 20 அதிகரித்துள்ளது. 100 மேற்பட்டோர் மாயமாகியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்நினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நேற்று வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர், நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை குறைவால் ஏற்பட்டுள்ள சூழலை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மாநில அரசுகளுடன் தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயலாற்றுவதுடன் விவசாயிகளுக்கு உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். கரீஃப் பருவ விதைப்புக்கு சாதகமான சூழல் ஏற்படும் வகையில் தென்மேற்கு பருவமழை பெய்திருப்பதாகவும், 658 லட்சம் ஹெக்டேரில் இதுவரை விதைப்பு பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அணைகளில் உள்ள தண்ணீர் தட்டுப்பாடு, வேளாண் துறைக்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளுடன் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விரிவான ஆலோசனை மேற்கொண்டார். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க ராணுவ தாக்குதல்கள் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் ஈரான் தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டால் அதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ஈரான் மீதான தொடர் தாக்குதல்கள் குறித்த காணொலியை அமெரிக்க ராணுவ தலைமையகம் வெளியிட்டுள்ளது. யுக்ரைன் ராணுவ தலைமை தளபதி பதவியிலிருந்து அலெக்சாண்டர் சிரிஸ்கி அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நீக்கியுள்ளார். அவருக்கு பதிலாக புதிய ராணுவ தளபதியாக மெக்காலியோ டிராபாட்டியை நியமித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள ஜெலன்ஸ்கி, யுக்ரைன் ராணுவ நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் நோக்கிலும் ரஷ்யாவின் அழுத்தத்தை கருத்தில் கொண்டு அமைதியை ஏற்படுத்தும் நோக்கிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து சக வீராங்கனை உனாட்டி ஹோடாவை இன்று எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டி அல்வி ஃபர்ஹானை எதிர்கொள்கிறார். முன்னதாக நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரணாய், மகளிர் ஒற்றையர் பிரிவில் தேவிகா சிஹாக் முதல் சுற்றில் தோல்வியடைந்தனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெற உள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 பேர் கொண்ட அணியில் மன்பிரீத் சிங், கோல் கீப்பர்கள் மோஹித், சூரஜ் கர்கேரா, ஜெர்மன் பிரீத் சிங், அமித் ரோஹிதாஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 நாள் மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று உனாட்டி ஹோடாவை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப் எம் 101.8.

ஆரம்பிக்கலாம். வேக வைத்த நெல்லை பூமியில் விதைத்தால் அது மறுபடியும் முளைக்காது. வேக வைக்காத நெல்தான் முளைக்கும். அதுபோல உண்மை ஞானமாகிய தீயால் வெந்த ஒருவன் பரிபூரணனாக இருப்பானானால் அவனுக்கு மறுபிறவி கிடையாது. அஞ்ஞானத்துடன் மரணமடைந்தால் மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டிய வரும். இது இறை சிந்தனை.

144 இது படத்தின் பெயர். சீன் ரால்டான், சின்மயி ஆகியோர் பாடியிருந்தார்கள். பாடலுக்கான இசை சீன் ரால்டான்.

குட் மார்னிங் நீலகிரிஸில் தொடர்கிறது இன்றைய நீலகிரி செய்திகள். நேர்களே, ஊட்டி புதுமந்து மற்றும் அதனை சுற்றியுள்ள கோடிப்பண்ணை பகுதிகளில் கரடி ஒன்று நடமாடி வருவதாகவும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் மக்கள் தனியாக வெளியேற வேண்டாம் என்றும் வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடுக்க மாவட்ட நிர்வாகம் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. கல்லார் சோதனைச்சாவடி பகுதியில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில்களை பயன்படுத்திய கடை ஒன்றுக்கு ₹10,000 அபராதம் விதிக்கப்பட்டு பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல்

செய்யப்பட்டது. இது விழிப்புணர்வு தகவலாகவும் பகிரப்படுகிறது. மேலும் பராமரிப்பு பணிகள் காரணமாக நீலகிரியின் பல்வேறு பகுதிகளில் அவ்வப்போது மின்தடை அறிவிக்கப்பட்டு வருகிறது என்பதையும் மக்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளலாம்.

49 ஓ படத்திற்காக அபய் ஜோத்புர்கர் பாடியதை கேட்டீர்கள். யுகபாரதியின் பாடல் இசையமைப்பாளர் கே அவர்களின் இசையில் ஒலித்தது.

குட் மார்னிங் நீலகிரிஸ் தொடர்கிறது. நீலகிரி மாவட்டத்திற்கான வானிலை அறிக்கை. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கலாம். அதிகபட்ச வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் முதல் 17 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 10 முதல் 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4

0: குட் மார்னிங் நீலகிரிசில் தொடர்ந்து ரசிப்போம் புதின பக்கங்கள்.
1: குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம்

குழந்தையின் முகத்தையும் அந்த முகத்திலிருந்து பருகுவது போன்ற ஆர்வத்தோடு தன்னை இமையாமல் பார்த்து கொண்டிருக்கும் கண்களையும் எதிரே நேருக்கு நேர் நிமிர்ந்து காண தயங்கியவனாக தங்கள் இருவருக்கும் நடுவில் நின்று கொண்டிருந்த மானின் கண்களை நோக்கியபடியே அவளோடு பேசினான் இளங்குமரன். முல்லை பூக்களைப் போல பருவ காலங்களில் மலர்ந்து பொலிவதும் பின் வாடி உதிர்ந்து தளர்வதும் குறைவதும் தான் மனித உடம்பின் அழகு, கவர்ச்சி இவையெல்லாம். பூக்கள் பூப்பதற்கு பருவம், நேரம் முதலியன காரணமாவது போல இந்த உடம்பில் அழகு பூக்கும் பருவங்களும் சில உண்டு. உடம்பை வாகனமாக கொண்டு இயங்கும் நீண்ட வாழ்க்கை பயணத்தில் அழகும் கவர்ச்சிகளும் பூத்து பொலிகின்ற பருவங்கள் மிகவும் குறுகியவை. பூக்களுக்கும் நேரத்திற்கும் சேர்த்து தமிழில் ஒரே சொல்லாக வாய்த்திருப்பது போது என்ற பதம். நேரத்தோடு மலரும் பண்பை குறிப்பதற்காகவே பூக்களுக்கும் போது என்று பெயரிட்டார்கள் போலிருக்கிறது. பவழ மல்லிகை இரவிலேயே பூத்து விடுகிறது. தாமரை கதிரவனை பார்த்த பின்பே முகம் மலர்கிறது. குமுதப்பூ மாலையில்தான் மலர்கிறது. ஒவ்வொரு மலரும் தன்னுடைய போது தவறாமல் பூக்கும் இயல்பை நினைத்துக் கொண்டு பார்த்தால்தான் இரண்டு பொருளுக்கும் உரியதாக வாய்த்த போது என்ற சொல்லின் அழகு புரியும். சமயம் அறிந்து, இடம் அறிந்து, பொருத்தம் அறிந்து மலரும் அறிவின் மலர்ச்சியை பூக்களுக்கு இணை சொல்வது இதனால்தான் முல்லை. உன்னை போன்ற பெண்களுக்கோ ஆசை நேரும்போதுதான் அறிவும் மலர்கிறது. ஆசையை சொல்வதற்கு வேண்டிய சொற்களை மட்டும்தான் நீங்கள் தேடுகிறீர்கள். அதை மறுப்பதற்கு தேவையான அழகிய சொற்களை தேடாமலே தெரிந்து சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள். இப்படி வெடுக்கென்று உடனே அவனுக்கு பதில் சொன்னாள் முல்லை. அவளுடைய சொற்கள் உணர்ச்சி வசப்பட்டு பிறந்ததைக் கண்டு இளங்குமரன் புன்முறுவல் பூத்தான். எதிரே இருப்பவர் கூறிய கருத்து எதுவோ அதை உடனே மறுத்துவிட வேண்டும் என்ற அவசரமும் அவளுடைய இந்த சொற்களில் துடித்தது. முல்லையின் மனதில் இப்போது இன்னொரு சந்தேகமும் ஏற்பட்டது. பூக்களைப் போல் சில பருவ காலங்களில் மலர்ந்து பொலிவதும் பின்பு வாடி உதிர்ந்து தளர்வதும் குறைவதும் தான் மனித உடம்பின் அழகு, கவர்ச்சி இவையெல்லாம் என்று இளங்குமரன் கூறியது தன்னை பற்றியா, அவனை பற்றியா என சந்தேகத்தை இரண்டு கூறாக பிரித்து மனதை குழப்பிக் கொண்டாள் அவள். இந்த சந்தேகத்தை அவனிடமே கேட்டு புரிந்து கொள்ளலாம் என்றால் இதை அவனிடம் எப்படி கேட்பது என்றும் அவள் விளங்கிக் கொள்ள முடியாமல் பயந்தாள். இளங்குமரனோ தன் எதிரே நிற்பவளுடைய பெண் இதயத்தின் எல்லா வேதனைகளையும் உணர்ந்திருந்தும் ஒன்றுமே உணராதது போல இளநகை தயங்கும் முகத்தினனாக நின்றான். அவன் இதழ்களிலும் முகத்திலும் தோன்றிய அந்த புன்னகையும் கூட பிறருடைய வேதனைகளுக்கு இறங்கும் அருளாளன் ஒருவனுடைய கருணை நகையாகவே இலங்கிற்று. இவர்கள் இரண்டு பேரும் இப்படி பேச தயங்கி நின்ற சமயத்தில் இந்த குழப்பத்திலிருந்து இரண்டு மனங்களையுமே விடுவிக்க வந்தார்போல ஓவியன் மணிமார்பனும் அவன் மனைவியும் படைக்கலச்சாலைக்கு வந்து சேர்ந்தார்கள். இளவந்திகை சோலையில் வந்து தங்கியிருந்த ஓவியனை, இந்திர விழா முடிகிறவரை நீ படைக்கலச்சாலையிலேயே வந்து தங்கிக் கொள்ளலாம் என்று நீலனாக மறவர் வேண்டிக் கொண்டதற்கு இணங்கி தன் மனைவியோடு அப்போது அங்கு புறப்பட்டு வந்திருந்தான். முல்லையின் கேள்விகளுக்கும் ஆசைகளுக்கும் மறுமொழி சொல்லியும் சொல்லாமலும் இரண்டு விதமான நிலைகளுக்கு நடுவே தவித்துக் கொண்டிருந்த இளங்குமரனுக்கும் மணிமார்பனுடைய வரவு இப்போது நிறைந்த நிம்மதியை அளித்தது. விலங்குகளை மாட்டிக்கொண்டு அவற்றால் பூட்டுண்டு கிடக்கும் கைகளே அவற்றை களைந்து கழற்ற முடியாமல் தவிக்கும்போது வேறு கைகள் வந்து கழற்றினால் போல தன் மனதின் திண்மைகளை இழக்கும் நளினமான சூழ்நிலைகளோடு முல்லை எதிரே வந்து நின்று கொண்டு ஒவ்வொரு வார்த்தையாலும் தன்னை வளைத்து இறுக்கி சொல் விலங்கு பூட்டிக் கொண்டிருந்த சமயத்தில் மணிமார்பன் வந்து விடுவித்ததாக தோன்றியது இளங்குமரனுக்கு. ஆனால் முல்லைக்கோ தன் மனத்தின் இரகசியங்களையெல்லாம் சொல்லி தீர்த்து விடுவதற்கு இருந்த கட்டுக்காவலற்ற சுதந்திரமான சமயத்தில் திடீரென்று யாரோ வந்து தன் மனதுக்கும் நாவுக்கும் விலங்கு போட்டுவிட்டார் போல் இருந்தது.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா. பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா.

0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கையின் நடவடிக்கைகள்.
1: காற்று மழையின் போது மரம் அடர்ந்த சாலைகளில் பயணம் செய்வதை தவிர்க்கவும்.
0: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மின் கம்பங்களை கையால் தொடக்கூடாது.
1: வெளியே செல்லும் போது குடை, மழைக்கோட், நீர்புகா பைகளை எடுத்து செல்லவும்.
0: மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
1: மொபைல் போன், பவர் பேங்க், லேப்டாப், டார்ச் லைட் போன்ற மின்சாதன பொருட்களை முழுமையாக சார்ஜ் செய்து வைத்துக் கொள்ளவும்.
0: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
1: பேரிடர் காலங்களில் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
0: என்றும் பொதுநலனில் உங்கள் ஊட்டி FM 101.8.

குட் மார்னிங் நேர்கிரேசில் அடுத்து பார்ப்போம் சில சுவாரஸ்யமான உண்மைகளை. பூமியை விட செவ்வாய் கிரகத்தில்தான் அதிக ரோபோக்கள் சுற்றித் திரிகின்றனவாம். மனிதர்கள் அங்கு அனுப்பிய ரோபோக்கள் மட்டுமே தற்போது அதை சுற்றித் திரிகின்றன என்கிறது அறிவியல் செய்தி ஒன்று. பூமியை விட செவ்வாய் கிரகத்தில்தான் அதிக ரோபோக்கள் மனிதனால் அனுப்பப்பட்டு அங்கு சுற்றி கொண்டிருக்கின்றன. ஆக்டோபஸ் இந்த ஒரு உயிரினத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து ஜோதிடமெல்லாம் இதை வைத்து நாம் கணித்து கொண்டிருக்கும் ஒரு காலகட்டத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக்டோபஸ் உயிரினத்திற்கு 3 இதயங்கள் உண்டு. மேலும் இதன் இரத்தம் சிவப்பாக இல்லாமல் நீல நிறத்தில் இருக்குமாம்.

விவி பிரசன்னா வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடியது. அஞ்சலா படத்திலிருந்து ஒலித்தது. யுகபாரதி எழுதி கோபி சுந்தர் பாடலுக்கான இசையை வழங்கியிருந்தார்.

குட் மார்னிங் நீல்கிரிஸ் தொடர்கிறது. சுவாரஸ்யமான உண்மைகள். நாமெல்லாம் எவரெஸ்ட் சிகரம் தான் மிக உயர்ந்த சிகரம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறோம், நினைத்து கொண்டிருக்கிறோம். அதுவும் உண்மையும் கூட. ஆனாலும் கூட இந்த உலக விந்தையில் ஹவாய் தீவில் உள்ள மௌனா கியா அப்படின்ற எரிமலைதான் மிக உயரமானது, எவரெஸ்ட் சிகரத்தை விட உயரமானது அப்படின்ற ஒரு அறிவியல் செய்தி சொல்லுது. இதன் பெரும்பகுதி கடலுக்கு அடியில் உள்ளதால் இதனுடைய உயரம் வந்து தெரியவில்லை என்றும், ஆனால் இது எவரெஸ்ட் சிகரத்தை விட உயர்ந்தது என்றும் சொல்லப்படுகிறது. ஆக்டோபஸுக்கு நீல நிற ரத்தம் அப்படின்னு ஒரு தகவலை நாம் பகிர்ந்தோம். இதே போல நண்டுகளுக்கும் கூட சிவப்பு நிறத்திற்கு பதிலாக நீல நிறத்தில்தான் ரத்தம் உள்ளது அப்படின்னு தகவல் சொல்லுது. முதலை கண்ணீர் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். சில மனிதர்களோட கண்ணீரை இப்படி நாம் வர்ணிப்பது உண்டு. முதலைகள் இரையை கொல்லும் போது அழுவது போன்ற ஒரு உணர்வு அவற்றுக்கு ஏற்படுவோம். இது அறிவியல் பூர்வமாக முதலை கண்ணீர் என்று அழைக்கப்படுகிறது.

0: பாகுபலி படத்திற்காக எம் எம் கீரவாணியின் இசையில் கார்த்திக். அதாமினி குழுவினர் பாடியதை கேட்டீர்கள். மதன் கார்க்கியின் பாடல் வரிகளவை. நேரம் 8:01. குட் மார்னிங் நீல்கிரிஸில் தொடர்கிறது சிகரம் தொடு.
1: சிகரம் தொடு.
2: நேயர்களே, இன்றைய சிகரம் தொடு நிகழ்ச்சியில் விரிவுரையாளர் சுபத்ரா அவர்கள் வழங்கும் வேலைவாய்ப்பு தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: நேயர்களுக்கு எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் படிக்கிறது மூலமா என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அந்த சப்ஜெக்ட் பற்றி நாம் பார்த்தோம். ஸோ என்னென்ன அது மூலிமா வந்துட்டு என்னென்ன தொழிற்சாலைகள் நீங்கள் வேலை செய்யலாம், அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றது கடந்த வாரம் பார்த்தோம். இந்த வாரம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, அதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து டிஎம்டி. ஸோ இந்த டிஎம்டின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் 4.0, ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங், ஆட்டோமேஷன், ரொபாட்டிக்ஸ், சிஎன்சி டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் டிஜிட்டல் ப்ராசஸிங் சிஸ்டம்ஸ் போன்ற நவீன உற்பத்தி தொழிற்சாலைகளை அடிப்படையாக கொண்ட தொழில்நுட்ப படிப்பாகும். இந்த படிப்பின் மூலம் மாணவர்களுக்கு நவீன தொழிற்சாலைகளில் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உற்பத்தி செயல்முறைகளை மேம்படுத்தும் திறன்களை அவர்கள் எவ்வாறு பெறுகின்றனர் என்பதை இந்த டிஎம்டி, அதாவது டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி மூலமா நம்ம அறியலாம். இதன் வேலைவாய்ப்பு பதவிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன், சிஎன்சி ப்ரோக்ராமர், சிஎன்சி மெஷின் ஆபரேட்டர், ப்ரொடக்ஷன் டெக்னீஷியன், ஆட்டோமேஷன் டெக்னீஷியன், ரொமேட்டிக்ஸ் டெக்னீஷியன், இண்டஸ்ட்ரியல் IoT டெக்னீஷியன், குவாலிட்டி கண்ட்ரோல் டெக்னீஷியன், ப்ராசஸ் டெக்னீஷியன், மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியன், கேட் கேம் டெக்னீஷியன், PLC ப்ரோக்ராமிங் டெக்னீஷியன், ப்ரொடக்ஷன் பிளானிங் அசிஸ்டன்ட், ஸ்மார்ட் ஃபேக்டரி டெக்னீஷியன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்டி படிக்கிறது மூலிமா இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பதவிகள். இந்த டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி மூலிமா இந்த படிப்பு படிக்கிறது மூலிமா பணிபுரியக்கூடிய துறைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் உற்பத்தி நிறுவனங்கள், சிஎன்சி மற்றும் ப்ரெஷன் மேனுஃபேக்சரிங் நிறுவனங்கள், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் நிறுவனங்கள், ரொமேட்டிக்ஸ் நிறுவனங்கள், ஏரோஸ்பேஸ் மற்றும் டிஃபென்ஸ் உற்பத்தி நிறுவனங்கள், எலக்ட்ரிக்கல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், ஹெவி என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ், மெஷின் டூல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஸ்மார்ட் ஃபேக்டரி மற்றும் இண்டஸ்ட்ரியல் 4.0 நிறுவனங்கள், ரெனுவபிள் எனர்ஜி எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். இந்த படிப்பு மூலமா வேலைவாய்ப்பு வழங்கும் முன்னணி நிறுவனங்கள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ், அசோக் லேயன், ஹுண்டாய் மோட்டர் இந்தியா, டிவிஎஸ் மோட்டர் கம்பெனி, போஷ், சீமென்ஸ், லேஷன் அண்ட் டெர்போ, கேட்டர்பில்லர், ஏபிபி, இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி படிக்கிறது மூலிமா அதிகமான வேலைவாய்ப்பு தரக்கூடிய மூணு நிறுவனங்கள் இதெல்லாம் இருக்குது. அரசு வேலைவாய்ப்புகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி படிப்பு முடித்தவர்கள், மத்திய மற்றும் மாநில அரசு தொழிற்சாலைகள், பாதுகாப்புத்துறை உற்பத்தி நிறுவனங்கள், ரயில்வே உற்பத்தி மற்றும் பராமரிப்பு மையங்கள், பொதுத்துறை PSC நிறுவனங்கள், தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு நிறுவனங்கள் ஆகியவற்றில் தகுதிக்கேற்ப பணியாற்றலாம். மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேலே உயர்கல்வி வேலைவாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிப்ளமோ முடித்த பிறகு BE, BTEC, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கோட்ரிக் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்டெலிஜென்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் படிப்புகளில் லேட்டரல் என்ட்ரி, அதாவது டைரக்டாக செகண்ட் இயர் உள்ள நீங்கள் சேர்ந்துக்கலாம். சிஎன்சி ப்ரோக்ராமிங், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், PLC அண்ட் SCADA, கேட் கேம், ரொபாட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இண்டஸ்ட்ரியல், அதாவது IIoT மற்றும் ஆடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் போன்ற துறைகளில் இதோட சர்டிஃபிகேட் கோர்சஸ் மூலிமா நீங்கள் படிச்சுட்டு இந்த சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் பெறலாம். இந்த சர்டிஃபிகேட்ஸ் மூலிமா நீங்கள் மேலே கூறிய அத்தனை கம்பெனிஸ்லேயுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்கும். தொழில் முனைவோர் வாய்ப்புகள், இந்த படிப்பை முடித்தவங்களுக்கு மூலமா என்னென்ன தொழில் முனைவோர் வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஎன்சி ஜாப் ஒர்க் சென்டர், கேட் கேம் டிசைன் சர்வீசஸ், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் சொல்யூஷன்ஸ், ரொமேட்டிக் இன்ஜினியரிங் சர்வீசஸ், 3D பிரிண்டிங் அண்ட் ரேபிட் ஃபோட்டோடைப்பிங் சென்டர், மெஷின் மெயின்டெனன்ஸ் அண்ட் டெக்னீஷியன் கன்சல்டன்சி, ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் சொல்யூஷன்ஸ் போன்ற தொழில்களை இதன் மூலம் நீங்கள் வந்து தொடங்கலாம், தானாகவே தொடங்கிக் கொள்ளலாம். ஸோ இதன் மூலமாக வரக்கூடிய சம்பள வாய்ப்புகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய பட்டதாரிகள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆண்டிற்கு 3 லட்சம் முதல் 5 லட்சம் வரையிலும், இரண்டிலிருந்து 5 ஆண்டு அனுபவம் இருப்பவர்கள் ஆண்டிற்கு 5 லட்சம் முதல் 8 லட்சம் வரையிலும், 5 ஆண்டுகளுக்கு மேல் அவர்கள் திறமைக்கேற்ப 8 லட்சம் முதல் 15 லட்சம் வரை அல்லது அதற்கு மேல் அவர்களின் திறமை அனுபவம் பொறுத்து பெறலாம். இந்த டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி படிக்கிறது மூலிமா எதிர்கால வளர்ச்சி என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரி 4.0, ஸ்மார்ட் ஃபேக்டரிஸ், ரொபாட்டிக்ஸ், ஆட்டோமேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், ஏரோஸ்பேஸ் மற்றும் அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் துறைகளில் வேகமாக வளர்ச்சியால் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி நிபுணர்களுக்கான தேவை இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் அதிகரித்து வருகிறது. ஸோ இந்தியாவிலும் வெளிநாட்டிலையும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிப்ளமா இன் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி படித்தவங்களோட தேவை வந்து அதிகமாக இருக்கிறதுனால, இதில் வந்து தனியார் மற்றும் தனியார் துறையிலும் சரி, பன்னாட்டு நிறுவனங்களிலும் சரி, அதிகமான வேலைவாய்ப்பு, அதாவது இந்த டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் படித்த மாணவர்கள் வந்துட்டு அதிகமாக தேவைப்படுறாங்க. இத்துறையை மாணவர்கள் தேர்வு செய்வது சிறந்த தேர்வாகும். வாய்ப்பு அளித்த அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: இதுவரை சிகரம் தொழில் நிகழ்ச்சியில் விரிவுரையாளர் சுபத்ரா அவர்கள் வழங்கிய வேலைவாய்ப்பு தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: இன்றைய வேலைவாய்ப்பு தகவல்கள்.
1: திருப்பூர் மாவட்ட சுகாதார சங்கம் அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார மையங்கள் மற்றும் நகர்ப்புற சுகாதார மற்றும் நலவாழ்வு மையங்களில் 97 மருத்துவ மற்றும் துணை பணியாளர் பணியிடங்களுக்கான அறிவிப்புகள். மொத்த காலி இடங்கள் 97 பணியிடங்கள். மருத்துவ அதிகாரிகள், செவிலியர்கள், சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் மருத்துவமனை பணியாளர்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி ஜூன் 29, 2026 மற்றும் TNPSC Group 1 தேர்விற்கான 2026 அறிவிப்பு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி ஜூலை 29. TNPSC ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைகள் தேர்வு CTSE அறிவிப்பு எண் 04/2026 மொத்த காலி பணியிடங்கள் 476 விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி ஜூன் 25, 2026.
2: மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் வேலைவாய்ப்பு பற்றிய பல தகவல்களை கேட்கலாம் சிகரம் தொடு நிகழ்ச்சியில்.

குட் மார்னிங் நீல்கிரிஸோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவா நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கு முன்னால இன்னொரு சுவாரஸ்யமான உண்மை உங்களுக்கு பகிரப்போறோம். ஸ்லாத் அப்படின்ற ஒரு விலங்கினத்தை பத்தி நாம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். தமிழ்ல இது வந்து அசையாக்கரடி, வன்மக்கரடி அப்படின்னலாம் இதுக்கு பேர் உண்டு. இது தென் அமெரிக்க காடுகள்லையும் அமெரிக்க நாடுகள்லையும் பெரும்பாலும் காணப்படக்கூடிய ஒரு உயிரினம். மரங்களில் தலைகீழாக தொங்கும் ஒரு பாலூட்டி விலங்கினம் இது. இதன் குணம் சோம்பேறித்தனத்தை குறிப்பதால் இதற்கு சோம்பேறி விலங்கு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த விலங்கு தாவர உண்ணி என்றும், பூச்சி பல்லி முதலியவற்றை உண்ணும் என்பதால் அனைத்துண்ணி விலங்கு என்றும் சொல்லப்படுகிறது. இந்த விலங்கு பற்றி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சோம்பல் விலங்குகள் இந்த ஸ்லாத் உயிரினங்கள் எல்லாவற்றிலும் செரிமானம் உட்பட மிகவும் மெதுவாகவே நடக்குமாம். இவனுடைய இந்த அசையாக்கரடி, வன்மக்கரடி, ஸ்லாத் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரினத்தில் அதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக தான் நடக்கும். அதோடைய உணவை செரிப்பது உட்பட எல்லாமே இயல்பாகவே அதனுடைய உடலில் மிகவும் மெதுவாக தான் நடக்குமா. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த விலங்குகளால் அந்த வயிற்றில் சேரக்கூடிய வாயுவை கூட வெளியேற்ற முடியாதான். செரிமானம் மிக மிக சோம்பல் வேகத்தில் நடப்பதால் அந்த வாயுவை கூட இயல்பாக வெளியேற்ற முடியாமல் அவை மூச்சு வழியாகத்தான் அந்த வாயுவை வெளியேற்றுமா. இதனால் விலங்கின் குடலில் அதிகப்படியான வாயு சேர்வதால் அது நோய்வாய்ப்படுவது அடிக்கடி நிகழுமா. மேலும் குடல் வெடித்துவிடும் அளவுக்கும் கூட வாய்ப்புள்ளதாம். வாயு வெளியேறுவதற்கு பதிலாக அந்த வாயுக்கள் மீண்டும் இரத்த ஓட்டத்தில் உறிஞ்சப்பட்டு இரத்தத்தில் கலந்து இரத்தத்தை கெடுத்து பின்னர் நுரையீரல் வழியாக சுவாச காற்றில் வெளியேறுமா. இது இந்த ஸ்லாத் விலங்குகளில் நடைபெறும் ஒரு மாற்றம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இது.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8
0: டி
1: கடி
0: பேச்சு
1: நகைச்சுவை நிகழ்ச்சி.
0: நேயர்களே, டி கடி பேச்சு நிகழ்ச்சியில் வரும் அனைத்து கதாபாத்திரங்களும் சம்பவங்களும் கற்பனையே. சிரிப்போம், சிந்திப்போம்.
2: ஏன் அம்னி, என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? ஏ, பசங்க ரெண்டு பேர் வந்தானுங்களா இல்லையா? அந்த ராமசாமி குப்புசாமியும் கேக்கெல்லாம் ரெடியா வச்சிட்டீங்களா இல்லையா? எப்ப ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம்? நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், 12 மணிக்கு தான் கொண்டாடணும். நிறைய சம்பவம் காத்துட்டு இருக்குது, சம்பவம் காத்துட்டு இருக்கு.
3: எல்லாம் அவர் நடந்துகிறத பார்த்து வித்தியாசமா இருக்குதே. எனக்கு தனியா போய் போன் பண்ணிக்கிட்டு யாருக்கிட்ட பேசுறாருன்னு தெரியலையே. இருட்டுல எங்க போய்கிட்டு இருக்கீங்க? வாங்க.
2: ஏனமணி,
3: என்ன நடக்குதுன்னு தெரியலையே, முதல்ல உள்ள வாங்க நீங்க.
2: இல்லமணி, இல்ல எனக்கு
3: இருட்டுல எல்லாம் எங்கேயும் போக வேண்டாம், உள்ள வாங்க.
2: ஏ, கையெடு முதல்ல போ, உள்ள. நான் தான் பேசிட்டு வரேன்னு சொல்றேன்ல, சொல்லிட்டே இருக்கேன் சும்மா நாய் நாய்னுகிட்டு.
3: ஐயோ, ஏனுங்க, இப்ப நீங்க என்ன தப்ப சொல்லிட்ட? உள்ள வாங்கன்னு சொன்னேன், அதுக்கு எதுக்கு இப்படி மூச்சை காமிக்கிறீங்க?
2: அது ஒண்ணும் இல்ல அம்மணி, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தேன் அம்மணி. இப்போ பயந்துட்டியாக்கும். சர்ப்ரைஸ் அம்மணி, சர்ப்ரைஸ்.
3: நல்லா சர்ப்ரைஸ் வச்சுங்க போங்க. ரொம்ப நாளாவே என் வாழ்க்கையே சர்ப்ரைஸா தான் போயிட்டு இருக்குது.
2: என்ன இது, இவனுங்க போனே எடுத்தொலை மாட்டேங்கிறானுங்க. மடையானுங்க, டைம் ஆயிட்டே இருக்குது, வாங்கடா வாங்கடானா. எங்க இருக்கானுங்க, எந்த இடத்துல வந்துட்டு இருக்கானுங்க, எவன் வரானுங்க, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. போனும் எடுத்து தொலைகிறதுல இவனுங்க. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, டைம் வேற ஆயிட்டே இருக்குது. இவனுங்க 10 நிமிஷத்துல கேக்க வெட்டிடுவானுங்களே. கேக்க வெட்டிட்டானுங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாதே. அதுங்குள்ள லைட் ஆஃப் பண்ணணும், திருடணும், எஸ்கேப் ஆகணும், எத்தனை வேலை இருக்கு. என்னடா பண்றானுங்களே இவனுங்க.
3: ஏனுங்க,
2: இப்ப இந்த கயிறெல்லாம்
3: எதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க?
2: அது கட்டி போடுறதுக்கு அம்மணி.
3: என்னத்த கட்டி போட போறீங்க?
2: இல்லம்மணி, அது எது

0: கயிறு தானே அம்மணி, அதுல கட்ட கட்ட வேண்டியது இருக்குது, ரெண்டு மூணு வேலையெல்லாம் இருக்குது அம்மணி கயிறுல. டெக்கரேஷன் அம்மணி, டெக்கரேஷன். வண்டி நிறுத்துங்கடா, கடை வந்துருச்சுடா. இவரு எங்க அண்ணன் கடையில எது எது எங்க இருக்குதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியுமாக்கும். பிளானா போடுறீங்க? பிளானு நான் போடுறேன்டா, மாஸ்டர் பிளானு.
1: அண்ணா ஒரு டீ இருந்தா வாங்கிட்டு வாங்க, நாங்க போயே.
0: ஏண்டா இதுதான் ரொம்ப முக்கியமா? வா வா, டீ என்ன, அதுக்கு மேலேயே உனக்கு கிடைக்கும். டேய், நான் அங்க போனதுக்கு அப்புறம் கூக்குன்னு கத்துவேன், காத்துன உடனே அத்தனை பேரும் அங்க வந்துடுவோம்.
2: நாங்க அத்தனா தானே, வா பாத்துக்கலாம்.
0: என்ன இவனுங்க போனே எடுக்க மாட்டேங்கிறானுங்க. அது வேற ஒண்ணும் இல்லடா, உனக்கு நாளைக்கு பிறந்த நாள் இல்ல குப்புசாமி.
1: ஆமா, நாளைக்கு பிறந்த நாள் உங்களுக்கு யார சொன்னது?
0: அதெல்லாம் எனக்கு தெரியும் குப்புசாமி. அப்புறம் இவ்வளவு நாள் நீங்க ரெண்டு பேரும் கடைக்கு வரீங்க போறீங்க, நமக்கு சொல்றதுக்கு சொந்தமா இருக்கிறீங்க, தம்பி முறையில இருக்கிறீங்க, அப்புறம் உங்களோட பிறந்த நாள் தெரியாம இருக்க முடியுமா?
1: என்னது, ஒரு 10 ரூபா ஒதுக்குமே இய மாட்டாங்க, ஒரு டீய சிரிச்ச மூஞ்சோடு கொடுக்க மாட்டாங்க, இவங்களா கேக்க விட்டுறது என்னது?
0: பெரிய
1: புண்ணியம். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் தெரியுமா?
0: என்றா?
1: நான் பிறக்கும்போது வெளிநாட்டுல பிறந்தனாமா?
0: சொல்லிட்டாங்கடா, அதனாலதான் நீ வந்து வெள்ள வெள்ளையா இருக்கிறியாக்கோ.
1: அதுக்கு சொல்ல.
0: சரி, அது எந்த நாடுறா? அதுக்கு நான் என்னடா பண்ணணும் இப்போ?
1: நேசமணி என்ன, இப்ப நம்ம ஊர்ல இப்ப நைட்டு 12 மணினா வெளிநாட்டுல எத்தனை மணியா இருக்கும்?
0: வெளிநாட்டுல பகல் 12 மணியா இருக்கும்.
1: இப்ப நம்ம ஊர்ல நைட்டு 12 மணினா வெளிநாட்டுல என்ன நேரமா இருக்கும்?
0: அங்க பகல் 12 மணியா இருக்கும்டா.
1: அப்ப இன்னைக்கு 12 மணினா இங்க ஒரு கேக்கு, நாளைக்கு 12 மணினா திருப்பி இன்னொரு கேக்கு தானே வெட்டணும்.
0: அது இன்னும் வெளிநாட்டுல போயா வெட்ட போற நீ?
1: இல்ல நேசமணினா, என்னதான் இருந்தாலும் நான் பிறந்த ஊருன்னு ஒரு இருக்குது இல்ல, அதனாலதான்.
0: சரி சரி, என்றா கர்மம் இதெல்லாம் உங்க ரெண்டு பேத்தையும் மாட்டி விடுறதுக்கு அவன் திட்டம் போட்டு நின்னு விடமாட்டேன்டா. நேசமணி என்ன இருக்கிற வரைக்கும் உங்களை அந்த மாதிரி எல்லாம் விடமாட்டேன். நேசமணி என்ன உள்ள வரண்டா. என்ன இவனுங்க போனை எடுக்க மாட்டேங்கிறானுங்க, எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியலையே. இவனுங்க வந்து வரும்போதே ஒரு போன் பண்ணி தொலைக்க வேண்டாமா, பக்கத்துல வந்துட்டான்னு. முட்டா பசங்க, என்னதான் பண்ணுவேன் இப்ப நான்? கடைசி நேரத்துல எல்லாத்தையும் பண்ணணுமே. லைட் ஆஃப் பண்றேன், எல்லாத்தையும் கட்டி போடுறேன். எப்படி இவனுங்களை இப்ப உள்ள கூப்பிடுறது பாப்போம். முதல்ல கேக்க வெட்டுவோம், கேக்க வெட்டுறதுக்கு நிக்க சொல்லுவோம்.
1: நேசமணி என்ன, இந்த கேன்ல உருகி ஊத்திட்டு கிடக்குது, கேக்ல சாப்பிட்டா ஒண்ணும் ஆகாதா?
0: இல்ல இல்ல, அதை ஊதணும். இரு இரு, ஊதிராத, அவசரப்பட்டு ஊதிராத.
1: என்ன பண்றது
0: இப்படியே? நின்னு கொஞ்ச நேரம் கேக்க ரசி,
1: ரசிச்சா ஈயெல்லாம் முக்கியமா இருக்கு, எனக்கு சீக்கிரம் சாப்பிடணும் போல இருக்குது.
0: இந்த 12 மணி ராத்திரிக்கு ஈயெல்லாம் எங்கடா வரும்? பேசாம இல்லங்கடா. ஏண்டா குப்புசாமி, இப்ப நான் வந்து லைட் ஆஃப் பண்ணிடுவேன். லைட் ஆஃப் பண்ணுன்னே இருட்டாயிரும். இருட்டுல வந்து அந்த கேண்டில் வெளிச்சத்துல அப்படியே நீ வந்து கேக்க வெட்டுற, நாங்கெல்லாம் பாட்டு பாடுறோம். 12 மணிக்கு தான் கொண்டாடணும். நிறைய சம்பவம் காத்துட்டு இருக்குது, சம்பவம் காத்துட்டு இருக்கு.
3: இல்லமா, தட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வேற ஐடியா பண்ணிருக்கேன்.
4: வேணாங்க, என் கல்யாணம் அது மாதிரி நடக்கிறது, எனக்கு என்னமோ விஷ பரீட்சா தோணுது.
3: அது எந்த பரீட்சையா இருந்தாலும் அதுல நான் ஸ்கோர் பண்ணி ஃபைனல் டச் கொடுக்காம விட மாட்டேன். இந்த கல்யாண வீட்டுல எவனோ ஒருத்தர் 2 சில்வர் பிளேட்டை திருடிட்டான், அது சாதாரண பிளேட் தான் விட்டுலான்னு சொன்ன, ஆனா இந்த பெரிய மனுஷன் விட மாட்டேங்கிறான். அதனால அந்த இருக்க பூஜை ரூம் அது இந்த ஆளோட தான். நான் ரெண்டு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணுவேன், இந்த ரெண்டு நிமிஷம் கேப்ல எவன் தட்ட திருநானோ அவன் அந்த ரூம் எடுத்துட்டு போய் வச்சுட்டு வந்தீங்க நின்னா உங்களுக்கு கௌரவம் இல்ல மகளே, நாரி போயிடும் நாரி.
1: சரி நேசமணி, இதெல்லாம் புதுசா இருக்குது, இருட்டுல அப்புறம் நான் யாரு கூட்டுவேன்?
5: நீ முதல்ல கேக்க வெட்டு, ஊட்டுறது ஊட்டாதது அப்புறம் பாக்கலாம். ஓகே ரெடி ஸ்டார்ட்.
3: லைட் ஆஃப். அந்த ரூம் பக்கம் யாராவது போற மாதிரி தெரியுதா?
6: யாரும் நடந்து போற மாதிரி சத்தம் கேக்கு, கதவு துறக்குற மாதிரியா இருக்கு, மறுபடியும் கதவை சத்திட்டு வர மாதிரியா இருக்கு.
3: எப்படி நம்ம ஐடியா ஒர்க் அவுட் ஆகி போச்சுல?
6: இது உங்க ஐடியாவா? ஐடியா கொடுத்த மட்டும் கூச்சம் நான் சொல்றீங்களே.
3: ஹரிதா ரெண்டு நிமிஷம் ஆச்சானு பாரு.
6: ஆச்சுன்னு
5: பாட்டு பாடுவோம்.
1: நேசமணி எங்க இருக்கீங்க? வாங்க இந்த பக்கம்.
5: வந்துட்டா அண்ணன் உள்ள, இதுக்கு தாண்டா காத்துட்டு இருந்தேன். குப்புசாமி
1: எங்க நேசமணி? லைட் ஆஃப் பண்ண போயிட்டு பின்பக்கம் எங்க போனீங்க?
5: இத உள்ள வந்துட்டேன் அண்ணன், வந்துட்டேன்டா,
2: வந்துட்டேன். நேசமணி சத்தம் கேக்குது, இவன் எப்படி வந்தான்? டேய் பிளான்
7: ஏனுங்க, பர்த்டே ஒரு நாள் தான் வருது, அதை விட்டு போட்டு இவன் காதல போயிட்டு எதுக்கு ரெண்டு பக்கம் டே டேன்னு கத்திட்டு இருக்கீங்க?
5: அம்மனிதான் வந்துட்டேன், அம்மனி வந்துட்டேன், நான் இங்கதான் இருக்கேன், வரேன் இரு. அம்மனி நானும் இங்கதான் இருக்கேன், வரேன் இரு.
2: இவன் எங்க இருந்து வரா?
5: டேய் நீ எங்க இருந்து வர்ற?
2: டேய்
5: டாய் டாய்
1: நேசமணினே, இந்தாங்க கேண்டில் வச்சு எதுக்கு இடத்து பக்கம் நிக்கிறீங்க? கேக் கூட்டுறேன்.
5: அண்ணன் இங்க இருக்கேன், இந்த பக்கம் திரும்பி விட்டு. ஏண்டா அண்ணன் இக்கட்டால நிக்கிறேன்டா, இங்க விட்டு.
1: நேசமணினே இந்தாங்க, என்னது ரெண்டு நேசமணி தெரியுது? கண்ணாடியில இந்த வீட்டுல இந்த பக்கம் இல்லையே.
7: ஏண்டா பர்த்டே எனக்கு கேக்க வெட்டினியா எடுத்து ஊட்டினியான்ட்டு இல்லாம என்றா ரெண்டு நேசமணி மூணு நேசமணிட்டு என்ற புருஷனை பார்த்தா உனக்கு இளக்காரமா? நான் இப்படி வந்தா ஏன் ரெண்டு சரோஜன் சொல்வியாக்கும்?
1: என்ன நடக்குதுன்னு தெரியலையா? எந்த நேசமணிக்கு நான் ஊட்டுறது? கண்ணாடியில இருக்க நேசமணிக்கா இந்த நேசமணிக்கா தெரியல. நேசமணிக்கா
5: மூஞ்சி பாரு,
1: இதோ உங்களுக்கு தான் வரேன். நேசமணினா இந்தாங்க.
5: டேய் நான் இந்த பக்கம் நிக்கிறேன், இந்த பக்கம் திரும்பு.
1: நேசமணினா இந்தாங்க.
5: டேய் என்றா, டேய் என்றா, டேய் என்றா.
1: இருங்க நேசமணி, நானே பாடுறேன் இதுக்கு. டே டே டே எது கத்திட்டு ஹாப்பி பர்த்டே டே டே டு மீ, ஹாப்பி பர்த்டே டே டே டு மீ. நேசமணி
5: இறா வர்றேன், வந்துட்டேன்டா கண்ணு. அண்ணன் உங்களை பாக்குறதுக்காகவே வந்துட்டேன்டா கண்ணு. எல்லாத்தையும் இன்னைக்கு முடிச்சு கட்டுறேன்டா கண்ணு.
7: நல்லா சர்ப்ரைஸ் வச்சுங்க, நீங்க சர்ப்ரைஸ் வச்சது போதும், முதல்ல அந்த லைட் ஆன் பண்ணுங்க.
5: ஏண்டா வெற்றி, அண்ணன் ஒண்ணு சும்மா விட்டுருவேன்னு நினைச்சியாடா வெற்றி? டேய் நேசா வந்துட்டியா? இப்ப எப்படா வந்த நேசா? ஏண்டா வெற்றி, ஆண்டவன் என்ன எப்போதும் உன்ற பக்கமே இருப்பான் நினைச்சியாக்கும், ஆண்டவன் என்ற பக்கமும் இருப்பான்டா, என்ற பக்கமும் இருப்பான். ஏன்னா எப்பவுமே நான் சொல்ற மாதிரிதான், நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் என்ற பக்கம் இருக்காக்கும், அதனாலதான் நான் வந்தேன்.
1: ஒருவேளை நேசமணி ஏதோ பழைய படம் பாத்துட்டு வந்தாரா? மாத்தி மாத்தி மிமிக்ரி பண்ணிட்டு இருக்காரு. நேசமணி என்ன நடந்துட்டு இருக்குது?
7: ஏனுங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? வீட்டு சுத்தி சுத்தி கண்ணமும் சாடிக்கிட்டு இருக்கீங்க. ரெண்டு குழந்தை பசங்க அந்த கேக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் நின்னுகிட்டான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க எடுத்து திங்கிறானுங்களா இல்லையான்னு. வந்தத கேக்க ஊட்டி போட்டு அப்புறம் போக வேண்டியதுதானா?
5: இரமணி இரு, இங்க ஒரு கணக்கு முடிச்சு போட்டு வரணும். இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது, நீ அக்கிட்ட சித்தாலா இரு. கணக்காடா முடிக்கிற நேசா, நானும் இதையே பயன்படுத்திக்கிறேன்டா, உன்னை என்ன பண்றேன் பாரு. எதுவா இருந்தா என்ன, மொத்தத்துல நான் கொள்ளையடிக்க போறது கொள்ளையடிக்க போறதான் பிளான், சக்சஸ் தான். ஏய் அங்கிருந்து நீ தப்பிச்சிட்டல்ல, இங்க எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, உன்னை கட்டி போட்டுட்டு என்ன பண்றேன் பாரு. வெற்றி நேசா கட்டு.
7: ஐயோ நம்ம கடையில என்ன அதிகரம் நடக்குது, இரு இரு நானே லைட்ட போய் போடுறேன்.
2: ஐயோ லைட்ட போட்டானுங்களே.
3: லைட்டன் 100% ஓகே, நேரா ரூமுக்கு போங்க, தட்டு இருக்க எடுத்துட்டு வாங்க.
8: பரவாயில்லங்க, நல்ல ஐடியா பண்ணி கல்யாணம் நின்னு போகாம எல்லாருடைய கௌரவத்தையும் காப்பாத்து.
3: இதெல்லாம் நமக்கு சர்வ சாதாரண சப்ப மேட்ரு.
9: ஏண்டா சாதாரண எவர் செல்வர் தட்டு, போனா போகட்டு விட்டுறலாம்னு சொன்னேன், ஆனா நீ ரெண்டு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ண வச்சு இப்ப என் பூஜை ரூபல வச்சிருந்த இவ்வளவு பெரிய வெள்ளி குத்து விளக்கு ரெண்ட எவ்வளவு திருடிட்டு போயிட்டாண்டா. போனா போட்டுமா, ரெண்டு குத்து விளக்கு தாமா.
1: என்னது?
5: ஆமா ரெண்டு கலர் வேஸ்ட் இல்லடா, ரெண்டு பேரே நிக்கிறோம்.
1: எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் நின்றுக்கிறீங்க? ஒத்தையால நிக்க வேண்டியதானே?
5: ஒத்தைக்கு ஒத்தைதான் இப்ப நிக்கிறோம்.
1: எதுக்கு நேசமணி ஏன்ட்ட ஒத்தைக்கு ஒத்தையா நிக்கிறீங்க நீங்க?
5: ஏய் நீ பேசாம கேட்கவே தின்னுடா.
1: சரி நேசமணி, உங்களுக்கு வேண்டாவா?
5: எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம். நீ வேடிக்கை மட்டும் பாரு.
1: ஆமா, நீங்க ஒரு மணி நேரமா வசனம் பேசிட்டு இருந்தீங்களே, எந்த படம் வசனம் அது? அடிச்சுக்கிட்டு கிடந்தீங்களே.
5: எனக்கு

0: என் தம்பிக்கும் இருக்கிற பிரச்சனை இது.
1: உங்கள தம்பி யாரு? எங்களை தானே தம்பி தம்பின்னு சொல்லுவீங்க.
0: ஏன் அந்த தம்பி வேறடா, இந்த தம்பி வேறடா, இங்க நிக்கிறான் பாரு என்னை எதிர்த்துக்கிட்டு, இவன் தாண்டா என்ற தம்பி. ஏன் நீ ஆறுன்றது தெரியாமையா? நீ இத்தனை நாள் வந்து நீயும் கடையில இருந்திருக்கிற இவன் கூட. ஏனமணி என்ற தம்பி நம்மளோட காரை திருடிட்டு போனது இல்லாம இன்னைக்கு மறுபடியும் கடைக்கே வந்துட்டான். அமணி கடைக்கே வந்துட்டான், இப்ப என்ன பண்றேன்னு பாரமணி. இவனை நானு டெய் வெற்றி, எதுக்குடா என்றை அடிக்கிற? நீ என்ற வீட்டுக்குள்ள வந்துட்டு என்ற வீட்டு அம்மனிக்கிட்டே என்னை பத்தி பரம் பேசிக்கிட்டு நீ வந்து என்னை அடிக்கிறியா? உடுறா கையடுறா, நீ கையடுறா. நீ
1: நேசமணி அடிச்சுக்காதீங்க, அடிச்சுக்காதீங்க.
0: டேய் நீ கொஞ்சம் சும்மா இருடா.
1: எனக்கு தெரிஞ்சு போச்சு என்ன பிரச்சனைன்னு.
0: என்ன பிரச்சனைன்ற?
1: கேக் வெட்டினப்போ முதல்ல உங்களுக்கு வீட்டுல இருந்தானே ஒருத்தர் சண்டை போடுறீங்க. வாங்க சண்டை போடாம நான் ஊட்டி விடுறேன், இங்க வாங்க நேசமணி. என்ன
0: ஏன்டா கேக்க நீயே தின்னு முடி, நாங்க அதுங்களும் எங்க பிரச்சனையும் முடிக்கிறோம்.
2: நல்லா பிறந்த நாள் கொண்டாடுனடா, இங்க என்ற வாழ்க்கையே சர்ப்ரைஸ்லயும் பிரச்சனையிலயும் ஓடிக்கிட்டு இருக்குது. உனக்கு கேக் ஊட்டுறது உனக்கு ரொம்ப முக்கியம் இப்போ.
0: ஏனமணி அவன் பாரு, திடீர்னு நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து கொலை அடிக்கிறதுக்காக வந்திருக்கான். இந்த தொடப்பக்கட்டையே எடுத்துட்டு வாமணி. நான் தான் நேசமணி, உன்ற நேசமணி
2: ஏமாத்துறதுக்காகவே வந்திருக்கான் பாரமணி. ஆமா ரெண்டு பேர் கையிலயும் மோதிரம் இருக்கு. ஐயோ எனக்கு மயக்கமா வருது, ஒரே குழப்பமா இருக்கே. எனக்கு அதெல்லாம் தெரியாது, ரெண்டு பேர்ல யாரும் நேசமணி எனக்கு தெரிஞ்சே ஆகணும், இல்லன்னா நான் இப்பவே போலீஸ கூப்பிடுவேன்.
0: ஒரிஜினல் நிரூபிக்கிறதுக்கு நீ எதுக்கு அம்மணி கேள்வி எல்லாம் கேட்கணும்? நான் தான் நம்பேன்.
2: ஏனுங்க இதுல ரெண்டு பேர்ல யாரும் நேசமணி எனக்கு தெரியல. நாம வழக்கமா ஒரு பாட்டு பாடுவோம்ல, அந்த பாட்டு பாடுங்க பாக்கலாம், யாரு நேசமணி நான் கண்டுபிடிச்சிடுறேன்.
0: நாம பாடுற பாட்டு எனக்கு தெரியாதா என்னமணி? நான் பாடுறேன் அம்மணி அந்த பாட்ட. மாதுளங்கனியே நல்ல மலர்வன கொடியே.
2: ஐயோ இது என்ன கருமோ, ரெண்டுங்களும் ஒரே பாட்டு பாடுது, இதுல நேசமணி யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியலையே. எந்த பொண்டாட்டிக்காவது இப்படி ஒரு சோதனை வரலாமா?
1: சரஜக்கா நீங்க மட்டும் என்னது கேக்குறது, எங்களுக்கும் தான் கன்ஃபியூஸ்மா இருக்குது.
3: நேசமணி என்ன சந்தைக்கு போனா எங்களுக்கு வழக்கமா என்ன வாங்கி தருங்கன்னு சொல்லுங்க பாப்போம், நாங்க கூட காசு கொடுக்காம ஓடி வருவோமே, நீங்க கூட மாட்டுவீங்களே.
0: கண்ணு குப்புசாமி, நான் தாண்டா ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன், நான் தாங்க நேசமணி, வாடா எங்கிட்ட. டேய் பஸ்ல வரும்போது பஞ்சு மிட்டாய் கேட்டீங்க, பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்தது தான் நானு, நான் தான் நேசமணி, வாங்கடா எங்கிட்ட.
1: ஆமா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தீங்க, ஆனா ஆமா நீங்க தானே இது பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்தீங்க, என்ன கடவுளை எனக்கே குழப்பமா இருக்குதே. சரி நேசமணி என்ன குத்தால போகும்போது நம்ம என்ன பண்ணோம் சொல்லுங்க பாப்போம்.
0: ஏண்டா பாத்தியா ஒரு கேள்வி கேட்ட, நீ இது அவன் பதில் சொல்ல முடியுமா? நான் தாண்டா பதில் சொல்ல முடியும் இதுக்கு. வெற்றி மாட்டிக்கிட்டியா? நீ தோத்து போயிட்டடா, நீ தோத்து போயிட்ட. இந்த கேள்விக்கு பதில் எனக்கு மட்டும்தான்டா தெரியும். ஏண்டா கூத்தாளத்துக்கு போயிட்டு நாம வாராய் நீ வாராய்னு பாட்டு பாடணும் இல்ல, நான் தாங்க நேசமணி. மாட்டிக்கிட்டான். ஏண்டா குப்புசாமி குத்தாளத்துக்கு போய் குளிக்காமையே திரும்பி வந்தமே, இதை விட ஒரு பதில் வேணுமா? இப்ப சொல்லுடா இப்ப சொல்லு.
4: என்னது போலீஸ் சத்தம் கேக்குது, போலீஸ் வந்துருச்சா? ஐயோ
5: ஆமா போலீஸ் தான், உன் திருட்டு கும்பலோட வந்துட்ட வெற்றி, இனிமேல எங்களை ஏமாத்தணும்னு நினைக்காத.
4: சார் அவன் தான் சார் நேசமணி, அவன் தான் சார் வெற்றிமணி, கூட்டிட்டு போங்க, அவனை கூட்டிட்டு போங்க. அத பாருங்க நிக்கிறான் அங்கதான்.
5: நாங்களும் இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் வெளியே நின்று கேட்டு தரந்தோம், யார் நேசமணி யார் வெற்றிமணி இப்ப நாங்களே கண்டுபிடிக்கிறோம்.
4: வந்துட்டாங்களே என்ன பண்றது? ஓஹோ போலீஸ் கிட்ட மாட்டாம இருக்க முடியாது, இவ்வளவு நாள் சமாளிச்சிட்டோம், இனி எப்படி சமாளிக்க போறோம்? சரி முடிஞ்ச வரைக்கும் சமாளிப்போம்.
0: ஐயோ சார் வாங்க சார் வாங்க சார், உங்களதான் எதிர்பார்த்துருது. எனக்கும் இடியாப்பத்தின் வாழ்வுதனை நூடுல்ஸ் கவும் இறுதியில் இடியாப்பமே வெல்லும் அந்த மாதிரிதான், அந்த மாதிரிதான். இப்பதான் நேசமணி யாருன்றது ஊரலகத்துக்கு நிரூபிக்கணுமாக்கும். போலீஸ் வந்துட்டாங்க, போலீஸ் வந்துட்டாங்க.
5: ரெண்டு பேரும் உங்க கையை நீட்டுங்க.
4: சார் கையெல்லாம் எதுக்கு சார் நீட்ட சொல்றீங்க? நான் தான் முகத்தை பார்த்து கண்டுபிடிக்க சொல்றேன், கையெடுக்கு நீட்ட சொல்றீங்க.
5: அதை நாங்க முடிவு பண்றோம், நீட்டுமான உங்க கைய.
4: சார் விடுங்க சார் கைய, நான் ஒரு கடையோட ஓனர் சார், என்ன இப்படி ட்ரீட் பண்றீங்க? விடுங்க சார் கைய,
5: நீட்டியா உங்க கைய.
4: ஐயோ
5: அதே பேரு கண்டுபிடிச்சிட்டோம் வெற்றிமணி, இத்தனை நாள் உங்களை நான் தீவிரமா தேடி நேசமணியோட தகவலால நாங்க உன கண்டுபிடிச்சிட்டோம்.
0: டேய் நேசா மறுபடியும் மறுபடியும் என் வாழ்க்கையில நீ ஒவ்வொரு விஷயத்திலயும் என்ன காட்டி கொடுத்துட்டு இருக்க, விடமாட்டேன்டா விடமாட்டேன், திரும்பி வருவேன்.
2: ஏனுங்க

இல்ல வேளுங்க, உங்களை போலீஸ் கண்டுபிடிச்சு கொடுத்துருச்சு, என்ற குழப்பம் எல்லாம் தீர்ந்து போச்சு. ஆனாலும் ஒரு சந்தேகமுங்க, நீங்க என்னமோ ஊருக்கே நல்லவரா இருக்கிறீங்க, உங்க தம்பி என்னங்க அப்படி வளர்ந்துருக்கிறாரு?

0: உயிரே பட பாடலை கேட்டீர்கள். சுக்கிந்தர் சிங் சுபா குழுவினர் பாடியதாவது, ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஒலித்தது. வைரமுத்துவின் பாடல் வரிகள் அவை. நேர்களை உங்களின் நினைவிற்கு இன்று காலை 10:30 உழவர் மனம் இடம்பெறும். 11:02 எண்ணங்களின் வண்ணங்களில் உங்கள் ஊர் திருவிழா குறித்து நீங்கள் பேசலாம்.
1: All right. Get ready. All right.

சிக்குபுக்கு படத்திற்காக பெண்ணிதையாள் ராகுல் நம்பியார் மாயாஸ்ரீ குழுவினர் பாடியதை கேட்டீர்கள். கேட்ட அந்த பாடலோடு இந்த டிரைவ் டைம் பீட்ஸ் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: நேயர்களே, ரெட்ரோ ராகங்கள் இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பாக 1980களில் வெளிவந்த கிராமிய சூழலில் இடம்பெற்ற சில பாடல்களை கேட்கப் போகிறோம். இதோ நிகழ்ச்சியின் முதல் பாடல்.

0: எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா பாடியது. அன்புக்கு நான் அடிமைப்படத்திலிருந்து கேட்டீர்கள். இளையராஜாவின் இசையில் ஒலித்தது.
1: என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க?
2: ஆமாப்பா. ஏன்பா தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
1: அதேதான்ப்பா, 60 ரூபா.
2: அட, இப்ப என்கிட்ட வெறும் 30 ரூபா தான் கேஷ் இருக்கு.
1: பாரு, ரெண்டு வழி இருக்கு. முதல்ல பாதி தாடி பண்ணிக்கிறியா?
2: அடுத்த வழி,
1: அட, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணு யூபிஐ மூலமா.
2: நல்ல வேலை, யூபிஐ என்ன காப்பாத்திருச்சு.
1: அப்படின்னா ஒரு வேலை பண்ணு, ஃபேஷியலும் பண்ணிக்கோ, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடு.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: அந்தரங்கம் ஓமையானது படத்திற்காக கே ஜே ஜோ இசையமைத்து மலேசியா வாசுதேவன் எஸ்பி ஷைலஜா குழுவினர் பாடியதை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 9:10.
1: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், செத்து புண்ண சைபால்
3: சைபால். ஒரு குழந்தை அம்மா கிட்ட போச்சு, அம்மா என்ன தூக்கிக்க. உடனே அந்த அம்மா அந்த குழந்தையை தூக்கி இடுப்புல வச்சுக்கிறாங்க. எந்த பக்கம் வச்சுக்கிறாங்க? இடது பக்கம். பொதுவாக குழந்தையை தூக்குறவங்க யாரும் வலது பக்கம் இடுப்பில் வச்சுக்கிறதில்ல. விவரம் தெரியாத சில ஆம்பளைகளை அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு அலையிறது உண்டு. ரொம்ப காலமாகவே குழந்தைகளை வந்து இடுப்பில் இடது பக்கமாக வச்சுருக்கிற பழக்கம்தான் இருந்து வந்திருக்குது. இதுக்கு ஆய்வாளர்கள் என்ன காரணம் சொல்கிறாங்க தெரியுமா? அப்படி இருந்தால் தான் குழந்தை சொல்கிறத, குழந்தை நினைக்கிறத தாயினால் நல்லா உணர முடியுதான். இடது பகுதியை ஆட்சி பண்ணுறது, குறிப்பாக காதின் தலைமையகம் இருக்கிறது வலது பக்கம்தான். அதனால் தாய் வந்து குழந்தைக்கு பதில் சொல்லவோ, அது என்ன கேட்குதுங்கிறத சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கவோ அதுதான் சௌரியம் அப்படின்னு ஆய்வாளர்கள் இதுக்கு காரணம் சொல்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதான், தாய்க்கும் குழந்தைக்கும் நெருக்கம் அதிகமாகுதான், குழந்தைக்கும் பாதுகாப்பு அதிகமாக. அது மட்டும் இல்லை, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை இடுப்பில் சுமக்கிறதுனால அவள் நினைக்கிறத அவளோட இதய துடிப்பை குழந்தை உணர்தான். 9 மாதத்துக்கும் அதிகமாக இருந்த இடம் இல்லையா, அதனால் அவளை பற்றி நல்லா அறிந்து கொள்ளுகிற வாய்ப்பும் குழந்தைக்கு கிடைக்குது. நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வலது கையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவங்க பயன்படுத்திய கல் ஆயுதங்கள்லாம் வலது பக்கமாக தான் தீட்டப்பட்டிருக்குது. அதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, வலது கையை தான் உபயோகப்படுத்தியிருக்கிறாங்கிறது தெரியுது. இப்படிலாம் இருந்தால் கூட இன்னைக்கு நம்மளில் 10ல் ஒருத்தருக்கு ஒரு பழக்கம் உண்டு, அது இடது கை பழக்கம். ஆனாலும் ரெண்டு கைகளும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு தான் ரொம்பவும் முயற்சி பண்ணுதான். இப்போது வலது கை பழக்கம் உள்ளவங்க பேசுறதுக்கு எழுதுறதுக்கு செயல்படுத்துகிற தலைமையகம் தலையின் பின்புறம் பிடரியில் இருக்குது. இடது கை பழக்கம் உள்ளவங்களுக்கு மூளையில் 2 பக்கங்கள்லேயும் தலைமையகம் இருக்குது. இது விஞ்ஞானிகள் சொல்கிறது. எத்தனையோ

0: பார்ட்டிக்கு ஆதரவா இருக்கிறப்போ அது எப்படி வலது கிட்ட ஏமாந்தது அப்படிங்கிற ரகசியம் இன்னமும் யாருக்கும் தெரியலையாம். இது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு இது இன்னமும் ஒரு பிரச்சனையா தான் இருக்குதான். இப்படி இடது கை ஒதுங்கிட்டதுனால இப்பெல்லாம் வலது கைக்கு தான் மரியாதை அதிகமா போச்சு. ஒரு ஆசாமி இடது கையில கட்டுப்போட்டுட்டு வந்தானா, கையில என்னப்பா கட்டுன்னு விசாரிச்சிருக்கிறாரு ஒருத்தர். ஒரு இயந்திரத்தை பிரிச்சு ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருந்தேன், மறுபடியும் அதை ஓட விட்டு பாக்குறப்போ இடது கை விரல் மாட்டிக்கிட்டது, அதுதான் கட்டு அப்படின்ட்டுருக்கான். நல்ல வேலை வலது கை மாட்டியிருந்தா உன்னால சாப்பிட கூட கஷ்டமா போயிருக்குமே என்னார் அவர். இதுக்கு அவன் சொன்னானா, முதல்ல வலது கை தாங்க மாட்டிக்கிருந்தது, நான் தான் உடனே புத்திசாலித்தனமா அதை இழுத்துக்கிட்டு இடது கையை கொடுத்தேன் அப்படின்ட்டுருக்கான். இவன் எப்பேற்பட்ட புத்திசாலி பாருங்க. இந்த வலது கை இடது கைங்கிறத பத்தி அறிவியல் ஆராய்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் கை சுத்தமா இருக்கணும், இது வாழ்க்கைக்கு முக்கியம். உண்மை, உழைப்பு, நேர்மை இதெல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதனால் இந்த இடது கை பழக்கம் வலது கை பழக்கம் எது எப்படி இருந்தாலும் அது ஒருத்தருடைய புத்திசாலித்தனத்தை பாதிக்கிறது இல்லை. அதனால் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு இது ஒரு இடைஞ்சலாக இருக்கிறது இல்லை. நாம் நம்ம உடம்பையும் புரிஞ்சுக்குவோம், மனசையும் புரிஞ்சுக்குவோம், அப்படி புரிந்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவோம்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
1: மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு,
0: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
2: நேரம் 9:15. இன்றைய ரெட்ரோ ராகங்களில் வில்லேஜ் வைப்ஸ், கிராமிய சூழலை கொண்டு படமாக்கப்பட்ட சில திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

அம்மாடி குட்டி,

0: யமனுக்கு யமன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா பாடியது, சக்கரவர்த்தியின் இசையில் ஒலித்தது.
1: உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் இல். தொடர்புக்கு 9442643542 9442643542.
2: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க, ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
3: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
4: இதோ உங்களுக்காக தான் ஓடிஎஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
2: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள், வழங்கிக் கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. இன்றைய வில்லேஜ் வைப்ஸில் தொடர்கிறது. தூரத்து இடிமுழக்கம் படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது, சலீல் சௌத்ரியின் இசையில் ஒலிக்கிறது, கூமா பாலசுப்ரமணியம் ஏற்றிய பாடல்.

0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கையின் நடவடிக்கைகள்.
1: காற்று மழையின் போது மரம் அடர்ந்த சாலைகளில் பயணம் செய்வதை தவிர்க்கவும்.
0: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மின் கம்பங்களை கையால் தொடக்கூடாது.
1: வெளியே செல்லும் போது குடை, மழைக்கோட், நீர்புகா பைகளை எடுத்து செல்லவும்.
0: மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
1: மொபைல் போன், பவர் பேங்க், லேப்டாப், டார்ச் லைட் போன்ற மின்சாதன பொருட்களை முழுமையாக சார்ஜ் செய்து வைத்துக் கொள்ளவும்.
0: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
1: பேரிடர் காலங்களில் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
0: என்றும் பொதுநலனில் உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.
2: வில்லேஜ் வைப்ஸில் தொடர்கிறது அலைகள் ஓய்வதில்லை படப்பாடல்.
3: உங்கள் வணிகத்திற்கு
4: கிறுக்கு பசங்களா, பெரிய மனுஷன் சொல்ற கேளுங்கடா, இந்த பாட்டெல்லாம் நமக்கு வேணாம். அக்காவை பத்தி அக்கா மேல ஒரு பாட்டு எடுத்து விடுங்கடோ.
5: அக்கா மேலையா? பாடி ஏன் கப்ப கிழங்க எங்க அக்காபத்த முக்கா துட்ட பாடாத வய துறந்தே. அடிவாண்டி ஏன் கப்ப கிழங்க எங்க

0: பல வேஷம் கட்டுற ஒயில
1: உன்னை கண்டதும் நெஞ்சில நிம்மதி வந்தது.
2: வாடி ஏங்கப்ப கிழங்கே எங்க

அடங்கும்.

0: உனக்கு புரியும்.
1: அதுக்கு கூட இவங்க கத்து கொடுக்கும் வாத்தியாரு.
0: இவங்க பாடுனா நல்லா இல்ல கேட்டு பாருடா கழுத தேவல.
2: அட அதுக்கெல்லாம் ஞானம் வேணும், ஞானம் வேணும், ஞானம் வேணும்டோ.
3: ஞானமா? அட நம்ம ஞானப்பிரகாசம், டேய் ஞானப்பிரகாசம் அங்க ஓடி வந்து கூப்பிடுறாங்க.

0: பயசாச்சு மரியாதை துளி கூட கொடுக்காதது மனசுக்குள்ள மலையளவு திமிர் இருக்கு. நீ வந்தாவாடி வாட்டி போடி ஈ அடிச்சாங்கா பி அடிடோ வாடி அடி வாடி
1: வாடி ஏன் கப்ப கிழங்கே
0: கூடு கட்டுற குயில புது மேட கட்டுற மயில அடி வேப்ப மரத்து வெயில பல வேஷம் கட்டுற ஒயிலே
2: உன்னை கண்டதும் நெஞ்சில நிம்மதி வந்தது
1: வாடி ஏன் கப்ப கிழங்கு.
3: இளையராஜா இசையமைத்து குடுவினருடன் பாடியது அலைகள் ஓய்வதில்லை படத்திலிருந்து கேட்டீர்கள். நேரம் 9:30. நேர்களே, இன்றைய உதகமண்டலம் உழவர் சந்தையின் காய்கறி கீரை வகைகள் மற்றும் பழ வகைகளின் விலை நிலவரம் இதோ உங்களுக்காக. விலை அளவுகளாகவும் கிலோ 1க்கானவை மட்டும். கத்தரிக்காய் கிலோ 50 ரூபாய், வெண்டைக்காய் 45 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம் 22 ரூபாய், ஆப்பிள் ரகம் 30 ரூபாய், அவரை 75 ரூபாய், புடலங்காய் 35 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 55 முதல் 58 ரூபாய்க்கும், சுரைக்காய் 28 ரூபாய்க்கும், பாகற்காய் 65 முதல் 68 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கொத்தவரை 40 ரூபாய், பூசணிக்காய் 18 ரூபாய், அரசாணிக்காய் 20 ரூபாய், பச்சை மிளகாய் 45 முதல் 48 ரூபாய் ஒரு கிலோ என்ற அளவிற்கு, சின்ன வெங்காயம் 45 முதல் 48 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 55 முதல் 58 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பொரியல் தட்டை 35 ரூபாய், முருங்கைக்காய் 55 ரூபாய், தேங்காய் 54 ரூபாய், மாங்காய் 35 முதல் 40 ரூபாய், வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு 38 ரூபாய், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 40 முதல் 55 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மேரக்காய் 25 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 40 ரூபாய் முதல் 45 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பீட்ரூட் 50 ரூபாய், நூல்கோல் 40 ரூபாய், டர்னிப் 35 ரூபாய், முட்டைகோஸ் 30 ரூபாய், காலிஃபிளவர் 40 முதல் 45 ரூபாய், பட்டாணி 130 ரூபாய், வெள்ளைப்பூண்டு 220 ரூபாய், இஞ்சி 180 ரூபாய், புஷ்பீன்ஸ் 60 முதல் 80 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. டபுள் பீன்ஸ் 90 முதல் 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஊட்டி அவரை 120 முதல் 130 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. குடைமிளகாய் 80 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 40 ரூபாய், புரோக்கோலி 90 முதல் 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கறிவேப்பிலை கிலோ 1க்கு 40 ரூபாய், கொத்தமல்லி 70 ரூபாய், புதினா 60 ரூபாய், கீரை வகைகள் யாவும் கிலோ 1க்கு 60 ரூபாய், வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 40 ரூபாய், வாழைப்பூ 10 ரூபாய், நெல்லிக்காய் 90 ரூபாய், வெள்ளரிக்காய் 40 ரூபாய், மக்காச்சோள கதிர் 30 ரூபாய், எலுமிச்சம்பழம் 70 ரூபாய், கொய்யா 70 முதல் 80 ரூபாய், பப்பாளி 45 ரூபாய், மாதுளம்பழம் 210 ரூபாய், மாம்பழம் 100 முதல் 200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. திராட்சை 100 முதல் 200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வாழைப்பழம் பூவன் ரகம் 50 ரூபாய், ரஸ்தானி 60 ரூபாய், மோரிஸ் 45 ரூபாய், நேந்திரன் 45 ரூபாய், செவ்வாழை 80 ரூபாய், கற்பூரவல்லி 50 ரூபாய், ஆப்பிள் 240 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஆரஞ்சு 150 ரூபாய், சாத்துக்குடி 110 ரூபாய், அன்னாசி பழம் 90 ரூபாய். இதுவரை இன்றைய உதகமண்டலம் உழவர் சந்தையின் காய்கறி கீரை வகைகள் மற்றும் பழ வகைகளின் விலை நிலவரங்கள் வழங்கப்பட்டது உங்களுக்காக.

0: போனது மனம் ஏங்கி போகுது.
1: எஃப்எம் 101.8 இது ரெட்ரோ ராகங்கள். உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
2: இன்றைய ரெட்ரோ ராகங்களின் வில்லேஜ் வைப்ஸ் கிராமிய சூழலில் படமாக்கப்பட்ட திரைப்பட பாடல்களில் அடுத்து இதோ.
0: ஒரு ஆசை தோணுது மனம் ஏங்கி போகுது.

எங்கேயோ கேட்ட குரல் படத்திற்காக ஜென்சி குழுவினர் பாடியது, இளையராஜாவின் இசையில் ஒலித்தது, பஞ்சு அருணாச்சலம் எழுதிய பாடல் அது.

0: சகல கலா வல்லவன் படத்திற்காக எஸ்பி ஷைலஜா குடுவினர் பாடியது வாலி எழுதி இளையராஜாவின் இசையில் கேட்டீர்கள்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
1: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
3: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
4: பாடுபட்டு பொழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
1: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடி ஜோக் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
5: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூட ஒரு கச்சேரி வைப்பமாடா.
1: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.
0: நேரம் 9:46. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் வில்லேஜ் வைப்ஸ், கிராமிய சூழலில் படமாக்கப்பட்ட சில பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். வழங்கிக் கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8.

0: மூணான்னு கேட்டு மூடிட்டீங்க.
1: ஏய், கேட்டுத்தானே மூணு கேனப்பையில, கேட்காம மூணாதான்டா தப்பு. பேசாம வண்டிய ஓரமா நிறுத்தி விட்டு ரயில் வருது, வேடிக்கை பாத்துட்டு போ.
0: ஆமா ஆமா, அதுல ஏதாவது பொண்ணு வருதான்னு பாக்குறேன்.

0: அங்கே எங்க அலைகளே ஓடுங்கடா கவர்மெண்ட் சாலையிலே தரண தரண தன்ன தரண தரண தன்ன அண்ணா அண்ணா
1: அண்ணா எங்க
2: சந்தைக்கு போறேன்
1: சந்தைக்கு போறே
2: எங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறேன்
1: கேட்டா கிறுக்கு போல சந்தையில மாடு கண்டுதான் வாங்குவாங்க மதுனியமா வாங்குவாங்க உங்க அண்ணனுக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான் அவன் வேலை வெட்டி இல்லாம கச்சி கச்சின்னு சுத்திக்கிட்டு இருக்கான் டேய் ஆட்சிய பிடிக்கிறேன் ஆட்சிய பிடிக்கிறேன்னு காரக்குடி பக்கம் போய் சொல்லிட போறான்டா போட்டு அடிச்சு விடுவாங்க
2: நீங்க ஒண்ணு என் கண்ணனுக்கு என்ன குறைச்சல்

இன்று நீ நாளை நான் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியதை கேட்டீர்கள். கங்கை அமரனின் பாடல் இளையராஜாவின் இசையில் ஒலித்தது. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மலையூர் மம்பட்டியான். இந்த படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி குழுவினர் பாடியது. பாடலுக்கான இசை இளையராஜா.

நேயர்களே, இன்று காலை 11:02 எண்ணங்களின் வண்ணங்களில் நீங்கள் பேசலாம். உங்கள் ஊர் திருவிழா குறித்து நிகழ்ச்சிக்கான அலைபேசி எண் 9344410108, மற்றொரு எண் 8300190108, தொலைபேசி எண் 0423 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 296671 இந்த எண்ணிற்கு அழைக்கலாம்.

இன்றைய ரெட்ரோ ராகங்களின் நிறைவு பாடலாக ஒலிக்கிறது மண் வாசனை படத்திற்காக மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி குழுவினர் பாடியது. பாடலுக்கான இசை இளையராஜா, பாடலை எழுதியவர் வைரமுத்து.

0: முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திங்க, உங்க பேர் என்ன பண்றீங்க?
1: வணக்கங்க, என் பேரு பிரசாந்த்ங்க. நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் இங்க மூர்கில் பகுதியில்.
0: எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 4-5 வருஷமா பண்ணிட்டு இருக்கோங்க.
0: ஓகே.
1: இதுக்கு முன்னாடி தனியார் வேலைகள்ல இருந்தோம், அப்புறம் இப்போ விவசாயமே பிரதான தொழிலா பண்ணிட்டு இருக்கோம்.
0: மூலியமா பண்றீங்க இல்லையா? ஓகே.
1: ஆமா ஆமாங்க ஆமாங்க.
0: உங்களுக்கு இப்போ தோட்டத்துல என்ன போட்டிருக்கீங்க?
1: நம்மளுக்கு வந்து தேயிலை தாங்க, தேயிலை தான். ஆமா ஆமா ஆமா.
0: இப்ப தேயிலை அப்படிங்கறது கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. தேயிலை எப்படி நம்ம வளர்க்கலாம், இதை வந்து சந்தைப்படுத்தலாம்?
1: தேயிலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாத்து நம்ம வாங்கி அதுக்கேத்த நிலத்து வந்து நம்ம

0: தேர்வு பண்ணிட்டு ஆத்து போட்டு விட்டானா ஒரு ரெண்டு மூணு வர வருடத்துல வந்து தேயிலை நல்லா வளர்ந்து வளர்ந்து வந்துடும். அப்புறம் நம்ம எடுத்து நம்ம பறிச்சு அதை வந்து நேரடியா ஒரு இடைத்தரகருக்கோ இல்ல வந்து நேரடியா தொழிற்சாலைக்கோ எடுத்துட்டு போனோம்னா நம்ம அந்த மாதத்துல என்ன விலை போயிட்டு இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நமக்கு கிலோக்கு இத்தனை ரேட்டுங்கிற மாதிரி நமக்கு போட்டு கொடுப்பாங்க. நம்ம அந்த மாதிரி தேயிலை வந்து என்னன்னா ஒரு வருடம் வருட பயிர் ஃபுல்லா வருடம் முழுவதும் நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அதாவது பறிச்சுக்கிட்டே இருக்கலாம்.
1: ஓகேங்க, சூப்பரா சொன்னீங்க, அருமையா வந்து ஒரு தேயிலை பத்தி ஒரு ஒரு நிமிஷத்துலயே வந்து அழகா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு பிடித்த பாடல் எந்த படம், எந்த பாடல்?
0: எல்லா பாடல்களும் கேட்போம், குறிப்பிட்டு இந்த பாடல் விஜய் அஜித் எல்லா பாடல்களும் கேட்போம். நீங்க புதுதா புதிதா வந்த விஜய் திரைப்படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாடல் போடுங்க.

0: முதல்ல உங்க அறிமுகப்படுத்தியும் உங்க பேர் என்ன பண்றீங்க?
1: வணக்கம், என் பேர் கோபிநாத்ங்க. நான் வந்து இந்த இயற்கை விவசாயம் வந்து பண்ணிட்டு இருக்கேங்க.
0: இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இயற்கை விவசாயம் அப்படிங்கறது வந்து இப்ப நம்ம எப்படி இருக்குங்க? இயற்கை விவசாயம் நல்லா வளரக்கூடிய சூழல்ல இருக்கா இல்ல எப்படி இருக்குங்க?
1: அமோகமா இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து மக்கள் வந்து சாதா இயற்கை விவசாயத்தை தான் வந்து ரொம்பவுமே நம்பி இருக்கிறாங்க. அது போடுற விவசாயிகளும் வந்து பெரும் அளவுல லாபம் வந்து எதுல வருதுன்னு கேட்டீங்கன்னா அதுலதான் இருக்கு. பிளஸ் நமக்கு நல்ல ஒரு சக்தி கொடுக்கக்கூடிய காய்கறிகளும் அதுலதான் இருக்கு. ஏன்னா இயற்கை முறைப்படி அது விவசாயம் பண்ற எந்த ரசாயனமும் கிடையாது. அதனால குழந்தைகளும் வந்து நல்ல வளர்ச்சி அடையிறதுக்கான நல்ல இதெல்லாமே அதுல இருக்கு. சத்துக்கள் எல்லாமே அதிகமா இருக்குங்க அதுல.
0: ஓகே, நல்ல இயற்கை விவசாயத்தை பத்தி அருமையா சொன்னீங்க. உங்களுக்கு பிடித்த பாடல் எந்த படம், எந்த பாடலுங்க?
1: எனக்கு வந்து நாங்க பொது விவசாயம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏரமான அவரோட பாடல்கள் தான் வந்து அதிகமா நாங்க கேட்டுட்டு போங்க ஃபுல்லா. அதனால அவரோட மியூசிக்ல வந்து எந்த பாட்டு போடுறீங்கனாலும் எங்களுக்கு ரொம்ப

0: முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திங்க, உங்க பேரு என்ன பண்றீங்க?
1: சார் எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து குமாரன் சீக்கு. நான் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறோம். நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல பங்களூர் தாலுகாவில சேர்ந்த மாங்கோடு என்ற இடத்துல இருக்கிறோம். எனக்கு வந்து 68 வயசு இருக்குது. நான் ஃபார்மர். விவசாயத்துல வந்து நான் இப்போ வந்து ஒரு 40 வருஷமா நாங்க விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல 40 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமாக நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம்.
0: ஓ, இயற்கை விவசாயம் பண்ணுங்க. இப்ப இயற்கை விவசாயம் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க சார் கொஞ்சம்.
1: இயற்கை விவசாயத்துக்கு நான் வர்றது ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு 2005 ஆண்டுல நான் வந்து பூனாவில ஒரு ட்ரைனிங் போயிருந்தேன், ஒரு 8 நாள் பயிற்சி. அந்த பயிற்சிக்கு போகும்போது தான் நம்ம ரசாயன உரங்களை எப்படி பயன்படுத்தி அதோட சைட் எஃபெக்ட் என்ன சொன்ன நல்ல விரிவான ஒரு கிளாஸ் இருந்தது. இப்பதான் நம்ம எதுவுமே தெரியாம இதெல்லாம் உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு அறிவு வந்தது. நான் அந்த இந்த மாதிரி கெமிக்கல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சுட்டோம்.
0: ஓகே சார், ஓகே, சூப்பரா சொன்னீங்க. உங்களுக்கு பிடித்த பாடல் அப்படின்னா எந்த பாடல், எந்த படத்துல இருந்தீங்க?
1: அந்த பாட்டினோட வரியை நான் மறந்துட்டோம். இருந்தாலும் பழைய காலத்துல 1985 அல்லது 90 அல்லது ஏதாவது ஒரு பாட்டு போட்டாலும் போதும்.

0: மணி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா வடக்கு மேசடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிர முன்னாள் துணை முதலமைச்சர் அஜித் பவார் சமுதாயத்திற்கு ஆற்றிய சேவைகள் என்றென்றும் நினைவு கூறத்தக்கவை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். உணவு, எரிசக்தி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதே அரசின் முக்கிய இலக்கு என்று மாநில

0: அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடல் மார்க்கமாக இலங்கைக்கு கடத்த முயன்ற 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பீடி இலை மூட்டைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே ஒரு வீட்டில் பதுங்கி வைக்கப்பட்டிருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். அஞ்சல்துறை ஆயுள் காப்பீடு குறித்த வாடிக்கையாளர்களின் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் சிறப்பு குறைதீர் முகாம் திருப்பூர் கோட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து தலைமை தபால் நிலையங்களிலும் நாளை தொடங்கி வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. திருச்சி கடைவீதியில் உள்ள நகைக்கடைகளில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் நடத்திய சோதனையில் முத்திரை இல்லாத சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1680 ரூபாய் உயர்ந்து 1,07,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானிற்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் முன்னேற்றமான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அதிகாரி அட்மிரல் யூ ஜெயின் தெரிவித்துள்ளார். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்ட மசோதா பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:35.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8
1: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி:
3: சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்த நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் இந்தியா. மாணவர்களின் பகுப்பாய்வு சிந்தனை அறிவுத்திறன் போட்டி மனப்பான்மையை ஊக்குவிக்கும் வகையில் இந்த போட்டி நடத்தப்படுகிறது. இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம், வானியல் பாடங்களில் ஒலிம்பியாட் போட்டி நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு தேசிய அளவில் நடத்தப்பட்ட இயற்பியல் பாடத்திற்கான ஒலிம்பியாட் போட்டியில் வெற்றி பெற்ற 5 பேர் தென்னமெரிக்க நாடான கொலம்பியாவில் நடந்த 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்றனர். இந்த தேர்வில் இந்தியா உட்பட 87 நாடுகளைச் சேர்ந்த 381 திறமையான மாணவர்கள் பங்கேற்றனர். இதில் மகாராஷ்டிராவின் புனேவை சேர்ந்த கனிஷ்க் ஜெயின் மற்றும் மும்பையை சேர்ந்த ஸ்ரேஷ்த் சுராயா, மத்திய பிரதேசத்தின் இந்தூரை சேர்ந்த ரித்தேஷ் ஆனந்த் பென்டாலே, டில்லி துவாரகா பகுதியைச் சேர்ந்த ரிஷித் கார்க், குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த ஸ்வரித் ஜோஷி ஆகியோர் வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் வென்றனர். இந்த தேர்வில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றதன் வாயிலாக சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டி புள்ளி விபரப்பட்டியலில் ரஷ்யா, சீனா, கஜகஸ்தான், தென்கொரியா மற்றும் தைவான் ஆகிய நாடுகளுடன் இணைந்து உலகளவில் முதலிடத்தை பகிர்ந்து கொண்டு இந்தியா அசைக்க முடியாத வெற்றியை பதிவு செய்துள்ளது. இன்றைய கேள்வி: அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருப்பதை தவிர்க்க நலம் AI என்ற வாட்ஸ்அப் சாட்பாட் வாயிலாக புறநோயாளி சீட்டு பெறும் முறை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் துவங்கப்பட்ட மாநிலம் எது? கேள்வி மீண்டும் ஒரு முறை: அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருப்பதை தவிர்க்க நலம் AI என்ற வாட்ஸ்அப் சாட்பாட் வாயிலாக புறநோயாளி சீட்டு பெறும் முறை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் துவங்கப்பட்ட மாநிலம் எது?
2: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில்

0: நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். ஆயிரம் ஆயிரம் கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
1: என் கேள்விக்கு என்ன பதில்? என் கேள்விக்கு என்ன பதில்?

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8, நேரம் 11:07. எண்ணங்களின் வண்ணங்கள், நேயர்களின் கருத்து பகிர்வு. நேர்களே, இன்றைய இந்த நிகழ்ச்சியில் உங்கள் ஊர் திருவிழா குறித்து நீங்கள் நிறைய விஷயங்களை எங்க கூட பேசலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9344-9001-18 அல்லது 9342-9001-18 அல்லது 8300-0019-1018 தொலைபேசி எண் 0423 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2966781 இந்த எண்ணிற்கு அழைக்கலாம். நிகழ்ச்சியின் நேயர்களை சந்திக்கும் முன்பாக இது ஒரு பாடல்.

0: பா விஜய் எழுதிய பாடல் ஏ ஆர் ரகுமானின் இசையில் கேட்டீர்கள். அழகிய தமிழ் மகன் படத்திலிருந்து பென்னி தயாள் ஹர்ஷித் தர்ஷனா குழுவினர் பாடியது அந்த பாடல். நேர்களே, இன்றைய எண்ணங்களின் வண்ணங்களில் உங்கள் ஊர் திருவிழா குறித்து நீங்கள் பேசலாம். இதோ நிகழ்ச்சியின் முதல் நேயர்.
1: ஹலோ, வணக்கங்க மேடம்.
0: வணக்கங்க, சொல்லுங்க. யார் இங்கிருந்து?

0: வீட்டுக்குள்ள வந்து தை மாசம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி நோம்பி பண்ணுவாங்க மேடம். இது வந்து அம்மை அழைக்கிறப்ப நாங்க ஆற்றோரத்திலயோ இல்ல எங்க ஊர்ல ஏதோ ஒரு கிணத்து பக்கமோ விநாயகர் கோயில் பக்கமோ போயிட்டுங்க, அந்த அம்மையெல்லாம் ஜோடிச்சுட்டுங்க, கத்தி போட்டு அம்மை அழைச்சிட்டு வருவாங்க மேடம். அப்ப வந்து எங்க உடல்ல இருந்து ரத்தங்கள் வருங்க, அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஏன்னா அந்த இடத்துல நாங்க அந்த அம்மை அழைக்கிறப்ப அந்த காயங்களும் அப்படிதாங்க, அது பெருசா எதுவுமே ஆகாதுங்க, ஒரு வாரத்திலேயே காஞ்சிருங்க. இதே எங்க ஊர் சிப்ப. அப்புறம் ஊர் சப்பரை எடுத்துட்டு வீதி உலா வருவாங்க, அப்பவும் கத்தி போட்டு அம்மை அழைச்சிட்டு வருவாங்க. அது சின்ன குழந்தையில இருந்து ஒரு 3 வயசு அந்த குழந்தை நடக்குதுனாவே அந்த குழந்தை கையில கத்தி கொடுத்து அம்மனுக்கு நாங்க போட சொல்லுவோங்க மேடம். அது வந்து எங்க கைத்தறி நெசவாளர்கள் எங்க பரம்பரை வம்சாவளியினர் எங்கெல்லாம் இருக்காங்களோ அது அந்த சவுடேஸ்வரி அம்மன் விழாவுக்காக நோம்பி அன்னைக்கு இந்த விழாவை நாங்க சிறப்பாக கொண்டாடுவோங்க. அது புரட்டாசி மாசம் இல்லைன்னா தை மாசம் இந்த 2 மாசத்துல நாங்க சிறப்பாக கொண்டாடுவோங்க மேடம்.
1: ஒரு அந்த தகவல் சொல்லியிருக்கீங்க, அதாவது உங்களுடைய நெசவாளர்கள் சமூகத்துல இந்த வந்து ஒரு ரொம்ப விமர்சைய இந்த அம்மன் வழிபாடு.
0: நெசவாளர்கள் ஆமாங்க, இங்க எல்லாம் சேலம் கோவை ஈரோடு திருப்பூர் சேலம் நாமக்கல் மற்றபடி எங்காலும் வெளி மாநிலத்தில் இருந்தாலும் இந்த சவுடேஸ்வரி அம்மன் நோம்பு அன்னைக்கு நாங்க கத்தி போட்டுதான் அம்மையை அழைப்பேங்க. அந்த விழா எங்களுக்கு வந்து அது ஒரு உற்சாகமான விழாவா தான் இருக்குங்க எங்களுக்கு.
1: கண்டிப்பா எங்களுக்கு கேட்கும் போதே உங்களுடைய உற்சாகம் தொத்தி கொள்ளுதுங்க.
0: நன்றிங்க மேடம், சந்தோஷமா இருக்கீங்க.
1: நன்றிங்க, நன்றி.
0: நன்றிங்க வாய்ப்புக்கு. நன்றிங்க மேடம், நன்றிங்க.

0: பழனி திரைப்படத்திற்காக பேரரசு எழுதி ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் உதித் நாராயணன் அனுராதா ஸ்ரீராம் பாடியதை கேட்டீர்கள். எண்ணங்களின் வண்ணங்கள் தொடர்கிறது நிகழ்ச்சியோட. அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம். ஊட்டிஎஃப்எம்
1: வணக்கம். நலம் நலமரியாவல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுகிறேன்.
0: நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சொல்லுங்க, எண்ணங்களின் வண்ணங்களோட இன்றைய தலைப்புல என்ன சொல்ல போறீங்க?
1: அதாவது எங்க பக்கம் வந்து ஆடி மாசம் வந்து அம்மன் கோயில்ல ஆடி செவ்வாய் என்றுதான் மிக விசேஷமா இருக்கும். அதுல வந்து ரொம்ப பிரதானமா இருக்கிறது, இங்க வந்து பெண்பார் புலவர் அவையார் வந்து அவங்களுக்கு கோயில் கொண்டிருக்காங்க. தாளக்குடி பக்கத்துல வீராணமங்கலங்கிற ஊர் பக்கத்துல வந்து அவங்க கோயில் கொண்டிருக்காங்க. அது ஒரு மலை பிரதேசம். இங்க வந்து ஆடி செவ்வாய் என்று, அதாவது எத்தனை செவ்வாய் வருதோ அந்த செவ்வாய் பூரா வந்து பெண்கள் வந்து கொழுக்கட்டை, அது அங்கேயே பக்கத்துல ஒரு அந்த பெருஞ்சாறு அணையில இருந்து தண்ணி வருது, அது வந்து கால் வாய்க்காலாம் போறது, அதுல உள்ள தண்ணியை எடுத்து அதுலதான் வந்து கொழுக்கட்டை, வெள்ளை கொழுக்கட்டை, அப்புறம் வந்து உப்பில்லா கொழுக்கட்டை, அதெல்லாம் அங்கேயே பண்ணி அங்கேயே விறகு எல்லாமே கிடைக்கும். அங்க அடுப்பு மூட்டி ஆண்கள் வந்து அதிகமா உள்ள போக மாட்டாங்க, பெண்கள் தான் அதுல பிரதானமா இருப்பாங்க. இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் அது அந்த கோவில் சுத்து வட்டாரம் போற பிரதானம் மட்டும் நிறைய கடைகள்லாம் வச்சிருக்கோம். அதுதான் இங்குள்ள அந்த ஆடி மாச திருவிழா. இந்த கொழுக்கட்டை வந்து படையல் வச்சு அவங்க வந்து கோயிலுக்குள்ள கொண்டு போக மாட்டாங்க, ஏன்னா கோயிலுக்குள்ள இடம் கம்மியா தான் இருக்கும். அவங்க இருக்கிற இடத்துலயே அந்த அபயார் அம்மனை நினைச்சு வழிபட்டு பூஜை எல்லாம் பண்றது ரொம்ப பிரசித்தமா இருக்கும். அப்புறம் அது பக்கத்துல ஒரு மலையில ஏறி போனா வராகி அம்மன் கோயில் கொண்டிருக்காங்க. அந்த வராகி அம்மனுக்கு வந்து அதாவது தேய்பிரை பஞ்சமியில வந்து பெண்களே அபிஷேகம் பண்ணலாம், அந்த அளவுக்கு எல்லாமே ஏற்பாடு ஆயிட்டு இருக்கு, அந்த அளவுக்கு வசதி இருக்குது. இந்த அபயாரம்மன் கோயில் திருவிழாங்கிறது வேற எங்கேயும் நடக்கிற மாதிரி தெரியல. கன்னியாகுமரி மாவட்டம் தாளக்குடி பக்கத்தில் உள்ள வீரநாராயணமங்கலம் அந்த ஊர்ல இருக்கிற அபயாரம்மன் கோயில தான் இந்த திருவிழா பிரசித்தமாக இன்னும் இந்த அளவு நடந்து கொண்டிருக்கிறது. என்னோட நினைவிலே இருந்து அந்த விழாவுக்கு நாங்களும் கலந்து கொண்டு வரைக்கிறோம்.
0: ஓகேங்க, நன்றி. ரொம்ப அருமையான ஒரு தகவலை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: ஹலோ,
2: பெண்களே அபிஷேகம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க. நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் தருமபுரி ராஜாத்திலிருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, உங்க ஊர் திருவிழா?
2: எங்க ஊர்ல வந்து ஆடி மாசானவே அம்மனுக்கு வந்து சிறப்பு பூஜை, சிறப்பு விழா. ஆடி 18 அடுத்தது அம்மனுக்கு வந்து கூழ் ஊத்துவாங்க மேடம். கூழ் விட்டு அன்னைக்கு மாவிளக்கு, கரகாட்டம், நயாரி, குதிரை வேஷம் எல்லாம் போட்டுட்டு ஒரு அமக்கலமாகும் ஊரு. இன்னைக்கு
0: ஆடி மாச திருவிழா போக உங்களுடைய பிரசித்தி பெற்ற உங்க ஊர் திருவிழா எது?
2: அதுதான் கோயிலுங்க, மகாமாரியம், ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில். அந்த அந்த கோயில் தான் ஆடி மாசம் அம்மனுக்கு வந்து சிறப்பு பூஜைலாம் தினந்தோறும் செய்யறோம். இங்க நிறைய கோயில் இருக்குங்க, சுத்தி வட்டம் போறமே பிரசித்தி பெற்ற கோயில்கள் நிறைய இருக்கு. காலப்பயில் இருக்கு அதமங்கோட்டுல, இந்த பக்கம் தீர்த்தமலையில மலை மேல இருக்குங்க கோயில், பிரசித்தி பெற்ற கோயில். இந்த கோட்டை கோயில் இருக்கு, அதுவும் பிரசித்தி பெற்ற கோயிலுங்க. வரலாற்று சிறப்பு மிக்க கோயில் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கு மேடம். எங்க ஊர்ல சிறப்பு வந்து மாரியம்மன் தான் மேடம். நாங்க வருஷம் வருஷம் சிறப்பா கொண்டாடுறோம்.
0: இல்ல, இப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட மாதங்கள்ல வந்து ரொம்ப சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும் இல்லையா?
2: ஆமா மேடம். இது
0: இப்ப வந்து நீலகிரி மாவட்டத்தை பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து அந்த பனிக்காலம் சொல்லுவாங்க இல்லையா, டிசம்பர்ல இருந்து அந்த மார்ச் முடிகிற அந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற எல்லா கோயில்களையும், எல்லா சின்ன சின்ன கோயில்களையும் கூட விழாக்கள் நடைபெறும் இங்க.
2: ஆமா மேடம்,
0: அந்த கோயில் பூசைகளுக்கான திருவிழாக்கள் அந்த காலங்கள்ல நடைபெறும்.
2: ஆமா மேடம்.
0: அப்புறம் இங்க இருக்க படுகையின மக்களோட பிரசித்தி பெற்ற அந்த அவங்களுடைய தெய்வ வழிபாடுகள் எல்லாம் இந்த மாதங்கள்ல நடைபெறும். இப்ப அதை தொடர்ந்து வர மே மாதங்களுக்கு பின் வரக்கூடிய காலகட்டங்கள்ல அவங்களுடைய அந்த ஹெத்தைமன் பண்டிகை எல்லாம் மே மாதங்களுக்கு பிறகு தொடர்ந்து நடைபெறும்.
2: மார்கழி மாசம் வந்து விளக்கு வைக்கிறாங்க அம்மனுக்கு, ஒரு மாசம் சுத்தமா அதிகாலையே குளிச்சுட்டு 5 மணிக்கு கோயிலுக்கு வந்துருவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த அம்மன் வழிபட்டாதான் அவங்களுக்கு வேண்டியது நிறைவேற கும்பிடிக்க.
0: தேர் திருவிழா நடைபெற மாதிரி என்ன கோயில் அங்க?
2: திருத்திரு மாரியம்மன் கோயில் தாங்க மேடம்.
0: ஓகேங்க.
2: ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் அர்ச்சகர பிரசித்தி பெற்ற கோயில்.
0: ஓகேங்க. ஓகே, நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம். ஊட்டிஎஃப்எம்
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, லைன்ல இருக்கீங்க. எண்ணங்களின் வண்ணங்கள்ல உங்கள் ஊர் திருவிழா?
3: எங்க ஊர் பாத்தீங்கன்னா கோவை மாவட்டம் சின்னாம்சம், செலவராஜ் பேசுறேங்க மேடம். முதல் நேரம் சொன்ன மாதிரி எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் திருவிழா வரும் மேடம், அதாவது வருஷத்துக்கு ஒரு சுற்றுலா வரும். புரட்டாசி மாசம் பாத்தீங்கன்னா 9 நாளும் நவராத்திரி கொழு வச்சு டெய்லி பூசை நடக்கும், 9 நாள் கொழு வச்சு 10ஆம் நாள் பாத்தீங்கன்னா ஊர்வலம் வரும் மேடம். அம்மன் அவர் சொன்ன மாதிரி கத்தி போட்டுதான் அழைச்சிட்டு போவாங்க மேடம். அப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு எங்க ஊர் பக்கத்துல செஞ்சேரிமலை ஒரு ஊர் இருக்குங்க மேடம். அங்க பாத்தீங்கன்னா தை மாசத்துல அங்க தைப்பூசத்துக்கு தேர் ஓடுங்க மேடம். அது பாத்தீங்கன்னா கூட்டம் நல்லா ஒரு 50-60 ஊர் கிராமம் பூரா அந்த தைப்பூச வரைக்கும் அங்க வருவாங்க மேடம். அதாவது வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் அந்த மாதிரி தேர் தைப்பூசனைக்கு தேர் ஓடுங்க மேடம். முக்கியமான எங்க பகுதியில் பார்த்து ரெண்டு திருவிழா முக்கியமானதுங்க மேடம்.
0: பொதுவா இந்த வந்து இந்த தை மாசங்கள்ல அந்த அறுவடை அதாவது விளைச்சல் இல்லாத அந்த நேரங்கள்ல விடுப்பு இருக்கும் இல்லையா, நிறைய விவசாயிகளுக்கும் மத்த இது தொழில்களுக்கும் அந்த சமயங்கள்ல நிறைய விழாக்கள் நடைபெறும் இல்லையா?
3: நிறைய அது பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விழாக்கள் நடைபெறும் மேடம். அதாவது சின்ன சின்ன விழாக்கள் அதாவது குடும்பத்துக்கு தந்தாப்புல சின்ன சின்ன விழாக்கள் ஒவ்வொரு ஊர்ல இந்த ஆடி மாசம் பாத்தீங்கன்னா கிடா விருந்து வைக்கிறது, அப்புறம் ஏதோ ஒன்று விசேஷம் இருந்துட்டே இருக்குங்க மேடம். ஆனா இந்த பொதுவா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு தான் பொதுவானதுங்க மேடம். இந்த தேர் திருவிழா தேருமே இந்த அதாவது எங்க நெசவா இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாசத்துல இந்த அம்மன் அழைக்கிற பண்டிகை வந்து ஒரு 9 நாள் இருக்குங்க மேடம். முக்கியமான எங்க நான் கொண்டாடுறது இந்த இதுங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா தேர் வந்து பொதுவாக எல்லாருக்குமே இருக்குங்க மேடம்.
0: ஓகேங்க, நன்றி, வணக்கம்.
3: தேங்க்யூ.
0: நேர்களை நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம், ஓடிஎஃப்
1: இனிய காலை வணக்கம் மேடம். ஹலோ
0: சொல்லுங்க
1: மேடம். திருப்பத்தூர் மாவட்டம் பீமக்குளம் சிவகுமார் மேடம்.
0: வணக்கம், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம், சொல்லுங்க
1: மேடம். எங்க ஊர் பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் பீமக்குளம். அங்க வந்து மாரியம்மன் திருவிழா சித்திர மாசம் மட்டும் ரொம்ப சிறப்பா இருக்கும் மேடம். சித்திர மாசம் அது மூணு நாள் நடக்கும். அது வந்து முதல் நாள் வந்து தூள் ஊற்றி மாரியம்மனுக்கு பொங்கல் வைப்பாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா மாரியம்மன் சிலை ஊர்வலம் வீடு வீடா வரும். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்து ரெண்டாவது நாள் வந்து கரக ஊர்வலம் வரும் மேடம். கரகம் எல்லா வீட்டுக்கும் வரும், ஊர் ஊரா எல்லா வீட்டுக்கும் வந்துட்டு போவோம். அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நாடகம் தெருக்கூத்து இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. அது சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்து மூணாவது நாள் வந்து கரக ஊர்வலம் வரும். அந்த கலர் பாயெல்லாம் பூசிட்டு ஜாலியா கொண்டாடிட்டு ஃபுல்லா அந்த இதெல்லாம் பூசிட்டு ஜாலியா சந்தோஷமா கொண்டாடுவோம் மேடம். அது அதுக்கப்புறம் சித்திரை மாசம் இந்த திருவிழா நடைபெறும். புரட்டாசி மாசம் அங்க செண்டாசாமி கோயில் ஒண்ணு இருக்கு, செண்டாசாமி அது புரட்டாசி மாசம் ஃபுல்ல செம்ம ஃபேமஸா இருக்கும். அதுல நிறைய ஜனம் வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வரும் மேடம். புரட்டாசி மாசம் அது சிறப்பு.
0: ஓகேங்க, இது ரெண்டுதான் பெரிய திருவிழாவா உங்க ஊர்ல?
1: ஆமா, இந்த ரெண்டு நாள். அப்புறம் ஆடி மாசம் வந்து இந்த முருகன் கோயில் இருக்கு, அதுக்கு காவடி எடுத்து நிறைய அதுக்கும் கொண்டாடுவோம்.
0: ஆடி மாசத்துல முருகன் காவடி எடுத்து பண்ணுவாங்களா?
1: ஆமா ஆமா, ஆடி கிருத்திகைக்கு அது சிறப்பா இருக்கும் மேடம். அது திருவிழா இந்த மூணு திருவிழாவும் நல்லா மகிழ்ச்சியா கொண்டாடுவோம். ஆமா, எங்க ஊர்ல இருந்து மூணையும் கொண்டாடுவோம் மேடம்.
0: ஓகேங்க, அதாவது வருடம் முழுக்க தமிழ்நாட்டுல எல்லா பகுதிகளிலும் வந்து விழாக்கள் நடந்துட்டே தான் இருக்கும் இல்லையா?
1: ஆமா ஆமா ஆமா.
0: ஓகே, நன்றி, வணக்கம்.
1: ஓகே, நன்றி நன்றி மேடம், நிகழ்ச்சி வாழ்த்துக்கள்.
0: ஹலோ வணக்கம், ஓடி எஃப்எம்.
2: வணக்கம், கோயில் படத்திலிருந்து பேசணும்.
0: நிகழ்ச்சிக்கு வரவேற்கோங்க, சொல்லுங்க உங்க ஊர்
2: திருவிழா. குறிஞ்சிமலர் கூத்து இருக்குதுங்களா ஊட்டியில?
0: ஓகே,
2: அதெல்லாம் டாக்டர் சிவா படத்திலிருந்து அந்த குறிஞ்சிமலர் பாட்டு போட்டுருங்க.
0: மன்னிக்கவும், இந்த நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள். ஓகேவா?
2: தெரியும்
0: தெரியும். இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய ஊர் திருவிழா, உங்க ஊர்ல என்ன பிரசித்தி பெற்ற திருவிழா நடக்குதுன்றதை மட்டும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம்.
2: சொல்லுங்க. ஹலோ,
0: சொல்லுங்க.
2: மாசம் ஒன்னாம் தேதி
0: சொல்லுங்க. நேர்களே, அந்த நேயரோட தொலைபேசி இணைப்பு வந்து தடைப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்களாக மீண்டும் உங்களுக்காக உங்கள் இல்லம் தேடி வருகிறது. இந்த நிகழ்ச்சியில நீங்க நாங்க கொடுக்கிற தலைப்புல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். பாடல்கள் கண்டிப்பா நிலையத்திலிருந்து உங்களுக்காக வழங்குவோம், கேட்டு ரசியுங்கள். இதோ நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். ஹலோ வணக்கம், ஓடிஎஃப்எம்.
3: இனிய காலை வணக்கம் மேடம், நல்லா இருக்கலாம் மேடம்?
0: நலம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் மெக்கானிக் சக்தி பேசுறேன் மேடம்.
0: நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம், சொல்லுங்க உங்க ஊர் திருவிழாவை பத்தி.
3: அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க மேடம், அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். நான் வந்து இப்ப இலுப்பூர்ல தான் இருக்கேன். என்னுடைய கிராமம் வந்து இங்க வந்து ஒரு 12 கிலோமீட்டர். மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த இலுப்பூர் வந்து இது சொர்ணாம்பிகை அம்பாள் அப்படின்னு அந்த கோயில், சிவன் கோயில் மேடம். அது வந்து சித்திர மாதம் பௌர்ணமி அன்னைக்கு வந்து கொடியேறும் திருவிழா நடக்குங்க மேடம். 12 மண்டாப்படித்தாரர்கள் இருப்பாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம் நடக்கும் அந்த கோயில்ல. ஆமா, காலையிலையும் மாலையிலையும் சாமி வீதி உலா வரும். ஆமா, கண்குள்ளா காட்சியாக இருக்கு மேடம். ஆமா, கடைசியா பாத்தீங்கன்னா வந்து இது வந்து தேர் வந்து நம்ம மதுரை கள்ளழகர் மறுநாள் முதல் நாளே இங்க வந்து திருவிழா நடக்கும் மேடம். ஆமா, 18 கிராமத்தார்கள் வந்து அந்த கோயில வந்து அவ்வளவு கும்பலா இருக்கும், திருவிழா அவ்வளவு சூப்பரா இருக்கும் மேடம்.
0: கள்ளழகர் திருவிழா ரொம்ப பிரசித்தி பெற்றது இல்லையா?
3: ஆமா, அதாவது அந்த இந்த திருவிழா முடிஞ்சு அதுக்கடுத்து கள்ளழகர் திருவிழா. ஆமா, சிவன் கோயில். ஆமா, அதனால வந்து எப்ப வந்து சித்ரா பௌர்ணமினாவே இலுப்பூர் வந்து சிவன் கோயில் திருவிழான்னு எல்லாருக்குமே தெரியும். ஆமா, கடைசியா வந்து 13 மண்டாப்படின்னு வந்து அரசு அலுவலர்கள் வந்து ஒரு மண்டாப்படி நடத்துவாங்க, அன்று இரவு வந்து சிறப்பு பட்டிமன்றம் நடத்துவாங்க மேடம். ஆமா, அது ரொம்ப அருமையாக இருக்கும். ஆமா, அதனால வந்து எண்ணங்களின் வந்தங்களை வந்து இன்னைக்கு எங்க ஊரை பத்தி கேட்டிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்றதுக்கு.
0: நன்றி நன்றி மேடம், நன்றி வணக்கம். நேயர்களை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் திரைப்பட பாடல் ஒன்று.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: எண்ணங்களின் வண்ணங்கள் தொடர்கிறது. உங்கள் ஊர் திருவிழா இதோ நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம். ஊட்டி எஃப்எம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சொல்லுங்க, உங்க ஊர் திருவிழா.
2: நன்றிங்க.
1: குறித்து
2: எங்க ஊர்ல சித்திர மாசம் 1st தேதி வந்துங்க மீனாட்சி அம்மன் உடனமல் சுந்தரேஸ்வர் கோயில் திருவிழா நடக்குங்க. திங்கள் மணிக்கு சத்தி அடைக்கிறதுங்க. செவ்வாய்க்கிழமை வந்து விளக்கு மாவு, அப்புறம் மத்தியானம் வந்துங்க பூவோடு எடுப்பாங்க, அப்புறம் புதன்கிழமைக்கு வந்து கிடாய் வெட்டுங்க, வியாழக்கிழமைக்கு வந்துங்க அப்புறம் ஊர்வலம் வருங்க, அப்புறம் வெள்ளிக்கிழமைக்கு அபிஷேக பூஜை எல்லாம் நடக்குங்க. நல்லா சிறப்பா இருக்குங்க. பம்பை உடக்கை எல்லாம் வான வேடிக்கை எல்லாம் சிறப்பா இருக்குங்க. அதே போல சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு காமாட்சி அம்மன் கோயில் அதே மாதிரி நடக்குங்க. ஒரே மாசத்துல ரெண்டு கோயில் திருவிழா சிறப்பா இருக்குங்க.
1: கண்டிப்பாங்க, உங்களுடைய ஊர் திருவிழாக்களை பற்றிய ஒரு தகவலை பகிர்ந்துகிட்டீங்க. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, கேட்டுட்டு இருக்க நேயர்கள் நீலகிரி மாவட்டத்துல இருந்து அவங்களுடைய ஊர் திருவிழாவை பத்தி இன்னும் பேசவே இல்லை. ரொம்ப பரபரப்பா உங்க ஊர் திருவிழாக்களை எல்லாம் நீங்கள் சொல்லியதற்கு நன்றி, வணக்கம்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
1: அழகான காலை வணக்கம் சார். அன்புடன் நான் ராஜு, ஊட்டி சென்ட் மேரிஸ்ல இருந்து.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: நம்ம ஊட்டியில பாத்தீங்கன்னா திருவிழான்னா வருஷமெல்லாம் வசந்தம். ஒரு திருவிழா தொடங்கும் சிஸ்டர். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொங்கலை ஒட்டினாப்புல இங்க செபஸ்டர் திருவிழான்னு ஒரு பெரிய கோயில் திருவிழா நடக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மசனக்குடி மாரியம்மன் கோயில் தான், அவங்க பொக்காபுரம் மாரியம்மன் கோயில் திருவிழா தொடங்கிடும். அப்படியே சுற்று வட்டாரம் பாத்தீங்கன்னா நம்ம திருமுக இந்த சிறியூர் அப்படியே பட்ட வாழை தோட்டத்துல அந்த தேர் திருவிழாலாம் முடிஞ்சு வர்றதுக்குள்ளயோ நீலகிரி மாவட்டத்துல இருக்கிற பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயிலுக்கு காப்பு கட்டிடுவாங்க. அது வந்து கரெக்டா அந்த திருவிழா தொடங்கி முடியற நேரம் சித்திர ஒண்ணுக்கு தேர் எடுத்துருவாங்க. அந்த தேர் எடுத்து அதுல நம்ம நீலகிரி மாவட்டத்துல இருந்து வராத ஆளே இருக்கு, பட்டி தொட்டி எல்லாம் அந்த திருவிழாவுக்கு வருவாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற தேர் அது திருவிழா அது. அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அந்த சித்திர ஒண்ணு முடிஞ்சு செவ்வாய்க்கிழமை தேர் எடுத்த பிறகு பாத்தீங்கன்னா கரெக்டா நீலகிரி மாவட்டம் இன்னொரு பிரசித்தி பெற்ற மாரியம்மா கோயில் இருக்கு, அது காந்தல் மாரியம்மா கோயில். அங்க கரெக்டா பாத்தீங்கன்னா வேலைக்கிழமை பூச வரிஞ்சது ஞாயிற்றுக்கிழமை காப்பு கட்டிடுவாங்க. அங்க 15 நாள் தேர் திருவிழா நடக்கும். அது முடிஞ்சு கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம மாத இது இறுதியாண்டர் கோயில் தேர் திருவிழா வரும். அதுக்கு அடுத்த பாத்தீங்கன்னா அந்தோனியார் கோயில் தேர் திருவிழா வரும். இதுல இடையில பாத்தீங்கன்னா நம்ம நீலகிரி மாவட்டத்துல ரொம்ப பிரசித்தி பெற்ற இன்னொரு தேர் திருவிழா கூட இருக்குது, எத்தையம்மன் தேர் திருவிழா. அது எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கொண்டாடாத ஆள் இல்லை. அதுக்கு நீலகிரி மாவட்டத்துல கலெக்டர் ஆர்டர் போட்டுருவார், நீலகிரி மாவட்டத்துக்கு லீவ் விடுமுறை கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி நம்ம மாரியம்மா கோயில் திருவிழாவுக்கும் நீலகிரி மாவட்டத்துல வந்து லீவ் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா யாருமே சொல்றது இல்லை அதை பத்தி. இந்த நம்ம பண்டைய பழங்குடி மக்கள் இருந்த ஒரு பெரிய கோயில் இருக்குது சிஸ்டர், நம்ம முத்தரைக்கு போற வழியில பவானீஸ்வரர் கோயில், அந்த தேர் திருவிழாவும் ரொம்ப பிரசித்தி பெற்ற தேர் திருவிழா. அதனால நீலகிரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா வருஷம் பூரா இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் வேளாங்கண்ணி மாதா திருவிழா வந்துடும், அது மோச்சரக்கண்ணி மாதா திருவிழா வந்துடும். அது முடியறதுக்குள்ளயோ பாத்தீங்கன்னா நம்ம முத்து மாரியம்மன் கோயில்னு ஒண்ணு இருக்கு கேம்பட்டை, நம்ம பிங்கர் போஸ்ட் ஏரியாவில், அங்க ஒரு தேர் திருவிழா வரும். அதுக்கு அடுத்த பாத்தீங்கன்னா அங்க பக்கத்துலயே நம்ம கிரைசம்மா கோயில் இருக்கு, அது ஒரு தேர் திருவிழா. அப்புறம் அங்க எடுத்துருவாங்க.
0: ஆமா, அப்புறம் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது கோயில் சின்னதோ பெருசோ அந்த இடத்துல இருக்கிற மக்கள் அதை வந்து ரொம்ப விமர்சனையா வருடத்துக்கு வருடம் கொண்டாடுறது இங்க இருக்கக்கூடிய ஒரு போற்றக்கூடிய ஒரு கலாச்சாரம் அப்படின்னு சொல்லலாம். நன்றி.
1: அப்படியே கொஞ்சம் கீழே பாத்தீங்கன்னாக்கா அங்க ஒரு நம்ம அந்த மாசாணியம்மன் கோயில் ஒன்று இருக்கும், அங்க ஒரு திருவிழா வந்துடும். நீலகிரி மாவட்டத்தை போல வருஷம் பூரா திருவிழா தான் சிஸ்டர். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் சென்ட் மேரிஸ்ல வந்து மாதா திருவிழா வந்துடும். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 8 மாதா கோயில் திருவிழா வந்துடும். அப்புறம் பாத்தீங்கன்னா புரட்டாசி அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம புரட்டாசிக்கு வந்து இன்னொரு இருக்குது, நம்ம நீலகிரி மாவட்டத்துல பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெருமாள் கோயில், அங்க வந்து அவங்க சித்திர அந்த புரட்டாசி மாசத்துல அவங்களும் தேர் எடுத்துருவாங்க. அதனால நீலகிரி மாவட்டத்தை பொறுத்து எந்த ஒரு இதுவும் தேர் திருவிழாவை பத்தி ரொம்ப சொல்லிக்க முடியாத அளவுக்கு ஒரு நீலகிரி மாவட்டம் ஒரு பிரசித்த டூரிஸ்ட் ஏரியா மட்டும் இல்ல சார்,
0: சமய நல்லிருக்கத்திற்கு உதாரணமா வந்து எல்லாருடைய கோயில்களை பத்தியும் ரொம்ப அழகா சொன்னீங்க ராஜு சார். இஸ்லாமியர்களோட நண்பர்களோட அவங்களுடைய திருவிழாக்களை பத்தி தகவல் கூட சொல்லிருக்கலாம் நீங்க.
1: ஆமா சார், ஆமா சார், அது கூட வருது சார். நம்ம சமுதாய நல்லிணக்கத்தோட நான் லைனா சொல்லிட்டு வரேன். அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம முஸ்லீம் அவங்க முஸ்லீம் சகோதரர்கள் தான் அந்த இது ஒரு மிலாடி நபி வரும்,
0: அவங்களுடைய பண்டிகைகள் போக திருவிழாக்களும் நடைபெறும். ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்த நேயர்களுக்கு வழிவிடலாம் சார். நன்றி, வணக்கம்.
1: ஒரு நிமிஷம்.
0: ஹலோ, வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
2: ஹலோ,
0: வணக்கம், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
2: ஈரோடு மாவட்டம் கவுந்தபொலி புது பாட்டப்பன் பேசுறமா.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: செவ்வாய்க்கிழமை
0: அதுக்கு ஏதாவது பேர் காரணம் இருக்கா? அதுக்கு

0: அந்த பேருக்கு ஏதாவது காரணம் இருக்கா?
1: ஆமா, என் பேரு பாட்டம் தானம்மா. குலதெய்வம் அது. அது கணக்கு பார்த்து ஒரு அஞ்சு ஆறு ஊருக்கு இந்த பாட்டம் சாமி கோயில் திருவிழாவம்மா. நைட்டு தேர் வருங்க, அப்புறம் விடுஞ்சி திருவிழா, அப்புறம் அதை எடுத்தது ஆகியம்மன் கோயில், அது ஒரு இது வருது. பக்கத்துல கருப்புசாமி கோயில், இதெல்லாம் வந்து இந்த மாசத்துல சிறப்பாக நடக்கும்மா.
0: ஓகேங்க, நன்றி, வணக்கம்.
1: நன்றி அம்மா.

0: சேரன் பாண்டியன் படத்திற்காக சௌந்தர்யன் இசையில் மலேசியா வாசுதேவன் குழுவினர் பாடியது இந்த பாடல். ஹலோ, வணக்கம். ஓடிஎஃப்எம்,
1: வணக்கங்க.
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
1: திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குள வட்டம் தாசர் வீட்டுல இருந்து பாலசோனி பேசுறேங்க.
0: உங்கள் ஊர் திருவிழா?
1: எங்க ஊர் திருவிழா பாத்தீங்கன்னா வைகாசி மாசம் வருஷம் தவறாம நோம்பு சாட்டுவோங்க. பாத்தீங்களா, சித்திரை மாசம் கடைசி நாலு ஊருக்கு சேர்ந்ததுங்க. நாலு ஊருக்காரரு கூட்டம் போட்டுங்க. வைகாசி முதல் வாரம் வந்து அந்த சாமி சிலை வந்து பக்கத்துல ஒரு 8 கிலோமீட்டருங்க, அரண்மனை இருக்குதுங்க. அது பாத்தீங்கன்னா அந்த சின்ன கவுண்டர் படம் எடுத்த அந்த இடம் அந்த அரண்மனை, அங்கதான் இருக்குதுங்க அந்த சாமி சிலை. அங்க போய் எடுத்துட்டு வந்து செவ்வாய்க்கிழமை நைட்டு சாமி கொண்டு வந்து வச்சுட்டுங்க. அப்புறம் அந்த சாட்டுதல்னு வருங்க, ஒரு 15 நாள் சாட்டுவங்க. அப்புறம் 15ஆம் நாள் நோன்பு வருங்க. செவ்வாய்க்கிழமை சத்தி அழைக்கிறதுங்க, அப்புறம் புதன்கிழமை பூவாடுங்க, அப்புறம் வியாழக்கிழமை மஞ்சள் நேருங்க, வெள்ளிக்கிழமை மறுபூஜை, மடி சனிக்கிழமை நோம்பி முடிஞ்சது அந்த சாமி கொண்டு வந்து அரண்மனையில வச்சிருவங்க. இப்போ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நோம்பி கும்பிடலைங்கன்னா சில வேலைகள் இருக்குதுங்க, குதிரையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 12 வருஷம் முடிஞ்சதுங்க, அதனால பெயிண்ட் அடிச்சு இப்போ வேலை நடந்துட்டு இருக்குதுங்க.
0: எப்ப திருவிழா?
1: திருவிழா வைகாசி மாசம் நடந்துட்டே இருக்குங்க. இந்த வருஷம் வைகாசியில வந்து வேலை இந்த ஆண்டு விழா கொண்டாடுறதுனால இந்த வருஷம் நோம்பி கும்பிடலைங்க, போன வருஷம் கும்பிட்டோம்ங்க. இப்ப குதிரை வேலை நடந்துட்டு இருக்குதுங்க, கோபுரத்துக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கணும். ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் நடத்தோம்னால இந்த வருஷம் அது வந்து வைக ஐப்பசியில நடக்க போகுதுங்க, அதுக்குள்ள வேலை முடிஞ்சிருங்க.
0: ஓகேங்க, நன்றி, வணக்கம்.
1: நன்றிங்க.

கங்கையமரனின் பாடல் வரிகள் இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ராவின் குரல்களில் ஒலிக்கும் இந்த பாடல் பாண்டி நாட்டு தங்கம் படத்தில் இடம்பெற்றது. நேர்களே, இன்றைய எண்ணங்களின் பண்ணங்களோட நிறைவு செய்கிற நேரத்துக்கு நாம வந்துட்டோம். நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு பேசிய அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இந்த நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தேவிகா.

நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சியின் நிரலை தொடர்ந்து 12:05 1:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழ் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். தொடர்ந்து மெல்லிசை. 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு முறை குறித்த தகவல்கள். 2:15 நீலமலை நேரம் தொடர் பாடல்கள். 2:30 உழைப்பவர் அரங்கம் சுய தொழில் செய்து வரும் எஸ் மஞ்சுளா அவர்களின் பணி அனுபவங்கள் குறித்த நேர்முகத்தின் நிறைவு பகுதி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:00 to 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி. மாலை 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர். 6:05 இரவு 9:00 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒளித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 பெட்டது கமலு வடுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகாணம். 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும் தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகளின் சவால்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் குறித்த உரை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். தொடர்ந்து கிராமிய பாடல் தகவல் களஞ்சியம் ஆகியவை இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். தொடர்ந்து நினைத்தாலே இனிக்கும். 9:30 அரங்கிசை ராஜேஸ்வரி பார்த்திபன் அவர்கள் வீணை சேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம் புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர ஒளிப்பதிவு டெல்லி அஞ்சல். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: நேர்களை துறை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
2: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
3: குட் மார்னிங்,
2: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம், இது எல்லாத்துக்கும் நடுவுல

0: and hundreds of civilian mariners and undermined freedom of navigation. In China Open Badminton, India's PV Sindhu will take on compatriot Unnati Huda in the women's singles round of 32 in Changzhou today. Benchmark domestic equity indices were trading more than 0.5% down in the forenoon session today amid geopolitical concerns. The Sensex shed 556 points at 76,914, while the Nifty fell 148 points to 24,040. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 12:10. சரியா இந்த நேரத்துல நம்ம வழக்கமா கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. ஒவ்வொரு நாளும் கரெக்டா 12:10 to 12:40 வரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம பெண்களுக்கான நிகழ்ச்சி அப்படின்ற இந்த ஸ்நேகிதிய நிகழ்ச்சி முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டும் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பேசுறதுக்கான ஒரு தளம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நம்ம மற்றவங்களுக்கு பயன்பெறக்கூடிய நம்ம டிப்ஸு கொஞ்சம் சொல்லலாம், அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஆனால் முழுக்க முழுக்க பெண்களுக்காக மட்டும் இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9344-1001 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் 9342-1001 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் 0423 அப்படின்ற இணைப்பு எண்ணோட 2966-7081 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் அல்லது டிப்ஸ் சொல்லணும்னா கால் பண்ணலாம். இல்லை கால் பண்ண நேரம் இல்லைங்க, ஆனால் வாட்ஸ்அப்பில் நான் கண்டிப்பாக என்னோட கருத்தை சொல்லுவேன், என்னோட மெசேஜ் அனுப்புவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 8300-1901 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கும் நீங்கள் உங்களுடைய டிப்ஸ் இல்லைன்னா உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசவிருக்கும் அந்த முதல் ஸ்நேகிதி யாரு எங்கிறது அப்படின்றத பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம், நான் மகா தாராபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
1: வணக்கம் மகா, ரொம்ப அழகா வந்து கரெக்டா ஃபர்ஸ்ட் காலரா வந்துட்டீங்க. ஓகே, நீங்க பேசிக்கா என்ன பண்றீங்க, ஹவுஸ் ஒய்ஃபுங்களா வேலைக்கு போறீங்களா?
2: ஹவுஸ் ஒய்ஃப் ஆனா கொஞ்சம் சமுதாய சேவை செய்வேன் முதல்ல.
1: ஓகே,
2: 20 வயசுல இருந்து செஞ்சிட்டு இருந்தேன். இப்ப வந்து கொஞ்சம் உடம்பு சரியும் இல்லாதனால எங்கயும் வெளியே போறேன். பிரஷர் ஹை, பிரஷர் ஹை, சுகர் எல்லாம் ஆயிடுச்சு.
1: ஓகே ஓகே, சரி. அப்ப உங்க ஹெல்த் நீங்க வந்து எப்படி மெயின்டெய்ன் பண்ணிக்கிறீங்க இப்போ?
2: இப்போ வந்து ஃபுட் எல்லாம் அளவா சாப்பிட்டுக்கிறது, எது நல்லதோ அதை மட்டும் சாப்பிடுது. கெடுதல் எதா இருந்தாலும் பழம் மாம்பழம்னா உயிரான தொடவே
1: மாட்டேன். நிகழ்ச்சியில நீங்க என்ன ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க?
2: அதாவது இங்க அல்சர் அல்சர் உள்ளவங்க வந்து காலையில வெறு வயிற்றுல நாட்டு மணத்தக்காளிக்கீரை, அதாவது தானா தோட்டத்துல தானா முளைச்சிருக்கு இல்லைங்களா, அந்த கீரையை பறிச்சுட்டு வந்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு நல்லா அம்மியில அரைச்சிட்டு இல்லைன்னா ஆட்டுக்கல்ல அரைச்சிட்டு, ஏன்னா மிக்சினா கொஞ்சம் சூடாயிரும். ஆட்டுக்கல்லையே அம்மியில அரைக்க முடிஞ்சா முடிஞ்சு இல்லைன்னா மிக்சிலேயே அடிச்சுட்டு அந்த நல்ல நைஸா அரைச்சிட்டு அந்த சாறுல தண்ணி ஊத்தி அப்படி வெறும் வயித்துல குடிச்சுக்கணும். குடிச்சுட்டோம்னா அல்சர் கொஞ்சம் கொஞ்சமா தொடர்ந்து குடிக்கணும், கொஞ்சம் குணமாகும். அப்புறம் காலையில அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு தேங்காய் பால் இருக்கு இல்லைங்களா, அது தேங்காய் பால் வெறு வயித்துல குடிச்சுட்டே வந்தோம்னா அல்சர் வந்து நிச்சயமா குணமாயிரும். மாத்திரை மருந்து குணமாகாது, இதுக்கு குணமாகும்.
1: ஒரு பஞ்சு
2: டைலாக் சொல்றேன் மேடம், பஞ்சு டைலாக்
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: உத்தம ஜாதி பெண்கள், பத்தினி பெண்கள், ராயல் ஃபேமிலியில் பிறந்த பெண்கள் இன்னொரு பெண்ணுடைய கணவனுக்கு சத்தியமாக ஆசைப்பட மாட்டாள், அதுதான் அவளுடைய இயல்பு.
1: ஓகே ஓகே ஓகேம்மா, ரொம்ப அழகா வந்து அழகான ஒரு மருத்துவ குறிப்பு சொன்னீங்க, மிக்க நன்றி. ஓகே, இந்த நிகழ்ச்சியில் இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய மருத்துவ குறைப்புகள் அதே மாதிரி நீங்கள் சொல்லணும், ஷேர் பண்ணணும். இந்த சமூகத்தில் இவ்வளோ இவ்வளோ விஷயம் இருக்குங்க. இல்லைன்னா நம்ம வந்து டெய்லி சேவிங்ஸ் பற்றி நீங்கள் சொல்லலாம். இல்லை சின்ன சின்ன பிஸ்னஸ் ஐடியாஸ், ஏன்னா பெண்கள் அப்படின்னு வரப்போ அவங்க வந்து ஒரு விஷயம் மட்டும் பண்ணால் பத்தவே பத்தாது. இப்போ சில ஆண்கள் இருக்காங்க, எல்லா ஆண்களையும் சொல்ல, சில ஆண்கள் நம்ம வந்து வேலைக்கு போகிறோம், சம்பாரித்தோம், அதை வீட்டில் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி செட்டில் ஆகிக்குவாங்க. ஆனால் பெண்களால் ஒரு நாளும் அப்படி இருக்கவே முடியாது. என்ன தான் வேலைக்கு போனாலும், என்ன தான் சம்பாரித்தாலும், அவங்களுக்கு கண்டிப்பாக மல்டி டாஸ்கிங் அப்படின்ற ஒன்று வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மல்டி டாஸ்கிங்கெல்லாம் ஈஸியாக இந்த மாதிரி பிரித்து பிரித்து பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி தான் நான் ஷெடியூல் போட்டு பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி பல ஐடியாஸ் வந்து நிறைய பெண்கள் வச்சுருப்பீங்க, அதையெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இந்த ஐடியாஸ் எல்லாம் தெரியாமல் திணறிட்டு இருக்கேன் நம்ம பெண்மணிகளுக்கு கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து பேசுங்க.

0: அமர்கலம் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். சிநேகிதே நிகழ்ச்சியில நம்ம தினந்தோறும் ஒரு தானாக முன்வந்து, அதாவது செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ல, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ல அவங்க வாழ்க்கையை சுயமா முன்னுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு போராடுற நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸ் அவங்க கிட்ட வந்து பேசுவோம். அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வளர்ந்து வரும் விமன் ஆண்டர்பிரினர் அப்படின்னு சொல்லலாம், அவங்க நம்ம கூட இருக்காங்க, திவ்யா சஞ்சய் அவங்க கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் மேம், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன்.
0: ஓகே மேம், இப்போ உங்க

0: வந்து விமன் ஆண்டர்பிரினர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ நீங்க என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
1: நான் கிளாத்திங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ விமன்ஸ்க்கு
0: ஓகே
1: தேவையான எல்லா கிளாத்திங் பிஸ்னஸும், ஐ மீன் எல்லா கிளாத்திங்ஸும் எடுத்து கிளாத்திங் பிஸ்னஸ் வந்துட்டு ஆன்லைன்ல சேல் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஆன்லைன்ல சேல்
1: சிக்ஸ் மந்த்ஸா இந்த பிஸ்னஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். விமன்ஸ் அப்படின்றப்போ வந்து பெரியவங்களுக்குங்களா இல்ல குழந்தை, சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருக்குமே பண்ணிட்டு இருக்கீங்களா?
1: இப்போ கரண்டா வந்து பெரியவங்களுக்கு மட்டும்தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஓகே
1: ஸோ
0: ஓகே,
1: ஃபியூச்சர்ல வந்து குழந்தைங்களுக்கும் பிளான் பண்ணியிருக்கோம்.
0: ஓகே சூப்பர் திவ்யா. இப்போ நீங்க வந்து இப்போ திடீர்னு இந்த பிசினஸ் வந்து ஒரு 6 மந்த்ஸா தான் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லீங்களா, அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு
1: ஆமா
0: இருக்கீங்க?
1: நான் ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் 10 இயர்ஸா.
0: ஓகே,
1: ஸோ எனக்கு வந்து முதல்ல வந்து தாட் இருந்தது, ஸோ நமக்கான ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டு ஒன்னு கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. ஸோ அப்ப வந்து நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து நான் ஆக்சுவலா வந்துட்டு ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் பண்ணிருக்கேன் 1 இயர் ஒருது. ஸோ அப்ப இருந்து வந்து எனக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. ஸோ இப்ப வந்து அதுக்கான சப்போர்ட் அண்ட் அதுக்கான டைம் வந்துருச்சு. ஸோ ஹவ் ஸ்டார்டட்.
0: ஓகே சூப்பர் சூப்பர். 10 இயர்ஸ் அப்படின்றது ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம். அப்போ நீங்கள் நிறைய யோசிச்சிருப்பீங்க இல்லைங்களா, நம்ம வந்து ரெகுலராக இருக்கிற இன்கம்மை விட்டுட்டு ஒரு சுய தொழில் எடுத்து பண்ணணுமா அப்படின்னு நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் வந்திருக்கும். அதை தாண்டி நீங்கள் வந்து இன்னைக்கு 6 மந்த்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்றப்போ உங்களுக்கு என்ன அந்த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் வந்து உங்களுக்கு என்ன, எதனால உங்களுக்கு அந்த ஸ்பார்க் கிடைச்சது, அதை பற்றி சொல்லுங்க.
1: 10 இயர்ஸ் எஸ் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப லாங் டைம். பட் அது வந்து ரிப்பீட்டடா சேம் டைப் ஆஃப் ஒர்க், அதுவும் இல்லாம அதுக்கு அதுல வந்து என்னோட கிரியேட்டிவிட்டி என்னோட ஐடென்டிட்டி எதுவுமே வந்து தெரியல. இப்போங்கும்போது இட் இஸ் மைண்ட், என்னோடது. ஸோ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது என்னால பண்ண முடியுது. அண்ட் அதுக்கு என்ன டைம்ல நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அண்ட் சேம் நான் நினைக்கிறத வந்து இண்டிவிஜுவலா என்னால வந்து முன்னெடுத்து வைக்க முடியுது.
0: அதாவது இன்னொருத்தவங்களோட கமாண்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணாம நம்மளோட ஓன் தாட் ப்ராசஸ்ல ஒர்க் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? சூப்பர் சூப்பர்,
1: நானும் இருக்க முடியுது.
0: ஓகே சூப்பர். இப்ப நிறைய பேர் வந்து இதே மாதிரிதான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம சிச்சுவேஷனுக்காக நம்ம இந்த இடத்துல இருந்துதான் ஆகணும், இந்த மந்த்லி சேலரி நமக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கு. எஸ்பெஷலி விமன்ஸ் நிறைய பேர் இந்த இதுல இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க உங்க சைட்ல இருந்து என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க?
1: ஸோ ஃபர்ஸ்ட் திங், நம்ம எதுக்காகவும் நம்மளோட பேஷனையோ இல்ல நம்மளோட ஆம்பிஷனையோ வந்து விடக்கூடாது. நம்மளுக்கு நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருக்கும், நம்மளால விட முடியாதுங்கிற சிச்சுவேஷனும் இருக்கும், வேலையை விட முடியாது. பட் அந்த டைம்ல வந்துட்டு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து, ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், ஈவன் அது வந்து 100 ருபீஸா இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஐடென்டிட்டியை நம்ம ப்ரூவ் பண்ண முடியும், நம்ம பேஷனையும் நம்மளால வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும்.
0: ஓகே சூப்பர் திவ்யா. இப்போ உங்ககிட்ட வந்து கிளாத்திங்ஸ் வாங்கணும், உங்ககிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா எப்படி உங்களை காண்டாக்ட் பண்றது, அதை பத்தி சொல்லுங்க.
1: ஸோ நம்மள வந்து ஆன்லைன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறனால இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜஸ் இருக்கு. ஸோ நீங்க அதுலயும் காண்டாக்ட் பண்ணலாம். நேம் கம்பெனி நேம் பாத்தீங்க அப்படின்னா தீஷா வஸ்திரா. ஸோ தீஷா வஸ்திரா அப்படின்னு டைப் பண்ணீங்கனாலே இன்ஸ்டாகிராம்ல தெளிவா நமக்கு தெரியும், அண்ட் ஃபேஸ்புக்லயும் நம்மளோட பேஜ் இருக்கு. அண்ட் அது போக நம்ம வாட்ஸ்அப்லயும் ஆர்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
0: வாட்ஸ்அப்லயும்
1: வந்துட்டு நீங்க காண்டாக்ட் பண்ணலாம்.
0: ஓகே சூப்பர். எங்க இப்போ நம்ம நீங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, பட் தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் அவங்க வந்து உங்ககிட்ட வந்து ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணலாம் இல்லைங்களா?
1: எஸ் கண்டிப்பா கண்டிப்பா, நாம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஷிப்பிங் பண்ணிட்டு தான் இருக்கோம். சம் ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டு இருக்கோம்.
0: ஓகே,
1: சோ கண்டிப்பா कांटेक्ट பண்ணலாம்.
0: ஓகே, பேசிக்கா என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அந்த ஐடியா ஒரு சின்ன என்ன வச்சிருக்கீங்க அத பத்தி பேச சொல்லிடுங்க.
1: ஸோ நம்மளது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ் அண்ட் கேர்ள்ஸுங்கிறனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து சுடிதார் செட் அண்ட் காட் செட்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்.
0: ஓகே,
1: ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 பீஸ் 2 பீஸ் காட் செட்ஸ் அப்புறம் நைட்டிஸ் அண்ட் நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்ம சாரீஸும் வந்துட்டு கொண்டு வர போறோம்.
0: ஓகே சூப்பர் திவ்யா. ஓகே, ஆல் த பெஸ்ட் திவ்யா. சஞ்சய் கண்டிப்பா உங்களோட பெஸ்ட் வந்து அந்த தியா வஸ்திரா வந்து ஒரு பெரிய பிளாஸ்ட் ஹிட் அடிக்கும் அப்படின்ற வாழ்த்துக்கள் நம்ம ஸ்நேகிதிய நிகழ்ச்சி சார்பா உங்களுக்கு கொடுத்துறோம். மிக்க நன்றி.
1: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்.
0: ஓகே, ரொம்ப அழகா திவ்யா அவர்கள் வந்து ஒரு வளர்ந்து வரும் ஆண்டர்பிரினர். நம்ம விமன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கரேஜ் கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது தைரியம் அப்படின்றது பெண்களுக்கு பிறவிலிருந்தே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் ஒரு முடிவு

0: நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்க வரைக்கும் தான் அது வந்து யோசனையாகவே இருக்கும். ஆனால் ஒரு முடிவு பண்ணிட்டு அதில் இறங்கிட்டோம் அப்படின்னா வெற்றி வந்து நம்மளுக்கு பின்னாடி தானாக வரும். அதற்கு வந்து இந்த மாதிரி வளர்ந்து வரும் தொழிலதிபர்கள் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு சாட்சியாக நம்ம கூட இருந்து நமக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்கள், உங்களோட டிப்ஸ் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் நம்மளுடைய பெண் நேயர்கள் 8300019101 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், தொலைபேசி மூலமாக நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9344901018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், 9342901018 அப்படின்ற இந்த எண்களுக்கும் தொடர்பு கொண்டு நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். இணைந்திருங்கள். இது ஊட்டியஃபம் 101.8 எல்லாமே செம்ம ஹிட்டு.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

Woo!

0: கில்லி திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் சுனிதி சௌஹான் அவங்களுடைய குரல்ல கேட்டோம். நீர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டு இந்த நேரம் 12:30 ஆயிடுச்சு. ஸ்நேகிதே நிகழ்ச்சி முழுக்க முழுக்க பெண்களுக்கான இந்த நிகழ்ச்சியில பெண்கள் ஆகிய எல்லாருமே அவங்களுடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பெண்களுக்கான ஒரு சின்ன பிசினஸ் ஐடியா நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்நேகிதே நிகழ்ச்சியிலும் சொல்லுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி இன்றைக்கு சின்ன ஒரு பிசினஸ் ஐடியா வீட்டுல இருந்தபடியே செய்யக்கூடிய ஒரு ஐடியாஸ் என்ன அப்படின்னா, வீட்டுல இருக்கக்கூடிய தாய்மார்கள் அவங்களுக்கு வந்து இப்ப வீட்டுல இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஒரு குழந்தை கை குழந்தையை வந்து வளர்த்து வர்றது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது. ஸோ அவங்களுக்கான ஊட்டச்சத்து உணவு முறைகள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. குழந்தைகளுக்கு வந்து எல்லாமே கொடுத்துட முடியாது இல்லைங்களா, 6 மாதத்துலேருந்து அவங்களுக்கு அந்த உணவு முறைகள் வந்து தொடங்குறப்போ என்ன கொடுக்கறது அப்படின்றது இந்த வேலைக்கு போகிற பெண்களுக்கு வந்து அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இதாக இருக்கும். ஏன்னா வீட்டில் இருக்க எல்லாருக்குமே சமைக்கிறோம், அதே நேரம் அந்த குழந்தைக்கான ஒரு தனியான ஒரு உணவு வந்து சமைக்கணும். குழந்தையை விட்டுட்டு வேலைக்கு போகிறதே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதற்கிடையில் அந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தான உணவு, அவங்களுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் கரெக்டாக போகுதா, இந்த உணவு தான் நம்ம கொடுக்கணுமா அப்படின்ற சந்தேகம் நிறையா இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் இந்த தாய்மார்கள், அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு தேவையான உணவுகளை சமைச்சு கொடுக்கலாம். இப்போ அந்த குழந்தை வந்து ஒரு நாளைக்கு 2 வேளை அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றப்போ, அந்த 2 வேளை இந்தந்த உணவுகள், இந்த நாளுக்கு இந்தந்த காய்கறிகள், இந்த அளவில் நான் வந்து சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நீங்கள் வந்து உதவலாம். தினமும் இந்த உதவி செய்கிறப்போ வேலைக்கு போகிற தாய்மார்கள் இந்த உதவிக்கு வந்து பிரதிபலனா ஒரு சின்ன அமௌண்ட் வந்து அவங்களுக்காக கொடுக்கலாம். இதை வந்து சின்ன லெவலில் நீங்கள் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைகள், கண்டிப்பாக ஒரு ஏரியாவுக்கு ஒரு 4-5 குழந்தைகள் இல்லைனா ஒரு 2-3 குழந்தைகளாவது இருப்பாங்க, அதில் ஒரு தாய்மார்களாவது குழந்தைய வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செய்கிறப்போ உங்களுக்குமே வந்து ஒரு இன்கம் இருக்கும். அதே மாதிரி விட்டுட்டு போகிற அந்த தாய்மார்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே குழந்தை வந்து நல்ல ஊட்டச்சத்தாக ஒரு உணவு சாப்பிட்ருக்காங்க அப்படின்ற நிம்மதியும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ஐடியாஸ் ட்ரிக்ஸ் இது உங்ககிட்ட இருந்தால் நீங்களும் நம்ம நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொண்டு அதை ஷேர் பண்ணலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது ஊட்டிஎஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே செம்ம ஹிட்டு.
1: ஊட்டிஎஃப்எம் 101.8 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்நேகிதியே. இது பெண்களின் நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.

செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை 3,750 கோடி டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் தெரிவித்துள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்கி வைக்க முயன்றார். நீட் வினாத்தால் வெளியான விவகாரம், மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சிக்கிமில் சுரங்கப் பணியின்போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து உயிரிழந்தவர்களுக்காக மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் இயக்கப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், விஞ்ஞானிகள், ரயில்வே பொறியாளர்களுக்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்தார். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதனை என்று அவர் குறிப்பிட்டார். பின்னர் நீட் பிரச்சினையை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே எழுப்பினார். தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாடு முழுவதிலும் 12 பெரிய துறைமுகங்கள் செயல்பட்டு வருவதாக மத்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், சென்னை 800 உள்ள காமராஜர் துறைமுகம் தவிர மற்ற துறைமுகங்கள் அரசு பங்கேற்புடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் தனியார் மற்றும் அரசு பங்கேற்புடன் கூடிய துறைமுகங்களின் கட்டுமானத்திற்காக டெண்டர் விடப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். எந்த பெரிய துறைமுகமும் தனியார் வசம் இல்லை என்றும், கட்டுமானத்திற்கான இடம் மற்றும் வசதிகள் துறைமுக ஆணையம் மற்றும் இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் கூடிய திட்டத்தின் கீழ் சென்னை காமராஜர் துறைமுகத்தில் இரும்பு தாது போக்குவரத்திற்கு தனி முனையம் செயல்படுவதாகவும், தூத்துக்குடி துறைமுகத்தில் 3 மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,91,33,704 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், இதனை தெரிவித்த அவர், வங்கிக் கணக்குகளை தொடங்குவது தொடர்பாக கிராமங்களிலும் ஊரக பகுதிகளிலும் தொலைதூர பகுதிகளிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். 1,49,17,594 பேர் தங்களது வங்கிக் கணக்குகளை செயல்பாட்டில் வைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த வங்கிக் கணக்குகள் அனைத்தும் எந்தெந்த பகுதிகளில் செயல்படுகிறது என்பதை கண்காணிப்பதற்கு செயலி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி கூறினார். நாடு முழுவதிலும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகுந்த சிகிச்சை வழங்குவதற்கு 19 மாநிலங்களில் புற்றுநோய் சிகிச்சை ஆராய்ச்சி மையங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர், பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டத்தின் கீழ் சிகிச்சைக்கான நிதி உதவியும் வழங்கப்படுவதாக கூறினார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு ஆண்டுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தின் கீழ் 27 வகையான சிறப்பு மருத்துவத்திற்கும் 1,961 சிகிச்சை முறைகளுக்கும் இந்த நிதியுதவி வழங்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். புற்றுநோய் பாதிப்பு குறித்து கண்டறிவதற்கான மருத்துவ முகாம்களும் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் தேசிய இலவச மருத்துவ திட்டத்தில் பாம்புக்கடி சிகிச்சைக்கான மருந்து விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், பாம்புக்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக சிகிச்சை பெறுவதற்கான மருந்துகளின் பட்டியலை அரசு வெளியிட்டிருப்பதாகவும், புதிய வகை மருந்துகள் தொடர்பான ஆய்வுகள் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளம், அசாம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் பாம்புக்கடியால் பாதிக்கப்பட்டு உடனடி சிகிச்சை பெற இயலாமல் அல்லது மருந்துகள் கிடைக்காமல் இருக்கும் பகுதிகள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2030 ஆண்டிற்குள் பாம்புக்கடி

0: இறப்பவர்களின் எண்ணிக்கையை முற்றிலும் கட்டுப்படுத்த அரசு ஆராய்ச்சிகளை முடுக்கிவிட்டுள்ளதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலாவில் ஆசியான் மண்டல மாநாட்டின் போது சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஈயுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பரஸ்பர மரியாதை மற்றும் நலன்களின் அடிப்படையில் இரு நாடுகளும் ஒத்துழைத்து வருவதாக தெரிவித்தார். ஆசியா மட்டுமின்றி உலகளாவிய வளர்ச்சிக்கு இந்தியா சீனா உறவுகள் மேம்படுவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையேயான நடைபெற்ற பேச்சுவார்த்தை மூலம் தூதரக உறவுகள் மேம்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நேரடி விமான சேவை மற்றும் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மீண்டும் தொடங்கியது வரவேற்கத்தக்கது என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். உணவு, எரிசக்தி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெற்ற ஆசியான் அமைச்சர்கள் அளவிலான மாநாட்டில் உரையாற்றிய அவர், இத்துறைகளில் சவால்களை எதிர்கொள்ள ஆசியான் உறுப்பு நாடுகள் தயாராக இருப்பதாக கூறினார். இந்த ஆண்டு இந்தியா ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கிடையே கடல்சார் ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. கர்நாடக மாநிலம் கார்வர் கடல்பகுதியில் இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் AP சிங் தலைமையில் இந்த விழா நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்ட இந்திய கடற்படையின் பங்களிப்பை அவர் பாராட்டினார். கடல்சார் பாதுகாப்பிற்கு INS மால்வன் போன்ற போர்க்கப்பலின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் தெரிவித்தார். கேரள மாநிலம் கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் வடிவமைக்கப்பட்ட INS மால்வனின் 80% பாகங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது என்று ஏர் சீப் மார்ஷல் AP சிங் கூறினார். இந்நிகழ்ச்சியில் மேற்கு கடற்படை தளத்தின் வைஸ் அட்மிரல் சஞ்சய் வாட்சிகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேசிய மாங்கனி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாங்கனி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இன்றைய தினம் தேசிய மாங்கனி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 100,000 ஏக்கரில் மாங்கனி சாகுபடி செய்யப்படுகிறது. மா விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி ஆண்டுதோறும் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த வாரம் தொடங்கிய அகில இந்திய மாங்கனி கண்காட்சியில் அகில இந்திய மாங்கனி தினத்தை முன்னிட்டு சிறப்பு கருத்தரங்கு இன்று மாலை நடைபெற உள்ளது. இந்த மாங்கனி கண்காட்சியில் மல்கோவா, செந்தூரா, பங்கனப்பள்ளி, இமாம் பசந்த், மல்லிகா, பீத்தர், பெங்களூரா போன்ற 30 மேற்பட்ட ரகங்களில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு கூடுதல் மகசூல் பெறுவது, நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய விவசாயம் மேற்கொள்வது குறித்த சிறப்பு கருத்தரங்கு இன்று மாலை நடைபெற உள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை 3,750 கோடி டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்செத் தெரிவித்துள்ளார். அமெரிக்க நாடாளுமன்ற குழுவின் ஆய்வுக் கூட்டத்தில் ஜனநாயக கட்சி உறுப்பினர் டிக் டர்பனின் கேள்விக்கு பதிலளித்த அவர் இதனை தெரிவித்தார். கடந்த மே மாதத்தில் ராணுவ நடவடிக்கைக்காக 800 கோடி டாலர் செலவாகியதாக அமெரிக்க அரசு தெரிவித்திருந்தது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 5-21, 21-17 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஆல்வி ஃபார்களை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை $3,750 கோடி செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் தெரிவித்துள்ளார். சீன ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 12:50.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று பிரதம மந்திரி கிராம் சதாக் யோஜனா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். ஒரு தேசத்தின் முதுகெலும்பாக கிராமப்புறங்கள் திகழ்கின்றன. ஆனால் முறையான சாலை வசதி இல்லாத கிராமம் உலகின் மற்ற பகுதிகளிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு தீவு போல இருக்கும். ஒரு விவசாயி தன் விளைபொருட்களை சந்தைக்கு கொண்டு செல்ல முடியாது, ஒரு நோயாளி அவசர காலத்தில் மருத்துவமனைக்கு செல்ல முடியாது, ஒரு குழந்தை பள்ளிக்கு செல்ல கூட சிரமப்பட வேண்டியிருக்கும். இந்த தனிமையை உடைக்க இந்தியாவின் கிராமப்புறங்களுக்கு மேம்பட்ட சாலை இணைப்பை வழங்குவதற்காக பிரதம மந்திரி கிராம் சதக் யோஜனா அதாவது கிராம சாலை யோஜனா என்ற திட்டம் தொடங்கப்பட்டது. இந்தியாவின் வளர்ச்சி அதன் கிராமங்களின் வளர்ச்சியில் உள்ளது. இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் சமவெளியில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட கிராமங்களையும் மலைப்பகுதிகள் பழங்குடியினர் மற்றும் பாலைவன பகுதிகளில் 250க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட கிராமங்களையும் அனைத்து பருவங்களிலும் பயன்படுத்தக்கூடிய சாலைகளுடன் இணைப்பதாகும். இத்திட்டம் வெறும் சாலைகளை மட்டும் அமைப்பதில்லை, கிராமப்புற மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டுவரும் ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுகிறது. கிராமப்புறங்களை நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டுடன் இணைக்கும் ஒரு தொலைநோக்கு பார்வையை இத்திட்டம் கொண்டுள்ளது. பிரதம மந்திரி கிராம சாலை யோஜனா படிப்படியாக 3 முக்கிய நிலைகளாக செயல்படுத்தப்பட்டு தனது இலக்கை அடைந்து வருகிறது. முதல் நிலை, இது திட்டத்தின் அடித்தளமாகும். ஏற்கனவே சாலை இணைப்பு இல்லாத கிராமங்களுக்கு புதிய சாலைகளை அமைப்பதில் இத்திட்டம் கவனம் செலுத்துகிறது. இதன் மூலம் லட்சக்கணக்கான கிராமங்கள் முதன்முறையாக நாட்டின் பிற பகுதிகளுடன் இணைக்கப்பட்டன. இரண்டாம் நிலை, கிராமங்களுக்கு இணைப்பு கிடைத்த பிறகு 2013 தொடங்கப்பட்ட இந்த நிலையில் ஏற்கனவே உள்ள கிராமப்புற சாலைகளை தரம் உயர்த்துவதில் கவனம் செலுத்தப்பட்டது. இதன் மூலம் கிராமங்களுக்கு இடையேயான இணைப்பு மேம்படுத்தப்பட்டது. மூன்றாம் நிலை, 2019 தொடங்கப்பட்ட இந்த நிலையில் கிராமப்புற சாலைகளின் தரத்தை உயர்த்துவதுடன் கிராமப்புற சந்தைகள் பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு சாலை இணைப்பை மேம்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. இது கிராமப்புற பொருளாதாரத்தை மேலும் வளர்ச்சி அடைய செய்யும் ஒரு மூலோபாய நடவடிக்கை. பிரதம மந்திரி கிராம சாலை யோஜனா கிராமப்புற மக்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சரியான சாலைகள் இருப்பதால் கிராமப்புற மக்கள் அவசர மருத்துவ சிகிச்சைக்காக எளிதாக மருத்துவமனைகளை அணுக முடிகிறது. மேலும் குழந்தைகள் தடையின்றி பள்ளிக்கு செல்ல முடிகிறது. சாலைகள் அமைக்கப்பட்டதால் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை சந்தைகளுக்கு எளிதாக எடுத்துச் சென்று நல்ல விலையை பெற முடிகிறது. இது விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கிறது. சாலைகள் அமைக்கப்பட்டதால் கிராமப்புறங்களில் புதிய வணிக வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. சாலைகள் இல்லாததால் தனிமைப்படுத்தப்பட்ட கிராமங்கள் இப்போது நாட்டின் பிற பகுதிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இது கிராமப்புற நகர்ப்புற இடைவெளியை குறைக்க உதவுகிறது. பிரதம மந்திரி கிராம சாலை யோஜனா வெறும் கற்களையும் தார் சாலையையும் அமைப்பதில்லை, அது கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தையும் நம்பிக்கையையும் மேம்படுத்துகிறது. இத்திட்டம் நமது கிராமப்புறங்களை நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய பங்களிப்பாளராக மாற்றி இந்தியா ஒரு இணைக்கப்பட்ட மற்றும் சமமான நாடாக மாற உதவுகிறது.
3: தொடர்வது மெல்லிசை பாடல்கள்.

பிரேமம் திரைப்படத்தில் இருந்த விஜய் யேசுதாஸ் அவருடைய குரல்ல அருமையான அந்த பாடல் கேட்டும் நேர்கள் எல்லாரும் வண்ண வண்ண பூக்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 1:26 நிமிடம் இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

மனு தொட்டண்ணா நந்திதா இவங்க எல்லாரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கலாட்டா அலி என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டோம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

அப்சல் சுஜாதா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் பாண்டிப்படா திரைப்படத்திலிருந்து கேட்டோம். கேட்ட இந்த பாடலுடன் இன்றைய வண்ண வண்ண பூக்கள் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடரும்.

தீர்வு தொடர்பான விவாதத்திற்கு மத்திய அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதன் அவசியத்தை

முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். கடலூர், தென்காசி, திருப்பத்தூர், ஈரோடு உள்ளிட்ட 11 மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் தீவிர கண்காணிப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஆயுஷ் ஷெட்டி முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்றும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது எதிர்க்கட்சியினர் மாணாக்கரின் போராட்டம் மற்றும் நீட் வினாத்தாள் கசிவு பிரச்சினைகளில் குரல் எழுப்பினர். அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சியினர் ஒத்துழைக்க வேண்டும் என்ற அவைத்தலைவரின் கோரிக்கைக்கு யாரும் செவி மடுக்காமல் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடியபோது நீட் வினாத்தால் கசிவு தொடர்பாக மத்திய அரசு விவாதத்திற்கு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு எடுத்துரைத்தார். அதேவேளையில் இந்த விவாதம் உரிய விதிகளை பின்பற்றியும் முறையான தயாரிப்புடனும் இடம்பெற வேண்டியதன் அவசியத்தை அவர் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பான கால அவகாசம் மற்றும் விவாதத்திற்கான விதிகளை அனைத்து கட்சிகளின் தலைவர்களிடமும் அவர் கோரினார். இப்பிரச்சினையில் இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அர்த்தமுள்ள ஆக்கப்பூர்வமான விவாதம் நடைபெற வேண்டும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸ் கட்சியின் திரு கே சி வேணுகோபாலும் சமாஜ்வாடி கட்சியின் அகிலேஷ் யாதவும் மாணாக்கரின் போராட்ட விவகாரத்தை எழுப்பினர். இதற்கு பதிலளித்த திரு ஓம் பிர்லா விவாதத்திற்கு அரசு தயாராக இருப்பதாகவும் ஒருங்கிணைந்து விவாதத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார். இப்பிரச்சினையில் அமளி தொடரவே மக்களவை மீண்டும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்தது. அவை இன்று கூடியதும் சிக்கிம் புனல்மின் கட்டமைப்பு திட்ட சுரங்க விபத்தில் உயிரிழந்தோருக்கு அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பேச அவைத்தலைவர் அனுமதி அளித்ததை அடுத்து நீட் மற்றும் மாணாக்கர் போராட்டம் தொடர்பான விவகாரத்தை எழுப்பினார். அப்போது எதிர்க்கட்சி மற்றும் ஆளும் கட்சி உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதமும் அமளியும் நிலவியதை அடுத்து மாநிலங்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாணாக்கரின் எதிர்காலத்தை பாதுகாப்பதே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பானு ஸ்ரீ ஸ்வராஜ், வளர்ச்சியடைந்த பாரத பாதையை வலுப்படுத்த இளைஞர்களை கொண்ட வளர்ச்சியே திரு நரேந்திரமோடி தலைமையிலான பிஜேபி அரசின் தாரக மந்திரம் என்றும் குறிப்பிட்டார். நீட் தேர்வு வினாத்தால் கசிவு தொடர்பாக 13 பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் இவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்றும் கூறினார். எதிர்கால தேர்வுகளை சிறப்பாக நடத்துவதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்றார். மாணாக்கர் போராட்ட விவகாரத்தில் பேச்சுவார்த்தைக்கு அரசு தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதே மாணாக்கரின் போராட்டத்திற்கு உரிய தீர்வு என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்றப்படுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். மக்களின் உணர்வுகளையும் மாணாக்கரின் உணர்வுகளையும் மத்திய அரசு மதிப்பதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி டெல்லியில் நேற்று கைது செய்யப்பட்டதற்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். நீட் ஒழிப்புதான் தாவேக அரசின் நிலைப்பாடு என மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியிருக்கிறார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் மாணாக்கர் போராட்டம் நடத்துவது ஜனநாயக உரிமை என்றும், ஆனால் மக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் சாலைகளில் போராட்டம் நடத்தக்கூடாது என்றும் குறிப்பிட்டார். நீட் தேர்விற்கு எதிராக உரிய அனுமதி பெற்று மாணவர்கள் அறவழியில் போராடுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பின் அவசியம் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தினிடையே சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீயை சந்தித்து பேசிய அவர், பரஸ்பர நலம், எல்லைப் பகுதியில் அமைதியை நிலைநாட்டுதல், நேரடி விமான சேவைகளை தொடங்குதல், விசா நடைமுறைகளில் மாற்றங்கள், எல்லை வர்த்தகம் உள்ளிட்டவற்றின் செயல்பாடுகள் குறித்து கலந்து ஆலோசித்தார். உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட இந்திய கடற்படையின் INS மால்வான் நீர்மூழ்கி தடுப்பு போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இன்று இணைக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் கர்வார் கடற்படை தளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஏ பி சிங், நாட்டின் சுயசார்பு பாதை பயணத்தின் எடுத்துக்காட்டாக INS மால்வான் திகழ்கிறது என்றார். கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வதில் இப்போர்க்கப்பல் இன்றியமையா பணியாற்றும் என்றும் கூறினார். கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் 80% உள்நாட்டு உபகரணங்கள் மற்றும்

0: நவீன தொழில்நுட்பங்களுடன் INS மால்வான் வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கடலூர், தென்காசி, திருப்பத்தூர், ஈரோடு, மயிலாடுதுறை, கிருஷ்ணகிரி, தூத்துக்குடி, கோவை, தஞ்சை, திருவாரூர், விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் தீவிர கண்காணிப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தலா 10 படுக்கை வசதியுடன் தனியார் வங்கி பங்களிப்புடன் இவை செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக கூறினார். மாநிலத்தில் டெங்கு பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார்.
2: அரசு டெங்கு பரவலை தடுக்கிறதுக்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்துட்டு தான் இருக்கிறோம். கொசு ஒழிப்பு பணியாளர்கள் நகர்ப்புறங்கள்லயும் கிராமப்புறங்கள்லயும் அவங்க பணியை செஞ்சிட்டு இருக்காங்க. மக்கள் உங்க வீட்டு பகுதியில் தண்ணீர் தேங்கி இருந்ததுன்னா அதை நீங்களும் கண்டறிஞ்சு அரசோட முயற்சிக்கு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறோம். கொசு உற்பத்தியை நம்ம தடுத்தாதான் அந்த டெங்கு ஒழிப்பை நம்ம வெற்றிகரமா செயல்படுத்த முடியும். அதனால மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்.
1: தமிழக காவல்துறையில் பணியிட மாற்றங்கள் செய்து மாநில அரசு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்படி சென்னை ஊர்காவல் படையின் துணை காவல்துறை இயக்குநராக திருச்சி ஆயுதப்படை துணை தலைமை இயக்குநர் விஜயலட்சுமி பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை மேற்கு சரக லஞ்ச ஊழல் தடுப்பு காவல்துறை கண்காணிப்பாளராக சென்னை சிஐடி பிரிவு மத்திய மண்டல காவல்துறை கண்காணிப்பாளர் டி சண்முகப்பிரியா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆர் சிவபிரசாத் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராகவும், தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பி ஆர் மீரா சென்னை கணினி மையத்தின் துணை கண்காணிப்பாளராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் அதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்திற்கு ஜூன் ஜூலை மாதங்களுக்கு கர்நாடகம் வழங்க வேண்டிய நிலுவை நீரை விடுவிக்க இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுய கணக்கெடுப்பு உதவி மையம் இன்று செயல்பாட்டிற்கு வந்தது. இக்கணக்கெடுப்பு தொடர்பான பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் வகையில் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு ஐடியை சரிபார்க்க உதவும் வகையில் சுய கணக்கெடுப்பு உதவி மையம் செல்பி பாயிண்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான கையெழுத்து இயக்கம் முதன்மை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு மகாஜன் துவக்கி வைத்தார். சுய கணக்கெடுப்பு பதிவேற்றம் செய்வதன் மூலமாக கணக்கெடுப்பாளர்கள் சுய கணக்கெடுப்பு செய்த குடும்பங்களின் சுய கணக்கெடுப்பு ஐடியை சேகரித்து அவருடைய தரவை சரிபார்ப்பதற்கும் இந்த உதவி மையம் பயனுள்ளதாக இருக்கும். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை சாகுபடி பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் 2வது நாளாக இது சார்ந்த ஆய்வுப் பணிகள் முழுவீச்சில் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறுவை சாகுபடி பணிகளை செய்து வருகின்றனர். பயிர்களை காப்பீடு செய்து கொள்வதற்கு ஜூலை 31 இறுதி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ள போதும் கடைசி தினம் வரை காத்திருக்காமல் உடனடியாக பயிர் காப்பீடு செய்து பயனடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்டத்தில் நடைபெறும் குறுவை சாகுபடி பணிகளை மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகிய இருவரும் அதிகாரிகளுடன் 2வது தினமாக இன்றும் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
1: ராமநாதபுரம் அருள்மிகு கோதண்டராமசுவாமி திருக்கோவிலில் ஆணி பிரமோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற முதல் சுற்றில் இந்தோனேஷியாவின் ஃபர்ஹானை 21-17, 5-21, 21-17 என்ற செட்களில் அவர் வென்றார். மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி.வி. சிந்து உன்னதி ஹூடாவை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தால் கசிவு தொடர்பான விவாதத்திற்கு மத்திய அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். கடலூர், தென்காசி உள்ளிட்ட 11 மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் தீவிர கண்காணிப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு

0: ஆயுஷ் ரெட்டி முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8 நேரம் 1:55.
2: இந்தியாவில் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பமாக போகுது. இந்த கணக்கெடுப்பு ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா இது டிஜிட்டல் முறையில நடக்க போகுது. முதல் கட்டத்துல வீடுகளை பட்டியலிடுறது, அதாவது ஒவ்வொரு வீட்டையும் கணக்கெடுக்கிற வேலை நடக்கும். இரண்டாவது கட்டத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும். இப்போ முதல் கட்டத்தை பத்தி பார்க்கலாம். இதுல இதுக்காக நியமிக்கப்பட்டவங்க உங்க வீடுகளுக்கு வந்து தகவல்களை சேகரிப்பாங்க. ஆனா இந்த வேலைய நீங்களே செல்ஃப் எனியூமரேஷன் போர்ட்டல் மூலமாகவும் செய்யலாம். குடும்ப தலைவர் இல்லனா அவருக்கு பதிலா குடும்பத்துல இருக்கிற அவங்க வீடு மற்றும் அங்க இருக்கிற வசதிகளை பத்தின விவரங்களையும் பதிவு செய்யலாம். ஒரு முக்கியமான விஷயம், ஒரு குடும்பம் ஒரு மொபைல் நம்பரை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதோட இது குடும்ப தலைவரோட அல்லது தலைவியோட சார்பா பதிவு செய்யப்படணும். ஒரு முறை ஒரு மொபைல் நம்பரை பதிவு செஞ்சுட்டா அதை வேற குடும்பத்துக்கு பயன்படுத்த முடியாது. குடும்ப தலைவரோட அல்லது தலைவியோட பெயரை மாத்தவும் முடியாது. மக்கள் தங்களை தாங்களே கணக்கெடுத்துக்கிட்டா இந்த வேலை இன்னும் சுலபமாகவும் வேகமாகவும் முடிஞ்சிடும். இந்த செல்ஃப் எனியூமரேஷன் ஒரு சிறப்பு வசதி. உங்க மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்துல கணக்கெடுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே இது ஓபன் ஆயிடும். விருப்பப்படுறவங்க இந்த வசதி மூலமா தங்களோட விவரங்களை முன்கூட்டியே பதிவு செஞ்சுக்கலாம். போர்ட்டல்ல விவரங்களை எப்படி பதிவு செய்யறதுன்னு பாக்கலாம். முதல்ல SC போர்ட்டல ஓபன் பண்ணுங்க. அப்புறம் உங்க மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தை தேர்ந்தெடுத்துட்டு கேப்சாவை டைப் பண்ணுங்க. அடுத்து வர வரவேற்பு திரை நீங்க என்ன செய்ய வேணும்னு வழிகாட்டும். இப்போ குடும்ப தலைவர், உதாரணமா சுசீலா தேவி, அவங்களோட பெயரையும் மொபைல் நம்பரையும் டைப் பண்றாங்க. உங்களுக்கு வசதியான மொழிய தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு OTP மூலமா வெரிஃபிகேஷன் நடக்கும். இந்த முழு செயல்முறையும் ரொம்ப பாதுகாப்பானது, அதே சமயம் ரொம்ப சுலபமானது. உங்க மாவட்டத்தையும் பக்கத்துல இருக்கிற முக்கியமான இடத்தையும் தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம். மேப்ல நீங்க தேடின இடத்தை காட்டுற மாதிரி ஒரு மார்க்கர் வரும். இப்போ அந்த மார்க்கரை உங்க வீடு இருக்கிற இடத்துக்கு நகர்த்துங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் கேள்வித்தாள் பேஜ் ஓபன் ஆகும். முக்காவாசி கேள்விகள் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பெயர்களை டைப் செய்ய போனடிக் மற்றும் விர்ச்சுவல் கீபோர்ட் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா அதை உடனே தீர்க்க FAQ டூல் டிப்ஸும் இருக்கு. ஏதாவது கேள்வியோ தகவலோ விடுபட்டு இருந்தா சிஸ்டமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகப்படுத்தும். எல்லா விவரங்களையும் பதிவு செஞ்சதுக்கு அப்புறமா இத கவனமா செக் பண்ணுங்க. தேவைப்பட்டா நீங்க மாத்திக்கலாம். இத டிராப்டா சேவ் செய்யலாம், இல்லனா இறுதியா சப்மிட் பண்ணலாம். சப்மிட் செஞ்சதுக்கு அப்புறம் H-ல ஆரம்பிக்கிற 11 இலக்கு SCID ஸ்கிரீன்ல வரும். இது உங்களுக்கு SMS மூலமாகவும் வரும். கணக்கெடுக்கிறவங்க உங்க வீட்டுக்கு வரும்போது இந்த SCID அவங்க கிட்ட கொடுங்க. நீங்க கொடுக்கற சரியான தகவல் நம்ம நாட்டை வலுப்படுத்துறது மட்டும் இல்லாம அதோட உண்மையான நிலையையும் காட்டுது. அதனால இதுல கலந்துகிட்டு உங்க முழு ஒத்துழைப்பையும் கொடுங்க.
3: சுய கணக்கெடுப்புக்கான இணையதள முகவரி https://se.census.gov.in/ என்ற இணையதள முகவரியை பயன்படுத்தி கொள்ளலாம்.
2: நமது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நமது வளர்ச்சி.
4: தேங்கி நிற்கும் நீரில் உருவாகும் சிறு உயிர்கள் மனிதர்களாகிய நமது உயிருக்கே ஆபத்தாக மாறும். வீட்டின் சுற்றுப்புறத்தில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்வோம். டெங்கு போன்ற கொடிய நோய் பரப்பும் கொசுக்களுக்கு பாய் சொல்வோம்.
1: அடுத்த நிகழ்ச்சி பெற்ற அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆல் இண்டியா ரேடியோ உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8 நீலமலை நேரம்.
2: நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் ஆறு பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் தொஸ்தோ குட்டன் குழுவினர் வழங்கும் தோடரின் மக்களின் பாடல்களை கேட்கலாம்.
4: தோடர்களின் பாடல்கள் அனைத்தும் இரு குழுக்களை கொண்டு பாடப்படுகின்றது. எவ்வாறு என்றால், ஒருவரின் பாட்டிற்கு பதிலளிக்கும் பாட்டாகவும் எதிர்பாட்டாகவும் அமையும். இவர்களின் பாடல்கள் அனைத்தும் ஒரே போல தெரிகின்றது. ஆனால் அவர்கள் பாடலில் வரும் வார்த்தை கொன் என்று சொல்லப்படும் பாடலின் கருப்பொருளானது ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு மெட்டிலும் தனித்தனியே இருக்கின்றது. பாடலின் முதலாவதாக, நாம் இந்த பூமியில் வாழும் பொழுது நாம் செய்யக்கூடிய செயல்கள் மற்றும் நம் நினைவுகள் அனைத்தும் நிலையே இல்லையே, நீயும் சொல்லு என்று எருமையை உமையாக நினைத்து பாடுகின்ற பாடல் இது.

I don't know.

அடுத்ததாக உவமையாக நிலவு மற்றும் எருமையை நினைத்து, எவ்வளவுதான் இப்பூமியில் நம் பெயர் நிலைக்க செய்தாலும் ஒன்றாக கூடி வாழ்ந்து இருந்தாலும் இருவருமே ஒரு நாளாவது இவ்வுலகை விட்டு பிரிய போகின்றோம். நீயும் ஒரு நாளும் நான் ஒரு நாளும் இறக்கப் போகின்றோம் என்று பாடுகின்றனர்.

人高，我的人来做做馒头，手摇买上包，俺管老来，管老老的人高，我的人来。

Oh, my God.

0: ஆதிகாலத்தில் வைத்த கலாச்சாரம் இன்றளவும் மாறுபடுவதில்லை. எங்கள் கோவிலில் செய்யப்படும் அனைத்து காரியமும் அன்றை போலவே இன்றளவும் நடைபெறுகின்றது. அது மாறாது, என்றும் அது மாறாமல் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். இல்லை என்று கூறுவது தவறு என்று பாடும் பாடல் இது.
1: Hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey

0: இதுவரை தொஸ்தோ குட்டன் குழுவினர் வழங்கிய தோடர் மக்களின் பாடலை கேட்டீர்கள்.
1: இத்துடன் இன்றைய நிலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. உழைப்பவர் அரங்கம்.

0: உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் சுயதொழில் புரியும் தலைகுந்தா பகுதியைச் சேர்ந்த எஸ் மஞ்சுளா அவர்களின் பணி அனுபவங்கள் குறித்த நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்கலாம். வணக்கம் மேடம்.
1: வணக்கங்க. என் பேர் மஞ்சுளா, நான் தலைகுந்தால இருந்து வரேன். இப்போ ஆட்டோ டிரைவரா இருக்கிறேன். 1.5 வருஷமா இப்ப ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு தனியார் கம்பெனில தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்.
0: ஒரு ஆட்டோ ஓட்டுநரா உங்களுக்கான ஒரு இடத்தை நீங்க எப்படி பிடிச்சீங்க அப்படிங்கிற விஷயத்த கடந்த 2 எபிசோட்லயும் நம்ம பேசணும். இந்த வாரம் ஒரு ஆட்டோ ஓட்டுநரா உங்களுடைய ஒரு

0: பயணத்தின் போது நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பேசுவோம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய முன்னேற்றம் குறித்தும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆட்டோ பயணம் நிறைய பேருக்கு சுவாரஸ்யம் தரக்கூடிய ஒரு பயணமா இருக்கும், நிறைய பேருக்கு ஒரு ஆபத் பந்தவனா இருக்கும். எமர்ஜென்சிக்கு போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மனசுல வர்றது வந்து ஆட்டோ தான். சோ இந்த மாதிரி பயணம் செய்யும் போது இந்த பயணங்கள்ல இருக்கிற சுவாரஸ்யம் என்ன அப்படிங்கறத சொல்ல முடியுங்களா? ஒரு ஆட்டோ டிரைவரா உங்களுக்கு என்ன விஷயங்கள் சுவாரஸ்யமா இருக்கும், எந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பொறுப்புணர்ச்சி உங்களுக்கு கொண்டு வரும், சோ இந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்துக்க முடியுங்களா?
1: இப்ப ஆரம்பத்துல வந்துட்டு நமக்கு வாடகை ஏத்துனதுமே ஒரு பயம் வரும், இப்பதான் பழகி இருக்கமே கரெக்டா போயிருவோமா அப்படின்னு. அப்புறம் போக போக அது நமக்கு தைரியம் வந்துருச்சு, எப்படி ஓட்டணும், சின்ன இடத்துலயுமே எப்படி போகணும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சனால அதனால நம்ம கரெக்டா போய்க்கலாம். இன்னொன்னு என்னன்னா, கஸ்டமர்ஸ் அது வரவங்க நல்லவங்களும் இருப்பாங்க, ஃப்ரீயா இருக்கவங்களும் வருவாங்க, கொஞ்சம் கஞ்சம் பிடிக்கிறவங்களும் வருவாங்க, இப்போ சீக்கிரம் போங்க கொஞ்சம் மெதுவா போங்க அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஒரு ரெண்டு பொண்ணுங்க ஒரு டைம் ஏறினாங்க, ஏறிட்டு பஸ் பிடிக்கணும் ஆண்டி, கொஞ்சம் அர்ஜென்டா போங்க ஆண்டி, அர்ஜென்டா போங்க ஆண்டின்றாங்க. அவங்களுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு தெரியல, எவ்வளவு வாடகைன்னு அந்த பிள்ளைங்களுக்கு தெரியல. அப்போ கொஞ்சம் தூரம் தாமா போயிடலாம், மினிமம் வந்து 80 ரூபீஸ் தான் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். உன்ட்ட காசு இருக்கா என்கிட்ட காசு இருக்கான்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, பதட்டத்திலேயே வராங்க. அப்புறம் சரி கொண்டு போய் பஸ் கிட்ட கரெக்டா பஸ் நிக்கிது, பஸ் கிட்ட விட்டுட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு அந்த பிள்ளைங்க ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு வாடகை கொடுக்க போகும்போது வரும்போது 180 ரூபா எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க அவங்க அந்த அர்ஜென்ட்டுக்கு போறனால 180 ரூபா கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வெறும் 80 ரூபா தாமா கொடு அப்படின்னு சொல்லிட்டு, பேர் என்னங்க ஆண்டி, உங்களை இன்னைக்கு மறக்க மாட்டாங்க ஆண்டி, சின்ன பிள்ளைங்க தான் அந்த அளவுக்கு எக்ஸைட்டா பேசிட்டு போறாங்க. பேசும்போது நமக்கு ஒரு ஆசை வரும், அவங்க அர்ஜென்ட்டுக்கு நம்ம உதவணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
0: மனசுக்குள்ளார ஒரு ரீலே ஓட்டிட்டீங்க எங்களுக்கு அதை நினைச்சு பார்க்கும்போது.
1: ஆமா கண்டிப்பா.
0: இதை தவிர வேற அனுபவங்கள் உங்களுக்கு?
1: அப்புறம் பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து வருவாங்க, அவங்க ஒரு பாஷை பேசுவாங்க, நாங்க ஒரு பாஷை பேசுவோம். இப்ப நமக்கு தமிழ் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், இந்தினா எனக்கு சுத்தமா புரியாது அப்படின்னு பேசுறது கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம், ஒரு வார்த்தையும் பேச வராது. அப்படி இருக்கப்போ வந்து அவங்க இந்தி இங்கிலீஷ்ல தான் வருவாங்க. ஆந்திரக்கார பார்ட்டிங்க எல்லாம் வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா தெலுங்கு பேசுவாங்க. தெலுங்கு பொண்ணுங்க தான், 4 பொண்ணுங்க ஏறினாங்க ஒரு டைம் சைட் சீன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தோம். அது மழையில எல்லாம் ரெயின் கோட் இருக்குங்களா, எங்க இருக்கு வாங்கி கொடுங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப வந்து நம்ம இனி மழையில அவங்க நடந்து போகணுமே, அதுக்கான ஹெல்ப் பண்ணுவோம், போய் ரெயின் கோட் வாங்கி கொடுத்துட்டு இப்படி போங்க, இப்படி வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா 4 பொண்ணுங்க வந்திருக்காங்க, ஒரு லேடின்றப்போ வந்து அவங்க ரொம்பவே தைரியமா வருவாங்க. எதுவும் பேசுறதுக்கும் ஏதாவது கேக்குறதுக்குமே கூச்சம் இல்லாம பேசுவாங்க. மத்தபடி எல்லா ஆட்டோலயும் போய் தான் ஆகணும், வேற வழி இல்ல, அந்த மாதிரி போவாங்க. இப்ப நம்ம கிட்டனா அம்மா அக்கா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அப்படி போயிட்டு ரெயின் கோட் வேணும், பொருளுங்கள்லாம் வேணும்னு சொன்னாங்க, சொல்லி வாங்கி கொடுத்தோம், போயிட்டு வந்தாங்க. அவங்க வந்து எல்லாம் சந்தோஷப்பட்டு கடைசியில வந்துட்டு ஆண்டி கூட ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு அடிக்கடி இப்ப கால் பண்ணுவாங்க. பிள்ளைங்கள்லாம் அப்படி நல்லா பழகுவாங்க. பேசுறது எனக்கும் புரியாது அவங்களுக்கும் புரியாது, ஒரு 1-2 வார்த்தையில மட்டும்தான் இந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சீசன்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, பார்ட்டிங்க வந்தாலுமே வந்து 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நான் நினைக்குவேன் அந்த மாதிரி பார்ட்டிய வந்தா பரவாயில்லையே அப்படின்னு எல்லாம் நினைப்பேன். ஒரு டைமுக்கு அந்த மாதிரி இருக்கு, இல்ல 100 ரூபாய் கம்மியா கொடுக்கறவங்களும் இருப்பாங்க, சரி பரவாயில்லன்னு அனுசரிச்சுட்டு போவோம்.
0: இது ஒரு பாடலுக்கான இடைவேளை, இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே செம ஹிட்டு.

0: மீண்டும் ஒரு முறை உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் ஆட்டோ ஓட்டுநராக சுய தொழில் புரியும் எஸ் மஞ்சுளா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தொடர்ந்து பாட்ஷா படம் ஆட்டோக்கார ஆட்டோக்கார பாட்டு ஆட்டோக்காரங்களுக்கான ஆண்டமாவே இருக்கு. அட்ரஸ் எல்லா தெருவும் ஆட்டோக்கார அறிவான். அது எப்படி உங்களுக்கு மாத்திரம் பாசிபிள் ஆயிருது? நான் அந்த பஸ் கதை சொன்னீங்க இல்லைங்களா, பதட்டத்துல அவங்களுக்கு புரிஞ்சாப்பட சொல்லிட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க எப்படி டாலரேட் பண்ணிக்கிறீங்க? அவங்க என்னதான் பின்னாடி டிகர் பண்ணிட்டே இருந்தாலும் நம்ம வந்து பொறுமையா இருந்தாதான் நம்ம வண்டி ஓட்ட முடியும்.
1: கண்டிப்பா
0: ஆப்போசிட்ல வர வண்டியும் பாக்கணும், சைட்ல வர வண்டியும் பாக்கணும்,
1: இவங்க பேசுறதையும் கேக்கணும்.
0: சோ இவ்வளவு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா.
1: ஆமா.
0: ரெண்டாவது சில பேர் ஏறிடுவாங்க, பக்கத்துல இருக்கிற அட்ரஸ் தெரியாம அங்க போங்க இங்க போங்க இந்த லேண்ட்மார்க் அந்த லேண்ட்மார்க் சொல்லி இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இருக்கு. அது எப்படி நீங்க?
1: கண்டிப்பா அது வந்து கொஞ்சம் பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும், வேற வழி இல்ல. ஒரு டைம் அப்படித்தான் ஒரு கஸ்டமர் ஏறினாங்க. அவங்க வந்து ஒரே ஹோட்டல் சொல்றாங்க, ஒரே ஹோட்டல் நேம் ரெண்டு இடத்துல இருக்கு. வீனஸ் ஹோட்டல் வந்து சேரிங் கிராஸ்ல ஒன்னு இருக்கு, மேல வந்து ஜிஹெச் கீழே ஒன்னு இருக்குது. கரெக்டா எனக்கு வந்து சொல்ல கிடையாது. வீனஸ் ஹோட்டல் போகணும் அப்படின்னப்போ நம்ம என்ன செய்வோம்? ஆட்டோ எடுக்கிறாங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துக்கு ஆட்டோ எடுக்க மாட்டாங்க, டிஸ்டன்ஸ் இருக்குமே அப்படின்ற யோசனை இல்ல. நம்ம வந்துட்டு இன்னொரு ஹோட்டலுக்கு போயிட்டேன் நான். மேல போகும்போது போகும்போது இந்த ரோடு இல்ல இந்த ரோடு இல்லன்னு அவங்க பேசிக்கிட்டே வராங்க. சரி, நம்ம ஒன் வேல போறது அவங்களுக்கு தெரியாது போல, நாங்க ஒன் வேல போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டு இருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பக்கம் போனதுமே அப்ப சொன்னாங்க, இங்க இல்லைங்க, அங்க இந்த பக்கம் தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வேற பக்கமா காட்டினாங்க. அப்புறமா எனக்கே மைண்ட்ல ஏதாச்சு இன்னொரு வீனஸ் ஹோட்டல் இருக்கு அங்க சொல்றீங்களா அப்படின்னா, ஆமான்றாங்க. சரி, கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி வந்துட்டேன். ஏன்னா நீங்களும் கரெக்டா சொல்ல, நானும் வேற ஹோட்டலுக்கு வந்துட்டேன். சரி, மினிமம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அவ்வளவு தர முடியாதுங்க, 50 ரூபா தான் தருவேன், வச்சுக்கோங்க சொல்லிட்டு குடுத்துட்டு போயிட்டாரு. ஒருத்தர் கூப்பிடவும் முடியல, இனி வேற வழி இல்ல, என்னோடது தப்புன்னு அவங்க நினைக்கிறாங்க. டிராபிக்ல வந்து நம்ம இவ்வளவு சுத்தல் விட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரியாவது யோசித்திருக்கணும், சுத்தி சுத்தி வந்திருக்கோமேன்னு. அப்ப நமக்கு பொறுமை இல்லனா கண்டிப்பா அந்த இடத்துல வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம்.
0: எப்படி நீங்க மேனேஜ் பண்ணீங்க?
1: அது எப்படின்னா, நமக்கு எதெது கிடைக்கணுமோ அது அவ்வளவுதான் கிடைக்கும், கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காதுன்ற மாதிரி. இப்ப எனக்கு வந்துட்டு 50 ரூபா ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா, அடுத்து வந்து இன்னொருத்தர் வந்து ஒரு 50 ரூபா சேர்த்து கொடுத்துட்டு போவாங்க. அதை வச்சு நம்ம அனுசரிச்சுக்கலாம். ஒருத்தர் மனசு அப்படித்தான் இருக்கு, குறுகிய மனப்பான்மை இருக்கும். இன்னொருத்தருக்கு வந்து இவங்க ஆட்டோ இப்படி ஓட்டுறாங்களே, 150 ரூபா வாடகை சொன்னாங்கன்னா 200 ரூபா கொடுத்து பரவாயில்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து ஆரம்ப கட்டத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி சம்பளத்துல நான் குடும்பம் நடத்திருக்கேன். அந்த இதை வச்சு பாக்குறப்ப எனக்கு இது பெருசா தான் தெரியுது.
0: உங்களுக்கான ஒரு ஒரு பட்ஜெட் கண்டிப்பா இருக்கும் இல்லைங்களா? ஃபியூல் காஸ்ட்ல இருந்து டியூல இருந்து உங்களுக்கான ஒரு சம்பளமா நீங்க ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு ஒரு அமௌண்ட் எதிர்பார்ப்பீங்க. இவ்வளவு வருமானம் வரணும், இவ்வளவு வந்தா ஓகே, இதுக்கப்புறம் வருதா சந்தோஷம், கம்மியா வருதா நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வரணும், இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கும் இல்லைங்களா?
1: ஓடிட்டே இருக்கும். இந்த அன்னைக்கு இவ்வளவு கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு நினைப்போம். நமக்கு வந்துட்டு அதுல வந்து 200 ரூபாவோ 300 ரூபாவோ கம்மியாச்சுன்னா, சரி அதையும் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், பரவாயில்ல. சரி, நமக்கு ஏதாவது வேற செலவு இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம அந்த இதுல வந்துட்டு முக்கியமானது, இப்ப டியூ கட்டுறதோ, வண்டிக்கு டெய்லி நம்ம டீசல் அடிக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம முக்கியமா இருக்கிறதெல்லாம் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வீட்டு செலவுலயே கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் அடுத்த நாள் நம்ம கொஞ்சம் வருமானம் வந்துச்சுன்னா அதுல சேர்த்து நம்ம வாங்கிக்கிறோம், அந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். இப்ப லேடிஸ் வந்து கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு பட்ஜெட் போட்டுதான் அப்படி வேலை செய்வாங்க. ஜென்ஸே சம்பாதிக்க போய் கொண்டாந்து கொடுத்தாலுமே லேடிஸ் வந்து 100 ரூபாய் இவர் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தாலுமே அவங்க வந்து இன்னைக்கு இல்ல 80 ரூபா தான் இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும், அனுசரிச்சுதான் ஆகணும். அந்த இது இருக்கும். என்ன பொறுத்து ரொம்ப பட்ஜெட் எல்லாம் போடுறது இல்ல, வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நான் அது பண்ணிட்டு போறேன், அவ்வளவுதான். பட்ஜெட் போட்டோம்னா அந்த வருமானம் வரலான கஷ்டம். இவ்வளவு போட்டு முன்னாடியே பட்ஜெட் போட்டு இவ்வளவு பத்தலையே அப்படிங்கிறப்போ அது ஒண்ணு கடன் வாங்க வேண்டி இருக்கும், கடன் வாங்கினா மேல மேல கடன் தான் ஆகும். அதனால இன்னைக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்கோ அந்த அதை வச்சுதான் செலவு பண்ணுவேனே தவிர பட்ஜெட் போட்டு பண்றது இல்ல. நானு சீசன் டைம்ல இப்போ 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம், 2000 ரூபாய் சம்பாதிக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதே வந்து அன்சீசன்ல வந்துட்டு வெறும் 800 ரூபாய், 700 ரூபாய், 500 ரூபாய் இந்த மாதிரி கூட வரும். அப்ப வந்து நம்ம அதுக்கும் இதுக்கும் வச்சுதான் மேனேஜ் பண்ணிக்கணும். சேமிப்பு இந்த சீட்டு போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணிக்குவேன், போஸ்ட் ஆபீஸ்ல போடுறது இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதுல வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தோம்னா அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி செலவு பண்ணிக்குவோம்.
0: நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னும் சில விஷயங்கள் சுவாரஸ்யமாக பேசலாம் ஒரு பாடல் இடைவெளிக்கு பிறகு. இணைந்திரங்கள் 101.8 இங்கு எல்லாமே செம்ஹெட்டு.

0: நிகழ்ச்சியினுடைய நிறைவா சில விஷயங்கள் நம்ம பேசலாம். பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னை அடையணும் அப்படின்னா உன்னை விட்டு கொடுக்கணும் அப்படிம்பாங்க. நம்ம சுயதொழில் செஞ்சாலுமே சில விஷயங்கள் நம்ம விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கும். அப்படி ஒரு ஆட்டோ டிரைவரா நீங்க தவற விடுற விஷயங்கள்,
1: இப்ப ஆட்டோ டிரைவரா மிஸ் பண்றது அப்படின்னா ஒரு விசேஷம்னு இல்ல, ஒரு டெத்தான கூட ஒரு சில சமயத்துல போக முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு வாடகைக்கு வரோம்னு சொல்லியிருப்போம், இல்லைங்க எனக்கு வர முடியாது ஒரு டெத் ஆயிடுச்சுன்னா போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க வந்து வேற ஒரு ஆட்டோ எடுப்பாங்க. அப்ப என்ன ஆகும், அந்த வாடகை வந்து அப்படியே கட் ஆயிரும். இன்னொரு வண்டி எடுத்திருக்காங்கன்னா அவங்களதான் நெக்ஸ்ட் அவங்க கூப்பிடுவாங்க, இப்ப என்ன கூப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். அப்ப என்ன ஆகும், எனக்கு அந்த டெத்துக்கு நான் போகலாமா வேண்டாமா, இல்ல இது இந்த வாடகை ஓட்டிட்டு வந்துட்டு அவங்க அப்புறமா போலாமா அப்படின்னு நினைக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். அப்புறம் கல்யாணம் ஏதாவதுனாலும் ஒரு சிலது அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும். சாப்பாடு விஷயம் வந்து வண்டி ஓட்டிட்டு இருந்தா நமக்கு அது பசி எடுக்குமோ இல்லையோ தெரியாது, பசி ஞாபகம் வராது. சாப்பாடு வந்து டைமுக்கு சாப்பிட மாட்டோம், மார்னிங் வந்து டைம் ஆயிடுச்சுன்னா சாப்பிட மாட்டோம், போயிருவோம். சரி ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஏதாவது டிஃபன்ல வச்சிருந்தா கூட அது ஏதோ அந்த நேரத்துல வாடகை வந்துச்சுன்னா சரி வாடகை போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம்னு நினைப்போம். அப்புறம் சாப்பாடு ஆறி போயிருக்கும், டீ பண்ணோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்குவோம். சில சமயத்துல மத்தியானம் சாப்பிடலாம் நினைக்குவோம். அப்போ வந்துட்டு ஒரு டைம் கிடைச்சா நல்ல விதமாவே போய் சாப்பிட்டுக்குவோம், ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம், இல்ல எடுத்துட்டு போயிருக்கிறத சாப்பிடலாம், இந்த மாதிரி இருக்கும். ஒரு சில சமயத்துல 4 மணி ஆனாலும் ஒரு டீ குடிக்கிட்ட நேரம் இருக்காது, சரி எங்கேயாவது வண்டி நிறுத்திட்டு சாப்பிடலாமா அப்படிங்கிறப்போ தான் வண்டி நிறுத்துறதுக்கு நமக்கு சரி இங்க நிறுத்தலாம் இங்க நிறுத்தலாம்னா அந்த இடத்துல கடை இருக்காது, கடை இருக்கிற இடத்துல நமக்கு நிறுத்துறதுக்கு இடம் இருக்காது. இந்த மாதிரி அப்படி இருக்கப்போ தூரமா நிறுத்திட்டு வந்துட்டு தான் ஒரு டீ ஏதாவது சாப்பிட்டு பன்னு சாப்பிட்டு ஒரு வடை ஏதாவது சாப்பிட்டு அப்படி போவோம். உடம்ப மெயின்டைன் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆட்டோ ஓட்டும் போது.
0: சரிங்க, ஒரு பெண் ஆட்டோ டிரைவரா உங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்கு, சவால்கள் நீங்க எதிர்கொள்ள வேண்டியது என்ன இருக்கு, அது உங்க தொழில் சார்ந்து மற்ற ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா இவங்கள சார்ந்து?
1: கண்டிப்பா ஆட்டோ டிரைவருங்களை பொறுத்து நம்ம வந்துட்டு பிளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். ஒரு சிலர் அந்த வண்டி ஓடாத சமயத்துல வந்துட்டு இவங்க இங்க வந்து போட்டோம் எங்களுக்கே ஓட்டோ இல்லைங்க ஒண்ணுமே வாடகை இல்லைங்க அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிறமும் இருக்குது. மத்தபடி இங்க இருங்க ஒரு வாடகை வரட்டும் நில்லுங்க நீங்க போகாதீங்கன்னா வண்டி வந்துருச்சு ஸ்டாண்ட் வண்டி வந்துருச்சுன்னு வண்டியை எடுத்தாலுமே இல்ல எடுக்காதீங்க நில்லுங்க ஒரு வாடகை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி வாடகை கொடுத்து அனுப்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிஜமாலுமே அவங்களுக்கெல்லாம் ஒரு சல்யூட் அடிக்கணும், அவங்கள வந்து நம்ம மறக்க கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்துடும். பரவாயில்ல நம்ம வந்து ஒரு வாடகை இல்லைன்னு நினைச்சுதான் அந்த இடத்துல போய் நிக்கிறோம், அந்த இடத்துல அவங்க வாடகை கூப்பிட்டு குடுக்கறப்ப வந்துட்டு நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
0: உங்களுக்குன்னு ஒரு டெரிட்டரி இருக்குங்களா, இந்த ஏரியாக்குள்ளதான் நீங்க ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும்?
1: ஆமா, ஊட்டியில ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு, 10-15 கிலோமீட்டர் வச்சிருக்காங்க, அந்த இதுக்குள்ளதான் ஓட்டி ஆகணும். அப்படின்னா டைமிங் வந்துட்டு மார்னிங் 8 மணிக்கு கூட போலாம், அதுக்கு முன்னாடியும் போலாம், ஈவினிங் வந்துட்டு 6:30 அவ்வளவுதான். என்னன்னா பெண்கள் பாதுகாப்புக்காகத்தான் அவங்க சொல்றாங்க. இப்ப வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரவங்களும் இருப்பாங்க, நல்லவங்களும் வருவாங்க கெட்டவங்களும் வருவாங்க, அந்த மாதிரிக்கு வந்து பெண்கள் வந்து சிக்க கூடாதுன்றக்காக வந்து அவங்க டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க, அதுக்காக நம்ம அந்த டைமுக்கு போயிருவோம்.
0: இப்ப ஒரு லாங் வாடகை கூப்பிடுறாங்க, இப்போ பக்கத்துல ஒரு ஹட்டி இருக்கு, சப்போஸ் பஸ் மிஸ் பண்ணவங்க கூப்பிடுவாங்க கொஞ்சம் அந்த ஹட்டியில கொஞ்சம் டிராப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வாடகை எல்லாம் எடுக்க முடியுங்களா இல்ல வந்து நம்ம எடுக்க?
1: அந்த கிலோமீட்டர் கணக்குள்ள இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம், அதுக்கு அதை விட தாண்டி இருந்துச்சுன்னா எடுக்க முடியாது, அதுக்கு ஆட்டோ அலோடு இல்லைங்க நாங்க வர முடியாது டாக்ஸி இந்த மாதிரி அதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்லிடுவோம்.
0: சரிங்க,
1: இப்ப பாத்தீங்கன்னா ஆட்டோ நண்பர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு மேடு ஏறும்போது ஒரு சைசிங் போறோம் அப்படின்னா அந்த மேட்ல ஏறும்போது பாத்தீங்கன்னா பிரேக்கு கண்ட்ரோல் இல்லாம கொஞ்சம் ரிவர்ஸ் வந்துட்டு இன்னொரு வண்டியில நான் இடிச்சிட்டேன், கார்ல இடிச்சிட்டேன், உடனே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப கண்டிப்பா அது வந்து என் மேலதான் ஃபால்ட். அப்போ வந்து எனக்கு வந்து ஆட்டோ நண்பர்கள் இல்லைன்னா நான் வந்து பயந்து போயிருப்பேன் அந்த இடத்துல, அவங்கதான் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. கார் கிடைச்சிருந்தாலும் இன்சூரன்ஸ் இருக்கு கிளைம் பண்ணிக்கலாம், நீங்க ஒன்னும் பயப்படாதீங்கன்னு அடுத்த செகண்ட்ல ஒவ்வொருத்தரும் யூனியன் தலைவர்ல இருந்து செயலர்ல இருந்து எல்லாருமே போன் பண்ணி எனக்கு வந்து தைரியத்தை சொன்னாங்க. அதுல வந்து அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன்.
0: அந்த ஒத்துழைப்பு தேவைப்படும்,
1: கண்டிப்பா கண்டிப்பா மனசார அவங்களுக்கு நன்றி சொல்லணும்ன்றது வந்துட்டு எனக்கு வந்துருச்சு.
0: உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. நம்மளுடைய வாழ்க்கையில சில தருணங்கள்ல இதுதான் வாழ்க்கை அப்படின்னு உணர்த்துற மிகவும் முக்கியமான வாழ்வியல் தத்துவங்கள். உங்களுடைய வாழ்க்கையில பல நிலைகளை கடந்து ஆட்டோ டிரைவரா சுயதொழில் செய்து உங்களுக்கான ஒரு அடையாளத்தையும் தன்னம்பிக்கையையும் ஏற்படுத்தியிருக்கீங்க. இந்த தொழில உங்களுக்கு மென்மேலும் வெற்றிகள் வந்து சேரட்டும் அப்படின்னு நிலையத்தின் சார்பாக வாழ்த்திட்டு இந்த நேர்முகத்தை நிறைவு செய்யலாம். வணக்கம்.
1: வணக்கங்க.
0: இதுவரை உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் சுயதொழில் புரியும் தலைக்குந்தா பகுதியைச் சேர்ந்த எஸ் மஞ்சுளா அவர்களின் பணி அனுபவங்கள் குறித்த நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார். தேக்கு மரம், சந்தன மரம், ஆலமரம், அரச மரம், மனுஷனுங்களுக்கு தான் நட்பு இருக்கா, மரங்களுக்கும் நட்பு இருக்குங்க. காடுகளை அழித்தால் நாடு உருவாகுமா? நாமே உருவாக மாட்டோம் என்பதை உணர்ந்து செயல்படுவோம். ஒரு மரத்தை வளர்க்காவிட்டாலும் அழிக்காமல் இருந்தால் போதும். ஒரு மரம் ஓர் ஆயிரம் தீக்குச்சிகளை உருவாக்கும், ஒரு தீக்குச்சி ஓர் ஆயிரம் மரங்களை அழிக்கும்.
2: காடுகளை காப்போம், நாட்டின் வளத்தை உயர்த்துவோம்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலை நிலவியது. பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், தேவலா ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. மதுரை விமான நிலையத்தில் அதிகபட்சமாக 40.4 டிகிரி செல்சியஸும், கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்தபட்சமாக 22.6 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 26ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை உள்தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்தும், தமிழகத்தின் பிற பகுதிகள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இயல்பை ஒட்டியும் நிலவக்கூடும். கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு வலுவிழந்த காற்றழுத்த தாழ்வுப்பாதை தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவி வருகிறது. இதன் காரணமாக இன்று தொடங்கி இம்மாதம் 24ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இம்மாதம் 25ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய இடங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யலாம். தமிழகத்தின் பிற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யலாம். அதிகளவு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிக அளவாக 31.2 டிகிரி செல்சியஸும், குறைந்த அளவாக 25.3 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்ல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிக்கிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவி வில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
1: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 3 மணி, ஆகாஷ்வாணி மதியலை 770 கிலோஹெர்ட்ஸில்.
1: மாலை 3 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை பிற்பகல் 3 மணி வரையிலும் மக்களவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. நீட் வினாத்தால் வெளியானது தொடர்பாக விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதே மாணவர்களின் போராட்டத்திற்கு தீர்வு என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டில் 162 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,91,33,704 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். ஒப்பந்த முறையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்குவது தொடர்பான கோரிக்கை குறித்து முதலமைச்சர் விரைவில் முடிவெடுக்க உள்ளதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் மாவட்ட தொழில் மையங்கள் மூலம் 550 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் சென்னை எழும்பூரில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் நீர் மேலாண்மைக்கான தனி செயல் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு சிவபிரசாத்தும் சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அபிஷேக் குப்தாவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை 3,750 கோடி டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் திரு பீட் ஹெக்ஸே தெரிவித்துள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நம்ம ஸ்டுடியோல கரெக்டா டைம் பாத்தீங்கன்னா 3:02 ஆயிடுச்சுங்க. ஒவ்வொரு நாளும் புதன்கிழமைகள்ல சிறப்பு விருந்தினர் சந்திச்சு நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வந்து ஒருத்தர் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் உங்க கூட பேச போறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப வெகுவாக போய்கிட்டே இருக்கு. ஸோ நீலகிரியில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்திற்கு எதுக்காக வரணும் அப்படின்னா, அப்பா சில்லுன்னு இருக்கு, சில்லுன்ற இருக்க காற்றை சுவாசிக்கணும், இல்லை ரொம்ப இங்கே இருக்க கிளைமேட் வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வருஷம் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீலகிரியே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வியப்பாக இருக்கு. ஸோ நிறையா பருவமழை பொய்த்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு. இங்கே மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா நிறைய மாவட்டங்களுக்கு வந்து பெரும் வறட்சியெல்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம நியூஸ்லலாம் கேட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ இது எதனால் வரப்போகுது, என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணணும், நம்ம எப்படியெல்லாம் வந்து சேஃப்டி மெஷர்ஸை கையாளணும், அது மட்டும் இல்லாமல் இதுக்கான முக்கியமான காரணங்கள் இல்லை அடுத்த தலைமுறை இதை வந்து சிந்திக்கிறாங்களா அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை நம்ம இன்றைக்கி பேசலாம். தொடர்ந்து பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான பாடலை கேட்டுட்டு இருந்தாலும்

0: மூன்று மணி 8 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்னினோ அப்படிங்கிற வார்த்தையை வந்து இப்போ அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ காலநிலை மாற்றம் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாலும் இது என்னப்பா புதுசாக என்னமோ ஒரு விஷயங்கள் சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க ஒரு 12 மாவட்டங்களுக்கு வந்து இதனால் வறட்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அரியலூர், தருமபுரி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, நாமக்கல், நீலகிரி, பெரம்பலூர், ராமநாதபுரம், திருச்சி, திருப்பத்தூர், வேலூர், விருதுநகர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்களோட இருக்கிற மலையோடைய அளவெல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதற்கான முக்கியமான காரணம் என்ன, இதை வந்து நிறைய ஆராய்ச்சியாளர்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ
0: சார், வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார்.
1: தேங்க் யூ சார். சார் சொல்லுங்க சார்.
0: சார், இப்போ வந்து நம்ம இந்த இதை பற்றி பேசிட்டு இருக்கோம். நம்ம வந்து எல்னினோவை பற்றி இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டேன்.
1: ஓகே சார். ஓகே,
0: உங்களை பத்தி சொல்லிடுங்க சார் முதல்ல.
1: சார், ஆக்சுவலி நான் இன்வென்டர் ஆனந்துங்க, லேம்ப் ஆட்டோமேஷனோட டைரக்டர். பலதரப்பட்ட ரிசர்ச்சை வந்துட்டு முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அதாவது மக்கள் மத்தியில என்ன நேரத்துலதான் வந்துட்டு ஒரு ப்ராப்ளமேட்டிக் ரைஸ் ஆகுது அப்படின்றத போக்கஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்றதுக்கான சொல்யூஷனை பை யூசிங் த டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்.
0: கரெக்டா உங்களை பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். கரெக்டான
1: பர்சன்.
0: ஸோ இந்த எல்னினோ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப சுருக்கமாக மக்களுக்கு தெரிகிற மாதிரி சொல்லுங்கள் சார். என்ன மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு? இப்போது வறட்சி ஏற்படும் சொல்கிறாங்க, மழை இருக்காதுன்னு சொல்கிறாங்க, இது என்ன தான் ஆகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார்.
1: சார், எல்னினோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு இயற்கையான காலநிலை நிகழ்வு தாங்க. ஸோ இது எதனால காஸ் ஆகுது, எதனால இது வந்துட்டு இனிஷியேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பசிபிக் பெருங்கடல் இருக்கு இல்லைங்களா, அதோட நடு பகுதியிலையும் அதே மாதிரி அதோட கிழக்கு பகுதி இருக்கு பாருங்க சார். அந்த கிழக்கு பகுதியோட நீரோட வெப்பம் தானாவே வந்துட்டு நார்மல் நிலையை விட அதிகமாகுங்க. அந்த இயல்பாவே அதோட டெம்பரேச்சர் வேரி ஆகுறனால நம்மளோட உலக அளவுல பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட வானிலை மாற்றங்கள் வந்துட்டு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்குங்க. இதோட மேஜர் காசஸ் இது என்னென்னலாம் எஃபெக்ட் பண்ணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நார்மலா மழை பெய்ய வேண்டிய நேரத்துல மழை பெய்யாது.

0: ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீலகிரி மாவட்டத்துல நமக்கு தெரியும், ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம்ல எல்லாம் மழை கோடை மழைன்றதுலாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா விடுறதுக்கு எவ்வளவோ நாள் எடுக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு காலநிலையில நம்ம ஃபேஸ் பண்ணோம். பட் இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன் பாருங்க, சோ இந்த இயர்ல நமக்கு ஜூன் ஜூலைலயே வந்துட்டு நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய மழைப்பொழிவு ரொம்ப கம்மியா இருந்ததுங்க. சோ இது நம்பர் ஒன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா விவசாய விளைச்சல் வந்துட்டு நமக்கு பெரிய அளவுல பாதிக்கப்படுங்க. சோ டியூ டு நோ ரைன், ஏன்னா நிறைய மேட்டுக்கை காடெல்லாம் ஏகப்பட்டது இருக்குங்க. சோ அவங்க வந்துட்டு மழையை நம்பி மட்டும்தான் வெள்ளாம பண்ணுவாங்க. சோ அது பெரிய அளவுல பாதிக்கப்படும். இது நம்பர் டூ. நம்பர் த்ரீ பாத்தீங்கன்னா நீர் பற்றாக்குறை வந்துட்டு அதிக லெவல்ல ஹேப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பிகாஸ் டியூ டு தி ஹையர் எண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் நமக்கு ஈஸியா வந்துட்டு தண்ணி எல்லாம் வேப்பரேட் ஆயிருங்க. இது ஒரு செக்மெண்ட்ல நம்ம பாக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் விட இந்த ஜூன் ஜூலைல அதிக லெவலான டெம்பரேச்சர் நம்ம ஃபேஸ் பண்றோம். இது பாத்தீங்கன்னா நமக்கு நமக்கே இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில நம்மளோட குழந்தைங்களோ இல்ல நம்மளோ வந்துட்டு இன்னைக்கு ஃபீவரும் இல்ல ஒரு சின்ன சின்ன வைரல் டியூ டு திஸ் கிளைமேட் சேஞ்சஸ் ஒரு வைரல் ஃபீவர் எல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இன்னைக்கு இருக்குங்க. சோ அதே மாதிரி லைக் இதே மாதிரி பாத்தீங்கன்னா வெரி சடன், இது இது மட்டும் தாக்காது. அதே மாதிரி அடுத்த செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சடன் புயல், அதே மாதிரி வந்துட்டு வெப்பம் ரொம்ப தீவிரமா வந்துட்டு நமக்கு ஹேப்பன் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு சார். இதுதான் வந்துட்டு இந்த பசிபிக் பெருங்கடல்ல நமக்கு ஹேப்பன் ஆகக்கூடிய அந்த டெம்பரேச்சர் வேரியன்ஸ்னால நடக்கக்கூடிய விஷயம் இது உலக அளவுல. சோ எஸ் சார் சொல்லுங்க சார்.
1: இல்ல சொல்லுங்க சொல்லுங்க. எஸ்
0: சார். சோ அப்போ இந்த விஷயத்த வந்துட்டு நம்ம எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்பர் ஒன், மழை இல்லைன்ற டைம் நம்மளோட ஆதி காலத்தோட கான்செப்ட் தான் மழை நீர் சேகரிப்பு இன்க்ரீஸ் பண்ணும் நம்பர் ஒன். அதே மாதிரி வறட்சிய வந்துட்டு தாங்கக்கூடிய பயிர்களை வந்து நம்ம பயிரிடணும் சார். நம்ம வெள்ளாமை இடத்துல அதே மாதிரி நம்ம அதிக லெவல் ட்ரீ பிளான்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இதுதான் வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயம் அதிக லெவல்ல ட்ரீ பிளான்டேஷன் பண்றப்ப ஈஸியா வந்துட்டு நம்ம பொல்யூஷனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ண முடியும். சிமிலர் டு தட் அது நிறைய மர நமக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் அப்படின்றது நார்மலான ஒரு விஷயம். சோ இதே மாதிரி நம்ம முன்கூட்டியே வந்துட்டு வானிலையோட எச்சரிக்கைகளை தொடர்ந்து பின்பற்றணும் சார். இப்ப நமக்கு நிறைய இடத்துல ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் வந்துட்டு கிளைமேட் சேஞ்சஸ்க்காக ஓபன் பண்ணிருக்காங்க. சோ அவங்க டே பை டே வந்துட்டு நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துட்டு எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்காங்க, அதை பாத்துட்டு இருக்காங்க, அது மூலமா ப்ரெடிக்ட் பண்றாங்க. சோ இது நம்ம ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா எடுத்துக்காம சோ 100% நம்ம வந்துட்டு இது ஒரு ஒரு எச்சரிக்கையாகவும் அதே மாதிரி நம்ம வானிலை ஆய்வு மையத்துல இருந்து என்னென்ன மாதிரியான தகவல் வருதோ அதை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா அது வந்துட்டு நம்மளையும் நம்மளை சார்ந்தவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணுன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூங்க.
1: ஓகே சார். இப்ப நிறைய விஷயங்களை சொன்னீங்க. இன்னொன்னு என்ன என்னெல்லாம் பண்றதுன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க, ஒரு பேரிடர் காலத்திலயோ இல்ல மக்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா இதை தீக்கிறதுக்கான என்ன மாதிரியான விஷயங்கள்னு சொல்லிட்டு. ஸோ நீலகிரி மாவட்டம் இப்ப வந்து சொன்னாங்க ஒரு 12 மாவட்டங்கள் வந்து இதனால பாதிக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. சார் நீலகிரியோட சிச்சுவேஷனை சொல்லுங்க சார். இப்ப வந்து நீலகிரியில கடந்த வருஷம் இதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா பயங்கரமான மழை இருந்தது. நிறைய நாளில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் லீவ் விட்டுருந்தாங்க, நிறைய இங்கே இருக்கிற சுற்றுலா தலங்களெல்லாம் கூட நிறைய லீவ் விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ சிச்சுவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மாறிக்கிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ பிளைன்ஸில் இருக்கிற மாவட்டங்கள் ஒரு 11 மாவட்டங்கள், இங்கே இருக்கிற ஒரு மலை மாவட்டம் இதுக்கு வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன?
0: இன்னைக்கு நீலகிரி மாவட்டத்துல இது பெரிய லெவல்ல பாதிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத மாதிரி எடுத்துக்கிட்டோங்களா? அதிகமாகிறதுக்கான மெயின் காஸ் நிறைய பிளான்டேஷன் இருந்த நீலகிரி மாவட்டம் இப்ப பெரும்பாலும் என்விரான்மெண்டல் லெவல ஒரு பெரிய தாக்கத்தை சந்திச்சிருக்குங்க. சோ ஏகப்பட்ட மரத்தை அழிச்சிட்டாங்க இது நம்பர் ஒன். நம்பர் டூ பாத்தீங்கன்னா பிளான்டேஷன் எல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு சார். இன்னைக்கு இருக்க குழந்தைங்க மத்தியில நம்ம என்கரேஜ் பண்ணணும். நிறைய ஸ்கூல்ஸ்ல நிறைய என்ஜிஓஸ் வந்துட்டு புஷ் பண்றாங்க. ஈவன் நம்மளும் இனிஷியேட் பண்ணோம் குழந்தைங்களை அழகா ஒரு செடி வச்சு அந்த செடிக்கு தண்ணி ஊத்துறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி நிறைய அவங்களோட ஸ்கூல்ல ட்ரீ பிளான்டேஷன் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு நம்ம சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டக்ட் பண்ணோம்னா இது ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு நல்ல பாசிட்டிவான வே கொடுக்கும். சோ அந்த அதாவது இது மரத்தை மொத்தமும் காலி பண்ணதுக்கான ஒரு சூழ்நிலையில சொல்றீங்க. செகண்ட் கிரைடீரியா பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இமீடியட்டா வந்துட்டு ஃபாரஸ்ட் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு மரத்தை காலி பண்றாங்க அப்படின்ற டைம் தே ஹாவ் டு மேக் ஷூர் தட் அந்த மரம் இன்னொரு இடத்துல நட்டுட்டாங்களா. சோ அதே மாதிரி இன்னொரு இடம் லைக் ப்ராப்பர் ப்ரொடெக்டடா இருக்கா அப்படின்றது தே ஹாவ் டு மேக் ஷூர். திஸ் இஸ் நம்பர் டூ.

0: பெரிய லெவல்ல அங்க இல்ல. இது நம்பர் ஒன். நம்பர் டூ பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கிட்ட அவங்க பண்ணிருக்க அந்த ஒரு டெம்பரவரி கழிவற ஃபெசிலிட்டி என்ன பண்ணுவோம்னா, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த தண்ணியை உள்ளே ட்ரைன் ஆகி பண்ண வைக்கும், ட்ரைன் ஆகும். ட்ரைன் ஆகிற டைம்ல பாறைக்கு மேல இருக்க அந்த மண்ணோட இன்பிட்வீன் லேயர் ரொம்ப லைக் லைட்டாயி அது என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு நாள் அது கீழே எடுத்து வர சிச்சுவேஷன்ல கொண்டு வந்துருவாங்க. இப்போ அந்த இடத்துல உள்ள செடி, பிளான்ஸ், மக்களை சுத்தி இருக்க ஃபாரஸ்ட் எல்லாமே அஃபெக்ட் ஆவாங்க சார். ஸோ இந்த மாதிரியான இடத்துக்கு வந்துட்டு ப்ராப்பர் வாட்டர் ஃப்ளோவிங் ஒரு மெக்கானிசத்தை வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஹேவ் டு பி கெட் இம்ப்ளிமெண்டருங்க.
1: நம்ம மக்கள் மட்டும் இல்ல, எல்லாருமே வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணாதான் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படிங்கறத ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். மக்கள் நிறைய பேர் புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நிறைய தகவல்களை எங்களுக்காக சொன்னதுக்காக நம்ம நிலையத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
0: தேங்க்யூ.
1: இப்போ வந்து எல்னினோ அப்படிங்கறத வந்து நம்ம வந்து ஒரு சாதாரண விஷயமாக பார்க்காமல் இது அடுத்த 2 ஆண்டுகளுக்கு இதனுடைய தாக்கம் இருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வருடம் இதனுடைய தாக்கம் நன்றாக இருக்கும், நிறைய வறட்சி, குடிநீர் தட்டுப்பாடெல்லாம் ஏற்படும், வேளாண்மையில் பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து அதை பற்றி சொல்லிட்டாரு. இது எப்படியெல்லாம் வந்து ஸ்கூல் லெவல்லேருந்து இதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க, இல்லை பாடத்திட்டங்களில் ஏதாச்சும் இருக்குதா, இல்லை வந்து நம்ம மக்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான பாடலை கேட்டு தொடரலாம்.

3:26 ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு வந்து பருவநிலை மாற்றத்தினால் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கறத பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருப்போம். கடந்த சில வருஷங்களாவே நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்மளுக்கு வந்து மக்களுக்கு வந்து இதுல நிறைய அவேர்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பேசின நம்பர் நம்ம சொன்னாரு. எப்படியெல்லாம் இதை எடுத்துகிட்டு போகலாம், மக்கள்கிட்ட என்ன மாதிரியான விழிப்புணர்வு வேண்டும், அரசாங்கம் இதை வந்து எப்படியெல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அரசாங்கம் அப்படிங்கிறது மக்களால் சேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வைத்து நடத்தக்கூடிய ஒரு ஆட்சி அமைப்பு. ஸோ மக்கள் அதுக்கு கண்டிப்பாக ஒத்துழைக்கணும். நிறைய ஸ்கூல்ஸ்லேருந்து ஸ்கூல் லெவல்ஸ்லேருந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் தான் வந்து நம்ம கரெக்டாக இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம நினச்சோம்னா அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா தான் நிறைய விஷயங்களை நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறதுல

0: மாற்று கருத்தே கிடையாது. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கூட பேசியிருப்பவர் வந்து என்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஜாஃபர், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க சார்.
0: உங்களை பத்தி சொல்லுங்க
1: சார். நம்ம என் பேர் ஜாஃபருங்க சார். நீலகிரி எஜுகேஷனல் ட்ரஸ்ட்னு சொல்லி ஒரு என்ஜிஓ ஆர்கனைசேஷனா ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீலகிரி மாவட்டத்தில் நிறைய அவேர்னஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார். அதுல ஒரு பார்ட்ல பாத்துக்கிட்டீங்கன்னா என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற ஒரு செஷன்ல நம்ம என்ன பண்றோம்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கூட்டி போய் ட்ரீ பிளான்டேஷன்ஸ் ஏன் வைக்கணும், அதே மாதிரி நம்மளோட சுற்றுப்புறத்தை எவ்வளவு அழகா கிளீனா வச்சுக்கணும், ஏன் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோனா நீலகிரி அறிவிச்சிருக்காங்க, இந்த பிளாஸ்டிக்னால என்ன கெடுதல்கள் நடக்குது அப்படின்றத நம்ம விரிவாக்கமா சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம மோட்டிவேட் பண்ணி அந்த என்விரான்மெண்ட்டை சேவ் பண்றதுக்கான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அது போக பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த வருஷத்தோட கிரீன் சாம்பியன் அவார்ட், அதாவது என்விரான்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் நல்லா சேவை பண்ணிருக்காங்களோ அதுக்கான சேவைக்கான 2025 கிரீனரி அவார்டை வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல நான் தான் வாங்கியிருக்கேன் சார்.
0: ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு.
1: தேங்க்யூ சார்.
0: ரொம்ப அருமையான விஷயங்களை சொன்னீங்க. என்னன்னு சொன்னா, ஸ்கூல் லெவல்ல இருந்து நம்ம வந்து மாற்றங்களை ஏற்படுத்தணும்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். இப்போ நீங்க சொன்னீங்க இப்படி வந்து மரங்களை நட்டுறதை பத்தி நிறைய விஷயங்களை பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு நிறைய நேயர்கள் வந்து நம்ம கிட்ட கேட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஒருத்தர் ஏதோ மரம் நட்டுறதுனால என்ன உலகத்தையே மாத்திட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா? உங்களுடைய கருத்து என்ன? எப்படி வந்து இப்போ மரம் நட்டணும் அப்படிங்கறதுல பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணி என்ன மாதிரியான விஷயங்கள்ல நம்ம ஈடுபடணும், இந்த காலநிலை மாற்றத்திற்கு நம்மளுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க
1: சார்? முக்கியமா காலநிலை மாற்றத்துக்கு காரணமே வந்துட்டு டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது தான் சார். அதுக்கு காரணம் யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, மனுஷங்களால நாம பண்ற ஆக்டிவிட்டிஸ்னாலதான் வந்துட்டு கிளைமேட் சேஞ்ச் உருவாகுதுங்க சார். அதுல முக்கியமான காரணம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம டீஃபாரஸ்டேஷன் பண்றது, அதாவது நம்ம மரங்களை வந்து அழிக்கிறதுங்க சார். நம்ம காட்டேஜோ இல்ல ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவை நம்மளோட தேவைக்காக அழிக்கிறதுனாலதான் மிகப்பெரிய டீஃபாரஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகுது சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, கழிவுகள், இந்த ஃபேக்டரி மூலியமா வரக்கூடிய கழிவுகள், அந்த பொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு கிளைமேட் சேஞ்சுக்கு மிகப்பெரிய ரோலா இருக்கு சார். அது இல்லாம இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வண்டிகள் எல்லாம் இருக்கு இல்லைங்க சார், அந்த வண்டிகளை நம்ம வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல்னு ஒண்ணு நம்ம போட்டிருக்கணும். அது இல்லாம பழைய வண்டிகள் எல்லாம் நம்ம ஓட்டும் போது அந்த கார்பன் டை ஆக்சைட் வெளியே வரும்போது அந்த காரு பஸ் பழைய வண்டிகள்ல இருந்து வெளியே வரக்கூடிய எமிஷன் சார், அது ஒரு காரணம். அதே மாதிரி நம்ம எரிக்கக்கூடிய பொருட்கள், இந்த பிளாஸ்டிக் எரிக்கிறோம் இல்லையா சார், வேஸ்டேஜ் இதெல்லாம் எரிக்கிறது. அதே மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம இந்த கரண்ட் கூட பாத்துக்கிட்டீங்கன்னா தேவையில்லாம எரிக்கும் போது எக்ஸிஸ் ஆகி அது கூட ஷார்டேஜ் ஆகுது பாத்தீங்களா. அது எல்லாமே வந்து ஒரு முழுசா மாறி கிளைமேட் சேஞ்சுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்குங்க சார். அதனால நாங்க என்ன இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம்னா, இது வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றது. ஸ்கூல்ஸை செலக்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்கூலுக்கு போய் நாங்க வந்து ட்ரீ பிளான்டேஷன் பண்ணுவோம் சார். அதுக்கு நாம எப்படி பிளட்ஜ் எடுத்துக்குவோம்னா, ஒன் ட்ரீ ஒன் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு பேனர்ல போய் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ட்ரீ பிளான்டேஷன் பத்தி இம்பார்ட்டன்ஸை கொடுத்து, ஏன் மரம் வளர்க்கணும், அந்த மரம் வளர்க்கறதுனால என்ன யூஸ், ஃபியூச்சர் மரம் வளர்க்காட்டி என்ன ஆகும் அப்படின்ற ஒரு ஆழமான கருத்தை ஸ்டூடெண்ட்ஸோட மனசுல விதைச்சிருக்கோம் சார்.
0: இப்போ நீங்க இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன்னு சொன்னீங்களே, இப்ப நம்ம நிறைய மக்கள் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ ஃபியூச்சர்ல நம்ம வந்து மரங்கள் இல்ல அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும், என்ன மாதிரியான உலகத்தை நம்ம பார்ப்போம் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்களேன்
1: சார். உதாரணமா நம்ம வந்து நம்மளோட உலகமே அமைப்பு எப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நேச்சரை டிபெண்ட் பண்ணிதான் இருக்கும் சார். நம்மளோட உள்காத்து இருக்கீங்களா சார், அது நம்ம நம்மளோட உள்காத்து தான் மரத்தோட வெளிக்காத்துங்க சார். மரத்தோட உள்காத்து தான் நம்மளுக்கு வந்து வெளிக்காத்து. இப்படிதான் நம்மளோட என்விரான்மெண்டோட நம்ம டைப் பண்ணி வாழும்போது ஒரு ஃபுல் ஃபிளட்ஜான உலகத்துல நம்ம வாழ முடியும் சார். அதுக்கு முக்கியமான ரோல்ஸ் வந்து ட்ரீஸ். இந்த ட்ரீஸ்னால தான் என்ன ஆகும் பாத்துக்கிட்டீங்கன்னா, மரங்கள் வளர வளரதான் மழை வரும் சார். மழை வரும்போது மட்டும்தான் கரெக்டான சூழ்நிலையில மழை பெய்யும் போது நம்ம ஃபார்மிங் அண்ட் அக்ரிகல்ச்சர்ஸ் எல்லாம் பண்ணி உணவே நம்மளுக்கு கிடைக்கும் சார். பொதுவா ஒரு மனுஷனுக்கு ஆய்வுப்படி வந்து ஒரு உள்காத்து வெளிக்காத்து வந்து ஒரு நிமிஷத்துக்கு 13-14 தடவை வந்துட்டு நம்ம வந்து உள்ளே இழுத்து வெளியே விடலாங்க சார். ஆனா இப்ப இருக்க ஆய்வுப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம மரங்கள் பிளாஸ்டிக் இதெல்லாம் அதிகமா யூஸ் பண்றதுனால 2040 என்ன ஆகும் சொல்றாங்கன்னா, ஒரு 6-7 தான் நம்ம வந்து மூச்சு விட முடியும் சொல்றாங்க. அதையும் தாண்டி இப்படியே இது கண்டினியூ ஆச்சுன்னா 2000 மனுஷ வாழக்கூடிய சூழ்நிலைகளே இந்த உலகத்துல முடியாது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுதுங்க சார். இது ஒரு முக்கியமான விஷயம் சார். இது இல்லாம நீலகிரியில பிளாஸ்டிக் ஏன் பேர்ன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இருக்காது சார், பிளாஸ்டிக்னால என்ன ஆயிடுது நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றோம் சார். பிளாஸ்டிக் அப்படின்ற ஒரு பொருள்கள் பாத்தீங்கன்னா, அது அழியறது வந்து 2000 ஆகுதுங்க சார். இப்ப நம்ம யூஸ் பண்ணி தூக்கி வீசுற ஒரு பொருள், நீங்க வந்து ஒரு புல்லு மேட்டு மேலேயோ ஏதோ போட்டீங்கன்னா, அந்த இடத்துல வளரக்கூடிய தாவரங்களா இருக்கட்டும் மரங்களா இருக்கட்டும் வளராதுங்க சார். இன்னொன்னு, அதை உட்கொள்ளி நம்ம தூக்கி வீசிட்டு போயிட்டோம்னா வனவிலங்குகள் இருக்கு இல்லைங்களா சார், அந்த வனவிலங்குகள் சாப்பிடுறது அதுங்களுக்கு உயிர் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு, இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ற பாட்டில்ஸ் எல்லாம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, நீரோடைகள்ல போய் சேர்ந்துரும் சார். இந்த நீரோடை டோட்டலா டிராவல் பண்ணி எங்கன்னா கடல்ல போய் ஒன்னா சேரும் சார். இந்த கடல்ல சேரும் போது சன்லைன் படும் போது அந்த பிளாஸ்டிக் தூக்கள்

0: நானோ பிளாஸ்டிக் எல்லாம் மாறி கடலுக்கு அடியில போக ஆரம்பிச்சிடும் சார். அந்த கடலுக்கு அடியில மீன் அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடும் போது அது மீனோட உடம்புக்குள்ள அந்த பிளாஸ்டிக் உள்ள போயிடும் சார். அதை நம்ம வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் நம்ம வீட்டுல எல்லாம் மீன் எல்லாம் எடுத்து சமைக்கும் போது இன்டைரக்ட்லி நம்மளோட உடம்புக்குள்ளேயே பிளாஸ்டிக் பூந்துருதுங்க சார். அப்ப இந்த பிளாஸ்டிக் பூறதுனால உங்களுக்கே தெரியும் பிளாஸ்டிக் சாப்பிட்டா என்ன ஆகும் போனா நிறைய நம்மளுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு சார். உதாரணத்துக்கு கேன்சர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சார்.
1: அதுதான் நம்ம பண்ற விஷயங்கள் நம்மளுக்கே திரும்பி வந்து.
0: கரெக்ட் கரெக்டுங்க சார். இன்னொன்னு இந்த நீரோடைகள்ல எப்பவுமே பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம மரங்களை அதிகமா வளர்த்தணும் சார். அந்த நீரோடைகள் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அது போகும். நாம என்ன பண்றோம்னா மரங்கள் நல்லா கட் பண்ணி விடுறதுனால என்ன ஆயிடுதுன்னா அந்த நீரோடைகள் வந்து ஸ்லோப்ஸ் ஏற்பட்டு நிறைய நிலச்சரிவுகள் டிசாஸ்டர் எல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே நம்ம தாங்க சார். ஸோ நம்ம நம்ம சுத்தப்படுறத நம்ம கிளீனா வச்சுக்கணும் சார். நம்ம ஒரு ஒரு சாக்லேட் கவரா இருக்கட்டும் பிஸ்கெட் கவரா இருக்கட்டும் அப்படியே போகும்போது அப்படியே தூக்கி வீசிடுறோம் சார். ஆனா அது டோட்டலா ஒரு என்விரான்மெண்டே பாதிக்குதுங்க சார். அது வந்து நாளைக்கு நம்ம நம்ம செஞ்ச ஒரு விஷயம் அது நம்மளே வந்து திருப்பி வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு கழிச்சு நம்மளே அது பாதிக்குதுங்க சார்.
1: ரொம்ப அருமை. இப்போ வந்து நீங்க ஸ்கூல்ஸ்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்க.
0: எஸ் சார் எஸ் சார்.
1: ஸோ இப்போ நம்ம நார்மலி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பெரியவர்களுக்கு வந்து நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப சாதாரணமாக எல்லா விஷயத்தையும் வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள் இருக்குது எல்லா இடத்துலையும்.
0: கரெக்ட் சார் கரெக்ட்.
1: ஸோ இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து பேசியிருப்பீங்க, நிறைய பேர் கூட வந்து அவேர்னஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த காலகட்டத்தில்
0: ஆக்டிவிட்டீஸில் எப்படி எல்லாம் பண்ணுறோன்னா சார், ஒன்னு வந்து ட்ரீ பிளான்டேஷன் பண்றோம் சார். ஸ்கூலுங்கள்ல ஒரு நபருக்கு ஒரு ட்ரீ அப்படின்றது ஒரு பேரை வச்சுட்டு ஏன் ஸ்கூல தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு நான் வந்து ஒரு பொது வெளியில ஒரு மரத்தை நட்டேன்னு வைங்க சார், அதை பராமரிக்கக்கூடிய செலவு அதை நான் அடிக்கடி போய் பார்க்க முடியாது. பட் அந்த ஸ்கூல்ல இருக்கும்போது அது ஒரு சேஃப் ஜோனா இருக்கும் சார். அந்த ஒரு மரம் வந்து ஒரு நபருக்கு நான் விட்டுருவேன், இந்த மரத்தோட பேர் சுரேஷ் அப்படின்னா சுரேஷ் நீ இதை இதை பாத்துக்கணுன்ற போது அங்க ஒரு மரம் வளர்க்கறதுக்கான ஒரு மரத்தோட இம்பார்ட்டன்ஸையும் கொடுத்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துறோம் சார். அடிக்கடி அந்த ஸ்கூல் கேம்பஸா இருக்கனால அந்த மரம் பராமரிக்கிறதுக்கு அங்க சில ஆட்கள் இருப்பாங்க. அப்போ அந்த மரம் வந்து நல்லா வளரும் சார். ஒன்னு அந்த மாதிரி விஷயங்கள பண்ணிட்டு இருக்கோம் சார். மரம் வளர்க்கறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இன்னொன்னு நம்ம சுற்றுப்புறத்தை கிளீன் பண்ணுன்றது நம்ம அப்பப்ப பர்மிஷன்ஸ் வாங்கி அங்க இருக்க ஸ்கூலுங்களே வந்து வெளியே இருக்கக்கூடிய சுற்றுப்புறங்கள் எல்லாம் நம்ம கிளீன் பண்ணி கொடுப்போம் சார் ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து. அதே மாதிரி பிளாஸ்டிக் அவேர்னஸ் ரேலி, இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலே இருக்கட்டும், ரேலியை கூட்டிட்டு போய் இந்த பிளாஸ்டிக்னால என்ன விளைவுகள் இருக்குன்றது அந்த ரேலிஸை நம்ம முழக்கங்களோட சேர்ந்து பப்ளிக் ஜென்ரல் பப்ளிக்கும் அட்ரஸ் பண்ணியிருக்கோங்க சார். அதை தாண்டி நிறைய காம்படிஷன்ஸ் நம்ம நடத்துவோங்க சார். இப்போ ட்ரீ பிளான்டேஷனுக்கு நம்ம எப்படி வச்சிருந்தா பிளான்ட் ஃபார் மதர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்து அதுல வந்து எஸ்ஏ காம்படிஷன், டிராயிங் காம்படிஷன், ஸ்பீச் காம்படிஷன், போயம் காம்படிஷன் கொடுக்கும்போது குழந்தைங்க இந்த ட்ரீ அண்ட் என்விரான்மெண்ட் பேஸ்ல என்ன இருக்குன்றது ஒரு டிராயிங் வரைகிறதா இருக்கட்டும் அதை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க சார். அப்போ அவங்க டிரா பண்ணும்போது வேற எங்கேயாச்சும் தேடும்போது சரி, இல்லை வீட்டில் கேட்டு ஒரு இன்புட் வாங்கும் போது ஒட்டு மொத்தமாக அந்த குழந்தைங்களோட மனசுல எப்படியெல்லாம் என்விரான்மெண்ட்டை நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்றத டிராயிங் மூலியமாகவும் எஸ்ஏ மூலியமாகவும் போயம் மூலியமாகவும் போயட்ரி மூலியமாகவும் நம்ம புரிய வைக்கிறோம் சார். அந்த ஒரு சிறு துள்ளி பெருவெல்லாம் சொல்லுவாங்கல்ல சார், அப்போ அதனாலதான் நம்ம வந்து மரத்தை வந்துட்டு ஏதோ கிரவுண்ட்ல நடுறத விட மனசு குழந்தைங்களோட மனசுல நடும்போது ஒரு ஆழமா பதியுதுங்க சார். அது
1: இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுதா? நீங்க வந்து நான் என்ன கேட்க வந்தேன், இப்ப குழந்தைகள் வந்து இதுல ஆர்வமாக இருக்காங்களா, அவங்களோட மனநிலை
0: இருக்கு? இருக்குங்க சார். ஆக்சுவலி நான் ஒரு நடந்த சம்பவம் தான் சார். ஒரு ஸ்கூல்ல போய் நான் மரம் வச்சுட்டு வந்துடுறேன். அவர் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை சார், சரிங்களா? எனக்கு ஞாபகம் இல்லை அந்த பையனை. நான் வந்து பைக் எடுக்கும்போது அந்த பையன் நம்ம கிட்ட வராரு, வந்துட்டு சார் குட் மார்னிங் அப்படின்னாரு. சொல்லு தம்பி நல்லா இருக்கே அப்படின்னா, சார் நேற்று எங்க ஸ்கூலுக்கு வந்தீங்கல்ல சார் போன வாரம், ஆமாப்பா எனக்கு ஒரு மரம் கொடுத்துட்டு போனீங்களா, எனக்கு ஞாபகம் இல்லை சார் அந்த பையனை, ஆமாப்பா சார் அந்த மரத்தை நான் சூப்பரா வளர்த்திட்டேன் சார் அப்படின்னு சொன்னதும், இனி சில ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து மரம் கொடுப்போம் இல்லையா சார், அவங்க அதை அப்பப்போ வளர்த்துனதுக்கு அப்புறம் அது அடுத்தடுத்த கட்டத்தில், இப்ப நம்ம கொடுத்த மரம் வந்து சின்னதா இருந்திருக்கும் ஒரு அடியா இருந்திருக்கும், அது ரெண்டாவது மூணாவது கட்ட மாறுமா அதை போட்டோ எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுவாங்க சார்.
1: ஓகே.
0: அப்போ அது பார்க்கும்போது எனக்கு எப்படி பர்சனலா தெரியுமோ, நாம பண்ண ஒரு சின்ன சிறு துளி இன்னைக்கு ஒரு விஷயமா மாறி இருக்கு, அடுத்த கட்டத்துக்கு மாறி இருக்குன்றது ஒரு சந்தோஷம்.
1: ஓகே சார், எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசினதுல. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எங்க கூட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, கால் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி சார்.
0: தேங்க்யூ தேங்க்யூ சார்.
1: தேங்க்யூ சார். இப்போ வந்து நம்ம வந்து நேர்கள் கூட நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க என்னன்னு சொன்னோம்னா, நேர்கள்கிட்ட நம்ம அதாவது நம்ம ஏற்கனவே கேட்டுட்ருக்கிறவங்க நேர்களுக்காக நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம காலநிலை மாற்றத்தில் நம்மளால தான் நிறைய பிரச்சனைகள் உருவாகுது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ இந்த விஷயங்களை தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான பாடலை கேட்டுட்டு வந்துடலாம்.

0: 3:40 ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா, நிறைய காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய பேசணும். அது ஸ்கூலில் வந்து எப்படியெல்லாம் அதுக்கான முன்னெடுப்புகள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றியும் பேசணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா, உண்மையாகவே வந்து இந்த அக்கறை மக்கள் இடத்துல எப்படி இருக்குது, பள்ளி குழந்தைகள் இடத்துல எப்படி இருக்குது, நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் நம்ம கூட பேசுகிறக்காக இருக்கார். வணக்கம் சார்.
1: வணக்கம். என்னுடைய பேர் பேராசிரியர் மூர்த்திங்க
0: சார். ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசுறதுல.
1: சரி சார்.
0: சார், இப்ப வந்து நம்ம இந்த
1: காலநிலை ரேடியோ இல்லைங்களா?
0: ஆமாங்க சார். நம்ம வந்து
1: சார்,
0: இப்ப வந்து நம்ம காலநிலை மாற்றத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், இல்ல ஏதோ ஒரு மாற்றத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும், நம்ம மக்கள் கிட்ட ஆரம்பிக்க வேண்டிய ஒரு மாற்றம் அது. அப்பதான் கண்டிப்பாக அது சேஞ்ச் ஆகும். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் ஒருத்தர் பண்ணுறதுனால இந்த உலகமே மாறிட்டு போதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. நீங்கள் ஒரு நிறைய பேர்த்துக்கு வந்து கற்பித்தல் தொழிலில் பண்ணக்கூடியவர். ஸோ இவங்களுடைய இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்,
1: பல ஆயிரக்கணக்கான யங்ஸ்டர்ஸ் கூட பேசி யங்ஸ்டர்ஸ் கூட மிங்கிளாகி யங்ஸ்டர்ஸ் கிளாஸ் எடுத்து யங்ஸ்டர்ஸ் நிறைய உருவாக்குன காரணத்தினால இன்னைக்கும் யங்ஸ்டர்ஸுடைய ஃப்ரெண்டாக இருக்கனால சொல்கிறேங்க. இந்த நீங்க கேட்ட டாபிக்கு இந்த க்வெஸ்சனிங் முடிக்கல, முடிச்சிருங்க.
0: இல்ல, அதுதான் இவங்களோட மனநிலை இன்னைக்கு எப்படி இருக்கு. என்னன்னா, நிறைய பேர் நம்ம கேட்டுருப்போம். நம்ம வந்து ஒட்டுமொத்தமா ஒரு நிறைய அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எல்லா விஷயத்திலும் கவர்மெண்ட் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு

0: ஆமா நிறைய பண்றோம்
1: அவர்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குது, நம்ம அதை வந்து எப்படி மாற்றலாம் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க சார்.
0: சார், இன்றைக்கு அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் இல்ல, மத்திய மாநில அரசுகள் என்றுமே நிறைய வந்து அவேர்னஸ் அவேர்னஸ் எல்லாத்துக்கும் அவேர்னஸ் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த அவேர்னஸ்ன்றது இன்றைக்கு நேற்று ஆரம்பிக்கப்பட்ட விஷயங்கள் அல்ல. அவேர்னஸ் வந்து தெருக்களில் எச்சில் துப்பாதீர்கள், தெருக்களில் குப்பை போடாதீர்கள், பிளாஸ்டிக் உபயோகிக்காதீர்கள், புகைப்பிடிக்காதீர்கள், பான் பராக் போன்ற இந்த போதைப்ப வஸ்துக்களை உபயோகிக்காதீங்கன்னா இன்றைக்கு நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவேர்னஸ் ஏற்படுத்துறோம். சுய ஒழுக்கம் சார்ந்த மனிதனுடைய செல்ஃப் டிசிப்ளின் சார்ந்த ஒரு விஷயத்தை குறிச்சு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய அவல நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இது மிகப்பெரிய குற்றம் இது, ஆச்சுங்களா? ஏங்க, ஒரு மனுஷனுடைய செல்ஃப் டிசிப்ளின பத்தி எல்லாமா கூடவர் அவேர்னஸ் ஏற்படுத்தணும்? கடவுள் வந்து ஆறாவது அறிவு எது கொடுத்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா, தட்ஸ் கால்ட் சிக்ஸ்த் சென்ஸ் மீன்ஸ், மற்றதெல்லாம் சென்ஸ் இல்லைங்க. சிக்ஸ்த் சென்ஸுக்கு அடுத்து நாலேஜ், நாலேஜுக்கு அப்புறம் விஷ்டம், விஷ்டம் இப்படி எல்லாம் போகுது. நாலேஜ்னா நோயிங் லெட்ஜர், அதாவது எப்படி சொல்லு கேட்டீங்கன்னா ஆணித்தரமான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது. விஷயம்னா கடவுளுக்கு பயந்த ஒரு அறிவுக்கு பெயர் விஷயம் எல்லாம் சொல்றோம், புரியுதுங்களா? இப்படிப்பட்ட ஒரு ஆராதரிவை கடவுள் கொடுத்துருக்கன்னு கேட்டீங்கன்னா, தப்பே பண்ணக்கூடாது என்பதற்காக தான் கடவுள் வந்து அந்த அறிவுக்கு நம்ம மனுஷன் கொடுத்துருக்காரு. ஆனா நம்ம அந்த விஷயத்துல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இந்த மாதிரி அவேர்னஸ் ஏற்படுத்தக்கூடிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுக்கணும். ஓகே, நீங்க அடுத்த கொஸ்டினுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேட்க வந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். தனி மனித ஒழுக்கத்தில், தனி மனிதன் மத்தியில தான் அந்த அவேர் விழிப்புணர்வு முதல்ல ஏற்படுதுங்க. இது வந்து விழிப்புணர்வு என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு இன்றைக்கு இன்றைக்கு சமுதாயத்துல எந்த வகையில் விழிப்புணர்வு இல்லை. ஓப்பனா சொல்ல போன விழிப்புணர்வு ஏற்படுத்த பல வகையான முயற்சி மேற்கொண்டாலுமே விழிப்புணர்வு என்பது சுத்தமா நில்லா இருக்குது எல்லா இடங்கள்லயுமே. பள்ளிகளில் பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாடங்களை சொல்லி கொடுக்கறதுக்கே வாதியர்களுக்கு நேரம் போடுற பத்துறது இல்ல. பாடத்தை சொல்லி கொடுக்குறாங்க, சிம்பிளி தே ஆர் டீச்சிங் அண்ட் அகடமிக் மேட்டர், சிலபஸ் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த சிலபஸ் சொல்லி கொடுத்து அதற்கான ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. வீட்டுல எல்லாம் என்ன பண்றாங்க கேட்டா, ஹோம்ஒர்க் இருக்கா, ஹோம்ஒர்க் இருக்கான்னு குழந்தைங்களை கேட்கறாங்க. குழந்தைங்க ஹோம்ஒர்க் செய்யக்கூடிய ஒரு மிஷின் மாதிரி உருவாகி கடைசியில ஒரு தேர்வு எழுதக்கூடிய இயந்திரங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோமே ஒழிய, அதாவது சுயச்சந்தனை வாழ்க்கை கல்வியை குறித்த லைஃப் ஸ்கில் எஜுகேஷனை குறித்து சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு பள்ளிகளும் தயாராக இல்லைங்க, மாணவர்களும் அதற்கான மனநிலையில உருவாக்கப்படுறதில்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அப்படியே அந்த சூழல், இன்னைக்கு அந்த சூழல் அப்படி மாறி மாறி வருது. எல்லா வகையிலும் பார்க்கும் இடங்களில் எல்லாம் பாத்தீங்கன்னா பொல்யூஷன், எல்லா பக்கமும் பொல்யூஷனுங்க, ஆச்சுங்களா? புதுசா இப்ப எல்நினோ வந்திருக்கு. முதல் எல்நினோ பற்றி ஆர்டிக்கல் எழுதின முதலாள் நான் தான். என்ன எல்லாம் ஒரு மாதிரி பார்த்தாங்க. கிட்டத்தட்ட நான் வந்து லாஸ்ட் நவம்பர்லயே எல்நினோன்னு ஒண்ணு வரப்போகுதுன்னு எழுதினேன். இப்படி கூட ஒண்ணு வரப்போகுதான்னு கேட்டாங்க. வேணா அந்த ஆர்டிக்கல் வேணா உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஆரம்பத்துல எல்நினோன்னு பேர் வச்சது, என்ன பேர் வச்சாங்கனாக்கா ஸ்பானிஷ் வேர்டுங்க, அது சிறு குழந்தைன்னு அதுக்கு பேரு, ஆச்சுங்களா? கையில் இருக்கிற குழந்தைன்னு சொல்லி பேர். எதுக்கு அந்த பேர் வச்சாங்கன்னே தெரியலங்க. பசிபிக் ஓஷன்ற ஒரு அமைதியான, வேர்ல்டுலயே இருக்கக்கூடிய ஓஷன்ல பசிபிக் ஓஷன் வந்து ஒரு சைலண்ட் ஓஷன் சொல்லுவாங்க, அமைதியான பெருங்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அமைதியான பெருங்கடல்ல ஆசியா பக்கம் இருக்கக்கூடிய நீர் தான் சூடாகுன்னு சொல்றாங்க. அப்படின்னா ஏசியன் கண்ட்ரீஸ்ல தான் அதிகபட்சம், ஏசியன் கான்டினென்ட், மிக பிக் தி பிக்கஸ்ட் கான்டினென்ட் ஏசியன் கான்டினென்ட்ல பாத்தீங்கன்னா இந்த சூடு இருக்கு இல்லைங்களா, அந்த சூடு அதிகமா உருவாக்க காரணம் மக்களுடைய ஜனத்தொகை பெருக்கமும் மக்களால் ஏற்படக்கூடிய பொல்யூஷனும் தான் அது காரணங்க. எல்லா வகையிலுமே நம்ம வந்து மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறோம். முதல்ல வந்து தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில வீட்டுல அதை ஆரம்பிக்கணுங்க, வீட்டுல ஆரம்பிக்கணும். செல்ஃப் டிசிப்ளின் அவேர்னஸ் வந்து வீட்டுல ஆரம்பிக்கணும். குழந்தைங்க விஷயத்துல வீட்டுல ஆரம்பிச்சு, சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்ஸ் சொல்றோம் இல்லையா, வீட்டுல ஆரம்பிக்கணும். வீட்டுல ஆரம்பிக்கும் போது பள்ளிகள் நினைக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மத்தியிலங்க ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நிறைய நடத்திட்டு இருக்கிறோம். இப்ப நாம நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கிறோம். இருந்தாலும் கூட கேக்குறாங்க, கேட்டுட்டு ஸ்கூலுக்கு போன பிறகு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரெண்டு நாள் அதை பத்தி பேசுறாங்களே தவிர அந்த ஸ்பீட், அந்த அந்த அந்த டெம்போ உள்ள இருக்க வர பேசுவாங்க, மூணு நாள் ஆசிட்டிஸ் போயிடுறாங்க. இன்னைக்கு மார்னிங் கூட ஒரு ஸ்கூலுக்கு ஒரு செய்தி போட்டிருந்தேன். என்ன செய்தி போட்டிருந்தேன்னா, முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் குழந்தைங்கள்ட்ட போய் சப்ஜெக்ட் மேட்டர் பேசாம தயவு செஞ்சு ஜென்ரலா ஒரு டாபிக் எடுத்து பேசுங்களேன், ஏதாவது டாபிக்ல இந்த பிளாஸ்டிக் அவேர்னஸ் ஏதாவது டாபிக்ல. ஒரு டீச்சருக்கும் ஜென்ரலா பேசி அந்த ஸ்டூடெண்ட் நீங்க அட்ராக்ட் பண்ணி உங்க கையில உங்க கைவசம் வச்சுக்கிட்டு அதை உங்க சப்ஜெக்ட் டீச் பண்ணுங்களேன்னு சொல்லியிருக்கேன் நான். எத்தனை ஸ்கூல்ல சார் இன்னைக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ், 45 நிமிஷம் கொடுக்குற இடத்துல 5 நிமிஷம் ஸ்டூடெண்ட் கிட்ட பேசல என்ன குறைஞ்சு போயிருவாங்க டீச்சர்ஸ்? கட்டாயம பேசணும் இல்லைங்களா? பேசலாமே. அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினா அது ஒரு நாள் முழுக்க கிட்ட 7 நிமிஷம், 7 பீரியட், 7 5 35 நிமிஷம், அரை மணி நேரம் ஒரு ஸ்டூடெண்டுடைய மனசுல, அப்படி மனசுல ஏதாவது ஒரு மாற்றத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணுங்க.
1: நீங்க ரொம்ப அருமையா நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க சார். இப்ப வந்து நம்ம அந்த காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வு

0: உண்மையாகவே நம்ம இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்குதா?
1: இல்ல இல்ல, காலநிலையை பத்தி யோசிக்கிறதே கிடையாதுங்க. எதை பத்தி யோசிக்கிறது இல்ல, அதான் சொல்றேன். அவனுக்கு பத்தி கொஞ்சம் கூட அதை பத்தி கிடையாது. இளைஞர்கள் மத்தியில சுத்தமா கிடையாதுங்க. எந்த காலம் எப்படி மழைக்காலம் சார், தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை தெரியாது. நீலகிரி மாவட்டத்தில் ஆட்கள் இருக்காங்க இன்னைக்கும். எந்த காலத்துல தென்மேற்கு பருவமழை ஆச்சுங்களா? எந்த காலத்துல வடகிழக்கு பருவமழை பெய்யும் கூட தெரியாம இருக்காங்க நிறைய இளைஞர்கள். எத்தனை பேருக்கு தெரியும் நினைக்கிறீங்க? 10% மக்களுக்கு தான் தெரியும். அதாவது ஜூன் மாதத்துல ஆரம்பிக்கக்கூடிய மழை இன்னும் நீலகிரியில பெய்யாம இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டு, ரீசன் பிஹைண்ட் திஸ் மக்களுடைய சூழல் தான், எல்நினோ தான் காரணம் எல்லாம் சொல்றாங்க. எல்நினோ காரணம் யாரு? மக்கள் தான் காரணம். மக்கள் தான் காரணங்க. இந்த காலநிலை கூட மரங்களை வெட்டுதல், கண்டதெல்லாம் சாப்பிடுறது, கண்ட குப்பைகளை போடுறது, பாக்குற பக்கம் பிளாஸ்டிக். நீலகிரி தவிர யார் வெரி மச் ப்ரௌட் ஆஃப் நீலகிரிஸ், நீலகிரியில வந்து எல்நினோ வந்து சாரி பிளாஸ்டிக் பொருள் ரொம்ப குறைக்கப்பட்டிருக்கிறதுங்க. அப்படியே கொஞ்சம் கீழே மேட்டுப்பாளையத்துக்குள்ள வாங்க, மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பிச்ச பாக்குற பக்கம்லாம் பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ் எங்க பார்த்தாலும் யூஸ் பண்ண ரொம்ப அனாவசியம் யூஸ் பண்றாங்க. இந்த கேரி பேக் வாங்க கூடாதுன்ற ஒரு பேசிக் காமன் சென்ஸ் ஒரு மனுஷனுக்கு வேணுமா வேண்டாமாங்க சொல்லுங்க பாப்போம். இது நமக்கு இல்லையே, பெரியவங்களுக்கும் கிடையாது, சின்னவங்களும் கிடையாது, படிக்கிறவனே படிக்காதவனும் கிடையாது. கொடுத்தா போதும், ஈஸி கோயிங். சும்மா கடைக்கு போறான், ஈஸி ஒரு கிலோ தக்காளியை வாங்கி கேரி பேக்ல போட்டு கொடுத்தா ஜாமனு தூக்கிட்டு வந்துட்டே இருக்கான். கேரி பேக் அழகா யூஸ் பண்றாங்க இல்லைங்களா? அதை தூக்கி எறியும் போது இது எவ்வளவு பெரிய பொல்யூஷன் ஏற்படுத்தும். மிகப்பெரிய, நான் அந்த வெள்ளலூர் பகுதியில பாத்தீங்கன்னா அந்த அந்த டம்மிங் யார்ட்ல போய் பார்த்தேன் நான், பாக்குறதெல்லாம் பிளாஸ்டிக்கா இருக்குங்க, பாக்குறதெல்லாம் பிளாஸ்டிக்கா இருக்குது, அவ்வளவு மோசமா இருக்குது. 384 ஏக்கருங்க, 384 ஏக்கர் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்குது. நல்லவேளை ரீசெண்டா நேத்து மினிஸ்டர் ஒரு தகவல் விட்டுருக்காரு, அதை சுருக்கி இன்னும் கூட அதெல்லாம் அந்த குப்பைகளை பகுத்து அதுக்கப்புறம் அது ஒரு 65 ஏக்கருக்குள்ள கொண்டு வரலாம்னு யோசிக்கிறேன். நேற்று மாண்புமிகு தமிழ்நாடு அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க சம்பந்தமா. சோ அவேர்னஸ் இல்லைங்க, சுத்தமா அவேர்னஸ் இல்லை. அவேர்னஸ் இல்லைன்ற ஒரு தகவல் தான் உங்களுக்கு சொல்ல போறேன் நான். அவேர்னஸ் இருந்தாதான் இனி எதிர்காலம் சிறக்கு.
0: ரொம்ப அருமை சார். என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம வானொலி வந்து நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் கேட்கல, நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஆதங்கம் எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம இடத்துல வந்து அட்லீஸ்ட் பிளாஸ்டிக் ரொம்ப குறைக்கப்பட்டு விட்டது. இதனால அடுத்த தலைமுறை தான் வந்து இதுக்கு பயனடைவாங்க. ஸோ முன்னாடி ஜெனரேஷன் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணதுனால இன்னைக்கு வந்து பெரிய இழப்புகள் எல்லாம் அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து சேரும். ஸோ இந்த ஜெனரேஷன் பண்ணக்கூடிய இந்த மாதிரி சிறு சிறு தவறுகள் அடுத்த ஜெனரேஷனும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடும். ஸோ அதுலலாம் நீலகிரியில் இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நல்ல வரப்பிரசமான சட்டங்கள் இங்க வருது நிறைய பேர்.
1: வெரி மச் வெரி மச் தேங்க்ஃபுல் டு ஆல் இண்டியா ரெடி, பிகாஸ் ஆல் இண்டியா ரெடி ஹஸ் டேக்கன் இனிஷியேட் டு திங்க் அபவுட் திஸ் ப்ரோக்ராம். இப்ப நீங்க நல்ல இளைஞரா பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் இண்டியா ரேடியோல வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்து, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் என்ற உங்களுக்கு வந்திருக்கு பாருங்க. இதற்கே ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். இதே மிகப்பெரிய விழிப்புணர்வு தான்.
0: என்னைக்கு ஆல் இண்டியா ரேடியோ மக்களோட இருக்கும் சார்?
1: அது கரெக்ட், அது கரெக்ட். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க.
0: ஃபைனலா ஒரே விஷயம் சார், என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய சொல்லிட்டோம் இந்த அவேர்னஸ் பத்தி. அவேர்னஸ் இருக்கிறது இல்ல, யங்ஸ்டர்ஸ் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு தான் ஓடுறாங்கன்னே தெரியாம போயிட்டு
1: இருக்கிறது. ஆமா ஆமா ஆமா.
0: ஃபைனலி நம்ம வந்து இந்த இயற்கையை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னோம்னா நீங்க என்ன சொல்லுவீங்க சார்?
1: இயற்கையை காப்பாற்றணும் முதல்ல நீங்க, முதல்ல நீங்க உங்களை வந்து உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க அனாலிசிஸ் பண்ணணும், செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும். என்ன வேணும் முதல்ல? இயற்கை காப்பா மரம் நட்டா மாத்திரம் பத்தாதுங்க, மரம் நடுவிழா நடத்த கூடாதுங்க. மரம் நட்டு பாதுகாக்கும் விழா நடத்தணும்.
0: கண்டிப்பா சார். ரொம்ப
1: எங்க பாருங்க, மரம் நடுவிழா, மரம் நடுவிழா, மரம் நடுவிழா. ட்ரீ சாப்ளிங்ஸ், பிளான்டிங் ஏரியா, பிளான்டிங் ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க நீங்க சார். பிளான்டிங் இஸ் நாட் அ மேட்டர், டு கிவ் அ க்ரோத் டு த ட்ரீ, அது வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? மரம் நட்டு பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு ஒரு ஸ்கூல்லையும் கட்டாயமா, ஒரு எந்த எந்த சூழ்நிலையிலுமே. நான் என்ன சொல்லுவேனாக்கா, அது பாசிபிலிட்டிஸான்னு தெரியல. ஏதாவது ஒரு 10 மரங்களே நடுங்களேன் ஸ்கூலுக்குள்ள, அதை நட்டு கொஞ்சம் பாதுகாத்து கொஞ்சம் உருவாக்குங்களேன். இப்ப பாத்தீங்கன்னா பெங்களூர் சிட்டி முழுக்க பாருங்க, எங்க பார்த்தாலும் மரங்கள் நிறைஞ்சு காணப்படுது. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கமும் கூட, அரசாங்கத்திடம் இந்த நிகழ்ச்சி மூலம் கேட்கிறேன்னாக்கா, தண்ணீரை வாட்டரை பிரிசர்வ் பண்றதுக்கான வழிமுறைகளை செய்யணுங்க. நம்ம இன்னொரு மாநிலத்துல போய் கையேந்திரதை விட கிடைக்கிற தண்ணியை வந்து அங்கங்க கிட்டத்தட்ட 2-3% தண்ணி மாத்திரமே நம்ம ஒவ்வொரு மழைக்காலத்திலும் நம்ம பிரிசர்வ் பண்ணிருக்கோங்க. கிட்டத்தட்ட 97-98% தண்ணீர் அனாவசியமா கடல்ல கிடக்குறதுதான் இதுவரை நடந்திருக்குங்க. நான் அனாலிசிஸ் பண்ணதை சொல்றேன். இந்த தண்ணியை வந்து பிரிசர்வ் பண்ணக்கூடிய சூழல் முதல் உருவாகணும். இயற்கை பாதுகாக்கிறதுக்கு தண்ணி தாங்க ரொம்ப முக்கியம்.

0: இன்னைக்கு எல்லாம் இது இதை விட இன்னொரு கொடுமை கேட்டேன், தண்ணியில் அதனால வயல் நீலகிரி மாவட்டத்துல நம்முடைய லோக்கல் அந்த இங்கிலீஷ் காய்கறிகள் போடுறாங்க, பொட்டேட்டோ கேரட் எல்லாம் விளைவிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, அண்டர் கிரவுண்ட் வாட்டர் யூஸ் பண்றாங்க. ஆழ்துளை கிணறு போனக்கூடாது நீலகிரி மாவட்டத்தில் சட்டம் இருக்கிறது, அதையும் மீறி ஆழ்துளை கிணறுகள் டெவலப் ஆயிட்டு இருக்குது, புற்றி செல் போல முளைத்து கொண்டு இருக்குதுன்னு சொல்றோம். அது எப்படி முளைக்குதுன்னு தெரியலங்க. இது யார கேட்கிறாங்களா, அதிகாரிகள் கேட்காம இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல, ஒண்ணுமே இது புரியல. ஒரு ஓப்பன் ஃபோரம்ல அதை சொல்ல முடியாத சூழல் இருக்கேன் நான். சோ நிறைய ஆழ்துளை கிணறுகள் வர வர என்னன்னு கேட்டீங்கன்னா தண்ணீருடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே போகுங்க. கிட்டத்தட்ட இப்ப நஞ்சநாடு ஏரியா ஃபார் எக்ஸாம்பிள், எங்க ஏரியால பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு 50 இடங்கள்லயாவது ஆழ்துளை கிணறுகள் கிணறுகள் இருக்கிறது, புரியுதுங்களா. இதெல்லாம் மிகப்பெரிய சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய ஆபத்தானது, இதெல்லாமே தடுக்கப்படணுங்க. மழை வருவதற்கான வழிமுறைகளை நம்ம எப்படியாவது கையாளணும். மழை கட்டாயமா வரும். இந்த இந்த இப்ப வந்து எல்லினோனால மழை வரலன்னா கூட 2.2 டிகிரி செல்சியஸ் 5 டிகிரி செல்சியஸ் வந்து கொஞ்சம் சூடானதுனால கொஞ்சம் இப்ப ஒரு மாதிரி இருக்குங்க. அதே நேரத்துல லானினான்னு ஒண்ணு வரும், அது கடல் நீரை வழக்கத்தை விட எல்லினோக்கு ஆப்போசிட் லானினா, புரியுதா உங்களுக்கு. அது கடல் நீரை விட இன்னும் கொஞ்சம் குளிர செஞ்சு விடும் நீரை, இன்னும் கொஞ்சம் அதுவும் டேஞ்சர் தான். விழிப்புணர்வு கட்டாயமாக ஏற்பட வேண்டும், ஏற்படுத்த வேண்டும், ஏற்படுத்த வேண்டும், ஏற்படுத்த வேண்டும். பள்ளிகளை ஏற்படுத்த வேண்டும், வீடுகளை ஏற்படுத்த வேண்டும். அரசாங்கமும் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளுங்க. இதுதான் என்னுடைய ஒரு ஆதங்கமும் ஆசையும் கூட.
1: ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப அருமை சார், நிறைய பயனுள்ள கருத்துக்களை மக்களுக்கு வந்து சொல்லியிருக்கீங்க. கேட்டுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இத்தனை நாள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறது ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் அப்பட்டமான உண்மையை வந்து ஆணித்தனமாக சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார்.
0: ஒரு வெறித்தனமாக வேறு சொல்லியிருக்கிறேன், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த உதகை ஆல் இண்டியா ரேடியோக்கினுடைய வாழ்த்துக்கள், நன்றி. தொடர்ந்து உங்கள் நிகழ்ச்சி சிறப்பாக என்னுடைய வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ சார். தேங்க்யூ.
0: தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.
1: நேரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்களை வந்து சார் நம்ம கூட பேசினார். என்ன அப்படின்னு சொன்னோன்னா இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி வந்து சுற்றுச்சூழலை பற்றிய விழிப்புணர்வு கண்டிப்பாக இருக்கிறதா அப்படின் பொழுது அது பெரிய கேள்விக்குறியாக தான் அவரும் சொல்கிறாரு. ஸோ இளைஞர்கள் மட்டும் இல்லை, பெரியவர்கள் கேட்டோம்னா எங்ககிட்ட நிறைய அனுபவ அறிவு இருக்குன்றாங்க. அதை நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்ம வந்து பாஸ் ஓவர் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதுலையும் நிறைய க்வெஸ்சன் மார்க் இருக்குது அப்படின்றாங்க. இது எல்லாத்தையும் நிறைய பேர் அனலைஸ் பண்ணி, இது மட்டும் இல்லை இன்னும் வரக்கூடிய பெரிய பெரிய சவால்கள் எல்லாம் நம்ம எப்படியெல்லாம் கடந்து வரப்போகிறோம் அப்படிங்கிறதும் கூட நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த அருமையான நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். ஸோ நம்ம கொஞ்சமாச்சு யோசிப்போம், இந்த அருமையான நீலகிரி மாவட்டத்தில் நிறைய பேர் ஏன் பார்க்க வரோம், இந்த இயற்கை சூழலை பார்க்க வரோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து திரும்பவும் நம்ம இடங்களில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த காலநிலை மாற்றம் இதுக்கப்புறமா வந்து உருவாகாமல் இருக்கவும், அதை ஸ்டேபிள் பண்ணி இன்னும் புவி வந்து வெப்பமடையாமல் இருக்கிறதுக்கும் நிறைய மரங்களை நட்டு நம்ம வந்து அதுக்காக நம்மளுடைய சிறு பங்களிப்பை வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறது உங்கள் அன்பு ஆட்சி நோர்த்தே.

0: சரியா 4 மணிக்கு நேர்கள் எல்லாரும் தொடர்ந்து கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். ஒவ்வொரு நாளும் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நம்ம வந்து விதவிதமான தலைப்புகளை வந்து பேசிட்டு இருப்போம் இல்லைங்களா. சோ இன்னைக்கு வந்து அதுல என்ன தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் குவிஸ், ஓகேங்களா. அதாவது ஜென்ரல் நாலேஜ், நம்மளுடைய நேர்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு ஜென்ரல் நாலேஜ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நிகழ்ச்சியில் இணைந்து இருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜயாவும்,
1: நான் உங்கள் ஆர்ஜி நார்த். இன்னைக்கு வந்து எதிரும் புதிருமா உட்காந்துருக்கோம்.
0: ஆமா, நாங்கள் நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறதுக்குமே எதிரும் புதிருமாவே உட்காந்துட்டோம். ஓகே, ஜென்ரல் நாலேஜ் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம நேர்கள்ட்ட குவெஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். ஜென்ரலா ஜென்ரல் நாலேஜ்னா என்ன?
1: ஏற்கனவே ஒரு ப்ரொஃபஸரும் கூட பேசிட்டு இருந்தாரு.
0: ஆமா, போன ஷோல இல்லைங்களா?
1: ஆமா, போன ஷோல ஜெனரலா எப்படி எல்லாம் நாலேஜ் இருக்குது அப்படிங்கறத சொல்லிட்டு சோ நம்ம இப்ப செக் பண்ணி பாத்துறோம்
0: எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்றது இல்லைங்களா. ஓகே, நம்ம கொஞ்சம் கூட டிலே பண்ணாம நம்ம ப்ரோக்ராம்ல பேசுறது.
1: ரொம்ப ஆர்வமா வந்துட்டு இருக்காங்க. என்ன சொல்லிட்டு
0: ஃபர்ஸ்ட் காலர் யாரு அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: முத்தமிழும் சேர்ந்து கவிப்பாடும் ஊட்டி பண்பலை சோர்வருக்கும் அன்பு சகோதரிக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: இனிய மாலை வணக்கம். சொல்லுங்க, உங்க பெயர் எங்கிருந்து?
2: உங்கள் அன்பு சகோதரன் ஆண்டனி.
0: ஓகே ஆண்டனி, இன்றைக்கு எதிரும் புதிரும்ல ரொம்ப ஆர்வமா ஃபர்ஸ்ட் லிசனரா வந்திருக்கீங்க. ஓகே, உங்களுக்கான முதல்
2: கேள்வி மாதிரி எல்லாம் நாங்க படிக்கல, ஜெனரல் நாலேஜ் கொஞ்சம் மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு நாங்க கொஞ்சம் எளிமையா கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி முயற்சி பண்றோம்.
1: நாங்க ஆன்சரோட வெச்சிட்டு
0: அதுதான் கேள்வியை மட்டும் கேட்க போறோம்.
2: இல்ல சார், உங்க அளவிற்கு நாங்கெல்லாம் படிக்கல சார்.
0: இல்ல, இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சியை ரெகுலரா கேட்டாலே உங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் வந்திருக்கும். ஏன்னா எப்படியோ நம்ம வந்து எல்லா குவெஸ்டின்ஸுமே ரிலேட்டடா தானே கேக்குறோம், அதனால உங்களுக்கு அதெல்லாம் ப்ராப்ளம் இருக்காது. சரி, உங்களோட கேள்வி கேட்டுடலாங்களா?
2: கொஞ்சம் எளிமையா கேளுங்க.
0: எளிமையாவே கேக்குறோம். ஓகே, எந்த விலங்கின் இதயம் மிக பெரியது?
2: எந்த விலங்கின் இதயம்? காட்டுல இருக்குதுங்களா என்ன பாருங்க.
0: எது பெரிய விலங்குன்னு தெரிஞ்சிட்டாலே அதோட இதயம் பெருசு. என்னோட இதயம் பெருசுன்னு சொல்லாதீங்க.
2: விலங்கின் இதயம்னா கண்டிப்பா எலிஃபென்ட் தான் நினைக்கிறேன்.
0: ஆக்சுவலி எலிஃபென்ட்டுங்களா? ஓகே, இதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிஃபென்ட் கிடையாது, எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நேற்று நம்ம வந்து இதற்கான பதில் கேக்குங்களா?
2: நீங்க
1: தொடர்ந்து கேளுங்க. எந்த அனிமலுக்கு வந்து ரொம்ப பெரிய இதயம் இருக்குது அப்படிங்கறத பாத்திரலாம்.
0: ஓகே, மிக்க நன்றி. ரொம்ப அழகா வந்து ட்ரை பண்ணாரு. எல்லாருமே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க, எலிபென்ட் அதாவது யானை தான் இருக்கிறதே பெரிய
1: பெருசா
0: இருக்கிறதுனால. ஆனா அதோட இதயம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்ல இல்லைங்களா. சோ நெக்ஸ்ட் நேயர்,
1: வணக்கம்.
0: ஓகே, லைன்ல வந்தாரு. அவரோட இணைப்பு வந்து பாத்தீங்கன்னா கட் ஆயிடுச்சு.
1: அவர் ரேடியோ கேட்காம வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதே யோசிச்சிருப்பாரு, அவரும் யானை
0: யோசிச்சிருப்பாரு. யானை இல்லன்னு அழடா, அப்புறம் வரலான்னு போயிருப்பாரு. ஓகே, நம்மளோட லிசனர் அடுத்த லிசனர். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கங்க மேடம். தென் பொன்மடியிலிருந்து தேனா மணிகண்டன் பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும் மணிகண்டன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: அருமையா இருக்கிறேங்க. கிளைமேட் கொஞ்சம் அப்படியே காத்தடிக்குதுங்க.
1: எங்க இருந்து பேசுறீங்க? காத்தடிக்கிற அளவுக்கு
3: தென் பொன்மடியிலிருந்து பேசுறேங்க.
0: ஓகே, இப்ப அங்க காத்தடிச்சிட்டு இருக்கு. ஓகே, நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா நீங்க?
3: கேட்டுட்டுதான் இருக்கிறேங்க.
0: ஓகே சூப்பர். அப்ப நம்மளோட கேள்வியை கேட்டீங்களா?
3: கேட்டுங்க. எந்த விலங்கின் இதயம் பெருசுன்னு கேட்டிருக்கீங்க.
0: ஆமா, மிக பெரியது.
3: நான் வந்து சிங்கமா இருக்குமான்னு யோசிச்சிருக்கேங்க.
0: சிங்கம் அப்படிங்களா? சிங்கம் காட்டுக்கு ராஜன்றதுனால பெரிய இதயம்னு நினைச்சிட்டீங்களா?
3: இல்ல, இருக்கலாமா அப்படின்னு இருக்கீங்க. இல்லன்னா ஒட்டக சிவங்கியோட இதயமா இருக்கலாம்.
0: ஓகே, காட்டு ராஜாக்கும் ஒட்டக சிவங்கி ரெண்டு பேத்துக்குமே இதயம் கொஞ்சம் சிறுசுதான். பெருசு
3: தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கிறேங்க.
1: எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பெரிய இதயம் தான், ஏன்னா எல்லாத்துக்கும் லைன் கண்டிப்பா கொடுத்துருவோம்.
0: அதனாலயே நாங்க வந்து பதில் தப்பானாலும் பரவாயில்ல, அடுத்த நேர் கரெக்டா சொல்றாங்களான்றது நாங்க பாத்துட்டே இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேர்கள் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க யார் இங்கிருந்து?
4: வணக்கங்க, திருப்பூர்ல இருந்து பாலன் பேசுறேன்.
0: ஓகே சார், பாலன் நிகழ்ச்சி
4: கேட்டுட்டு இருக்கீங்களா? கேட்டுட்டு நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலம், எல்லாரும் சூப்பரா இருக்கோம்.
4: கேள்வி கேட்டங்க.
0: எந்த விலங்கின் இதயம் மிக பெரியது உங்களுக்கு தெரியுங்களா?
4: படிச்சு சொல்ல இருந்தாலும் ஒரு அனுமானத்துல சொல்றேன், ஒட்டகம்.
0: ஒட்டகம்?
1: ஒட்டகமா?
0: எதனால ஒட்டகமா இருக்கும்?
4: பெரிய மிருகம் சொன்னீங்களா, அதை வச்சு
0: அதை வச்சு சொல்றீங்க. ஓகே, ஒட்டகம் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும், ஆனா அதோட இதயம் வந்து சின்னதுதான் போல. அது கிடையாது பதில். மிக்க நன்றி.
1: ஹலோ, வணக்கம். அடுத்த காலர் லைன்ல இருக்கீங்க. வணக்கம்.
5: வணக்கம் சார்.
1: சொல்லுங்க சார். வணக்கம், யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
5: கோயம்புத்தூர் செல்வராஜ் பேசுறேன் சார்.
1: நீங்க பக்கத்துல ரேடியோ வால்யூம் ரேடியோவை வச்சுட்டு பேசுறீங்க, வால்யூம் கொஞ்சம் கம்மி
2: பண்ணுங்க சார்.
0: அப்ப கேள்வி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்.
2: முதலைங்க மேடம்.
0: முதலைங்களா?
2: ஆமா, அதுதான் எங்க வானொலி கேட்ட ஞாபகம்.
0: அப்படிங்களா?
1: நான் ஒரு கதை படிச்சிருக்கேன்,
0: சொல்லுங்க.
1: அந்த மங்கி வந்து பிடிச்சோன்னு என்னோட இதயம் வந்து மரத்துல இருக்குவான்னு சொல்லிட்டு முதலை கூட்டிட்டு கதையை கேட்டுட்டு என்னமோ சொல்றாரோ.
0: ஓகே, முதலை அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க, பட் அது வந்து சரியான பதில் இல்லை. இருந்தாலும் முயற்சிக்கு நன்றி. ஓகே, இத்தனை பேர் முயற்சி பண்ணாங்க, இது என்ன அவ்வளவு கஷ்டமான ஒரு கேள்வியா இருக்குங்களா? ரொம்ப ஈஸியான ஒரு க்வெஸ்சன் தானே, ஏன் இவ்வளவு முயற்சி பண்ணி கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, அதற்கான பதில் உங்களுக்கு தெரியுங்களா? நம்மளே சொல்லிடலாங்களா?
1: நீங்களே சொல்லிடுங்களேன்.
0: ஓகே, அதற்கான விடை என்ன அப்படின்னா, நீல திமிங்கலம். எல்லாரும் விலங்கு அப்படின்னா விலங்கு தான் யோசிச்சிருப்பாங்க. திமிங்கலம் வந்து விலங்கு தான், மேமல், அது வந்து ஒரு மீன் கிடையாது. சோ இதுதான் அதற்கான பதில்.
1: எடை வந்து பாத்தீங்கன்னா 150-200 கிலோகிராம் இருக்கு, அதாவது 400 pounds வரை வந்து இருக்கும் அப்படின்னு. அதாவது ஒரு சிறிய கார் அளவுக்கு வந்து சமமானதாக இருக்கும்.
0: பாத்துக்கோங்க, அப்ப அது எவ்வளவு பெருசா இருக்கும்.

0: இல்லைங்களா, அவ்வளோ பெரிய மிருகத்துக்கு அவ்வளோ பெரிய இதயம். ஓகே, ஸோ இதுதான் அந்த கேள்விக்கான பதில். பதிலோடு சேர்ந்து நம்ம ஒரு அருமையான பாடலை கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இது ஊட்டி FM 101.8.
1: எல்லாமே சமஹிட்டர்.

0: பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடலை கேட்டோம். எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில சூப்பரா வந்து ஸ்டார்ட் பண்ணோம், ஆனா ஃபர்ஸ்ட் கேள்விக்கு யாருமே பதில் சொல்லல. சோ அடுத்தடுத்து வர நேர்கள் எப்படி வந்து பேசுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தலாம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டு இருக்க இந்த நேரம் 4:12. நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசவிருக்கும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்,
1: யார் பேசுறீங்க? ஊட்டில வேற கொஞ்சம் லைட்டா காத்து அடிச்சிட்டு இருக்குங்களா, அதனால கரெக்டா கேக்கல. திரும்ப ஒரு டைம்
2: சொல்லிருக்கீங்களா
0: அப்படின்றது எங்களுக்கு தெளிவா கேட்டுருச்சு. ஓகே துரையன், உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாங்களா? ஹலோ, ஓகே, உங்களுக்கான கேள்வி என்னன்னா, எந்த பறவை பின்னோக்கி பறக்க முடியும்? பறவைகள்னா கண்டிப்பா பறக்கும், ஆனா பின்னோக்கி பறக்க முடியும் அப்படின்ற பறவை எது? நேர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்டு உங்களுடைய பதில் நீங்க சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9344-1001-1038 அப்படின்ற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க பேசலாம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேயர்கள் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ஹலோ,
1: யார் பேசுறீங்க?
3: நான் சென்னையில இருந்து பிரமிளா பேசுறேன் மேடம்.
1: பிரமிளா மேடம், சொல்லுங்க, க்வெஸ்சன் கேட்டிங்களா?
3: இன்னும் ரெண்டு நம்பர் இருக்குங்களா சார், அதையும் சொல்லுங்க.
1: நீங்க பேசி முடிச்சதும் கண்டிப்பா நம்பர் சொல்லிடுவோம், ஏன்னா உங்களை காக்க வைக்க கூடாதுன்றக்காக உங்ககிட்ட க்வெஸ்சன் கேட்டறலாம் அப்படினும்.
0: க்வெஸ்சன் கேட்டிங்களா இல்ல மறுபடியும் சொல்லணுங்களா?
1: கண்டிப்பாக
0: சொல்லிடுறோம். அந்த இரண்டு நம்பர் என்ன பாத்தீங்கன்னா 9342-1001-1018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், 8300-1901-1018 அப்படின்ற இந்த எண்ணும், 0423 அப்படின்ற இணைப்பு என்னோட, 2966-7811 அப்படின்ற இந்த எண்கள் ஏதாவது ஒரு நம்பர் கால் பண்ணி நீங்க வந்து பேசலாம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
4: ஹலோ அம்மு, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
4: ஊட்டில இருந்து ராஜ்குமார் பேசுறேங்க.
0: ஓகே ராஜ்குமார், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே சூப்பர். அப்ப உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்டுடலாங்களா?
4: என்ன கேள்விங்க?
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி என்னன்னா, டால்பின்கள் தூங்கும் போது என்ன விசேஷம் இருக்கிறது? அதாவது டால்பின் தூங்குறப்போ அது தூக்கத்துக்கு மட்டும் பண்ணாது, வேற ஒரு விஷயமும் நடக்கும், அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப நம்ம தூங்கிட்டோம்னா ஃபுல்லா தூங்கிட்டோம், அது தூக்கத்துல வந்து எதுவுமே பண்ண மாட்டோம், ஆனா டால்பின்கள் அப்படி கிடையாது. அது என்னன்னு தெரியுங்களா? க்ளூ கொடுக்கணுங்களா? ஓகே, க்ளூ வந்து என்னன்னா, எல்லா பகுதியுமே வந்து தூங்காது. டால்பினோட உடல்ல இருக்க எல்லா பகுதியும் தூங்காது.
4: கண்ணுங்களா?
0: தூக்குறதுக்கு கண்ணு தானே முக்கியம். ஓகே,
1: நீங்க தூங்காம ஒளிச்சு உட்கார்ந்து இருக்கீங்க, டால்பின்ஸ் சொல்ல முடியுமா நம்ம?
0: ஓகே, இந்த கேள்விக்கான பதில் அடுத்த நேயர் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்றத பாத்திரலாம். தூங்குறப்போ ஒரு விசேஷம் இருக்கு, அது என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். என்ன அப்படின்னா, நம்ம தூங்குறப்போ பொதுவா என்ன பண்ணுவோம், தூங்கிடுவோம், வேற எதுவுமே பண்ண மாட்டோம் இல்லைங்களா, தூக்கத்துல ஏதாவது பண்ணுவோமா?
1: கனவு காணுவாங்களே.
0: கனவு காணலாம், வா, நல்ல பதில். சில பேர் தூக்கத்துல நடக்கவும் செய்வாங்க,
1: அது வேற.
0: அந்த மாதிரி டால்பினுக்கு வந்து தூங்குறப்போ ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா இருக்கு, அது என்ன அப்படின்றத கேட்டிருக்கோம். ஹலோ வணக்கம்.
5: ஹலோ வணக்கம், நான் சுப்புலட்சுமி பேசுறேன் மேடம். வணக்கங்க
0: சுப்புலட்சுமி. ஓகே, எப்படி இருக்கீங்க சுப்புலட்சுமி?
1: ரைமிங்கோட வந்திருக்கீங்க.
0: நாங்க ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கோம். ஓகே, கேள்விய கேட்டீங்களா?
5: கேள்வி கேக்கலங்க மேடம், நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நீங்க கேள்வி சொல்லிருங்களே என்னன்னு.
0: பரவாயில்ல, வேலை செஞ்சுட்டு இருக்க நடுவுல இவ்வளவு ஆர்வமா கூப்பிட்டு இருக்கீங்க. ஓகே, கேள்வி என்னன்னா, பொதுவா நம்ம தூங்குறப்போ வந்து சொல்லுங்க.
5: இந்த புரோகிராம் ரொம்ப பிடிச்சது, அதனால இது வேலை செய்யறது கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க.

0: புரியலைங்களா? ஓகே, டால்ஃபின் தூங்கும் போது ஒரு விஷயம் நடக்கும். அது வந்து மொத்தமா தூங்காது டால்ஃபின், சரிங்களா?
1: ஆமாங்க.
0: தூக்கத்துல இருக்கும் போதும் அது வந்து முழிச்சிருக்கிறதுக்கு வேணா க்ளூ மாதிரி வச்சுக்கோங்களேன், முழிச்சிருக்க கூடிய ஒரு விஷயம் பண்ணும். அது என்ன அப்படின்னு தெரியுங்களா?
2: நம்ம ஆளுங்கள நிறைய பேர் அப்படியே வந்து தூக்கத்திலே நடந்து போற மாதிரி.
0: டால்பின் தூக்கத்துல சொல்லுங்க, ஹார்ட்டுங்களா?
2: ஹார்ட் துடிக்கலன்னா
0: அப்புறம் மொத்தமா தூங்கிரும். அந்த மாதிரி நினைச்சிட்டீங்களா? ஓகே, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நெருங்கிட்டீங்க. ஆனா இது ஹார்ட் துடிக்கிறதுல அனிச்சை செய்யலுங்க, அதெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்க முடியாது. ஓகே, அதற்கான பதில் அடுத்தவங்க யாராவது கண்டுபிடிக்கிறாங்களா பாக்கலாம்.
2: நம்ம கணக்கு முடிஞ்சு
0: முடிஞ்சு. ஓகே, இருந்தாலும் முயற்சிக்கு நன்றி. ஓகே, ரொம்ப அழகா வந்து முயற்சி பண்ணாங்க, நான் அது வந்து நம்ம பாராட்டணும்.
2: அதையெல்லாம் விட்டுட்டு வந்து கால் வேற பண்ணிருக்காங்க.
0: கால் வேற பண்ணிருக்காங்க. ஆமா, அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், மந்திரமூர்த்தி ஐயா?
3: இல்லங்கய்யா, பழனியிலிருந்து ராமகிருஷ்ணன். பழனி வட்டம் கொழுமங்கோட்டம் ராமகிருஷ்ணன்.
2: நீங்க ரொம்ப சைலண்டா இருந்தீங்களா, நான் சொன்னா அங்க இருந்து சொல்லுவீங்க.
0: அந்த வணக்கம் வந்து காமன் ஆயி போச்சு, அதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஓகே, நம்ம கேள்வி என்னன்னு கேட்டீங்களா?
3: கேட்டேன் மேடம்.
0: அதற்கான பதில் தெரியுங்களா?
3: டால்பின் வந்து உறங்கும் போது பாதி மூளை மட்டும் உறங்கும், பாதி மூளை வந்து விழித்திருக்கும்.
0: வெரி குட், சூப்பர். எப்படி உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்? அப்ளாஸ் குடுக்கறாரு.
3: இல்ல இல்ல, முன்னாடி கேள்விப்பட்டிருக்கிறேன்.
0: கேள்விப்பட்டிருக்கீங்க?
3: ஆமா, பின்னோக்கி பறவை, பறக்கக்கூடிய பறவை, அதுவும் அதுவும் தெரியும் எனக்கு.
0: அதுவும் தெரியும். ஓகே, மொத்தத்துல ஜெனரல் நாலேஜ்ல நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இல்லீங்களா?
2: ஈவினிங் ப்ரோகிராம்ல இவரை கூட்டிட்டு வந்து நம்ம சப்போர்ட்டிவா உட்கார வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா,
0: நம்ம வந்து நேர்ல இவரை வச்சு கேள்வி கேட்டறலாம் இல்லீங்களா? ஓகே, மிக்க நன்றி. ரொம்ப அழகா வந்து கேள்விக்கான பதிலும் சொல்றீங்க. தேங்க்யூ சோ மச்.
2: சூப்பரான ஒரு பாடலை கேட்டலாம். நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை வந்து தோண்டி தோண்டி
0: யோசிக்கிறதுக்கு நேரம் கொடுக்கறதுக்கு ஏதுவா நம்ம வந்து அடுத்த பாடல் கொடுத்தலாம். இது ஊட்டி FM 101.8.
2: எல்லாமே சமஹிட்டு.

0: உதித் நாராயணன் சின்மை இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் சிவாஜி திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நேர்கள் எல்லாரும் எதிரும் புதிரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இந்த நேரம் 4:25 ஆயிடுச்சு. சூப்பரா நம்ம நிகழ்ச்சி வந்து போய்கிட்டே இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாக அடுத்த க்வெஸ்டின் கேட்கவிருக்கும் நேயர் யாருன்னு பாத்துருவோம். ஹலோ, வணக்கம். என்னன்னா, சூரிய ஒளி பூமியை அடைய எவ்வளவு நேரம் ஆகும்? இல்ல, எவ்வளவு நாள் ஆகும்?
1: அதாவது 8:20.
0: அப்படிங்களா?
1: ஆமா.
0: இன்னும் ஜெனரல் நாலேஜ் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வந்தீங்களா? காலை நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் கிரகம் எது?
1: வெள்ளி கிரகம்.
0: வெள்ளி கிரகம், சூப்பர். நீங்க வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது உங்க ஆன்சர்லயே தெரியுது. வெரி குட், மிக்க நன்றி. ரொம்ப அழகா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி சூப்பரான கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க. தேங்க்யூ.
2: நிகழ்ச்சியிலிருந்திருக்கும்
0: அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்
0: மேடம்.
3: வணக்கம்,
0: சொல்லுங்க. என்னன்னா, உலகில் அதிக எரிமலைகள் உள்ள நாடு எது? தெரியுங்களா? அதிக எரிமலைகளை கொண்ட நாடு எது?
2: அவங்க யோசிச்சிருப்பாங்க, இப்பதான் குழு குழுன்னு இருக்கு.
0: பதில் தெரியுங்களா? ஓகே, ஆஸ்திரேலியாவா இருக்குமான்றவங்க இது வந்து ஆக்சுவலி தப்பு. ஓகே, சரியான பதில் என்ன அப்படின்றத நம்ம வந்து பாடலுக்கு அப்புறமா வர நேர்கள் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். இல்லைனா பாடலுக்கு அப்புறம் நம்மளே சொல்லிடலாம். ஓகேங்களா? நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8.
2: எல்லாமே சமையிட்டு

0: சுக்வேந்தர் சிங் ஷுபா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் உயிரை திரைப்படத்திலிருந்து கேட்டோம். சூப்பரா எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில வந்து பயங்கரமா நம்ம நேர்கள் எல்லாம் வந்து பங்கெடுத்துட்டே இருக்காங்க. நம்ம வந்து போன கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம் இல்லைங்களா நேயருக்கு, அந்த கேள்வி பதில் யாருக்காவது தெரிஞ்சிருக்கான்னு பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: இதுவரைக்கும் வணக்கம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன். நிலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன்.
0: ஓகே,
1: உங்களுக்கு
0: சூப்பரா போயிட்டு இருக்கு. எப்படி நீங்க பாசிட்டிவா பேசுறீங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. ஓகே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? இந்தோனேஷியா. ஓகே சூப்பர்.
1: 55 எரிமலைகள் அப்படிங்கறது அங்க இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன்.
0: ஓகே சூப்பர், பதில் மட்டும் சொல்லாம அதோட புள்ளி விவரத்தையும் சேர்த்து நீங்க வந்து சொல்லிட்டீங்க. வெரி குட்.
2: வேலூர்ல வெயில் வெளுத்து வாங்குல, அதனால எங்க
1: பதில்
0: எங்கெல்லாம் வந்து நெருப்பு இருக்கும்னு
2: சுட்டிருக்கிற வெயில்.
0: ஓகே கண்டிப்பா உங்க ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். அதே மாதிரி உங்க ஆர்வத்திற்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் யார் தெரியுங்களா? விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் யார், அதாவது ஆஸ்ட்ரோனட்டா ஸ்பேஸுக்கு போன ஃபர்ஸ்ட் ஹியூமன் யாரு?
1: இது எங்கயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஏதாவது க்ளூ குடுக்கறீங்களா?
0: க்ளூங்களா? ஆக்சுவலி அவர் பேரை தான் சொல்லணும். க்ளூக்கு
1: நான் கேள்விப்பட்டிருக்கேன் மேம், சோவியத் நாட்டை சேர்ந்த யூரி கக்ரின் அவர் தானே?
0: யூரி
2: தொடர்ந்து
0: ஒரு பாடலுக்கு அப்புறம் மீண்டும் நம்ம நிகழ்ச்சியில கேள்விகள் கேட்கலாம். அதுவரை இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: தாளம் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். நம்மளுடைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சி நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்க, இந்த நேரம் 4:44 ஆயிடுச்சு. ரொம்ப அழகா நேர்கள் எல்லாம் நம்ம நிகழ்ச்சியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டே
1: இருக்காங்க.
0: ஆன்சர்ஸும் பட்டுப்பட்டு நாம எதிர்பார்க்கவே இல்லை இல்லைங்களா. ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு மிஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா ஆன்சர்ஸ் வந்து பட்டுப்பட்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. பேசிக்கலி இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம நேர்கள் எல்லாம் வந்து ஜென்ரல் நாலேஜ் பர்சன்ஸா இருக்காங்க அப்படின்றது என்னன்னா, விண்வெளிக்கு போகணும்னு எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும் இல்லைங்களா. கண்டிப்பா விண்வெளி சார்ந்த ஒரு கேள்வி, விண்வெளியில் சத்தம் கேட்குமா அப்படின்றதுதான் இப்போ நம்ம கேட்டிருக்க கேள்வி. இதற்கான பதில் யார் சொல்றாங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம்
2: மேம், ஊட்டில இருந்து தீபா பேசுறேன்.
0: ஓகே தீபா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஷோக்கு வரீங்க.
2: ஆமாங்க மேம், லைனே கிடைக்கிறதே இல்லைங்க மேம்.
0: லைனே கிடைக்கிறது இல்ல,
1: ஆக்சுவலி விண்வெளிக்கு கூட போயிடலாங்க, லைனுக்கு கிடைக்கிறது.
0: அதே மாதிரி பாத்தீங்கன்னா தீபாக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. தீபா வந்து கால் கனெக்ட் ஆகி வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து தப்பான பதில் வந்து இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது, எல்லாமே கரெக்ட் தான் சொல்லுவாங்க. சோ அந்த ஹிஸ்டரி அவங்க ரிப்பீட் பண்றாங்களா அப்படின்னு பாக்கலாம். தீபா, நீங்க க்வெஸ்சன் கேட்டீங்களா? விண்வெளியில் சத்தம் கேட்குமா கேட்காதா? ரொம்ப சிம்பிள், கேட்குமா இல்லையான்னு சொன்னா போதும்.
2: கேட்காது,
0: ஏன் அந்த காது ஏன் கேட்காது?
1: அப்ப கேக்கும் அப்படிங்கிறீங்களா?
0: விண்வெளியில வந்து சத்தம் கேட்காது, ஏன்னா அங்க வந்து ஃப்ரீக்வன்சி இல்ல, காத்து இல்ல, அதனால மீடியம் இல்ல, சவுண்ட் வந்து டிராவல் பண்றதுக்கு மீடியம் இல்லாதனால அங்க வந்து சத்தம் கேட்காது.
1: நீங்க எப்படியோ கெஸ்ல ஒரு ஆன்சர் சொல்லிட்டீங்க, நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் போய் செக் பண்ணிட்டு வந்துங்க.
0: எங்க ஸ்பேஸுக்கு போயிருக்கீங்களா? உங்க ஸ்பான்சர்ல நாங்க நாளைக்கே ஸ்பேஸுக்கு பறந்து நானும் தீபாவும் போய் அங்க டிஸ்கஸ் பண்ணி பாத்துட்டு வரோம். கேக்குதா இல்ல? ஓகே தீபா, உங்களுக்கான நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்கலாமா? ஒன்னு கரெக்டா சொல்லிட்டீங்க, இன்னொன்னு கேட்கலாங்களா?
2: கேளுங்க மேம்.
0: ஓகே, இதுமே வந்து நம்ம விண்வெளி சார்ந்த ஒரு கேள்விதான். வால் நட்சத்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா
2: மேம்? இங்கிலீஷ்ல சொல்ல முடியுங்களா?
0: வால் நட்சத்திரத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியுங்களா? நான் வால் நட்சத்திரம்க்கு டெய்ல் ஸ்டாரா வால் நட்சத்திரம். ஓகே, வால் நட்சத்திரம் வந்து யூஷுவலா இந்த ஃபாலிங் ஸ்டார்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா?
2: ஆமாங்க மேம்.
0: அதுதான். அது அது வந்து எதனால உருவானது அப்படின்றது தெரியுங்களா?
2: ஹைட்ரஜன் மேம்.
0: ஹைட்ரஜன், ஓகே. ரொம்ப படிச்சனால நீங்க அப்படி யோசிக்கிறீங்களோ? ஓகே, ஹைட்ரஜனால ஆனது கிடையாது. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில வர நெக்ஸ்ட் நேயர் அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு பாக்கலாங்களா?
2: வேற ஏதாவது க்ளூ இருக்கா மேம்?
0: வேற ஏதாவது க்ளூ? ஓகே, அது வந்து சாலிட் சாலிட் எப்படி சொல்றது, சாலிட் பொருட்கள்னு வச்சுக்கலாம். டெய்ல் ஸ்டார், ஆக்சுவலி அது வந்து காமெட். வால் நட்சத்திரம் வந்து காமெட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல.
2: ஓகேங்க மேம்.
0: தெரியலீங்களா? ஓகே தீபா, நம்ம நெக்ஸ்ட் லிசனர் வந்து அதை கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்றது பார்க்கலாம். உங்க முயற்சிக்கு நன்றி.
2: தேங்க்யூ மேம்.
0: ஓகே, சூப்பராக வந்து ட்ரை பண்ணாங்க. நிறையா படிச்சிருக்கனால ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அவங்க ஏதோ கெமிஸ்ட்ரி ஃபார்ம்லாம் சொன்னாங்க, பட் இருந்தாலும் அவ்வளோலாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான். அடுத்து யாராவது சொல்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம
1: யோசிச்சிருப்பாங்க, ஏற்கனவே நீங்கள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்களா? அவங்க வேற சொல்லிட்டாங்களா? டெய்ல் ஸ்டார் வேற சொல்லிட்டீங்களா?
0: டெய்ல் ஸ்டார் வேற சொல்லிட்டோம். ஆமா,
1: வேற நீங்க வந்து காமெட் வேற சொல்லிட்டீங்களா? என்னப்பா புதுசு புதுசா இங்கிலீஷ் பேர் எல்லாம் சொல்றீங்க.
0: நம்மளுக்கு கொஞ்சம் கெமிஸ்ட்ரியில இருந்து சொல்லுவோம்.
1: நமக்கு இதுக்கு இந்த
0: விபரீதம்
1: யார் ஒருத்தர் இருந்தாரு, எல்லாத்துக்கும் கரெக்டா சொல்லி டெய்லி வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் சொல்லிட்டு அவர் இப்ப லைன்ல வருவாருன்னு நினைக்கிறேன்.
0: நம்ம வேலூர் மாவட்டம் இல்லைங்களா அவரு? ஓகே, சரி, யார் வந்தாலும் ஓகே. இந்த கேள்விக்கு வந்து நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0423 அப்படின்ற இணைப்பு என்னோட 2966781 அந்த எண்ணிற்கும், 8300 0091 18 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் 9342901018 அப்படின்ற இந்த எண்களில் ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த கேள்வியோட ஆன்சரை சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு நேயர் வந்துட்டாரு. யார் எங்கேதுன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சிஸ்டர். ராஜு சென்ட் மேரிஸ்ல இருந்து.
0: ஓகே ராஜு, எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கு சிஸ்டர், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கோம். ஓகே, அப்படியே நம்ம
3: நோர்த்திக் நல்லா இருக்காரா?
1: சூப்பரா இருக்கீங்க.
0: ஓகே
1: ஓகே, உங்க கூட எல்லாம் பேசணும் அப்படின்னு சொன்னா அப்படியே
0: காற்றுனாலயோ இல்ல மத்த இதனாலயோ கிடையாது சாலிடான பொருட்களால ஆனது இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப நேரம் காக்க வைக்க வேண்டாம் இல்லைங்களா. சோ இந்த கேள்விக்கான பதில் என்னன்னா எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. ஆமா, பதில் வந்து ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா, வால் நட்சத்திரம் பனி தூசி மற்றும் பாறைகளால் உருவானது அப்படின்னு ஒரு தகவல்.
1: வாயுக்களோட
0: ஒரு கலைவையா அது வந்து இருக்கு. இப்ப எனக்கு என்ன டவுட்னா, ஸ்பேஸ்ல எப்படி பனி வந்துச்சு?
1: பனி மட்டும் சொல்ல,
0: பனி
1: நிறைய வாயுக்கள், பாறைகளா இருக்கலாம், தூசிகளா இருக்கலாம்,
0: துரும்புகளா இருக்கலாம்.
1: இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய சிறு சிறு துளிகள் எல்லாம் சேர்ந்து இருக்கு,
0: சேர்ந்து
1: துளிகள் எல்லாமே சேர்ந்த
0: ஒரு வால் நட்சத்திரமா ஒரு காமெட்டா உருவாகி இருக்கு அப்படின்றது தான் பதில். ஓகே சூப்பர். நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த நேயர் யாரு எங்கிருதுன்னு பாக்கலாம். வணக்கம்.
4: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம், சொல்லுங்க யார் எங்கிருந்து?
4: நாங்க ஊட்டில இருந்து செல்வி பேசுறேங்க.
0: ஓகே செல்வி, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறேங்க. நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
0: சூப்பரா இருக்கும் செல்வி. புது நேயர் இல்லைங்களா?
4: ஆமாங்க.
0: ஓகே சூப்பர், இன்னைக்குதான் வந்திருக்கீங்க.
1: நிகழ்ச்சியில கேக்குறீங்களா நீங்க?
4: கண்டிப்பா கேட்டுக்கிறேங்க. காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் எஃப்எம் தான் கேட்டுக்கிறோங்க நாங்க.
1: எந்த நிகழ்ச்சி உங்களோட ஃபேவரட்?
4: என்னோடது பேர்வு
0: இந்த நிகழ்ச்சி தான் பிடிக்கும். அதனாலதான் நான் போன் பண்ணேன் இல்லைங்களா?
4: திடீர்னு பேசும்போது
0: புதுசா வரப்ப அப்படி இருக்கும். கவலைப்படாதீங்க, போக போக அதுவே பழகிடும். அடுத்த கேள்வி
4: என்னன்னா,
0: கொஞ்சம் ஈஸியாவே கேட்டலாம். ஓகே, என்னன்னா நம்ம பூமி சம்பந்தப்பட்டதே கேட்டலாம் சரிங்களா? வெளியெல்லாம் போவேனா, நம்ம வந்து பூமிக்குள்ளே இருக்கலாம். பூமி தனது அச்சில் ஒரு முறை சுழல எவ்வளவு நேரம் ஆகும்

0: அந்த பூமி சுத்துது இல்லைங்களா?
1: ஆமாங்க.
0: அந்த ஒரு ஆர்பிட்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு வழியில சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்?
1: அது எனக்கு நிஜமா தெரியலங்க, ஏன்னா எனக்கு ரொம்ப படபடன்ட்டு இருக்குங்களா, அது யோசிக்க கூட முடியலங்க எனக்கு.
2: சரி, இன்னொரு விஷயம் கூட, சரி நீங்க படபடன்ட்டு இருக்கறனால அவங்க சயின்ஸ் கெமிஸ்ட்ரி அது இதெல்லாம் சொல்லி உங்களை கொண்டு போய் வேற எங்கயும் நிறுத்திட்டாங்க.
1: பத்தி கேளுங்க,
2: என்னது பத்தி? மாநிலத்தினுடைய விலங்கு நீங்க ரெண்டு பேரும் தான்
0: நம்மள விலங்கு லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்களா? அவர் வந்து உங்களுக்கு கேள்வி கேக்குறதுக்கு முன்னாடி க்ளூவும் கொடுத்துட்டாரு.
2: நீலகிரி அப்படிங்கற பேரோட ஸ்டார்ட் ஆகும்.
1: நீலகிரி.
0: ஆமா.
1: சிங்கமா இருக்குங்களா?
2: ஐயோ,
0: நீலகிரி சிங்கமா?
2: நீலகிரியில சிங்கமா? ஐயோ,
0: புலிக்கு கூட வாய்ப்பு இருக்கு. க்ளூவே உங்களுக்கு கொடுத்தாரு பாருங்க, ஸ்டார்டிங்லயே கொடுத்தாரு. நம்ம நீலகிரிக்கு நெருக்கமான அப்படின்னு சொன்னாரு. அது நம்ம நீலகிரியில மட்டும்தான் இருக்கு.
1: இது பைசன்.
0: பைசன் அது என்னவோ உண்மைதான், நீலகிரியில
2: மட்டும்தான்
0: இருக்கு.
2: நீங்க வந்து ரெண்டு விஷயத்துக்கு புதுசா வந்து சரி விட தெரியலன்னு சொல்லிட்டீங்க, பரவாயில்ல, நீங்க ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு முதல்ல ஏற வந்திருக்கீங்க,
0: அதனால உங்களுக்கு நாங்க எக்ஸ்கியூஸ் கொடுத்துறோம்.
1: பாட்டு
2: தெரியலையோ?
1: பாட்டு தெரியுங்க, அது எங்க அப்பா எப்பவுமே எனக்கு பாடுவாருங்க.
0: அப்படிங்களா? என்ன பாட்டு?
1: எங்க அப்பா வேற இறந்துட்டாருங்க.
0: ஓ, சோ சாரி.
1: இல்ல,
0: சரி, பாட்டு என்ன பாட்டுன்னு சொல்லுங்க.
1: அந்த பாட்டு யாருமே போடுறதும் இல்ல ஜாஸ்தி.
0: சரி, என்ன பாட்டுன்னு சொல்லுங்க.
1: காகித ஓடும் கடலலை மீதுன்னு ஒரு பாட்டு.
0: காகித ஓடும் கடலலை மீதுங்களா?
2: ஓகே,
1: அந்த பாட்டு
0: நிச்சயமாக உங்களுக்கு இந்த பதிலுக்கு அப்புறம் அந்த பாடல் வந்து நம்ம கொடுத்துடலாம், சரிங்களா?
2: நன்றி, ரொம்ப நன்றி. என்ன அப்படின்னு புது ஒரு நேயர்,
0: புது நேயர். ஆமா, ரொம்ப ஸ்வீட்டா பேசினாங்க செல்வி. அதே மாதிரி அவங்க அப்பா ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்ன, போற போக்குல ரெண்டு கேள்விக்குமே அவங்க வந்து பதில் சொல்லாமலே போயிட்டாங்க. சோ அதற்கான பதில், நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் தேசிய விலங்கு இல்லைங்களா? ஓகே, சூப்பர். அதே மாதிரி நான் கேட்ட கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். அந்த ஒரு சுத்து முடிகிறது தான் நம்மளுக்கு ஒரு நாள். அதனால 24 மணி நேரத்துல வந்து அந்த ஒரு சுத்து வந்து சுத்திரும் பூமி. சோ இதுதான் இந்த இரண்டு கேள்விக்கான பதில்.
2: நிறைவு
0: பகுதிக்கு வந்து நம்ம வந்துட்டோம். சோ நம்ம நிகழ்ச்சியில இவ்வளவு நேரம் கால் பண்ணி பேசின எல்லா நேயர்களுக்கும் ஒரு நன்றிய சொல்லிட்டு நம்ம வந்து அழகான ஒரு பாடலோட நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை 2047 ஆண்டிற்குள் உருவாக்குவதற்கு சுகாதாரத்துறையில் வெற்றி காண வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் வினாத்தால் வெளியானது தொடர்பாக விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதே மாணவர்களின் போராட்டத்திற்கு தீர்வு என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,91,33,704 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு விநியோகிக்கப்படும் வேட்டி சேலைகள் தயார் செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் மாவட்ட தொழில் மையங்கள் மூலம் 550 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு சிவபிரசாத்தும் சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அபிஷேக் குப்தாவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தஞ்சாவூரில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது ஆதார் சேவை மையம் இன்று தொடங்கப்பட்டது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆயுஷ் ஷெட்டி மற்றும் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் சரியாக 5:02.

பொன்மாலை விருது நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறது உங்கள் ஆட்சி. இந்த மாலை வேளையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாடல் கேட்கறது ரொம்ப அதிப்பிரியம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய மனதில் நிலைத்துட்டு இருக்கக்கூடிய பழைய திரைப்பட பாடல்கள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஆர்வம் பாருங்க. இந்த 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்தமான பழைய திரைப்பட பாடல்களை கொடுக்கறதுக்காக நான் உங்கள் அன்பாட்சி மூர்த்தி இங்க காத்துட்டே இருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த மாதிரியான பாடல்கள் கேட்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எம்எஸ்வி அப்படின்னு சொன்னோன்னா எல்லாத்துக்குமே தெரியும், மெல்லிசை மன்னன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு சிறந்த இசையமைப்பாளர் நடிகர், அவருடைய இசையமைப்பில் வெளிவந்த படங்கள்லேருந்து சில பாடல்கள் நம்ம இன்னைக்கு கேட்கலாம். ஸோ இவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் திரையுலகத்தினுடைய பொற்காலத்தை உருவாக்கிய புகழ்பெற்ற இசையமைப்பாளர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவ்வளோ அருமையான பாடல்களை கொடுத்த ஒரு இசையமைப்பாளர் இவர். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய படங்களில் இவர் வந்து நடிச்சிருக்கார். ஸோ அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருப்பார். ஸோ கலைநயம் மிக்கவர். ஸோ இன்றைக்கி வந்து அவருடைய சில பாடல்களை நம்ம வந்து கேட்கலாம். முதலாவதாக பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா இனிமையான ஒரு பாடல் உங்களுக்காக வருவது.

அருமையான ஒரு பாடலை கேட்டீங்க. எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அப்படின்னு சொல்லி தான் எல்லா இடங்களையும் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ எம்எஸ்வி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1928 ஜூன் 24 பிறந்தார். ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹார்மோனியம் கற்றுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தார். சிறு வயசுலேயே அவருடைய தந்தையை இழந்தவர், ரொம்ப வறுமையில் அவர் வந்து வளர்ந்தவர். இதெல்லாம் கூட ஒரு இன்டர்வியூவிலும் கூட சொல்லியிருப்பார், அவர் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்றத கூட வெளிப்படையாக சொல்லியிருப்பார். ஸோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு மேலே வந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா மெல்லிசை மன்னர் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்துக்கிட்டேயும் பெரிய பெயர் வாங்கின ஒரு வித்வான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவரோட சேர்ந்து டி கே ராமமூர்த்தியோட சேர்ந்து வந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி அப்படிங்கிற ஒரு கூட்டணியை உருவாக்குனாங்க. இவர்கள் ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா மெல்லிசை மன்னர்கள் அப்படின்னு கூட போட்டுவிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவர்களுடைய அந்த கூட்டணி ஒர்க் பண்ணது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவர் இசையமைத்த ஒரு திரைப்படத்திலிருந்து

15 மணி 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி வந்து மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி இசையமைத்த பாடல்கள் வந்து கேட்டுட்ருக்குறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இசையமைப்பாளர் மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல குணச்சித்திர நடிகர், நிறைய கதாபாத்திரங்களில் நடிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் நிறைய காமெடி கூட பண்ணியிருப்பார். அவருடைய பாடல்கள் இன்றளவும் எல்லாத்தோட மனசுலையும் குடியிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான பாடல் குடியிருந்த கோயில் திரைப்படத்தில் வந்து வந்துட்டு இருக்கு. கேளுங்கள்.

5:19 ஆயிடுச்சுங்க. விஸ்வநாதன் அண்ட் ராமமூர்த்தி இவங்க ரெண்டு பேர்த்தோட இணை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் செலவனில் பல சாதனைகளே நிகழ்த்தியது. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் போன்ற ஜாம்பவன்களுடைய பல வெற்றி படங்களுக்கு இவர்கள் தான் வந்து இசையமைத்தாங்க. கர்நாடக ஏசியாக இருக்கட்டும், மேற்கத்திய ஏசியாக இருக்கட்டும், தமிழ் திரையில மிக நேர்த்தியாக இசையமைத்து ரெண்டு பேருக்கும் வந்து ஒரே பேர் அப்படின்னு சொல்லி நினச்சவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க, அந்த அளவுக்கு இருந்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சதுக்கப்புறமே இவருடைய தனிப்பயணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பல நூறு படங்களுக்கு இசையமைத்திருக்கார். கவியரசர் கண்ணதாசனுடன் இணைந்து இவர் வந்து நிறைய பாடல்களை வந்து தமிழ் மக்களுடைய மனங்களில் இன்னும் நீங்காத பாடல்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இவர் வந்து புதுமை அப்படின்னு சொல்லணும்னா தமிழ் சினிமாவில் முதல் முறையாக எலக்ட்ரிக் கிட்டாரையும் சாக்ஸஃபோனு ட்ரம் கிட் போன்ற வாத்தியங்களை வந்து அறிமுகப்படுத்தியவர் இவர் அப்படிங்கிற ஒரு பெரிய பெருமை இவருக்கு வந்து சேரும். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக இவர் இசையமைத்த சிவந்த மண் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல்.

மலையின் சிகரத்தில் அழகிய ரைநடி ஓரத்தில் மானைப்பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போல்.

5:27 ஆயிடுச்சுங்க. எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நடிகராக சொல்லணும், ஒரு இசையமைப்பாளராக இருந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பல இடங்களில் பல படங்களில் ரொம்ப அவருடைய தனித்திறமையான நடிப்புகளையும் கொடுத்துருக்கார். ஒரு மனிதனுக்குள்ளே எவ்வளவு அற்புதமான கலைகள் அப்படியே விழுந்துட்டுருக்குதுன்னு பாருங்கள். இன்றைய காலகட்டத்தில் வந்து எல்லாருமே எல்லா விஷயத்தையும் பண்ணலாம் அப்படின்னாலும் கூட அவர் இருந்த காலகட்டத்தில் தனித்துவமான குரலுக்கு சொந்தக்காரர், நடிப்புக்கு சொந்தக்காரர். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இசை ஞானம் மிக்க ஒரு நல்ல இசையமைப்பாளர். ஸோ அவர் இசையமைத்த பாடல்கள் படங்களிலிருந்து நிறையா பாடல்களை கேட்டுட்ருக்கோம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக எங்கள் வீட்டு பிள்ளை படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல். இந்த பாடலை வந்து யாருமே மறக்க மாட்டாங்க. எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு கம்பீரமான குரலோடு ஒலிக்கக்கூடிய இந்த பாடல் உங்களுக்காக.

2:33 ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்த பல திரைப்படங்கள்லேருந்து அருமையான பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சுருக்கீங்க நிகழ்ச்சியில். அடுத்ததாக அன்பேவா திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல்.

பட்டிக்கடா பட்டணமா படத்துல இருந்து அருமையான பாடலை பார்த்தீங்க. நிகழ்ச்சி ஒழுதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா 5:40 நிமிடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வெள்ளை மனசு திரைப்படத்துல இருந்து

5:55 ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வந்து இசையமைத்த பல திரைப்படங்கள்ல இருந்து இனிமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக அவள் ஒரு தொடர்கடை திரைப்படத்திலிருந்து

நான் ஒரு விகடகவி, இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் மூட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் சரியாக 6 மணி.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: என்னப்பா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க.
3: ஆமாப்பா. ஏன்பா, தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
2: அதே தான்ப்பா, 60 ரூபா.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இன்று இரவு, நாளை காலை, நாளை நண்பகல் மற்றும் நாளை மாலை நேரங்களில் எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் இடம்பெற கேட்கலாம். அறிவிப்பினை தொடர்ந்து ஆறுபத்திற்கு விளக்கு பேற்றும் வேலை, 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள், 7:30 திருவாரூர் மாவட்ட செய்திகள், 7:30 தோட்டமும் தொழிலும். இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகளின் சவால்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் குறித்து உரை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். தொடர்ந்து கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் தொடர்ந்து நினைத்தாலே இனிக்கும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:15 செய்தி சுடர்.

9:30 அரங்கிசை. எமது நாளை ஒளிபரப்பில் நாளை காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 அருள் செய் பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி. இந்நிகழ்ச்சியில் இருவாட்சி பறவை குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி முனைவர் திருஷ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். காலை 7:00 காலை கதிர். நலமுடன் வாழ பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து தகவல்களை வழங்குபவர் பொதுநல மருத்துவர் சாஜு அவர்கள். தொடர்ந்து திரையகானம் நிறைவாக சட்டம் அறிவோம். 7:25 குட் மார்னிங் நெல்கிரீஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். 7:40 புதின பக்கங்கள் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதினத்தொடரின் 3 பருவம். 7:50 உன்னாலே உன்னதம். 8:15 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து 8:30 டிரைவ் டம் பீட்ஸ். 9:00 ரெட்ரோ ராகங்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல். 9:30 உதகை உழவு சந்தை காய்கறி விலை நிறுவனம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். காலை 10:00 இந்திய ஒளிபரப்பு நாள் சிறப்பு நிகழ்ச்சி. கிழமை உலகம். 11:00 செய்தி சுருக்கம். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில். நாளை 7:30 தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சியில் பட்டாணி சாகுபடி குறித்து விவசாயி சீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம் மற்றும் கிராமிய பாடல்கள் தகவல் கலைஞன் ஆகியன இடம்பெறும்.

0: வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். மருத்துவத்துறையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது நேரடி ஆதார் சேவை மையம் இன்று தஞ்சாவூரில் தொடங்கப்பட்டது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை 2047 ஆண்டிற்குள் உருவாக்குவதற்கு சுகாதாரத்துறையில் வெற்றி காண வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இன்று தனியார் செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், மருத்துவத்துறையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பல்வேறு சிறப்பான திட்டங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறினார்.
1: சுகாதாரத்துறையில் இன்றைக்கு பாரதம் மிகப்பெரிய புரட்சிகரமான வெளிப்படுத்துதலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல புரட்சிகரமான திட்டங்களும் செயல்பாடுகளும் மக்களின் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆயுஷ்மான் பாரத திட்டம் இன்றைக்கு உலகமே வியந்து போற்றக்கூடிய வகையிலே செயல்பட்டு வருகிறது. நடுத்தர குடும்பங்களில் முதியவர்களுக்கு மருத்துவ செலவு கடினமாக இருந்த சூழலை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வயோபந்தனா திட்டத்தில் இலவச மருத்துவ வசதியை பெற்று வருகின்றனர். சென்னையிலே கூட மூத்த குடிமக்களுக்காக சிறப்பு மருத்துவமனை மத்திய அரசின் சார்பாக இயங்குகிறது. இந்த மருத்துவ சேவைகள் டிஜிட்டல் மயமாகவும் பணிகள் நடைபெறுகின்றன. மோடி அவர்களுடைய பெயரிலே இருக்கின்ற மருந்து விற்கின்ற நிலையங்கள் ஏழை எளிய மக்கள் கூட மிக எளிதாக மருந்துகளை வாங்குகின்ற அளவிற்கு, ஜெனட்ரிக் மெடிசனை தருகின்ற அளவிற்கு அது சிறப்பாக செயல்படுகிறது.
0: இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், செவிலியர் பணி நமது கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக உள்ளதாக குறிப்பிட்டார். மனித சேவையில் உயர்ந்த சேவையாக செவிலியர் பணி கருதப்படுவதாக ஆளுநர் கூறினார். பொங்கல் பண்டிகைக்கு விநியோகிக்கப்படும் வேட்டி சிலைகள் தயார் செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒப்பந்த முறையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்க வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து அரசு பரிசீலித்து முடிவெடுக்கும் என்று கூறினார். மாநிலத்தில் ஆவின்பால் தட்டுப்பாடு தொடர்பாக அந்த துறைக்கான அமைச்சர் ஆய்வு செய்து வருவதாகவும் இது விரைவில் சரி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னிமலையில் தேக்கமடைந்துள்ள 100 கோடி ரூபாய் மதிப்பிலான படுக்கை விரிப்புகளை கொள்முதல் செய்வது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் திரு விஜய் பாலாஜி கூறினார். நடப்பு நிதியாண்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு 550 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக

0: மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்ட தொழில் மையத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த நிதியாண்டில் 400 கோடி ரூபாய் தொழில் கடன் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட பசுந்தேயிலைக்கான நிலுவைத் தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எம்எஸ்என்இ மாவட்ட தொழில் மையத்துல வச்சு பெருந்தறி நீர் புரிந்தறி போட்டிருக்கோம். சிறுகுறு நடுத்தர தொழில் பண்ணக்கூடிய வளர்ச்சிக்கு மாவட்டம் மூலமா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கு, ஸோ அதை ரிகார்டிங் ட்ரைனிங் கேம்ப் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இது பண்ணிட்டு வரக்கூடிய காலம் நம்ம மாவட்டத்தோட தொழில் வளர்ச்சிக்கு அடிப்படை விஷயங்கள் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் கூட ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கோம். ஸோ அது வரக்கூடிய காலங்களில் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2025-26 வந்து பாத்தீங்கன்னா 400 கோடி வரைக்கும் லோன்ஸ் கொடுத்துருக்கோம். வரக்கூடிய காலங்களும் இதோட அதிகமா இருக்கும். இருபத்தி ஏழு தேயிலை தொழிலாளர்களுக்கு உற்பத்தியாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இலக்கிய அதுக்கான அந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இதுக்கும் அவங்களோட விலை நிர்ணயம் தேவைப்படக்கூடிய அந்த தடத்தான விஷயமும் பேசியிருக்கிறோம். கலந்து பேசி நல்லா முடியும்.
0: தூய்மை பணியாளர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், தூய்மை பணியாளர்களுக்கு உறுப்பினர் அட்டை பதிவு செய்யவும் சமூக நலத்துறையின் மூலம் குடும்ப நல நிதியுதவி பெறுவதற்கும் வசதி ஏற்படுத்தி தரும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். காஞ்சிபுரம் மற்றும் நாமக்கல் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் அரசு சேவைகளை பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் மாநில அரசின் சார்பில் இன்று நடைபெற்றன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காசநோய் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கான செயல்பாடுகள் குறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மாவட்ட காசநோய் தடுப்பு துணை இயக்குநர்கள் கலந்து கொண்ட இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்டம் வாரியாக காசநோய் ஒழிப்பு திட்டத்தில் அடைந்துள்ள சாதனைகள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார். கடந்த 2025 ஆண்டில் 2,390 கிராம பஞ்சாயத்துகள் காசநோய் இல்லா பஞ்சாயத்துகளாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது நேரடி ஆதார் சேவை மையம் இன்று தஞ்சாவூரில் தொடங்கப்பட்டது. இதில் புதிய ஆதார் பதிவு, விவரங்கள் புதுப்பிப்பு, பயோமெட்ரிக் பதிவு மற்றும் புதுப்பிப்பு உள்ளிட்ட சேவைகளும் ஆதார் தொடர்பான குறைதீர்ப்பு சேவைகளும் ஒரே இடத்தில் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி சாலை மூலிகை பண்ணை பேருந்து நிறுத்தம் அருகே இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் சார்பில் புதிதாக அமைக்கப்பட்ட ஆதார் சேவை மையத்தினை தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி இன்று திறந்து வைத்தார். இந்த மையத்தில் புதிய ஆதார் பதிவு, விவர புதுப்பிப்பு, உயிர்மை பதிவு மற்றும் புதுப்பிப்பு குறைதீர் உள்ளிட்ட அனைத்து ஆதார் சேவைகளும் ஒரே இடத்தில் வழங்கப்படுகின்றன. திறப்பு விழாவை தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிப்பு சேவைகளை பயன்படுத்த தொடங்கினர். மேலும் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நேரில் வர இயலாதவர்களுக்கு அவர்களது இல்லங்களுக்கே நேரடியாக சென்று ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிப்பு சேவைகளை வழங்கும் இல்லம் தேடி ஆதார் சேவை விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. தஞ்சாவூரிலிருந்து ஆர் நந்தகோபால்.
0: அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரிசி விலை உயர்வால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அடுத்த சில மாதங்களில் அரிசி வரத்து குறையும் என்பதை கருத்தில் கொண்டு சிலர் செயற்கையான விலை உயர்வை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரிசி ஆலைகள், மொத்த வணிகர்கள் ஆகியோரிடம் இருப்பில் உள்ள அரிசியில் 20 விழுக்காட்டை அரசே கொள்முதல் செய்து நியாய விலைக் கடைகள், கூட்டுறவு விற்பனை அங்காடிகள் மூலம் குறைந்த விலையில் விற்பனை செய்ய முன்வர வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி

0: மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027க்கான கையெழுத்து இயக்கத்தை முதன்மை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலரும் ஆட்சியருமான திரு விஷு மகாஜன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பாண்டு குறுவை நெற்பயிர் காப்பீட்டுக்கான கால வரம்பு வரும் 31ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் விவசாயிகள் காப்பீடு செய்து பயனடையுமாறு ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இளநிலை பட்டமளிப்பு விழா ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தலைமையில் நடைபெற்றது. சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் ஆடி பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 9-21, 21-10 என்ற செட் கணக்கில் உனாட்டி ஹுடாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவத்துறையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்கள் உலகளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது நேரடி ஆதார் சேவை மையம் இன்று தஞ்சாவூரில் தொடங்கப்பட்டது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:40.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. வெட்டத கமலு, படகு மொழி பாடல்கள்.
4: சீமிய மக்களாக எங்க சிறி தம்பித நமஸ்கார. இதோ பெட்டத கமலு இந்திர நிகழ்ச்சி தொகுப்பப்பா முதல் பாட்டும் மதுவ அத்த மோந்த விஷயா நாங்க நெத்திய வர இவக்கவா இவக்கத்தான் உதவு மாடுது அத்தந்தேகே தேவரோ எந்தோ நாங்க உட்டு உண பருது பீத்த வர அதுகாந்தேகே கால ஜாம பப்பன எல்லாம் நடந்தற நாங்க அட்டிதோகெல்லாம் அப்ப பீத்தன அத்தன்ல எல்லா மக்க ஒன்று செய்தோ ஆடி பாடி சந்தோஷமா இப்போதோ அக எல்லையும் அடக்கூடாதோ அத்தந்தத்தன் அதே அப்பதோக நாங்க முக்கியத்துவம் கூட விஷயம் ஆட்டம் ஆட்டா அத்தம்போதோ ஆடவுக்கு மட்டும் இல்ல ஆட்டனை நோடுவோக்குவோ சந்தோஷப்படுவதும் ஆட்டதோக சில ஜவ்வானி குணவையா வாழ்க்கையோ முடிவாரா அத்தம்போதுன்னா நாங்க உள்ளங்க வேற தான் வேறட்டின்தான் எண்ணோ இல்ல கண்டோ நங்கட்டி அப்பக பந்தோ அல்லியா நங்கட்டி எண்ணுனுவோ கண்டுனுவோ நோடி ஆசைப்பட்டு மொதுவதோக பிரிகித கதை நாங்க அப்பறாரதான் அதுனை பத்தி யோகுவா ஒன்று பாட்டோம் முதல் பாட்டா முதல் நடத்த கேட்டு நடுவோம்.

நிகழ்ச்சிதாக பாப்பா அடுத்த பாட்டோ. மதுவை அத்தம்போதோ இரடு மனசு மட்டும் இல்ல, இரடு குடும்பம் மட்டும் இல்ல, சொந்த பந்தா அட்டி மக்கா எல்லா செய்தோ நடுசுவா வந்து விசேஷம். உன் எண்ணு கேத்தோ எண்ணு சரியாயிட்டா நிச்சயமோடதோ மதுவத்தை அடத தம்ப வந்து காலகட்டதோக ஆ மதுவ ஜன அத்தம்போதோ நெருங்கி பரபர மதுவை எண்ணுக்கும் சரி கண்டுக்கும் சரி உந்த எதிர்பார்ப்போ அத்தம்போதோ இயல்பாவே வந்துட்டுறோம். ஏக்கான்ல இவுக்கா நங்கத்தான் அத்தம்பா வந்தோ முடிவாயிட்டான் அவங்க கூட நங்க வாழ்க்கையா யோகுவா வாழதுக்கு ஓனா அத்தம்பா வந்து எதிர்பார்ப்பு தான். மதுவக எண்ணுகோ கண்டுகோ எத்தமாக்க மனசு ஓட்டாட்டுறா அத்தம்போதுனா சிங்கரவா வந்து பாட்டு தோகி எழுதாரு. ஆ பாட்டைத்தான் நாங்கள் ஈக கேட்டு நடத்துக்கோனா இ பாட்டும் நீங்கள் அப்பறம் இடத்துல அத்தந்தையே எங்கே நம்பினியும்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு திரைகாணம் நிறைவு பெறுகிறது.
1: திருவாரூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஆர் விஜயகுமார்.
2: திருவாரூர் மாவட்டத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறையின் சார்பில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் இடுபொருள் மானியத்தில் இயந்திர நடவு செய்யப்பட்டுள்ளதை மாவட்ட கணிப்பாய்வு அலுவலரும் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிக இயக்குநருமான திரு சந்திரசேகர் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று ஆய்வு செய்தார். இந்த ஆய்வு 3 தினங்கள் தொடர்ந்து நடைபெறுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படை வீரர்கள், அவர்தம் சார்ந்தோர்கள் தங்களின் சிறார்கள் மற்றும் பயிலும் கல்வியின் தன்மைக்கு ஏற்ப கல்வி ஆண்டு தொடங்கியவுடன் முதலில் மத்திய படைவீரர் வாரியம் இணையதளத்தில் பாரத பிரதமரின் கல்வி உதவித்தொகை திட்டம், ரக்ஷா மந்திரியின் முன்னாள் படைவீரர் நலநிதியின் கல்வி உதவி தொகை பெற விண்ணப்பித்து பயன்பெற கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலையின் சார்பில் நஷாமுக்த் பாரத் அபியான், சர்வதேச போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கலந்து கொண்டு கொடியசைத்து பேரணியினை துவக்கி வைத்தார். போதையில்லா இந்திய இயக்கம் வளர்ந்த இந்தியாவின் அடையாளம், போதைப் பொருள் பழக்கத்தால் ஏற்படும் உடல், மன, குடும்ப மற்றும் சமூக பாதிப்புகள் குறித்தும், போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து மீள விரும்புபவர்கள் 1446 என்ற தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொண்டு ஆலோசனையும் பெறலாம் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த பேரணியினை துவக்கி வைத்து பேசிய போது கூறினார். ஆண்டுதோறும் சாதி வேறுபாடுகளற்ற சமூக நல்லிணக்கத்தை கடைபிடிக்கும் ஊராட்சிகளை கௌரவிக்கும் வகையில் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையும் அதனுடன் சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதும் வழங்கி தமிழ்நாடு அரசு சிறப்பித்து வருகிறது. இதன் அடிப்படையில் இந்த ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்ப படிவத்தினையும் அதற்குரிய ஆவணங்களையும் இணைத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருகின்ற 31ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட உள்ள அலுவலர்களுக்கு 3 தினங்கள் பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டது. திருவாரூர், கூத்தாநல்லூர், மன்னார்குடி, குடவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக வீட்டு பட்டியலிடல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் ஜூலை 17ஆம் தேதி துவங்கி ஆகஸ்ட் 30 வரை மொத்தம் 45 தினங்கள் நடைபெற உள்ளது. இதில் முதல் 15 நாட்கள் பொதுமக்கள் இணையதளம் மற்றும் கைபேசி செயலி வாயிலாக கணக்கெடுப்பு மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை 30 நாட்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்காக நியமிக்கப்பட்ட கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் மூலம் நேரடி வீட்டு பட்டியலிடல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. 2ஆம் கட்டமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிப்ரவரி 2027 முதல் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பணிகளில் ஈடுபட உள்ள பணியாளர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு சிறப்பு பயிற்சி முகாம் ஒவ்வொரு பகுதியிலும் 3 தினங்கள் நடத்தப்பட்டது. இதில் கணக்கெடுப்பு தொடர்பான அனைத்து பயிற்சிகளும் படிவங்களுடன் அவர்களுக்கு விளக்கமாக வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சரின் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் பொதுமக்களை

0: நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்யும் பொருட்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பு ஆண்டில் குறுவை நெற்பயிர் காப்பீட்டிற்கான கால வரம்பு ஜூலை 31 வரை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்னும் சில தினங்களே உள்ளதால் விவசாயிகள் விரைந்து தங்கள் பயிரை காப்பீடு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பயிர் காப்பீடு கட்டணமாக குறுவை நெற்பயிருக்கு திருவாரூர் 1 ஏக்கருக்கு 513 மற்றும் திருவாரூர் 2 மாவட்டத்திற்கு ஏக்கருக்கு 618 செலுத்தி விவசாயிகள் பயனடையலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது குறுவை நெற்பயிர் சாகுபடி முழு வீச்சில் நடைபெற்று வரும் வேளையில் விவசாயிகள் அறிவிக்கையில் செய்யப்பட்ட குறுவை பயிரை காப்பீடு செய்வதற்கான கடைசி தேதி வரை காத்திருக்காமல் முன்னதாகவே காப்பீடு செய்து பயனடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூர் அருகே கொரடாச்சேரி பகுதியில் உள்ள புகழ்பெற்ற எண்கண் முருகன் கோவிலின் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது.
1: திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர். விஜயகுமார். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்றும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தில்லியில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடுவது குறித்து வரும் 28ஆம் தேதி முடிவு செய்யப்படும் என காவிரி மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் தடையற்ற வர்த்தக கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் தேர்வு கேள்வித்தாள் முன்கூட்டியே வெளியானது மற்றும் தில்லியில் நடைபெற்று வரும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை பலமுறை ஒத்திவைக்கப்பட்ட பிறகு பிற்பகல் 3 மணிக்கு அவை கூடியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, இந்த கூட்டத்தொடரின் முதல் நாளில் இருந்தே இப்பிரச்சினை குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருந்ததாக தெரிவித்தார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளை முடக்கும் முயற்சியை தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக விவாதித்தால் அரசு தரப்பில் உரிய விளக்கம் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். அவை முன்னவர் திரு ஜே பி நட்டா, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மாண்புகளுக்கும் ஜனநாயக நடைமுறைகளுக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பொறுப்பற்ற முறையில் செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, நீட் தேர்வு விவகாரம் மற்றும் மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து

மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து மல்லிகார்ஜுன கார்கே நீட் தேர்வு விவகாரம் மற்றும் மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து

பூர்வமாக அவர் அளித்த பதிலில், உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் பயணிகளுக்கு பாதுகாப்பு மற்றும் வசதியான பயணத்தை உறுதி செய்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் முதலாவது படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவை ஹவுரா காமாக்கியா இடையே கடந்த ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டதாக அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாதுகாப்பை வலுப்படுத்தவும் ரயில் பாதை மற்றும் ரயில் நிலையங்களுக்கான கட்டமைப்பை மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையில் இந்தியா லெசத்தோ நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் லெஸ்தோ விளையாட்டுத்துறை அமைச்சர் முப்டி ஸ்டீஃபனுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். விளையாட்டு, அறிவியல், பயிற்சி, உடற்கல்வி, விளையாட்டு கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அந்நாட்டுக்கு உதவி அளிக்க இந்தியா

0: பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் குவாட் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்துள்ள கனடாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்தை சந்தித்து ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசித்ததாக கூறியுள்ளார். இருநாட்டு பிரதமர்களும் நிர்ணயித்துள்ள இலக்குகளை எட்டுவதற்கான வழிமுறைகள் குறித்து தாங்கள் விவாதித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளில் ஆபாச படங்களை வெளியிட்ட 50 OTT தளங்களை மத்திய அரசு முடக்கியதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில் மின்னணு ஊடக வழிகாட்டு நெறிமுறைகளை மீறி இந்த இணையதளங்கள் செயல்பட்டதாக குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசு மறுத்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற 53வது காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் பெங்களூரு நகரின் குடிநீர் தேவை மற்றும் அணைகளின் நீர் இருப்பு போன்றவற்றை கருத்தில் கொண்டு இந்த முடிவை கர்நாடகா எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கர்நாடகாவில் உள்ள காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளின் மழை பொழிவு மற்றும் அம்மாநிலத்தில் உள்ள அணைகளின் நீர் இருப்பு குறித்து ஒருவார காலத்திற்கு கண்காணிக்கப்படும் என ஆணையம் கூறியுள்ளது. இரு மாநிலங்களும் முன்வைத்துள்ள கருத்துக்கள் குறித்து வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலின் போதும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக 900 வர்த்தக கப்பல்கள் பாதுகாப்பாக சென்றுள்ளதாக அமெரிக்க ராணுவம் கூறியுள்ளது. அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த கப்பல்கள் மூலம் 45 கோடி பீப்பாய் கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளது. ஈரான் கடந்த 3 மாதங்களில் 30 வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியதாக ஈரான் அரசு செய்தி நிறுவனம் கூறியிருக்கிறது. சவார், அப்தனான், கிழக்கு அசர்பைசான் மாகாணத்தில் உள்ள தப்ரிஸ் உள்ளிட்ட இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியதாக கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் தோல்வியடைந்ததை அடுத்து இப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை ஈரானின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர அனுமதித்தால் தடையற்ற வர்த்தக போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் டாக்டர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெற்று வரும் ஆசியான் மாநாட்டில் உரையாற்றிய அவர் கடந்த மாதம் அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை ஈரான் மீறியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்க தூதரக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் தடையின்றி வர்த்தக கப்பல்களை இயக்க நடவடிக்கை மேற்கொள்வதன் அவசியம் குறித்தும் திரு மார்கோ ரூபியோ வலியுறுத்தினார். சிக்கிம் மாநிலம் நாம்ச்சி மாவட்டத்தில் நீர்மின் திட்டத்திற்கான சுரங்கப்பாதை பணியின்போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 உயர்ந்துள்ளது. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் சுரங்கப்பணி நிபுணர்கள் இணைந்து மேற்கொண்ட பணிகளின்போது இன்று மேலும் 8 தொழிலாளர்களின் உடல்கள் மீட்கப்பட்டன. சுரங்கத்தில் போதிய வெளிச்சமின்மை, இடிபாடுகள் மற்றும் மீத்தேன் வாயு கசிவு காரணமாக மீட்புப் பணிகள் சவாலாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் 10க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் பில்லி ஹாரிஸை வென்றார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 9-21, 21-10 என்ற செட் கணக்கில் உனாட்டி ஹூடாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்றும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தில்லியில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் அரசியல்

0: ஆதாயத்திற்காக பயன்படுத்திக் கொள்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடுவது குறித்து வரும் 28ஆம் தேதி முடிவு செய்யப்படும் என காவிரி மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் தடையற்ற வர்த்தக கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 7:25.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் இடம்பெற கேட்கலாம். வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 13 முதல் 17 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 10 முதல் 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70 முதல் இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும். அடுத்த 3 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை அல்லது மின்னல் மற்றும் புயல் வலுவான மேற்பரப்பு காற்றுகள் போன்றவை எதிர்பார்க்கப்படுகிறது. மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்கவும் விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின் கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்து ஆலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிரான தடுப்பூசி போட்டுக் கொள்ளுங்கள். முட்டைக்கோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டரில் என்ற அளவில் இழைவழியாக மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். கேரட்டில் நூல்புரு மேலாண்மைக்கு நடவு செய்யும்பொழுது 1 ஹெக்டருக்கு 1 டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணில் இடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 1 ஹெக்டருக்கு 250 கிலோ இட வேண்டும். பர்புடியோசிலியம் 5 கிலோ 1 ஹெக்டர் என்ற அளவில் இட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகில் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெஃப் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீரில் அல்லது குளோரோதானில் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீரில் என்ற அளவில் இலை வழியாக மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பூண்டு பயிரில் ஃபுசோரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பன்டிசம் 1 கிராம் 1 லிட்டர் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும்.

0: காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். மேரக்காய், பாகற்காய், மிளகாய், பீன்ஸ் போன்றவற்றை நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றாங்கல் படுக்கையின் மீது நைலான் வலை வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2 அல்லது 3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வெறுப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை நீளம் மஞ்சள் முறையே ஏக்கருக்கு 5 என்ற வகையில் வயலில் பொருத்தவும். தேவையெனில் டைமிதையேட் 2.0 மில்லி லிட்டர் 1 லிட்டரில் அல்லது டயாமிக்சம் 0.2 மில்லி 1 லிட்டரில் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். நேரம் 7:30.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்

வளம் தரும் வேளாண் காடுகள். வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே.டி. பார்த்திபன் அவர்கள்.

0: வணக்கம் நேர்களே, வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில வேளாண் காடுகள் பத்தி நிறைய தகவல்களை கடந்த 10 வாரங்களா பார்த்திபன் சார் சொல்ல கேட்டுட்டு இருக்கிறோம். இன்னும் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து 100 வாரங்கள் வரைக்கும் வரப்போகுது. வேளாண் காடுகளை சேர்ந்த அத்தனை தகவல்களையுமே நாம இந்த நிகழ்ச்சியில கேட்டு பயன்பெறலாம். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகள் அப்படிங்கிற தலைப்புல வேளாண் காடுகளினுடைய சவால்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் பத்தி விளக்கம் தரப்போறாரு. வாங்க கேக்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். வேளாண் காடுகள் பற்றிய தகவல் களஞ்சியத்தை ஒவ்வொரு எபிசோடாக பல்வேறு விதமான தொழில்நுட்பம் சார்ந்த எபிசோடு மட்டுமல்லாமல் தகவல் சார்ந்த எபிசோட பார்த்துக் கொண்டிருக்கோம். அதுல முதல்ல இந்தியாவை பத்தி பார்த்தோம். இந்தியாவின் வனங்கள், இந்திய வேளாண் காடுகள், தேசிய வேளாண் காடுகள் கொள்கை, தென் தமிழக வனங்கள், தமிழக வேளாண் காடுகள், தமிழர்களுடைய வேளாண் காடுகள்ல என்ன ரெக்கொயர்மெண்ட், இதை பத்தி எல்லாம் பார்த்தோம். இப்ப என்ன பாக்கிறோம், தமிழ்நாட்டில் வேளாண் காடுகளுக்கு தேவை ஜாஸ்தி, பண்ணை காடுகள் வேளாண் காடுகளுக்கு தேவை ஜாஸ்தி. ஏன் ஜாஸ்தி? மரங்களுடைய தேவையும் மரமில்லா பொருட்களின் தேவையும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஏறக்குறைய ஒரு 200 லட்சம் டன் மரம் தேவைப்படுகிறது. அது நிறைய பல்வேறு விதமான டிமாண்ட் வந்து நான் டிம்பர் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அது எண்ணெய் வித்து மரங்களாக இருக்கலாம், கம் ரெசின்ஸ், நேச்சுரல் டைஸ், ஃபைபர்ஸ், ஃபிளாஷ், மூலிகை தாவரங்கள், இதை பத்தி எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஸோ இதை பத்தி பார்க்கிறப்ப என்னாகும், வேளாண் காடுகளின் தேவை அதிகமாக இருக்கு. நம்ம போன எபிசோட்ல தமிழ்நாட்டில் வேளாண் காடுகள் எல்லா செக்டார்ஸையும் பார்த்தோம். ஒரு செக்டாரை மட்டும் சொல்ல விட்டுப்படுத்தோம். அந்த செக்டார் பார்த்தீங்கன்னா மூலிகை மரம் சார்ந்த வேளாண் காடு, மெடிசினல் பிளான்ட் பேஸ்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. இன்றைக்கு தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலையில பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 3500 மேற்பட்ட மர வகைகள் இந்த மருத்துவ குணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அறியப்பட்டுள்ளது. இது நிறைய பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், பயன்படுத்தப்பட்டுள்ளது. இயற்கை காடுகள்ல கண்டினியூஸா எடுக்கிறப்ப என்னாகும், அதனுடைய இது வந்து டீக்ரேடேஷன் ஆகி அவைலபிலிட்டி வந்து குறைந்து கொண்டே வருது.

இப்ப அவைலபிலிட்டியை கூட்டணும்னா என்ன பண்ணணும், இது வெளியே தான் பண்ண முடியும். இயற்கை காடுகளை அப்படியே விட்டுட்டு வெளியே வந்து வேளாண் காடுகள் மூலமாக மருத்துவ குணங்கள் கொண்ட மரப்பயிர்களை வளர்ப்போம் பட்சத்தில் உண்மையிலே இதற்கும் தேவையான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக உள்ளது. அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மரத்துல இலை காய் பூ பிஞ்சு பட்டை மரம் எல்லாத்திலயுமே இந்த மூலிகை சார்ந்த இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே வந்து இந்த ஆயுர்வேதி சித்தா யுனானியில பாத்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு இருக்கு. குறிப்பா இந்த ஆர்த்தோல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மூலிகை எண்ணெய்கள் இருக்குல்ல, இந்த எண்ணெய்கள்லாம் மரம் சார்ந்த வனம் சார்ந்த பொருட்கள் தான் நிறைய எடுக்கப்படுகிறது. இப்ப இதற்கு தேவையான மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய இயற்கை காடுகள்ல இருந்து பெறப்பட முடியாத சூழ்நிலை, இதெல்லாம் எங்கிருந்து எடுக்க முடியும், செயற்கையாக உருவாக்கப்பட்ட காடுகள் இருந்து எடுக்க வேண்டும். அப்படி உருவாக்கப்பட்ட காடுகள் எடுக்கப்படுகிறதான் இந்த மூலிகை மரங்கள் சார்ந்த வேளாண் காடுகள், இதனுடைய பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதற்கு தேவையான நிறைய தொழில் முனைவர்கள் வந்திருக்கிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மூலிகைக்கு மட்டுமல்லாமல் உணவிற்காக காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி, பார்மசூட்டிக்கல், நியூட்ராசூட்டிக்கல் இவை அனைத்து விதமான நிறுவனங்களுக்குமே மூலிகை மரம் சார்ந்த வேளாண் காடுகளுடைய திட்டம் வந்து மிகப்பெரிய வாய்ப்பாக உள்ளது, வரப்பிரசாதமாக உள்ளது. அது சார்ந்த முயற்சிகளும் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேற்கொண்டு வருகிறது. இதனுடைய மாதிரி பண்ணைகள்லாம் பல்வேறு மாவட்டங்களில் உருவாக்குவதற்கான திட்டங்களை தீட்டி அதன் மூலமாக ஒரு செயல் விளக்க மாதிரி பண்ணைகளை உருவாக்கி வருகிறோம். இதெல்லாம் பல்வேறு விதமான மாதிரி பண்ணைகள். இதுல கடைசியா ஒரு மாதிரி பண்ணை இன்னைக்கு என்னன்னா கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, அதாவது இன்றைக்கு ஏற்ற இந்த பருவநிலை மாறுபாடுகளுக்கு ஏற்ற நில பயன்பாட்டு திட்டத்தை எப்படி கொண்டு செல்ல முடியும், எக்ஸாக்டா இதுதான் கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. இந்த கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி என்னன்னா நம்ம என்ன மாதிரியான வேளாண் காடுகள் திட்டத்தை கொண்டு செல்லுவோம், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்தை சுத்தி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் எப்படி இருக்கிறது, வெப்பநிலை, மண் வெப்பநிலை, பல்லுயிரினம், காற்று, இதன் மூலமாக இந்த எவாப்பரேஷன், டிரான்ஸ்பிரேஷன், இதெல்லாம் எப்படி வந்து அந்த நில பயன்பாட்டு நில உற்பத்தி திறனை கட்டுப்படுத்துகிறது, இதை எப்படி வேளாண் காடுகள் மூலமா உருவாக்க முடியும். இன்னைக்கு எல்லாருமே பாப்பீங்கன்னா இந்த மண் வளத்தை பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க. நம்மளுடைய மெயின் கான்செப்டே இந்த கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரியில இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நைட்ரஜன் ஃபிக்சிங் ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது தலைச்சத்தை நிலைநிறுத்தி மண் வளத்தை பெருக்கக்கூடிய மரங்களை வேளாண் காடுகள் திட்டத்தில் கொண்டு செல்ல வேண்டும், இதற்கான ஒரு மாதிரி திட்டமிடுது. இதெல்லாம் தான் வந்து நம்ம இந்த கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரியில அந்த லோக்கல் டெம்பரேச்சர், லோக்கல் ரெயின்ஃபால், லோக்கல் விண்டு, லோக்கல் ஹியூமிடிட்டி, சாயில் மைக்ரோ கிளைமேட், சாயில் பயோட்டா அண்ட் என்டையர் சுற்றுச்சூழல் கிளைமேட் அமிலியரேஷன் என்று அழைப்பார்கள். இந்த என்டைய மைக்ரோ கிளைமேட்டையுமே எப்படி வந்து வேளாண் காடுகள் கொண்டு செல்லும், அதன் மூலமாக இன்றைக்கு பருவநிலை மாறுபாடுகளுக்கு இந்த வேளாண் காடுகள் எப்படி உகந்ததாக இருக்கும், அதை கட்டுப்படுத்தி எப்படி உற்பத்தியை பெருக்கும், அதற்கேற்ற மாதிரி சில மாதிரி பணிகளை உருவாக்கி வருகிறோம், அது ஒரு திட்டம். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல்பயன் வேளாண் காடுகள், நம்ம பல்வேறு விதமான இது இருந்தாலும் பல்பயன் வேளாண் காடுகள், டெய்லி வருமான விவசாயிகள் கிடைக்குமா, மாதம் எப்படி அரசு ஊழியர்கள் வருமானம் பெறுகிறார்கள் அது மாதிரி விவசாயிக்கு மாதம் தோறும் வருமானம் கிடைக்குமா, அதற்காகவே பல்பயன் வேளாண் காடுகள். இது மாதிரி ஒவ்வொன்றுக்குமே இந்த தமிழகத்தில் பாத்தீங்கன்னா இந்த வேளாண் காடுகளின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கு. அப்புறம் என்ன சார் பிரச்சனைன்னு கேட்கலாம் எல்லாரும், ஒன்றுமே இல்லை. இந்த வேளாண் காடுகள் எவ்வளவுதான் அதன் முக்கியத்துவம் சிக்னிபிகன்ஸ் இருந்தாலுமே இதற்குள்ளேயும் நிறைய சவால்கள் உண்டு. என்னென்ன சவால்கள், இந்த சவால்களை பத்தி தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். எப்படி வேளாண் காடுகள் சார்ந்த சவால்கள் என்ன, இதை எப்படி மிட்டிகேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வர எபிசோட்லாம் பாத்தீங்கன்னா தொழில்நுட்பத்துக்கு டைரக்டா போயிடலாம். ஆனா அதற்கு முன்னாடி என்ன பிரச்சனைகள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ண முடியும், சால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது, இதை பத்தி தெரிஞ்சு கொள்கிறதான் தி சேலஞ்சஸ் அண்ட் கன்சர்ன்ஸ் இன் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. அதுதான் இந்த வார டைட்டில், வேளாண் காடுகளில் அமைந்துள்ள சவால்கள். இந்த சவால்கள் என்ன, இந்த சவால்களை நான் ஏற்கனவே முன்னாடி பதிவில் கூட ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பேன். பட் இப்ப நம்ம என்ன பண்றோம், தமிழகத்தில் இந்த வேளாண் காடுகளை அறிமுகப்படுத்தி ப்ரொமோட் பண்றப்பட தேர் ஆர் வேரியஸ் சேலஞ்சஸ், அதில் நாலு விதமா நான் கேட்டகரைஸ் பண்ணிருப்போம். அதில் ஒன்னு பாத்தீங்கன்னா சமூக சேலஞ்சஸ், சொசைட்டல் சேலஞ்சஸ், சோசியல் சேலஞ்சஸ் ஒன்னு ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இரண்டாவது பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் லெவல், உற்பத்தி சார்ந்த சேலஞ்சஸ். மூன்றாவது பாத்தீங்கன்னா ப்ராசஸிங், தொழிற்சாலை சார்ந்த சேலஞ்சஸ். நான்காவது பாத்தீங்கன்னா கன்சம்ஷன், கன்சம்ஷன் சாப்பிடுறதுல பயன்படுத்துறது, மார்க்கெட்டிங் சார்ந்த சவால்கள். ஸோ சமூக சவால்கள், உற்பத்தி சார்ந்த சவால்கள், தொழிற்சாலை சார்ந்த சவால்கள், கடைசியா வந்து மார்க்கெட்டிங் சார்ந்த சவால்கள். இந்த நாளை பத்தியும் தெரிஞ்சுட்டா வேளாண் காடுகள் பண்றது ஈஸி. இதை அறிந்துட்டு அதற்கேற்ற மாதிரி மரம், அதற்கேற்ற மாதிரி தொழில்நுட்பம், அதற்கேற்ற மாதிரி மேலாண்மை, அதற்கேற்ற மாதிரி அறுவடை, அதற்கேற்ற மாதிரி பயன்பாடு, அதற்கேற்ற மாதிரி மதிப்பு கூட்டும். இதைத்தான் எல்லாத்தையும் என்ன சொல்லணும்னா இந்த சேலஞ்சஸ் தெரிஞ்சிச்சுன்னா இந்த சேலஞ்சஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் நம்ம தொழில்நுட்பம் மூலமா அட்ரஸ் பண்றோமோ அங்கதான் வேளாண் காடுகள் மதிப்பு கூட்டப்படுகிறது. அதனாலதான் இந்த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ட்ரெடிஷனல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, சப்ளை செயின் பேஸ்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி இன்டு வேல்யூ செயின் பேஸ்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, வேளாண் காடுகளை மதிப்பு கூட்டு சங்கிலி. இந்த டெர்மினாலஜி ஏற்கனவே 2008 அப்புறம் தான் மிக பிரபலமாக இருந்தது. ஏன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேல்யூ செயின் ஆன் இண்டஸ்ட்ரியல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, உலக வங்கி நிதி

உதவியுடன் இருக்கிற தேசிய வேளாண்மை புதுமை திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 52 மதிப்பு கூட்டு ப்ராஜெக்ட் இந்தியா முழுவதும் இருந்தது. அதில் வேளாண் காடுகளில் ஒரே ஒரு ப்ராஜெக்ட், அது நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தான் அறிமுகப்படுத்தது. கடந்த 16 ஆண்டுகளாலுடைய இந்த வெற்றி தான் வந்து இன்றைக்கு வேளாண் காடுகளை மிகச்சிறப்பாக எடுத்துச் செல்லக்கூடிய வாய்ப்புகளே உள்ளது. தொழில்நுட்பம் சார்ந்த வேளாண் காடுகள் என்பது காலத்தின் கட்டாயம். அதேபோல என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன சவால்கள் இந்த விவசாயிகள் ஃபேஸ் பண்ணுவாங்க, என்னென்ன சவால்கள், என்னென்ன பிரச்சனைகள் இந்த தொழில் நிறுவனங்களுக்கு உள்ளது, மற்ற பிரச்சனைகள் என்ன, இதையெல்லாம் எப்படி சால்வ் பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் பிரச்சனையை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த சவால்கள் மற்றும் பிரச்சனைகள் வேளாண்களை என்னது, 4 விதமான சவால்கள். ஒன்னு வந்து சமூகம் சார்ந்த சவால்கள், சொசைட்டல் வேல்யூஸ். நம்ம ஊர்ல பிரச்சனை என்னன்னா ஸ்மால் லேண்ட் ஹோல்டிங்ஸ், லெஸ் தென் 1 ஹெக்டேர், 2 ஏக்கருக்கு கம்மியான விவசாயிகள் நிறைய இருக்கு. 78-80% விவசாய நிலங்கள் பாத்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மீடியம் லேண்ட் ஹோல்டிங்ஸ். அப்ப என்ன ஆகும், இவர்கள் எல்லாமே விவசாயம் இன்டென்சிவா பண்ணிட்டு இருக்கலாம், அப்ப அங்க போய் மரத்தை போடுன்னு சொல்ல தேவையில்லை. நம்ம எங்க விவசாயம் லாபகரமாக இல்லையா அங்கதான் விவசாயம் கொடுப்போம். அப்ப அந்த ஸ்மால் லேண்ட் ஹோல்டிங்ஸ் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, எனக்கு இங்கேயும் மரம் போடணும்ன்றவங்க. அப்ப அவர்களுக்கு என்னன்னா விவசாயத்தை எடுத்துட்டு மரம் போடுறதுக்கு நோக்கம் கிடையாது, அங்க கோ கல்டிவேஷன், இட்ஸ் கால் கோ ஜெனரேஷன். மரமும் உணவும் ஒன்றாக வளர வேண்டும், தடிமரமும் உணவு பயிரும் ஒன்றாக வளர வேண்டும். அப்ப அதற்கேத்த மாதிரி பண்ணைகள், இந்த சைட் ஸ்பெசிபிக் அக்ரோஃபாரஸ்ட்ரி டெக்னாலஜிஸ் நிறைய கண்டுபிடிச்சிருந்தாலும் இன்னுமே இது நிறைய கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது, தேவை அதிகமாக உள்ளது. ஏன்னா இடத்திற்கேற்ற மாதிரி, மண்ணுக்கேற்ற மாதிரி மரம் மாறும், இடத்துக்கேற்ற மாதிரி மாதிரி மாறும், ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி தேவைகள் மாறும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதற்கேற்ற மாதிரி நம்ம மாதிரி பண்ணைகளை உருவாக்க வேண்டும். அந்த மாதிரி பண்ணைகளை உருவாக்குவதற்கு சில சேலஞ்சஸ் இருக்கு, விவசாயிகள் மாதிரி பண்ணையை எடுத்துச் செல்வதற்கான சில சேலஞ்சஸ் இருக்கும். இதை பத்தி தெரிஞ்சது ஸ்மால் லேண்ட் ஹோல்டிங்ஸ் மிகப்பெரிய சேலஞ்சஸாக இருக்கும், குறிப்பாக வேளாண் காடுகளை ப்ரொமோட் பண்ணுவதற்கு. அதனாலதான் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் கோ ஜெனரேஷன் ஆஃப் வுட் அண்ட் ஃபுட், இரண்டையுமே ஒன்றாக செய்ய வேண்டும். அந்த சேலஞ்ச் இருக்கு, ஸ்மால் லேண்ட் ஹோல்டிங் இஸ் அ சேலஞ்ச். இரண்டாவது பத்து பாத்தீங்கன்னா கலெக்டிவ் ஆக்ஷன், ஒருத்தர் மரம் போட்டு ஒரு 10 மரம் இருக்கும், அந்த 10 மரத்தை வாங்குறதுக்காக விற்பனையாளர்கள் வரமாட்டாங்க. அப்ப என்ன ஆகும், எல்லாருமே என்ன நினைப்பாங்க, வேளாண் காடுகள் ஃபெயிலியர் அப்படின்னு நினைப்பா, கிடையாது. இந்த கலெக்டிவ் ஆக்ஷன் அதான் சொல்லணும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நிறைய தமிழ்நாட்டில் 30 லட்சம் ஹெக்டேருக்கு மேல இருக்கு, ஒரு 5-6 லட்சம் ஹெக்டேர் வந்து வேளாண் நிலங்கள் இருக்கிறப்ப என்ன ஆகும், அந்த வில்லேஜ் இல்லைன்னா அந்த பிளாக் லெவல்ல ஒரு விவசாயிகள் ஒன்றிணைந்து, உழவு உற்பத்தியாளர்கள் ஒன்றிணைந்து இவர்கள் வந்து மரம் வளர்த்தாங்கன்னா ஒரு 100 டன், 200 டன், 1 டன் கொடுக்கறதுக்கும் 100 டன் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுல என்னாகும், பிரைஸ் பிளக்சுவேஷனே மாறும், அறுவடையுடைய கூலி இருக்குல்ல அது மாறும். இதெல்லாம் மைனூட் இஷ்யூஸ், இது யாருக்குமே தெரியாது. 1 ஏக்கர் வெட்டுறதுக்குள்ள கூலி வேறையா இருக்கும், அதே 10 ஏக்கருக்குள்ள வெட்டுறதுக்கு கூலி வேறையா இருக்கும், இதுதான் டிஃபரன்சஸ். ஒரு விவசாயிக்கு 10 ஏக்கர் இருக்காது. அப்ப என்ன கலெக்டிவ் ஆக்ஷன், அதுக்காகத்தான் உழவு உற்பத்தியாளர் நிறுவனங்கள் கொண்டு வந்தது. இவர்களுமே மரம் வளர்ப்பை, வேளாண் காடுகள் உற்பத்தியை, வேளாண் காடுகள் வளர்ப்பை ஊக்கப்படுத்தும் பட்சத்தில் இந்த கலெக்டிவ் ஆக்ஷன், இந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணப்படும். சோ இந்த லேக் ஆஃப் கலெக்டிவ் ஆக்ஷன் வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. அந்த கலெக்டிவ் ஆக்ஷன் இருக்கிறப்ப என்ன ஆகும், அறுவடை வந்து நம்ம இன்னொரு பத்தி தான் நம்பி இருக்கணும். இப்ப கலெக்டிவ் ஆக்ஷனா இருந்தா நம்மளே அறுவடை பண்ணலாம், அது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்கில் அண்ட் எக்ஸ்பர்டீஸ். இன்று மரம் வளர்ப்பதுக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, மரம் வளர்க்கறது எல்லாருக்கும் தெரிஞ்சதில் இருப்போம் ஆனா வளர்த்துடலாம் அப்படின்றாங்க. இன்னைக்கு மரம் வளர்ப்பது இஸ் அ ஸ்கில், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு மரம்னா என்ன ரகம், அது ஸ்கில். என்ன இடைவெளி, அது ஸ்கில். அந்த இடைவெளிக்கு என்னென்ன மேலாண்மை, அது ஸ்கில். என்ன உரம், ஸ்கில். என்ன தண்ணி, ஸ்கில். எப்பொழுது அறுவடை, அந்த அறுவடைக்கான சைஸ் எப்ப, இது எல்லாமே ஸ்கில் பேஸ்டு. மர மேலாண்மை, தின்னிங், ப்ரூனிங், மேனேஜ்மெண்ட், வேல்யூடிஷன், எல்லாமே அந்த ஸ்கில் அண்ட் எக்ஸ்பர்டீஸ். அதனாலதான் வந்து வனவியலிலேயே இளங்கலை பட்டம் இருக்கிறது, அது எதுக்குன்னா டு டெவலப் அ ஸ்கில். இதுல நிறைய பயிற்சிகள் கொடுக்குறோம், சர்டிபிகேட் கோர்ஸ், தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகள்ல தொலைதூர கல்வி இருக்கு, அது எதுக்குன்னா டு டெவலப் அ ஸ்கில். இந்த ஸ்கில் வந்து நிறைய பேருக்கு போயிடுச்சு இல்லை, இவ்வளோ நாள் இருந்தாலுமே இன்னுமே சவுக்குக்கு பாத்தீங்கன்னா 3 அடிக்கு 3 அடிக்கு நடுற ஆளுங்க தான் நிறைய இருக்காங்க. ரெக்கமெண்டட் பேக்கேஜ் என்ன, 5 அடிக்கு 5 அடி, குறைந்தபட்சம் 5 அடிக்கு 4 அடி. ஏன்னா இது வந்து எல்லாரும் நாத்து நிறைய இருந்தா தான் உற்பத்தி நிறைய இருக்குன்ற மாதிரி ஒரு தப்பான கண்ணுதாரம், அது ஒண்ணுதான் வெரி கிளாசிக்கல் மாடல். அதே மாதிரிதான் எல்லா இடத்துக்கும். இங்க என்னன்னா நம்ம ரெகுலர் வனங்களில் மரம் வளர்க்கல, விளை நிலங்களில் மரங்களை வளர்க்க போகிறோம், விவசாய நிலங்களில் மரங்களை வளர்க்க போறோம். அப்ப என்ன ஆகும், இதற்குரிய மர வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் டிஃபரெண்ட், அது வந்து ஸ்கில் பேஸ்டு, டெக்னாலஜி பேஸ்டு. அதை கொண்டு செல்வதற்கான உத்திகள் நிறைய இல்லாம இருக்கு, அறியாமை இருக்கு. யாரு கொடுத்தாலும் மரத்தை வாங்கி நட்டுறது, என்ன கொடுத்தாலும் மரத்தை வாங்கி நட்டுறது. இன்னும் நிறைய பேர் நடுவாங்க, சார் நான் மிக்சரை நட்டுருக்கேன் சார். ரைட், மிக்சரை நட்டுற மரம் எதுக்கு பயன்படும், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு பயன்படும், வருமானத்தை கொடுக்குமா, சந்தேகம் தான். ஏன்னா ஒவ்வொரு மரமும் அறுவடை காலம் டிஃபரெண்ட், ஒவ்வொரு மரத்திற்கும் அறுவடை காசு டிஃபரெண்ட். அப்ப என்ன ஆகும், இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே நெருக்கமா நட்டுருவாங்க, குறுங்காடுகள் சார் நட்டுனா சார் இது நடுறப்ப நல்லா இருக்கும், இது சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாதிரி பண்ணை, தப்பே கிடையாது. பட் வருமானம் அதுல போய் 5 வருஷம் கழிச்சு வருவாங்க, இதுல ஒண்ணுமே வரமாட்டேங்குதுன்னு சார் சொல்லுவாங்க, தட் இஸ் அ ப்ராப்ளம்.
சோ நடுவது பொழுதே நல்ல ஆராய்ச்சி நிறுவனத்தையோ வனத்துறையோ இல்ல நல்ல ஸ்கில்டு எக்ஸ்பர்டிஸோ கலந்துரையாடி அதற்கேற்ற மாதிரி மரங்களை நடுவது நல்லது. ஏன்னா இன்றைக்கு என்ன மரத்தின் தேவை நான் சொல்லிட்டேன் போன எபிசோட்ல. வேளாண் காடுகள் எப்படின்னா, ஒன்று வந்து வேளாண் காடுகள் ஃபார் வருமானம், இரண்டாவது வேளாண் காடுகள் அதாவது எக்கனாமிக் அக்ரோஃபாரஸ்ட்ரி, வேளாண் காடுகள் ஃபார் சப்சிஸ்டன்ஸ் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும், மூன்றாவது வேளாண் காடுகள் ஃபார் இண்டஸ்ட்ரி தொழிற்சாலை சேர்ந்த வளங்கள், நாலாவது வேளாண் காடுகள் ஃபார் கன்சர்வேஷன் அது வந்து எப்படி சுற்றுச்சூழலை பாதுகாப்பது. நீங்க எந்த டைப்ல இருக்கிறீங்க இதை தெரிந்து கொண்டிருக்கு, இதெல்லாம் அவேர்னஸ் இல்லாம இருக்கு. இதே போல கெப்பாசிட்டி பில்டிங் ஸ்கில் அண்ட் எக்ஸ்பர்டீஸ் எங்க வரும், பயிற்சிகள், நிறைய பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது. இந்த பயிற்சிகளை பயிற்சிகளா பார்க்காம ஒரு ஸ்கில் டெவலப்மெண்டா பாத்தீங்கன்னா அது உண்மையிலேயே நல்லா இருக்கும். அங்க வந்துட்டு எனக்கு 3 மணிக்குள்ள போகணும் 4 மணிக்குள்ள போகணும் பயிற்சி முடிக்க அப்படி சொல்லக்கூடாது. பயிற்சி 5 மணி நேரம்னா செல்போனை அப்படியே அமைதியா வச்சுட்டு அந்த பயிற்சி அட்டன் பண்ணி அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக வேளாண்களை உட்படும் பட்சத்தில் இந்த வேளாண் காடுகள் தொழில்நுட்பம் சார்ந்த வேளாண்களை மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இன்னொரு சோசியல் இஷ்யூனா குவாலிட்டி பிளான்டிங் மெட்டீரியல், சீட்லிங்ஸ் எங்க கிடைச்சாலும் வாங்கிடும், எங்க கிடைச்சாலும் வாங்கிடுறாங்க. நட்டு முடிச்சு 2 வருஷம் கழிச்சுதான் வளரால, சாயுது, கருகுது அப்படின்னு சொல்லி வருவாங்க. அப்படி இல்ல, வேளாண் பயிர்களை காட்டிலும் இதெல்லாம் வந்து காலங்கள் அதிகம். அப்ப என்ன ஆகும், நாற்றுகள் தான் முக்கியமானது. நாற்று வாங்குவதே சர்டிபைட் நாற்றா, ரகங்கள் தமிழக அரசோ பல்கலைக்கழகமோ ரிலீஸ் பண்ண நாற்றா, இதை தெரிந்து கொண்டு இதை நட வேண்டும். அப்படி நடும் பட்சத்தில் என்ன ஆகும், உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் என்னன்னா சோசியல் சேலஞ்சஸ், அவேர்னஸ் இல்லாம இன்னும் கூட இருக்கு. ஒன்னு இந்த யூடியூப் சோசியல் மீடியா சமூகம் எல்லாமே வந்தாலுமே இன்னுமே நிறைய வந்து புரிதல் தேவைப்படுகிறது. இந்த புரிதலை ரிசால்வ் பண்றதுக்கு அதனாலதான் சொல்லுவேன், ஆண்டுக்கு ஒரு முறையினாலும் வனக்கல்லூரியோ வேளாண்மை பல்கலைக்கழகத்தை விஜயம் செய்து இந்த தொழில்நுட்பங்களை தெரிந்து கொண்டு லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னன்னு தெரிந்து கொண்டு அதற்கப்புறம் வேளாண் காடுகள் செய்யும் பட்சத்தில் உண்மையிலேயே வேளாண் காடுகள் மரப்பெயரும் ஒரு பணப்பெயராக மரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமானது. இதெல்லாம் சோசியல் சேலஞ்சஸ். ரெண்டாவது உற்பத்தி சார்ந்த சேலஞ்சஸ். என்ன உற்பத்தி சார்ந்த சேலஞ்சஸ், உங்களுக்கு எல்லாம் தெரியும் பசுமை புரட்சி. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அரிசினாலே நெட்டப்பயிர், இன்னைக்கு அரிசிலாம் குட்டப்பயிர், வீட்டு கோதுமைனா நெட்டப்பயிர், இன்னைக்கு குட்டப்பயிர், எல்லாமே வீரிய ரகங்கள் வந்தாச்சு. இப்ப மரங்கள், மரங்கள் எல்லாம் ரகங்கள் இருக்கா, ரகங்கள் உண்டு, ஆனா அதை பத்திய புரிதல் இல்லை. யூடியூப்ல வாட்ஸ்அப்ல யாரு சொல்றாங்களோ ஒரு அதை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம், அப்படி கிடையாது. மண்ணுக்கேற்ற ரகங்கள், ரீஜனுக்கேற்ற ரகங்கள், தொழிற்சாலைக்கு ஏற்ற ரகங்கள், ஒன்னுக்கும் ஒரு பயன்பாடு. அந்த பயன்பாடு எப்படி இருக்கும், மரத்தோட பண்புகளை பொறுத்து இருக்கும். பிசிக்கல் ப்ராப்பர்டிஸ், கெமிக்கல் அமில ப்ராப்பர்டிஸ், அனாட்டமி அண்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்டிஸ், இதெல்லாம் தான் மரத்தோட குவாலிட்டியை டிசைட் பண்ணுது. அப்ப என்ன ஆகும், ரகங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ச்சுனேட்டா 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி மரங்களில் ரகங்கள் இல்லாமல் இருந்தது, ஆனா இந்த கடந்த 10 ஆண்டுகளில் மரங்களில் ரகங்கள் நிறைய வந்தாச்சு. குறிப்பா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மரங்களுக்கென்றே புதிய ரகங்களை வந்து 11க்கும் மேற்பட்ட ரகங்கள், 20க்கும் மேற்பட்ட ப்ரீ ரிலீஸ் கல்ச்சர் தரக்கூடிய 20 வகையான பயிர்களில், 30க்கும் மேற்பட்ட நல்ல உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள், மண்ணுக்கேற்ற ரகங்களை எல்லாம் உருவாக்கி உள்ளது. இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அடுத்த எபிசோட்ல இதை பத்தி எல்லாம் பார்ப்போம். ரெண்டாவது நான் இருக்கவே சொல்லியிருக்கேன்னா, நம்ம ஊர்ல வந்து ரகங்கள் வந்து எப்படின்னா குவாலிட்டி ஜெனடிக் ரிசோர்சஸ், குவாலிட்டியாக்கு பயன்படுத்துறீங்களா, உற்பத்திக்கு பயன்படுத்துறீங்களா, இதை தெரிந்து கொண்டு நட வேண்டும். ரெண்டாவது நம்ம ஊர்ல டைவர்ஸ் லேண்ட் யூஸ் சிஸ்டம், தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 7 தட்பவெப்ப மண்டல பகுதிகள் அதாவது அக்ரோகிளைமேடிக் ஜோன்ஸ், வேளாண் தட்பவெப்ப மண்டல பகுதி, இது ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மரம் தேவைப்படுது. அந்த ஒவ்வொரு பகுதியிலுமே மண்ணின் தன்மை வேறுபடும், அப்ப அதற்கேற்ற மாதிரி குளோனல் ரகங்கள் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த லேண்ட் யூஸுக்கு ஏத்த மாதிரி ரகங்களை கொண்டு செல்ல வேண்டும். அந்த லேண்டுக்கு யூஸுக்கு ஏற்ற மாதிரி வேளாண் காடுகள் மாதிரி பண்ணையை வடிவமைக்க வேண்டும். அதற்கேற்ற மாதிரி மர மேலாண்மையும் நில மேலாண்மையும் மேற்கொள்ளும் பட்சத்தில் என்ன ஆகும், அப்பதான் இந்த டைவர்ஸ் லேண்ட் யூஸ். இதை பத்தியுடைய சேலஞ்சஸ் நிறைய. ரெண்டாவது மாடல்ஸ், அந்த கிளைமேட்டிக் ஜோன்ஸ், அந்த விவசாய நிலத்திற்கு ஏற்ற மாதிரி பண்ண என்ன இருக்கு, குறு விவசாயி, சிறு விவசாயி, நடுத்தர விவசாயி, பெரு விவசாயி, ஒவ்வொருத்துக்கு ஏற்ற மாதிரி மாதிரி. சில பேர் தோப்பா போடுவாங்க, சில பேர் பார்டர் மட்டும் போடுவாங்க, சில பேர் பண்ணை வரப்பு ஐடென்டிட்டிக்காக வரப்போட மட்டும் போடுவாங்க, சில பேர் ஸ்பொராடிக் டிஸ்ட்ரிபியூஷன் என்று அழைப்பார்கள். ஒரு ஏக்கருக்கு 40 மரம் தான், அங்கங்க நட்டுட்டு போய் இடையில ஊடு போயிரு, எந்த விளை பொருளுமே நிற்பது. அப்ப என்ன ஆகும், இதை பத்திய புரிதல் விவசாயிகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நான் சொல்லிருக்கேன், விவசாயம் என்று ஆரம்பிக்கப்பட்டது அப்பெல்லாம் ஸ்பொராடிக் அக்ரோஃபாரஸ்ட்ரி தான். ஒரு தோட்டம்னா மரம் இருக்கும், மரத்தெல்லாம் ஆடு மாடு கட்டுவாங்க, அந்த இலையை தான் கட் பண்ணி ஆடு மாடுக்கு தீவனமா போடுவாங்க, அவரே கட்டில் போட்டு அதிலேயே படுத்திருப்பார். இதுதான் அந்த விவசாயம். இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு. அப்ப என்ன ஆகும், நம்ம வேளாண்பாடுகள்ல தொழில்நுட்பம் சார்ந்த வேளாண்களை கொண்டு செல்லும் பட்சத்தில் அந்த திட்டமிடுதல், அந்த இடத்திற்கேற்ற மாதிரி திட்டமிடுதல் வந்து மிகப்பெரிய இருக்கு. அதனுடைய புரிதல் வந்து இன்னைக்கு முடிக்க கம்மியா தான் இருக்கு. அடுத்து வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குவாலிட்டி பிளான்டிங் மெட்டீரியல், மரம் நடுவது சரியான நாற்றங்கால் வேணும். அதுக்காக தான் இன்னைக்கு மத்திய மாநில அரசுகள் பாத்தீங்கன்னா நாற்றங்காலுக்கு ஒரு சர்டிபிகேஷன் ஸ்டாண்டர்ட் கொண்டு வராங்க. நர்சரினா இப்படித்தான் இருக்கணும்,
தேக்கு நாற்று நடுறதுக்கு முன்னாடி இதுதான் அளவுகள் சர்டிபிகேஷன்.

0: ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் சீட்லிங்ஸ் இதெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இப்ப அடுத்த ஒரு 2-3 ஆண்டுகளில் இதெல்லாம் மேண்டேட் ஆயிடும். ஸோ இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஆனால் இப்போ முடிக்க நம்ம என்ன பண்ணுறோம்னா, யார் காசு கம்மியாக கிடைக்குதோ அந்த மாதிரி நாற்றுகள் எடுத்து வாங்கி நடுறோம், ஃப்ரீயாக வாங்கி நடந்து நடுறோம். அந்த நடுறப்பையும் அந்த குவாலிட்டி, நீங்கள் இனிமேல் வாங்குற நாற்று எல்லாமே என்ன பண்ணணும், இதனுடைய தாய் யார் தந்தை யார் கேட்கணும். அதுதான் தொழில்நுட்பம். அது என்ன கொடுத்தாலும் வாங்கி நடக்கூடாது. தேக்கா, தேக்கனுடைய ஆரிஜின் என்ன? இப்போ அரிசி, அரிசி எல்லா அரிசியும் வாங்கி நடுறோம், ரகம் தெரியுதுல்ல, ஐயா ரெட்டு கோ 50 கோ 51 தெரியுதா, பப்பையா, ரெட் லேடி, கத்திரிக்காய்க்கு வெரைட்டி, வெண்டைக்காய்க்கு வெரைட்டி, தக்காளிக்கு வெரைட்டி, இது மாதிரி எல்லா மரங்களுக்கும் ரகங்கள் வந்து விட்டது. அது தடிமரம் ஆகட்டும், ஒட்டுப்பலகை ஆகட்டும், காகிதக்குழு ஆகட்டும். இப்போ செம்மரத்தில் கூட MTP 1 ரகம் வந்தாச்சு, தேக்கில் ரகம் வந்துட்டு இருக்கு, சவுக்கில் ரகம், தைலத்தில் ரகம், பெரிய ரகங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இதை பற்றிய புரிதல் இன்னுமே நிறைய ரீச் ஆகலை. அதை ரீச் பண்ணுறதுக்காகத்தான் இந்த மாதிரி தகவல் களஞ்சியம் மூலமாக நம்ம நல்ல பல்வேறு விதமான தொழில்நுட்பம் சொல்லி வரோம். அடுத்து வந்து ப்ரொடக்டிவிட்டி. நாற்று சரியில்லைன்னா என்ன ஆகுது, நான் எத்தனை சொல்லியிருக்கேன், ப்ரொடக்டிவிட்டி 25 m³/ha ஆண்டுக்கு. ஆனால் நம்மகிட்ட என்ன கிடைக்குது, less than 10 m³/ha. இப்போ ஒன்று சவுக்கு எடுத்துங்களேன், 100 டன் எடுக்கிற விவசாயி இருக்கிறார், 20 டன் விவசாயி எடுக்கிறார், என்ன ரேஞ்ச் பாருங்க, 20 டன்லேருந்து 100 டன். இதுக்கு காரணம் என்ன, நம்ம கரெக்டாக சைஸ் ஸ்பெசிஃபிக் டெக்னாலஜி பண்ணுறதில்ல. அப்போ என்ன ஆகும், ஆவரேஜ் ப்ரொடக்டிவிட்டி தமிழ்நாட்டில் இன்றைக்கி சவுக்கு பார்த்தீங்கன்னா 30 டன் தான் வருது. ஆவரேஜ் 1 லட்சம் ஏக்கரில் ஆவரேஜ் எடுத்திங்கன்னா 30 டன் தான் வருது. ஆனால் நம்முடைய ஆவரேஜ் ப்ரொடக்டிவிட்டி எவ்வளோ வரணும், 60 டன் ஒன்று டபுள் ஆகணும். அது என்ன ஆகும், இந்த பூவர் ப்ரொடக்டிவிட்டி எங்கே வருது, இந்த மேலாண்மை பண்ணுறதில்ல, சரியான இடைவெளி கிடையாது, சரியான உர மேலாண்மை கிடையாது, சரியான நில பயன்பாடு கிடையாது, சரியான வன மேலாண்மை கிடையாது. அப்போ என்ன ஆகும், இது உற்பத்தியை குறைக்கிறது. உற்பத்தியை குறைக்கிறப்ப என்ன ஆகுது, உங்களுடைய ஓவரால் ப்ராஃபிட் குறையுது. ஓவரால் ப்ராஃபிட் குறையப்ப என்ன செய்யுது, இதில் ஈடே வரல, மகசூலே வரலை, அந்த மாதிரி வந்துடும். இதெல்லாம் புரிதல் இல்லாதனால தான் கொடுக்கும். அடுத்து வந்து லாங் ரொட்டேஷன். மரம்னாலே 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஆகுது சார். எனக்கு 24 மாசத்தில் மரத்தை வெட்டணும் சார், 12 மாசத்தில் மரத்தை வெட்டணும் சார். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த காலங்கள் வேற. 2004-05 அங்கே முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட சவுக்கு ரகம் பார்த்தீங்கன்னா, சவுக்கு 3 ஆண்டுகளில் வெட்டலாம் என்று சொன்னப்ப யாருமே நம்பலை. ஆனால் 2007 முதன் முதலில் வெட்டுவோம், 3 ஆண்டுகள் வெட்டினோம், 66 டன் எடுத்தோம். அப்போ தான் இந்த குளோனல் ரகங்களே வெளியே எடுத்து செல்லப்பட்டது. அதற்கப்புறம் இப்போ யாருமே சொல்ல தேவையில்லை, நிறைய குளோனல் நர்சரி வந்துருச்சு, நிறைய பேர் விற்கிறாங்க, நடுறாங்க. அது என்னென்னா சவுக்கு தைலத்துக்கு மட்டும்தான் இது வந்து உள்ளது. ஆனால் தமிழகத்தில் 20-க்கும் மேற்பட்ட மரமான வகைகள் இருக்குது. அப்போ என்ன ஆகும், இந்த குவாலிட்டி சீலிங் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, குவாலிட்டி பிளான்டிங் மெட்டீரியல் ஒன்று, அதிக காலங்கள் போய் இன்றைக்கி குறைந்த காலங்களில் மரம் அறுவடை, காகிதக்கூழுக்கு 2 முதல் 3 ஆண்டுகள், ஒட்டுப்பலகைக்கு 4-6 ஆண்டுகள், தடிமரத்துக்கு 8-12 ஆண்டுகள் வந்தாச்சு. இன்றைக்கி ஆண்டுகள் கணக்காக அறுவடை கிடையாது, சைஸ் பேஸ் பண்ணி அறுவடை. மரம் எத்தனை இன்ச்சு சுற்றளவு, 2 இன்ச்சு சுற்றளவு, 8 இன்ச்சு சுற்றளவு, 12, 16, 18, 24, 32, 36, 38, மரத்தின் சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி அறுவடை. தேவைகள் ஜாஸ்தினால மரத்தின் சுற்றளவு சார்ந்த பயன்பாடு. அதனால தான் இன்னைக்கு செல்வி கல்ச்சரவே மரம் வளர்ப்பு எப்படி சொல்லணும், ஸ்மார்ட் செல்வி கல்ச்சர், IoT பேஸ்டு செல்வி கல்ச்சர், அந்த மாதிரி ஒரு இந்த ட்ரெடிஷனல் செல்வி கல்ச்சர் டு ப்ரிசிஷன் செல்வி கல்ச்சர் டு இன்னைக்கு ஸ்மார்ட் செல்வி கல்ச்சருக்கு வந்துட்டோம். இந்த ஸ்மார்ட் செல்வி கல்ச்சர் நோக்கம் என்னன்னா, நல்ல தரமான குளோனல் நாற்றுகள், தரமான மேலாண்மை, குறுகிய கால அறுவடை, அதிக உற்பத்தி. இதுதான் வந்து இந்த ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், எல்லாமே ஜுடிஷியல் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இது எல்லாம் பண்றப்ப என்ன ஆகும், வெட்டும் காலங்கள் குறைக்கப்படுகிறது. இப்போ கூட வந்து 18 மாதங்களில் அறுவடை செய்யக்கூடிய மரங்கள்லாம் வந்தாச்சு, அதை நம்ம தொழில்நுட்பம் பார்க்க படிக்கலாம். இன்னும் 12 மாதங்களில் மரத்தை அறுவடை செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும், அதெல்லாம் எரிசக்திக்கு வரும், அதையும் நம்ம தொழில்நுட்பத்தில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நன்கு வேளாண் காடுகள் பயிர் செய்யும் முன்பு அத்தனை சவால்களையும் தெரிந்து கொண்டு, சவால்களை மாற்றக்கூடிய டெக்னாலஜி சார்ந்த தொழில்நுட்பங்களை வனக்கல்லூரி மற்றும் வனத்துறை மூலமாக தெரிந்து கொண்டு, பிறகு வேளாண் காடுகளை ஒரு சக்சஸ்ஃபுல் மாற்று நில பயன்பாடு திட்டமாக வளர்க்கலாம் என்று கூறிக்கொண்டு, மீண்டும் ஒருமுறை ஒரு நல்ல தொழில்நுட்பத்துடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேர்களை, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வேளாண் காடுகள்ல இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, அதனை கட்டுப்படுத்தக்கூடிய நடைமுறைகள் என்ன, தொழில்நுட்பம் சார்ந்த சவால்கள் என்ன, உற்பத்தி சார்ந்த சவால்கள் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் விளக்கமா சொன்னாரு. இந்த சவால்கள் இன்னும் நிறைய இருக்குங்க இந்த வேளாண் காடுகள் உருவாக்கத்துல, அது என்னென்ன அப்படிங்கறத தொடர்ந்து நாம அடுத்த வாரமும் தெரிஞ்சுக்கலாம்.

வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மை

0: மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: இனி கிராமிய பாடல்.

0: பேசுற?
1: கிராமிய பாடல் கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி ஏ புவனேஸ்வரி, நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியானது மற்றும் தில்லியில் நடைபெற்று வரும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவையில் பலமுறை ஒத்திவைக்கப்பட்ட பிறகு பிற்பகல் 3 மணிக்கு அவை கூடியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளை முடக்கும் முயற்சியை தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக விவாதித்தால் அரசு தரப்பில் உரிய விளக்கம் அளிக்கப்படும் என்று கூறினார். மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். அவை முன்னவர் திரு JP நட்டா, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மாண்புகளுக்கும் ஜனநாயக நடைமுறைகளுக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பொறுப்பற்ற முறையில் செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, நீட் தேர்வு விவகாரம் மற்றும் மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொடர்ந்து அமளி நீடித்ததால் மாநிலங்களவையும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசு மறுத்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற 53வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் பெங்களூரு நகரின் குடிநீர் தேவை மற்றும் அணைகளின் நீர் இருப்பு போன்றவற்றை கருத்தில் கொண்டு இந்த முடிவை கர்நாடகா எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கர்நாடகாவில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளின் மழை பொழிவு மற்றும் அம்மாநிலத்தில் உள்ள அணைகளின் நீர் இருப்பு குறித்து 1 வார காலத்திற்குள் கண்காணிக்கப்படும் என்று ஆணையம் கூறியது. இரு மாநிலங்களும் முன்வைத்துள்ள கருத்துகள் குறித்து வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை 2047ஆம் ஆண்டிற்குள் உருவாக்குவதற்கு சுகாதாரத்துறையில் வெற்றி காண வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இன்று தனியார் செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், மருத்துவத்துறையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பல்வேறு சிறப்பான திட்டங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், செவிலியர் பணி நமது கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக உள்ளதாக குறிப்பிட்டார். மனித சேவையில் உயர்ந்த சேவையாக செவிலியர் பணி கருதப்படுவதாக ஆளுநர் கூறினார். நடப்பு நிதியாண்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு 550 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்ட தொழில் மையத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த நிதியாண்டில் 400 கோடி ரூபாய் தொழில் கடன் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட பசுந்தேயிலைக்கான நிலுவைத் தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தூய்மைப் பணியாளர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சி தூய்மைப் பணியாளர்களுக்கு அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர் பேசினார். தூய்மைப் பணியாளர்களுக்கு உறுப்பினர் அட்டை பதிவு செய்யவும் சமூக நலத்துறையின் மூலம் குடும்பநல நிதியுதவி பெறுவதற்கும் வசதி ஏற்படுத்தி தரும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் செல்வி கீர்த்தனா கூறினார். காசநோய் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கான செயல்பாடுகள் குறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மாவட்ட காசநோய் தடுப்பு துணை இயக்குநர்கள் கலந்து கொண்ட இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்டம் வாரியாக காசநோய் ஒழிப்பு திட்டத்தில் அடைந்துள்ள சாதனைகள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார். திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் முறைகேடாக கனிம வளம் சுரண்டப்படுவதை தடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்காசி மாவட்டம் செங்கோட்டை கன்னியாகுமரி வழியாக கனிம வளங்கள் அண்டை மாநிலங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் குவாரிகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த ஒருங்கிணைந்த விழிப்புணர்வு முகாம் கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் நடைபெற்ற இந்த முகாமில் பெண் குழந்தைகளை காப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம், மக்கள் வங்கி திட்டம் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்புக்கான இயக்கம் குறித்தும் சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

ஸ்டுடியோல கரெக்டா நேரம் பார்த்தீங்கன்னா 8:05 ஆயிடுச்சுங்க. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறது உங்கள் அன்பார்ச்சி நோர்த்தே. இந்த இரவு இனிய இரவாக உங்களை வாழ்த்துவதோடு உங்களுக்கான சூப்பரான பாடல்களை கொடுத்துட்டு அப்படியே எல்லாத்தையும் வந்து அப்படியே தட்டி தட்டி உறங்க வைக்கலான்னு நினைக்கிறேன். நான் ஊட்டியில்தான் நிறைய பேர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கிடுவோம், மற்றவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக அப்படியே பரபரப்பாக இந்த 8 மணிலேருந்து அப்படியே போயிட்டுருப்பாங்க. இந்த நேரத்துலையும் கூட அருமையான பாடல்கள்லாம் கேட்குறது அலாதி பிரியம் தானே. ஸோ அந்த மாதிரியான பாடல்களை இன்றைக்கி வந்து உங்களுக்காக கொடுக்குறக்காக நான் தயாராக இருக்கேன். நீங்களும் உங்களுக்கு வேண்டிய பாடல்களை வாட்ஸ்அப் மூலியமாகவும் இல்லை கால் பண்ணியும் நீங்கள் பெற்றுக்கலாம். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் முதல் பாடலாக உதயகீதம் படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல் வருது. பாடலை தொடர்ந்து நிறைய பாடல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த உதயகீதம் படத்திலிருந்து சூப்பரான இந்த பாடலை கேட்டிருக்கவங்க ஊட்டி ஹெல்கல் பகுதியிலிருந்து மேரி அப்படிங்கிறவங்க, அவர்களுக்காக இந்த சூப்பரான பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: இந்த இரவு வேளையில் ஆர்ப்பரிப்பு இல்லாத அருமையான பாடல்கள் கேட்குறதுனால யாருக்கு தான் பிடிக்காதுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட பேச போகிற ஃபர்ஸ்ட் காலர் யாருங்கன்னு சொல்லி கேட்டலாம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் பேசுகிறேன். காலையிலேருந்து இப்போ எந்த நிகழ்ச்சி வரல, முதல்ல வரேன் உங்கள் நிகழ்ச்சியில். இப்போ
0: ரொம்ப சந்தோஷம் சார் உங்கள் கூட பேசுறதுல.
1: கோயம்புத்தூர் படம் வந்து புதிய வார்ப்புகள் சார்,
0: புதிய வார்ப்புகள் கண்டிப்பாக.
1: படம் வந்து வான் மேகங்களே.
0: கோயம்புத்தூர் எப்படி இருக்கு கிளைமேட்?
1: கோயம்புத்தூர் ஊட்டி மாதிரி குளிர் சார், அப்படியே சில்லுன்னு அந்த மாதிரி இருக்கு. உங்க பாடல் கேட்கும் போது அப்படியே சூடாயிரும், அப்படியே உற்சாகமாயிரும்.
0: ஒரு விஷயம், இந்த இரவு வேளையில், அதாவது இந்த நேரத்துல கோயம்புத்தூர் எப்படி இருக்கும்?
1: எப்படி சார்
0: கோயம்புத்தூர் எப்படி இருக்கு இந்த நேரங்கள்? அதாவது ஊட்டியில வந்து நம்ம ஒரு 8 மணிக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே வந்து
1: கோயம்புத்தூர் ஆல்மோஸ்ட் 9-10 மணி ஆனா அப்படியே சைலண்ட் ஆயிரும்.
0: 10 மணிக்கு தான் சைலண்ட் ஆகும்.
1: ஆமா, சைலண்ட் ஆயிரும். அதே சென்னை எடுத்தீங்கன்னா 12 மணி, 1 மணி, 11 மணி வரைக்கும் அப்படியே பிஸி போற வரும். அந்த மாதிரி இருக்கும், பரபரப்பா இருக்கும், பரபரப்பா இருக்கு. அப்பதான் வீட்டுக்கு வரவங்க 9-10 மணிக்கு மேல தான் வருவாங்க, இல்ல சாப்ட்வேர் கம்பெனில இருந்து. அப்படியே சென்னை அப்படியே கூடுங்க, அப்படியே 12 மணி வரைக்கும் அப்படியே இருக்கும். கோயம்புத்தூர் நீங்க எடுத்தீங்கன்னா ராத்திரி 9-10 மணி ஆனா அப்படியே சைலண்ட் ஆயிரும்.
0: எல்லா இடத்துலயும் பரபரப்பா இருந்தாலும் சரி, பவ்யமா பெட்ல படுத்திருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியில பாடல் கேட்கறது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விஷயம் இல்லைங்களா? சோ உங்களுக்காக இந்த சூப்பரான பாடல் வந்துட்டு சார் கேளுங்க.

இந்த இனிய இரவு வேளையில் சுகமான பாடல்கள்லாம் கேட்குறது எல்லாத்துக்குமே வந்து செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த 80s இருக்கிற பாடல்கள், 70s to 80s இருக்கிற பாடல்கள்லாம் வந்து யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுவும் இந்த இரவு வேளையில் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் அல்லாதி பிரியம். நிகழ்ச்சியில் எடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா, பாம்பே கேஸ்லேருந்து சாந்தகுமார், மார்க்கெட் எஸ்ஆர்கே ராமகிருஷ்ணன், மசனகுடி சபாபதி டிஆர் விஜயார் ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே இருக்குது. அவர்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் அறுவடை நல் திரைப்படத்திலிருந்து.

8:35 ஆயிடுச்சுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உடுமலை பகுதியிலிருந்து பொள்ளாச்சி கொண்டேகவுண்டன் பாளையம் வழக்கறிஞர் எஸ் முத்துக்குமார் அவர்கள் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. அவருக்காக நிறமாறாத பூக்கள் படத்திலிருந்து 1000 மலர்களே மலருங்கள் அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல் இதோ.

0: நினைத்தாலே இன்னைக்கும் கேட்டிருக்க நேரம் 8:40 ஆயிடுச்சுங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கே வந்துட்டு இன்னும் ஒரே ஒரு காலர் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க, நிறைய பேர் வந்து என்னுடைய பாடலும் வரலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. நாளைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்காக நிறைய நிகழ்ச்சிகள் காத்துட்ருக்கு. இன்றைக்கி கொஞ்சம் பாடல்களை தான் போட முடிஞ்சது. ஸோ நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேயர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
0: நலமா இருக்கேன், யார் பேசுறீங்க?
1: நலமுடன், ஊட்டி எம்பி ரவிச்சந்திரன். அன்பு அறிவிப்பாளரே, நீலகிரி மலையில் ஒரு பாடலை கேட்கிறேன். அது ஊட்டி பண்பலையின் பாடல் என்று நினைக்கிறேன். ஆத்துமேட்டிலே ஒரு பாட்டு கேட்குது.
0: கால் பண்ணதுக்காக ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கான இந்த இனிமையான பாடல் வருது. நீங்களே இன்னைக்கு இந்த இனிமையான பாடலோட இன்னைக்கு வந்து இந்த நினைத்தாலும் இன்னைக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுது. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஆர்ஷி நார்த்தே.

நினைத்தாண்டே இன்னைக்கும் இந்த நிகழ்ச்சி ஒழிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா 8:45 என்னடா டாடா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டானே திருப்பி பேசிட்டு இருக்கேன்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இன்னொரு 3 பாடல்கள் உங்களுக்காக கொடுத்துடலாம் அப்படின்றக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன்னொரு 3 நேயர்களுக்கான சூப்பரான பாடல்கள்லாம் கொடுக்கலாம். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரோட பாடல் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மைசூர்லேருந்து ராஜரத்னம்னு சொல்லிட்டு ஒரு புதுநேயர், அவருக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்காரு மௌன ராகம் திரைப்படத்திலிருந்து. ஸோ அவருக்காகவும் கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்காகவும் இந்த இனிமையான பாடல் வருது, கேளுங்கள்.

0: 8:51 ஆச்சுங்க. நிகழ்ச்சியில நம்ம கூட பேச போற அந்த காலர் எங்க இருந்துன்னு சொல்லி கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோவை செல்வபுரம் சையத் ரசூல் பேசுறேங்க.
0: சொல்லுங்க ரசூல் அவர்களே, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். இந்த
1: உங்க ஊர்ல சில்லு இருக்கு.
0: உங்க ஊர்ல இருந்து சில்லு இருக்குன்னு கேள்விப்பட்டேன்.
1: இப்ப அந்த அளவுக்கு இல்ல, உங்க ஊர் அளவுக்கு இல்ல, எங்க ஊரு பரவாயில்ல, இப்ப பரவாயில்ல, நல்லாதான்.
0: சரி, அப்படியே வந்துட்டு போங்க. கொஞ்சம் ஒரு 3 மணி நேரம்
1: தானே அடிக்கடி வந்துட்டு போறதுங்க. வருஷத்துக்கு 10 டைம் வந்துட்டு தான் போயிட்டு இருக்கேன்.
0: ஓகே, ரொம்ப சந்தோஷம். இந்த வேலையில உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? உங்களுக்கு
1: இந்த வேலையில வந்துங்க எனக்கு பிரேம பாசம் படுத்து பேருங்க. அதுல வந்துங்க வண்ணம் வஞ்சியின் வண்ணம்ங்கிற பாடல்.
0: ஓகே, ரொம்ப நன்றி உங்களுக்காக. இந்த இனிமையான பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: 8:55 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நிஜமாகவே வந்து நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நான் ஏற்கனவே டாடா கட்டின மாதிரி செகண்ட் டைம் உங்களுக்கு கண்டிப்பாக டாடா கட்டிட்டு கிளம்புற நேரம் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் வந்து அரியலூர் மாவட்டத்திலிருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க அருண் சுபாஷினி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர். அவர்களுக்காக பயணங்கள் முடிவதில்லை என்ற ஒரு சூப்பரான படத்தினுடைய பாடலோடு இன்றைய நினைத்தாலே இன்றைக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: இளைய நிலா பொழிகிறதே

0: on protesters. And in China Open badminton, PV Sindhu and Ayush Shetty enter singles pre-quarterfinals. That is all in the news at 9. Good night.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:15. ஆகாஷ்வாணி
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் விண்வெளித்துறையில் புத்தொழில் நிறுவனங்களின் செயல்பாடு மற்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் அந்நிறுவனங்களின் பங்களிப்பு குறித்து ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரி டாக்டர் ஸ்ரீமதி கேசன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். மேம், இப்ப நீங்க வந்து உங்களுடைய நிறுவனத்தை தொடங்கும் போது என்ன சூழல் இருந்துச்சு, இப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த சூழல் வந்து மாறி இருக்கு, எந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆயிருக்கு மேம்?
4: இந்த டீம் நீங்க இதை வச்சுக்கிட்டு நாங்க 1000 கோடி கொடுத்து ராக்கெட் பில்ட் பண்றோம், இதுல நீங்க சேட்டலைட் வைக்கணுமா, ஓடுங்க முதல்ல படிச்சுட்டு வாங்க, படிச்சுட்டு வந்து இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்களே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப லிட்டில் சேட் பட் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி இது. பட் எடுத்து வச்ச கால திருப்பி இல்லாம இதை வேற எப்படி நம்ம லான்ச் பண்ண முடியும்னு தேடி தேடி பாக்குறப்பதான் ஹை ஆல்டிடியூட் பலூனிங்னு நாங்கள் வந்து இது பண்ணோம். ஸோ அந்த ஹை ஆல்டிடியூட் பலூன் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளோட வானிலை ஆராய்ச்சி எவ்ரிடே ஒரு பலூன் அனுப்புவாங்க, அவங்க வந்து ஹைட்ரோஜன் ஃபில் பண்ணி அனுப்புவாங்க எப்படி இருக்கு என்னன்னு பார்க்கறதுக்கு. ஸோ நம்ம வந்து ஹைட்ரோஜன் யூஸ் பண்ணக்கூடாது, தனியார் இருந்தால் ஹைட்ரோஜன் பிகாஸ் இன்ஃப்ளமேபிள்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட் என்ன? ஸோ உடனே சரி, ஹீலியம் பலூன், பலூன் எங்கே கிடைக்கும், ஹீலியம் எங்கே கிடைக்கும், இதுக்கு எவ்வளோ செலவுனா அவ்வளோ செலவு. நாங்கள் ஃபர்ஸ்ட் பலூன் லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். பட் அவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டோம். ஏன்னா நீங்கள் சேட்டலைட்னு ராக்கெட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எலக்ட்ரானிக் பே ரெடி பண்ணி அது வந்து மேலே போகிற இருக்கிற சந்தோஷம், அதை வந்து ட்ராக் பண்ணுறோம் பார்த்தீங்களா கீழே வந்து, ஓ மை காட், அப்புறம் சிமுலேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அப்படி ஒரு சுவாரஸ்யம். இதெல்லாம் புக்கில் படிக்க முடியாது, இதெல்லாம் கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஸோ அதனால தான் நான் வந்து என்னோட நிறுவனம் ஆரம்பிச்சதில்ல, பரவாயில்லடா எத்தனை ஃபெயிலியர் ஆனாலும், ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு லான்ச்சுக்கு அவ்வளோ முறை நீங்கள் 500 மீட்டருக்கு மேலே எதுவும் அனுப்பக்கூடாது. சொன்னேன் சயின்ஸுக்கு வந்து நம்ம பண்ணணும்னா எப்படியா இருந்தாலும் ஹேண்ட்ஸ் ஆன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒன்று அந்த கடவுள் நம்ம டெஸ்ட் பண்ணுவார் முதல்ல, அப்புறம் கடைசியில் சரி சரின்னு தூக்கி விடுவார்ல, அதே மாதிரி லான்ச்சுக்கு முத நாள் ஈவினிங் தான் எங்களுக்கு நோ டைம்னு வருது. அப்போ தான் தெரியறது நமக்கு டிஜிசிஏன்னு ஒரு நிறுவனம் இருக்குது, ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் ஒரு தனி பிரிவு இருக்குது, ஏர்ஃபோர்ஸில் ஒரு தனி பிரிவு இருக்குதுன்னு தேடி தேடி கிட்டத்தட்ட 3 மாதம் எவ்ரி டே ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன். பிளஸ் அவங்களுக்கும் அது புதுசு, நீங்கள் தான் மேலே அனுப்புறீங்களா, பலூனா, ஆள் உட்காந்து போவாங்களா, எப்படி போவாங்க, எப்படி கீழே வரும், பாராசூட்டா, எங்கே வாங்குவீங்க, பலூனுக்கு நம்பர் இருக்குமா, இத்தனை கேள்விகளுக்கும் நீங்கள் வந்து இட் இஸ் நாட் ஈஸி. அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு கூகுளெலாம் கிடைக்காது. ஸோ ரொம்ப தேடி படித்து படித்து படித்து, பட் என்னன்னா அந்த படிப்பு தான் நமக்கு ஸ்ட்ரென்த்து. ஸோ வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம இதெல்லாம் வந்து ஈஸியாக சொல்லி கொடுத்துரும். ஏ போடா பலூன் லான்ச்சா, நீ இதெல்லாம் பண்ணு, கற்றுக்கலாம், டக்கு டக்குன்னு பண்ணலாம். இப்போ நம்ம பண்ணதுக்கும் அந்த குழந்தைங்க பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற காம்போனெண்ட், அந்த குழந்தைங்க யூஸ் பண்ணுறது இப்போ இருக்கிற காம்போனெண்ட். இப்போ இன்னும் என்னென்ன பண்ண முடியும் பலூன்லேயே வந்து என்னென்னா சஸ்டெயின் பண்ண வைக்க முடியும். இப்போ நம்ம ராக்கெட் மேலே அனுப்புகிறோம் இல்லைங்களா, ராக்கெட் மேலே போயிட்டு சேட்டலைட்டை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம் ஒரு பர்டிகுலர் ஆல்டிடியூடில், அங்கேருந்து அது மேலேருந்து பார்க்குது, அது மேலே சுற்றிக்கிட்டே இருக்கு அந்த செயற்கைக்கோள், ரைட். அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம 30-50 கிலோமீட்டர்ஸ்குள்ள என்ன பண்ணுறாங்க, நாசா ராட்சச பலூன் ஒன்று, அந்த ராட்சச பலூனியே வந்து நம்ம 2 நாள் வரைக்கும் சஸ்டெயின் பண்ண வைக்கலாம். ஸோ அந்த சஸ்டெயின் பண்ணி அதுலேருந்து இமேஜ் எடுக்கிறத நம்ம கொலேட் பண்ணி என்னெல்லாம் நடக்குது பூமியிலன்னு பார்க்கறத எக்கனாமிக்கலாக ராக்கெட்டை விட இதில் பண்ணலாம். ஸோ படிப்படியாக நாங்கள் வந்து கற்றுக்கிட்ட விஷயங்களே ஃபஸ்ட்டு பெலூன்லேருந்து ஆரம்பித்து, அடுத்தது சப் ஆர்பிட்டல் மிஷின் அப்படின்னு. சப் ஆர்பிட்டல் அப்படிங்கிறது பாரபோலா, மேலே ராக்கெட் போயிட்டு கீழே எடுத்துகிட்டு வந்துடும் பேலோட. ஸோ அதை நம்ம வந்து அப்போல்லாம் நமக்கு பெரிய பேலோடுங்கிறதுக்கே பெருசாக அர்த்தம் தெரியாது. ஸோ நாசாவில் ஒரு சேலஞ்ச் இருந்தது, ஐடூடில் இங்க் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன், அவங்க வந்து ஒரு சேலஞ்ச் கொடுத்தாங்க, 64 கிராம்க்குள்ள நீங்கள் எது வேணால் நீங்கள் ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அனுப்புங்க அப்படின்னு ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ எங்களது டீம் எல்லாமே ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட் தானே. ஸோ நாங்கள் அதில் வந்து வெறும் ஏதோ எலக்ட்ரானிக்லாம் வைக்காம நம்ம ப்ராப்பராக ஒரு 3D பிரிண்டட் ஸ்ட்ரக்சர்ட் ஒரு ப்ராப்பர் சேட்டலைட் மாதிரியே டிசைன் பண்ணி நம்ம ஏன் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணி அமைச்சோம்.

0: பயன்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் ஐ திங்க் அதுதான் வந்து நம்மளோட ப்ரொபல்ஷன் நான் நினைப்பேன்.
1: நிச்சயமா
0: அதுதான் நம்மள புஷ் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் ஆமாங்க அப்படின்னு. லான்ச் ஆன அன்னைக்கு பாத்தீங்கன்னா 900 மீடியா கவர் பண்ணாங்க ஆல் ஓவர் தி வேர்ல்ட். 3 வருஷத்துல எத்தனையோ காலேஜஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ஸ்கூல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்படி ஒரு ட்விஸ்ட்ல நினைச்சே பார்க்கல, இந்தியால இவ்வளோ ஒரு பிரெயின் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. கொலராடோ ஸ்பேஸ் கிராண்ட் கன்சோர்ஷியமோட ஹெட், அவங்க தான் நாலேஜ் பார்ட்னர். அன்னிலேருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளரி குழந்தைங்க, நான் சேட்டலைட் பண்ணணும், நான் சேட்டலைட் பண்ணணும். சில சேட்டலைட்டுங்கிறது தனி மனுஷனால பண்ண முடியாது, இட் ஹாஸ் டு பி அ டீம் ஒர்க். ஏன்னா அதில் சாஃப்ட்வேர் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, ஸ்ட்ரக்சர் இருக்கு, தட் இஸ் மெக்கானிக்கல்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த புரிதல் வந்து எப்படி அந்த குழந்தைக்கு வரும்னா அதை நம்ம படிப்பினையாக கொடுக்குறப்ப மட்டும்தான் வரும். ஸோ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம், எவ்ரி டைம் நாங்கள் ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணுறப்ப பேரலலாக சில்ட்ரனுக்கு வந்து என்னெல்லாம் சொல்லி கொடுக்க முடியும் இதனால அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்கள் வந்து உலக அளவில் ஒரு மிஷன் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு பேசிக் என்னன்னா ஒரு 21 மாடியூலில் ஒரு முதல்ல ஒரு கரிக்குலம் ரெடி பண்ணுங்கப்பா, குழந்தைங்க முதல்ல படிக்கட்டும். எல்லாருக்கும் எல்லாருமே என்னன்னா ஒரு பிஏ படிக்கிற குழந்தை கூட வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை நம்மளால கொடுக்க முடியும். எவ்ரி என்ஜினியர் நீட்ஸ் டு திங்க் அ லிட்டில் டிஃப்ரெண்ட். அவங்க எல்லாம் தான் இதில் இருக்க முடியும்.
1: நிச்சயமா மேம், நீங்க பேசினதுல இருந்து உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். இன்னொன்னு, ஹடல்ஸ் எல்லாம் தாண்டி எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கறதையும் நீங்க ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய குழந்தைங்க வந்து அறிவா இருக்காங்க, அந்த அறிவை வந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து ஒரு தளமா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் நீங்க சொல்றீங்க. அது வந்து சக்சஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்கு, நாசால வந்து பாராட்டப்பட்டிருக்கோம், நம்ம நாடே வந்து தலை நிமிந்து நின்றுருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு விஷயத்த பாக்குறேன், உங்களுடைய ரீசன்ட் மிஷன் அதை பத்தி நீங்க சொல்லணும்னு எதிர்பார்க்கறேன். பெண்களுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் வந்து இப்ப கிடைச்சிருக்கு விண்வெளி துறையில, அது நீங்க எப்படி பாக்குறீங்க? பெண்களும் கூட ஸ்டார்ட் அப்ஸ் வந்து தொடங்கி இருக்காங்க அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் மேடம்?
0: ஓ, இந்த க்வெஸ்சன் நீங்க கேட்டாலே எனக்கு அப்படியே பயங்கரமா ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடும். இது ஏன்னா பெண்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கர்ஸ் பிளஸ் என்னன்னா கிரிட்டிக்கலான நேரத்துல வந்து உதறி விட்டு ப்ரெஷர் ஆகி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து குழந்தை பிறக்கிற நேரத்தில் லேபர் பெயின் எவ்வளோ இருக்கும்னு தெரியும். ஸோ அந்த இடத்துலயே நம்ம வந்து சிரிச்சுட்டு ஒரு புது உயிரை வெளியில் கொண்டு வரதை எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எளிமையாக நம்ம பண்ணுறோம். ஸோ இது ஜஸ்ட் அ சேட்டலைட் டெக்னாலஜி, இட்ஸ் ஜஸ்ட் அ ராக்கெட் டெக்னாலஜி. எனக்கு எப்போவுமே அப்படி தான் இருக்கும், நான் சொல்லுவேன் இந்த மாதிரி தான் அணுகணும். அண்ட் எவ்ரி பெண் குழந்தை அதை வந்து நினைக்கணும், தட் டெக்னாலஜி இஸ் ஈஸி. ஏன்னா முத்திரை குத்தப்பட்டிருக்கு பெண்களால் இந்த மாதிரி டெக்னாலஜி, அதுவும் டீப் டெக்ல வேலை பண்ண முடியாதுன்னு. ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா விமென் தான் வந்து இஸ்ரோல பின்னாடி இருக்காங்க, பட் ஆனால் இன்னமும் பின்னாடி தான் இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா என்னைக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு பெண் சேர்மனா வராங்க எல்லா நிறுவனத்துக்கும், அவங்களால பெரிய பெரிய மிஷன்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும்னு நம்பிக்கை வரணும். ஸ்டார்ட் அப்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாலேயே 3-4 co-founder, that is ஹஸ்பண்ட் இருப்பாங்க, இல்ல பிரதர் இருப்பாங்க, இல்ல ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஆஹா, அதெல்லாம் கிடையாது. எனக்கு என்னைக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும்னா ஐ ஆம் த ஃபவுண்டர், ஐ எம் நாட் அ கோஃபவுண்டர் வித் எனிபடி அப்படின்னு சொல்றப்ப. அஃப்கோர்ஸ் இப்போ வந்து நம்ம பணம் வாங்கணும் விசி கிட்டனா 2-3 கோஃபவுண்டர்ஸ் இருந்தால் தான் வந்து பணம் தருவாங்க. பட் அதில் ஆக்டிவாக எப்படி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் ரன்ல இருக்கோமோ அதுதான் வந்து சந்தோஷம். ஏன்னா உலகத்தில் இன்னமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3% தான் வந்து விமென் டீப் டெக்ல இருக்காங்க, ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, லீடர்ஷிப் ரோல்ஸ்ல. 19% விமென் தான் வந்து ஸ்டெம் இண்டஸ்ட்ரியிலேயே இருக்காங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க, ஒன்று பயமா, இல்லைனா வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா, ஈக்குவல் பே இல்லையா, இல்லைனா நம்மளோட ஜென்ரலா வந்து ஏஷியன்னு கூட இல்லை. இப்போ நாங்கள் பண்ணுற மிஷின் வந்து 108 நாடுகள்ல இருந்து 12,000 பெண் குழந்தைங்களை வச்சு நாங்கள் செயற்கைக்கோள் டெவலப் பண்ணுறோம். ஸோ நான் ஒரு ஒரு நாடுகளில் பேசுறப்பவும் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் சேலஞ்சஸ் விமெனுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒர்க் பண்ணாலும் சரி, வீட்டில் வந்து அவங்களோட எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த வேலைகள் எல்லாம் அப்படிதான் இருக்கு. ஸோ இந்த சேலஞ்சஸ் எல்லாம் பிரேக் பண்ணணும்னா நிறைய ஓப்பன் மைண்டட்னஸ் வரணும் சொசைட்டியில.
1: நாட்டோட முன்னேற்றத்துல வந்து பெண்களுடைய பங்களிப்பு அவசியம் அப்படின்றத அரசு வந்து சொல்லிட்டே இருக்காங்க. அதனுடைய ஒரு அடிப்படை தான் இதுன்னு கூட நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் பெண்கள் வந்து இப்ப எல்லா துறையிலயும் வந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத ரொம்ப சந்தோஷமான ஒரு பெருமையான விஷயமா கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மேம். இப்போ இதற்கான படிப்புகள், ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு வந்து விண்வெளித்துறை ரொம்ப பிடிக்குமா இருக்கும், அதுல வந்து

0: சாதிக்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாம இருக்கும். இதற்கான படிப்பு என்ன படிக்கணும், உங்களுடைய அட்வைஸ் என்ன?
1: ஓகே, இது வந்து நான் பேசிக்காக வந்து ஸ்கூல்ல இருந்தே வரணும். இதுக்கு தேவை ஃபிசிக்ஸ் மேத் தான். இது வந்து தனியாக ஒரு படிப்புன்னு இல்லை, அதை எல்லாத்தையும் சேர்க்கறது தான். இப்போ 4ஆம் கிளாஸ்லேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெர்மினாலஜிஸ், ப்ரொபல்ஷன், நேவியானிக்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்டே வந்தால் 10ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸ்ல வரப்பவே தாட் ப்ராசஸஸ் வேற மாதிரி இருக்கு. இப்ப இருக்கிற குழந்தைங்கள்லாம் பயங்கர ஷ்ரூடு. ஸோ அதனால அவங்களால திங்க் பண்ண முடியும், அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்னெல்லாம் பண்ண முடியும். ஏன்னா ஃபியூயல் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய மேஜர் காஸ்ட் இன்கரிங் திங் ஃபார் அ ராக்கெட் டு கோ அப். ஸோ அப்படி இருக்கிறப்ப பயோஃபியூவல்ஸ்லாம் வந்து இப்போ யோசிக்கிறாங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் க்ரீன் ப்ரொபல்ஷன் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த பாடத்தை சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுத்துட்டோம்னா திங்கிங் கெப்பாசிட்டி வந்து மல்டிபிளாக இருக்கும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் 4ஆம் கிளாஸ்லேருந்து இட்ஸ் ஐடியல். ஸோ இதுக்காக நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னா 4ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு பாடத்திட்டமே உருவாக்கிட்டோம். உருவாக்கி அரசுகளுக்கு நாங்கள் இதை கொடுக்குறோம். கொடுத்து நீங்கள் தயவு செஞ்சு இதை எல்லா ஸ்கூல்லையும் இன்டகிரேட் பண்ணிடுங்க. இன்டகிரேட் பண்ணிங்கன்னா குழந்தைங்க, பணம் வசதி இருக்கிற குழந்தைங்க வந்து ஒர்க் ஷாப்னு போயிடுறாங்க. அது ஏன் பணம் வசதி படைக்காத குழந்தைங்க எத்தனையோ வந்து ஆர்வம் மட்டும் இல்லை, பயங்கர பிரில்லியன்ட் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க எங்கே போய் படிக்கிறது? இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை. இப்போ தான் நாங்கள் வந்து இந்த பாடத்திட்டத்தை உருவாக்கி ஃபஸ்ட்டு எஸ்வட்டினி அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கும், ஆப்பிரிக்காவில் இருக்க ஒரு நாடு, அந்த நாட்டுக்கும் செய்ஷல்ஸோட 50வது சுதந்திர தினம் இப்போ தான் கொண்டாடினாங்க. அதுக்கு கிஃப்டாக நாங்கள் வந்து ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா மூலமாக இந்த பாடத்திட்டத்தை அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அடுத்தது வந்து இங்கே தமிழ்நாடு, இந்தியாவில் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நித்தி ஆயோக் மூலமாக ஸ்கில் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி எல்லா இதுலேயும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்.
0: நிச்சயமாக ஒரு நல்ல நோக்கம், இது வந்து நல்ல ஒரு விளைவை கொடுக்கும் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்குது மேம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டாங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் சொன்னீங்க 350 above ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இருக்குது இன் ஸ்பேஸ் செக்டாரில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ படிச்சுட்டு வரும்போது இன்னும் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வர்றதுக்கும் நம்மளுடைய விண்வெளித்துறை இன்னும் அதிகமாக வந்து முன்னேற்றம் காணும், வந்து ஒரு வழிவகை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாமா மேம்? ஃபியூச்சர் எப்படி இருக்கும்?
1: கண்டிப்பா இருக்கும். புது புது லான்ச் பேடு, மொபைல் லான்ச் பேடு அப்படிலாம், தட் இஸ் மொபைல் லான்ச் பேட்னா இப்ப நம்ம வந்து ஸ்ரீஹரிகோட்டா வந்து தான் லான்ச் பண்ணணும்னு இல்ல, ஒரு ட்ரக்ல கண்டெய்னர் ட்ரக் மாதிரி இருக்கும். சோ அந்த ட்ரக்ல நம்ம ராக்கெட்டை எடுத்துட்டு டெசர்ட், கொஞ்சம் பாலைவனம் அந்த மாதிரி ஒரு இடத்துல, இல்ல நடுக்கடல்ல, அங்கேருந்து போய் லான்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து டே பை டே இம்ப்ரூவ் ஆகுது. அதை தாண்டி இப்போ என்னன்னா, மேலே போகிற செயற்கைக்கோள்கள் வந்து நம்ம இமேஜஸ் எடுக்கிறப்ப அது எல்லாம் டேட்டா டம்ப் கீழே வரத்துக்கு வந்து அத்தனை பவர் தேவைப்படும். எப்பவுமே சேட்டலைட் ஃபெயிலியர் வந்து முக்கால்வாசி இந்த பவர் கன்சம்ஷனில் தான் ஃபெயில் ஆகும். ஸோ அதை கேல்குலேட், பவர் பட்ஜெட் கேல்குலேட் பண்ணுறதே ஒரு மண்டவலி. அந்த கேல்குலேஷனில் நம்ம ஒரு தோராயமாக தான் பண்ண முடியும். பேட்டரி வைக்கிறோம், சோலார் பேனல் வைக்கிறோம், -120, 150, 160 சொல்கிறோம். இது தாங்குமா, அது தாங்காதான் எல்லாம் ட்ரையல் பேசிஸ்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா, அதுக்கு நிறைய சிமுலேட்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ அது சிமுலேட் பண்றாங்க. அதை தாண்டி என்னன்னா, மேலேயே வந்து AI மூலமா எந்த பிக்சர் நல்லா இருக்கோ அதை மட்டும் கீழே அனுப்புறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ நமக்கு வந்து வேலையும் மிச்சம், அண்ட் இஃபெக்டிவாக நம்மளால் வந்து ஒர்க் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி நமக்கு வந்து இதோட மேப்பிங் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் டெக்னாலஜி வந்து பயங்கரமாக போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பேசக்கூடிய ஒரு தருணம் சந்தோஷமான ஒரு தருணம்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவோட முதல் பிரைவேட் லான்ச் நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம். அண்ட் இதில் ஒரு சின்ன பங்களிப்பு சொல்லணும், அவங்க ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறப்ப எங்களோட பேலோடு அதில் இருந்தது ஃபன் சேட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இன்னைக்கு அவங்க வந்து 80 கிலோமீட்டர்லேருந்து தாண்டி ஆர்பிட்டை டச் பண்ணிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே சந்தோஷம். ஸ்கை ரூட்டுக்கு பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
0: விண்வெளித்துறையில என்ன மாதிரியான ஹடல்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து எப்படி தாண்டி வரணும், ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இந்த விண்வெளித்துறையில எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு, என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க முன்னெடுத்து போகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி மேம்.
1: நன்றி.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை இன்றைய நிகழ்ச்சியில் ராஜேஸ்வரி பத்மநாபன் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என். ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் துவக்கமாக லால்குடி ஜி. ஜெயராமன் அவர்கள் இயற்றிய பரம கருணாகர

நேரம் 9:58:20. ஆகாஷ்வாணி ஒலித்துக் கொண்டிருக்கும் அரங்கிசையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராஜேஸ்வரி பத்மநாபன் அவர்களின் வீணை இசை. சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என். ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியிலேனி எதுட்ட நிலச்சித்தே தியாகராஜ கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ராஜேஸ்வரி பத்மநாபன் அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள். சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என். ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம்.

நேயர்களின் நினைவிற்கு ஒலித்துக் கொண்டிருக்கும் இதே அலைவரிசையில் நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசையில் அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், என் சுந்தர் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும்.

நண்பகல் 12:10 சங்கீத சாரல் கே லக்ஷ்மி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம்.

நேரம் 10:45. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மதியம் 720 கிலோஹெர்ட்ஸில் இப்போது கேட்போம் காற்றோடு கலந்திடவா. கேஜே யேசுதாஸின் குரலில் ஒலிப்பது பிரியா என்ற படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: தொடர்வது சட்டம் என் கையில். இந்த படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் மலேசிய வாசுதேவன், எஸ் ஜானகி.

கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் மீண்டும் கோகிலா, ஒலித்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. காற்றோடு கலந்திட்ட இனிய கானங்கள் ஒலிக்க கேட்டோம். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: ஆகாஷ்வாணி, நேரம் 11 மணி, மத்தியலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் இனி கேட்போம் நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நாளை காலை 6:10. நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன் வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவாகிய அதிகால வெப்பநிலை 38.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.5 டிகிரி செல்சியஸ், காற்றின் ஈரப்பதம் 75%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவாகிய அதிகால வெப்பநிலை 38.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.7 டிகிரி செல்சியஸ், காற்றின் ஈரப்பதம் 75%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். அதிகால வெப்பநிலை 37 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குவோர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள், 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், காலை 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை, தமிழமுதம் வழங்குவோர் முனைவர் என் பத்ரி அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு, நரம்பியல் நிபுணர் டாக்டர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 6வது பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 உங்கள் கவனத்திற்கு லோகமானிய பாலகங்காதர திலகர் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை, தொடர்ந்து சந்திரசேகர ஆசாத் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை, 7:45 நகர்வலம் டிஜிட்டல் யுகத்தில் ஒலிபரப்பு புதிய பரிணாமம் ஜே லோகநாதன் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 8 மணிக்கும் 8:30 திரைகானம் கேட்கலாம். 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், என் சுந்தர் அவர்கள் மோர்சிங். இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். நாளை காலை 10 மணிக்கு மாறும் ஊடக களம் வானொலிக்கு வளநிலம் தேசிய ஒலிபரப்பு தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சிகள் சென்னை வானொலி, வேளாண் நிகழ்ச்சிகள் திருச்சி, இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள் புதுச்சேரி, இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள் கோயம்புத்தூர், குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் புதுச்சேரி, நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள் திருநெல்வேலி, நாடகம் மதுரை, பெண்களுக்கான நிகழ்ச்சிகள் நாகர்கோவில், விளம்பரம் ஈர்க்கும் நிகழ்ச்சிகள் காரைக்கால், ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகள் ஊட்டி, முதியோர் நலன் நிகழ்ச்சிகள் தூத்துக்குடி, பண்பலை நிகழ்ச்சிகள் கொடைக்கானல், அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகள் தர்மபுரி. இந்த நிகழ்ச்சி நாளை காலை 10 மணிக்கு. நண்பகல் 12:10 சங்கீத சாரல், கே லட்சுமி அவர்களின் பாட்டு, எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 பெண் எண்ணுயிர் தோழி பெண்ணிய சிந்தனை கவிதைகள் வழங்குவோர் பானுமதி நாச்சியார் அவர்கள், தொடர்ந்து அணையாடு என்ற நாப்கின் உற்பத்தியாளர் வள்ளி சுந்தரராஜன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் அமைப்பு உமா மீனா. நாளை மாலை 5:30 திரைகானம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குவோர் ஐங்கரன் அவர்கள், 6:25 திரை இசை, 6:40 மனதில் என்றவை, இரவு 7 மணிக்கு திரைகானம், 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள், எழுதியவர் திருமலைக்குமார் அவர்கள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் குரங்காடு மேய்ச்சல் முறை தொழில்நுட்பங்கள், கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் மு சுகந்தி அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். இரவு 8:05, 8:30, 9:15 ஆகிய நேரங்களில் திரைகானம் ஒலிக்க கேட்கலாம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் ஆங்கிலத்தில் டெல்லி அஞ்சல், 9:30 நாடக மலர் குடும்ப கௌரவம் வானொலி நாடகம், நாடகத்தில் பங்கேற்பவர்கள் தூத்துக்குடி எஸ் முத்துசுவாமி, பி ஜவஹர் மாரியப்பன், கே நாராயணன், எஸ் முத்துக்குமார், கே காளிமுத்து, எஸ் கபில் தேவ், எம் சின்னதிரை ஆகியோர், எழுத்தாக்கம் பி சிவசுப்பிரமணியன், அமைப்பில் உதவி ஜி சங்கீதா, அமைப்பு கே காளிமுத்து. 10 மணிக்கு நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒலிப்பதிவு டெல்லி அஞ்சல். இதுவரை இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Reshma Tiwari. Prime Minister Narendra Modi has emphasized that the dream to build a Viksit Bharat should become a Jan Andolan and the country's youth should form the foundation of this vision. He said the welfare of citizens must remain at the heart of all reforms. The Prime Minister made the remarks while chairing a high-level meeting with secretaries to review the progress of rural development, agriculture, social welfare and allied sectors towards Viksit Bharat goals in New Delhi. The meeting was attended by the Cabinet Secretary, secretaries of key ministries as well as senior officials from the Prime Minister's office. The Prime Minister underscored the importance of tackling the serious issue of drug abuse among youth. He also stressed the importance of promoting technology and fostering innovation through startups in the sports sector. The government today reiterated its readiness for meaningful discussion on NEET paper leak issue in the parliament. Speaking in the Lok Sabha, Parliamentary Affairs Minister Kiran Rijiju said the government was prepared for a meaningful debate on the issue involving all sides under established parliamentary rules, keeping in mind the future of the country's youth. Mr. Rijiju's remarks came as both houses of parliament witnessed repeated disruptions by the opposition for the third consecutive day today over various issues, including the NEET paper leak case and student protests. Later, the Lok Sabha and Rajya Sabha were adjourned for the day. The opposition demanded resignation of the Union Education Minister before discussion. Speaking in the Rajya Sabha, the Parliamentary Affairs Minister accused the Congress of avoiding a debate by imposing fresh conditions despite the government's willingness to discuss the issue. Defence Minister Rajnath Singh has expressed concern over the ongoing protests in Delhi, saying the centre is deeply sensitive to the sentiments and concerns of the youth and is ready to listen and address every concern raised by students. Mr. Singh was talking to media in New Delhi. The minister alleged that some individuals are attempting to use the students and youth as political tool to serve their own political interests.
2: It is deeply unfortunate that some people are trying to use the students and youth of our country as political tools to serve their own political interest. Under the leadership of Prime Minister Narendra Modi, our government is fully committed to fulfilling the aspirations of students and young people and ensuring their welfare. Listening to every concern of students and addressing them is the responsibility of all of us.
1: The Delhi High Court today sought responses from the Centre and Delhi Police on pleas alleging use of excessive force against protesters marching to Parliament on Monday. The court directed the authorities to preserve all relevant records in relation to the police action, including CCTV camera footage and videography. The court gave 4 weeks to the authorities to file their replies. Union Coal and Mines Minister G. Kishan Reddy today said the government has earmarked nearly 40,000 crore rupees for the scientific closure of abandoned coal mines with a target of closing over 147 identified coal mines by 2027-28. Addressing the release of India's first annual report on scientific mine closure titled Aroh in New Delhi, Mr. Reddy said the government no longer views mine closure as the end of mining activity, but sees it as the beginning of new opportunities for communities and the environment. External Affairs Minister Dr. S. Jaishankar today met his Canadian counterpart Anita Anand this afternoon on the sidelines of Quad Foreign Ministers meeting in Manila, Philippines. In a social media post, Dr. Jaishankar said India-Canada cooperation has been steadily growing. He said the conversation focused on achieving the goals for the relationship set by the Prime Ministers of both the nations. Dr. Jaishankar also met with his New Zealand counterpart Winston Peters and shared perspectives on the Indo-Pacific security situation. In China Open Badminton, PV Sindhu, Ayush Shetty and Lakshya Sen have entered singles pre-quarterfinals in Changzhou. Double Olympic medalist PV Sindhu advanced to the women's singles second round after defeating fellow Indian player Unnati Hooda by 21-14, 9-21, 21-10 in a round of 32 clash this afternoon. And that is the end of this news bulletin.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 11:10. UTFM 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5:50 சந்திப்போம். வணக்கம் நேயர்களே. ஜெய்ஹிந்த்.